நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் காலை 5:56. இன்று சக ஆண்டு 1948, ஆஷாத மாதம் 2 திருவள்ளுவர் ஆண்டு 2057, பராபவ வருடம் ஆனி மாதம் 9, 2026 ஜூன் மாதம் 23 செவ்வாய்க்கிழமை. வந்தே மாதரம்.

0: இன்னும் சில நொடிகளை தொடர்வது செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல்.
1: வசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக இன்று 65 பேருக்கு பத்ம விருதுகளை வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ உடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 200,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் அருகே 2 அரசு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி ஏற்பட்ட விபத்தில் 27 பேர் காயமடைந்தனர். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 பேர் உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
0: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். மீது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:02. நிகழ்ச்சி நிரல். நமது குமரி பண்பலை 101 இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணையதானம் நல்லவை கேட்க வழங்குபவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். 6:15 குரளமுதம் தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இன்று காலை 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 செய்தி செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தென்னிலையில் திரை இசை பொதறிவு வினாவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8:00, 9:00, 10:00, முற்பகல் 11:00, பிற்பகல் 3:00, மாலை 4:00 மற்றும் 5:00. 8:20 தொடரும் தென்குமரி தென்னிலையில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களின் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம். தொடர்ந்து திரை இசை. 8:30 சர்பரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். விளம்பரத்தார் நிகழ்ச்சி தொடர்ந்து கே எக்ஸ்பிரஸ். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஊட்டி வானொலி நிலையம். இன்று காலை 9:02 வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. காலை 10:02 வசந்தன்கு வழங்கும் சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. 10:30 என்றும் இழமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் முட்ட முனைவர் எஸ்

0: டென்ஸ்லி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். 10:45 திரையிசை. இன்று முற்பகல் 11:02 ஏக்சோ, தொடர்ந்து குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள் திரையிசை. 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 12:10 மனநனையும் மதுரமழை, இது பேரரசவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வும் மருத்துவ தொடரில் சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பழம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள். இன்று பகல் 12:55 திரையிசை. பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய் ஸ்நேகிதியே கல்வியின் முக்கியத்துவம் நேரலை நிகழ்ச்சி. இன்று பகல் 1:55 திரையிசை, 2:15 திரையிசை, 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேனி நேரம் பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி. மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள். தொடர்ந்து நாணம் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். நிகழ்ச்சிகள் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்க தவறதை. இனி கேட்போம் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி, தி நியூஸ், ரெட் பை சுபத்ரா ராமச்சந்திரன். Prime Minister Narendra Modi has said the principle of nation first has been driving force behind India's transformation into a fast-growing, credible and reliable global power. Addressing a summit organized by a private media house in New Delhi, Prime Minister said the country's achievements over the past decade were rooted in trust, stability and a commitment to the larger global good. Referring to his recent participation in the G7 summit, Mr. Modi said world leaders recognize India's unwavering commitment to putting national interests first, a philosophy that continues to shape the country's policies and development agenda. Highlighting the government's 12 years in office, Prime Minister said initiatives such as Swachh Bharat, Make in India, promotion of Khadi and support for local products succeeded because citizens embrace the spirit of nation building. Mr. Modi said nearly 25 crore people had moved out of poverty in recent years, leading to the emergence of a large neo-middle class and boosting economic activity. He stressed that empowering the poor and the middle class remained a key priority, citing affordable housing initiatives, tax reforms, healthcare schemes and improved urban infrastructure. President Draupadi Murmu will confer the Padma Awards 2026 during the second civil investiture ceremony at Rashtrapati Bhavan this evening. The President will confer 65 Padma Awards, including 2 Padma Vibhushan, 7 Padma Bhushan and 56 Padma Shri. Tennis legend Vijay Amritraj, actor Mammootty, playback singer Alka Yagnik and cricketer Rohit Sharma are among 65 prominent personalities who will receive the coveted Padma Awards from the President. Taking swift action after the tragic fire incident in Lucknow, which claimed the lives of 15 students, the police registered a case against 6 individuals and arrested 4 of them last night. 4 officials from the Lucknow Development Authority, Fire Department and Electricity Department have also been suspended following directives from Chief Minister Yogi Adityanath. In connection with the fire incident in Lucknow, Aliganj police have registered an FIR under relevant sections of the BNS and the Uttar Pradesh Fire Service Act against 6 named accused and other responsible persons. Meanwhile, the state government has ordered a high-level inquiry into the fire incident. A special investigation team, SIT, was formed to investigate the incident and its members will submit their report within 7 days. And at least 15 people, mostly students aged 16 to 25, died in the tragic fire yesterday afternoon. Indian Embassy in Doha has announced that Qatari authorities have confirmed the deaths of 12 Indian nationals in the Ras Laffan incident Sunday night. In a social media post, the embassy extended its condolences to the bereaved families and offered prayers for the departed souls. It also stated that Qatari authorities confirmed all those injured in the incident are in stable condition and receiving appropriate medical treatment. The embassy is working in close contact with Qatari authorities to provide all possible help to the Indian nationals and their families affected by this incident, ensuring the swift repatriation.

0: நேரம் காலை 6 மணி 10 நிமிடம்.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள்.
2: இவ்வுலகத்திலே வாழ்கின்ற பொழுது இரக்க உணர்வோடு ஈகை குணத்தோடு வாழ வேண்டும், அன்பு சுரக்க வேண்டும் இதயத்திலே. தற்காலத்திலே பார்த்தால் மூளை திறன் வளர்ந்திருக்கிறது, அறிவு பெருகியிருக்கிறது, ஆனால் இதயம் தேய்ந்து கொண்டே வருகிறது. இதயத்திலே இரக்கம் இல்லை. இரக்கம் இருந்தால்தானே அடுத்தவருக்கு ஈகின்ற தன்மை வரும். ஒரு தாய் தகப்பனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்த கடைசியா ஒரு குழந்தை பிறந்தான், நல்லா வளர்த்தார், படிக்க வச்சார், வளர்ந்த பிறகு திருமணத்தையும் பண்ணி வச்சார். அந்த மருமகள் நல்ல தலைவாழை இலை போட்டு அறுசுவை உணவோடு பரிமாறினார். காலம் செல்ல செல்ல இவருக்கு நோய் பற்றியது, லொக்கு லொக்கு என்று இரும ஆரம்பித்தார். உடனே அந்த தலைவி, உங்கள் தந்தையார் எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறார், எனக்கு பிடிக்கவில்லை, ஆகவே வெளியிலே இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லி கட்டாயப்படுத்தி விட்டாள். உடனே பிள்ளை தந்தை இடத்துல சொன்னான், அப்பா உங்களுக்கோ நோய் வந்து விட்டது, எப்பொழுதும் இருமிக் கொண்டிருக்கிறீர்கள், ஆகவே நீங்க வெளியிலேயே இருங்க என்று சொல்லி திண்ணையிலே கொண்டு வந்து விட்டுட்டான். தவமிருந்து பெற்ற பிள்ளை வளர்ந்து திருமணம் முடித்து வைத்தோம், இப்படி திண்ணையில் கொண்டு வந்து விட்டு விட்டானே, கடும் குளிர் என்ன செய்வது என்று கலங்கினார். காலம் செல்ல ஒரு பெயர குழந்தை பிறந்தான், அவன் வளர்ந்தான், நல்ல வாழை இலையில அன்னமிட்ட அந்த மருமகள் பிறகு மஞ்சட்டியிலே கொண்டு வந்து போட்டார். ஆறி போன சோறும் ஊசி போன காயும் கிடங்கும். விதி என்று நினைத்துக் கொண்டு அப்படியே சிரித்துக் கொண்டே அவர் வந்து காலத்தை போக்கினார். இந்த குழந்தை பிறந்தார் இல்லையா, பெயரன், பெயரை உடையதால் பெயரன், தாத்தாவின் பெயரை பேர பிள்ளைகளுக்கு வைப்பதனாலே தான் பெயரன் பெயர்த்தி என்று பொருள். எல்லோரும் பேரன் பேர்த்தி என்கிறார்கள், அது அல்ல. அவன் என்ன பண்ணான், தாத்தா சாப்பிட்ட அந்த எச்சில் களம் இருக்கு இல்லையா, மண்கலத்தை எங்க கீழே போட்டு உடைச்சிருவாரோ, அவருக்கு கை நடுக்குது, வயசாகி போச்சு, கழுவி கழுவி கொண்டு போய் கவுத்து வச்சான். அவருக்கு ஏற்பட்ட அந்த மன மகிழ்ச்சி பட்ட துன்பமெல்லாம் மறைஞ்சு போச்சு. தவமிருந்து பெற்ற பிள்ளை வெளியில் தள்ளினான், ஆனால் நம்முடைய பெயர பிள்ளையோ நாம் உண்ட எச்சில் கலத்தை கழுவி வைக்கிறதே என்று மனமகிழ்ந்து போனார். ஒரு நாள் தாய் பார்த்துட்டான், அடா பயலை எப்படி இந்த காரியத்தை செய்கிறாய், இங்கே வாருங்கள் என்று சொல்லி கணவனை அழைத்து இந்த கொடுமையை பாருங்கள்னு சொல்லி இவன் அந்த எச்சில் சட்டியை கழுவி வைக்கிறான் என்று சொல்ல, ஏன் கழுவினாய் என்று பெற்றோர்கள் அதட்ட அந்த பிள்ளை என்ன சொன்னான்னு தெரியுமா, அப்பா தாத்தாவை பாருங்கள், வயதாகிவிட்டது, கண் பஞ்சடைந்து விட்டது, கை கால்கள் நடுக்குகின்றது, அவர் உணவை உண்டுவிட்டு அந்த மண்டலத்தை கழுவுகின்ற பொழுது எங்கே கீழே போட்டு உடைத்து விடுவாரோ என்று எண்ணித்தான், நான் அதை கழுவி வைத்தேன் என்று சொன்னான். ஏண்டா அதை போய் கழுவுன, அது உடைஞ்ச உனக்கு நான் அப்படின்னு பெற்றோர்கள் கேட்டார்கள். அப்பதான் சொன்னான், அப்பா அம்மா எப்படி தாத்தா இருக்கிறாரோ அதை போல நீங்களும் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் கிழவன் கிழவியாக வருவீர்கள் அல்லவா, அப்பொழுது இந்த திண்ணையில் உங்களை உட்கார வைத்து இந்த மஞ்சட்டியில் சோறு போட வேண்டும் என்று எண்ணித்தான், எங்கே தாத்தா உடைத்து விடுவாரோ என்று எண்ணி அதை பத்திரமாக நான் கழுவி வைத்தேன் என்று சொன்னான். இதுல என்ன தெரிகிறது என்றால், அந்த பேர பிள்ளையிடத்திலே தாத்தாவிடம் அன்பு தெரிகிறது, ஆனால் பெற்றோர்களுக்கு அந்த அன்பு இருக்க வேண்டும். பட்டினத்தார் வந்து திருவோடு கூட கிடையாது, கையில வாங்கி சாப்பிட்டார், ஆயிரக்கணக்கான மரக்கலங்கள் அவருக்கு, எல்லாவற்றையும் தானம் கொடுத்து விட்டு அப்படி நடந்து போயிட்டு இருக்கார். ஒரு மாளிகை திண்ணையிலே அதன் உடமையாளர் படுத்திருக்கிறார், தொந்தி சரியா படுத்திருக்கார். அப்போ வத்தின உடலோட பசி தாங்க முடியாம ஐயா பசிக்குதேன்னு கேட்டார். உடனே அந்த மாளிகை வாசி

போ போ போ என்று விரட்டி அடித்தார். பட்டினத்தார் அப்பதான் சொல்றார், ஏ மானுடா, பாலும் நெய்யும் உண்டு நீ இந்த உடலை வளர்த்து வைத்திருக்கிறாயே, இந்த உடலை பார்த்து தெருவிலே போகின்ற நாய் நரிகள் எல்லாம் நீ மாண்ட பிறகு உன் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு வருவார்கள், அப்பொழுது நாங்கள் தானடா உன்னுடைய உடலை கூறு போட்டு உண்ணப் போகின்றோம், இதயத்தில் இரக்கத்தை வளர்த்துக்கொள் என்று கருத்திலே ஒரு பாடலை பாடி செல்வார். இந்த உலகம் இருக்கிறதே நித்திய வாழ்க்கையில் இது போய் மாறிக்கொண்டே இருக்கும், உலக வாழ்க்கை நமக்கு நிரந்தரமானதல்ல. இருப்பது

எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்கியவர் இமயவன் எஸ் சிவகுருநாதன் அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

0: மிதக்கும் ஒலியாக
1: கருத்தாய் மலர்ந்து
0: உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:15. சொற்கள் சிறியது, சிந்தனை பெரியது, வாழ்க்கை முழுவதும் வழிகாட்ட வருகிறது குரல் அமுதம்.

0: வாளைப் போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.
1: வாள் போல் பகைவரை அஞ்சற்க அஞ்சுக கேள்போல் பகைவர் தொடர்பு.
0: வாளைப் போல வெளிப்படத் தோன்றும் பகைவருக்கு அஞ்ச வேண்டியதில்லை. ஆனால் உறவுடையவர் போல வெளியில் காட்டிக்கொண்டு உள்ளே பகையை கொண்டிருப்பவரை கண்டு அஞ்ச வேண்டும். குறள் எண் 882 அதிகாரம் உட்பகை.
2: குறள் அமுதம் கேட்டீர்கள். 101.

விடியலின் அமைதியிலும் மனதின் ஆழத்திலும் இறைநாமம் ஒலிக்கட்டும். உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. பக்தியின் பாதையில் மலர்ச்சியும் பக்தி மாலை.

0: நிகழ்ச்சியில் அடுத்து வின்சென்ட் ஜோஸ் பாடியது.
1: அருள் ஜோதியே என் அன்னையே, இதயத்தில் ஒரு

இறையருளும் இனிய பாடல்களும் உங்கள் நாளை நிறைவாக்கட்டும். நிறைவேறுகின்றது பக்தி மாலை. ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சரும ரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம்.

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தனியார் ஊடக நிறுவனம் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், நாட்டின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளித்து மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை எடுத்துரைத்தார். நாட்டில் 25 கோடிக்கும் அதிகமானோர் வறுமையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளது மிகப்பெரிய சாதனை என்று அவர் கூறினார். வறுமை ஒழிப்பு என்பது வளர்ச்சி மற்றும் சமூக முன்னேற்றத்திற்கான உந்து சக்தியாக திகழ்கிறது என்று திரு நரேந்திரமோடி தெரிவித்தார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரஹ்லாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் தேசிய உயிரி எரிசக்தி திட்டம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் நேற்று அவர் பங்கேற்றார். உயிரி எரிசக்தி பயன்பாடு அதிகரிப்பதன் மூலம் எல்பிஜி மற்றும் புதைப்படிவ எரிபொருட்களை சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று அவர் கூறினார். உயிரி எரிசக்தி திட்டம் ஆண்டுதோறும் 59 லட்சம் கிலோ எல்பிஜி நுகர்வை குறைக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இத்திட்டம் எரிசக்தி பாதுகாப்பை வலுப்படுத்துவதுடன் விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்கும் என்று திரு பிரஹ்லாத் ஜோஷி கூறினார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். நடப்பு கல்வியாண்டில் சட்டக்கல்லூரி மாணவர் சேர்க்கையில் தரவரிசையில் முன்னணி இடம் பிடித்தவர்களுக்கு சேர்க்கை ஆணைகளை சென்னையில் நேற்று அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், சென்னையில் மகளிருக்கான சட்டக்கல்லூரி தொடங்கப்படும் என்று தெரிவித்தார்.
1: நம்மளுடைய சட்டக்கல்லூரிகள் அனைத்தையும் மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு அவங்களுக்கு தேவையான அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வசதிகள் அனைத்தும் செய்து கொடுத்து இந்த சட்டக்கல்லூரிகளை அனைத்து உலகத்தரம் வாய்ந்த சட்டக்கல்லூரியாக மாற்றி மாணவர்களுக்கு மிக சிறந்த ஒரு கல்வியை கொடுப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் வேலை செய்துட்டு வரோம். சென்னையில பெண்களுக்கான ஒரு புது சட்டக்கல்லூரி உலகம் தரம் வாய்ந்த அனைத்து வசதிகளோடும் நல்ல ஒரு கரிக்குலமோட வந்து ஒரு சட்டக்கல்லூரி துவங்கறதுக்கான பணிகளையும் துவங்கிருக்கிறோம். விரைவாக அனைத்து பணிகளையும் முடித்து அறிவிப்புகள் வெளியிருக்கான அனைத்து ஏற்பாடுகளும் செய்து வருகிறோம்.
0: சென்னையில் உள்ள குடிமைப்பணி தேர்வு பயிற்சி மையத்தை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில மனிதவள மேலாண்மைத்துறை அமைச்சர் திரு சரத்குமார் கூறியுள்ளார். முதன்மை தேர்வுக்கான பயிற்சியை இந்த மையத்தில் நேற்று அவர் தொடங்கி வைத்தார். தமிழக மாணவர்கள் அதிக அளவில் குடிமைப்பணி தேர்வுகளில் தேர்ச்சி பெறும் வகையில் பயிற்சிகள் மேம்படுத்தப்படும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள அரசு ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் வலியுறுத்தியுள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், மாநிலத்தில் சுமார் 18,000 ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக உள்ளதை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரக்கணக்கானோர் காத்திருக்கும் சூழ்நிலையில் இந்த பணியிடங்களை நிரப்ப அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை என்று திரு

0: நைனா நகேந்திரன் கூறியுள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்க சீமை கருவேல மரங்களை உடனடியாக அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் திரு வைகோ வலியுறுத்தியுள்ளார். செங்கல்பட்டு அருகே இது தொடர்பான நிகழ்ச்சியில் பங்கேற்றபின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த மரங்களால் ராமநாதபுரம் மாவட்டம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இந்த மரங்களை வளர்த்துள்ள பகுதியில் விவசாயம் அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு வைகோ கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாடு முழுவதும் வரும் 28ஆம் தேதி போலியோ சொட்டு மருந்து சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் இம்முகாமிற்காக விரிவான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: போலியோ சொட்டு மருந்து முகாம் வருகின்ற 28/6/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று நாடு முழுவதும் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. தருமபுரி மாவட்டத்தில் 1,08,343 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது. இப்பணிக்காக கிராம பகுதியில் 964 முகாம்கள், நகராட்சி பகுதியில் 20 முகாம்கள் என மொத்தம் 984 முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது. பெருமளவில் மக்கள் கூடும் இடங்களான பேருந்து நிலையங்கள், ரயில் நிலையங்கள், சந்தைகள், வழிபாட்டு மற்றும் சுங்கச்சாவடி போன்ற இடங்களில் சிறப்பு முகாம்கள் அமைக்கப்பட உள்ளது. அரசு வழங்கும் போலியோ சொட்டு மருந்து முற்றிலும் பாதுகாப்பானது. எனவே மாவட்டத்தில் உள்ள பொதுமக்கள், குறிப்பாக தாய்மார்கள், பிறந்த குழந்தை முதல் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் ஏற்கனவே போலியோ சொட்டு மருந்து கொடுத்திருந்தாலும் மீண்டும் 28/6/2026 அன்று இந்த சிறப்பு முகாம்களில் அளிக்கப்படும் போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லா சமுதாயத்தை உருவாக்க ஒத்துழைப்பு நல்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
0: கோவையில் உள்ள மத்திய கரும்பு நிறுவனத்தின் சார்பில் தமிழக கேரள எல்லைப்பகுதியில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு முகாம் நடைபெற்றது. இதில் 50 மேற்பட்டோர் பங்கேற்று பயனடைந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
3: கோயம்புத்தூரில் உள்ள மத்திய கரும்பு இனப்பெருக்க நிறுவனம் சார்பில் பழங்குடியினருக்கான மேம்பாட்டு செயல் திட்டத்தின் கீழ் கோவை கேரள எல்லைப்பகுதியான பாலக்காடு மாவட்டத்தில் உள்ள மேல சுற்றரா பகுதியில் பழங்குடியினருக்கான விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் பழங்குடியினருக்கான வெள்ளம் சார்ந்த தொழில் வாய்ப்புகள், ஊட்டச்சத்து தோட்டம் அமைத்தல், பழங்குடியின பெண்களுக்கான சுகாதார குறிப்புகள், இயற்கை முறையில் சிறுதானிய சாகுபடி மற்றும் சமச்சீர் உரமிடல் ஆகிய தலைப்புகளில் விளக்க உரைகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்வில் 50 மேற்பட்ட பழங்குடியினர் கலந்து கொண்டு பயனடைந்தனர். கோயம்புத்தூரிலிருந்து ஹரிஹரன்.
0: தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் கூறியுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே கிருஷ்ணகிரி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்தது. சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக மழை பெய்தது. திருவண்ணாமலை மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் ஆலங்கட்டி மழை பெய்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
4: திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி மற்றும் அதனை சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த சில நாட்களாக பகலில் வெயில் வாட்டி வைத்த நிலையில் மாலை நேரங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நேற்று மாலை வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டது. அதைத் தொடர்ந்து திடீரென ஆரணி டவுன், ஆரணி கொசப்பாளையம், சைதாப்பேட்டை, அருணகிரி சத்திரம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களான இரும்பேடு, சேவூர், புதுப்பாளையம், அம்மாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. இந்த கனமழையின் போது ஆலங்கட்டி மழையும் பெய்தது. இதனால் வெப்பத்தால் அவதிப்பட்டு வந்த மக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். திருவண்ணாமலை என் ரவிச்சந்திரன்.
0: இருவரிச் செய்திகள். ரஷ்யாவின் மேற்கு பகுதியில் மின்னணு சாதனங்கள் உற்பத்தி தொழிற்சாலை மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் 5 உயிரிழந்ததாக ரஷ்யா கூறியுள்ளது. நாடு முழுவதும் கரீஃப் பருவத்தில் பயிர் சாகுபடி பரப்பளவு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தை ஒப்பிடுகையில் 2% அதிகரித்துள்ளதாக வேளாண் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உயரதிகாரிகள் பங்கேற்கும் பல்வேறு நாடுகளுடன் மேற்கொள்ளப்படும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் குறித்த 2 தேசிய கருத்தரங்கம் புதுதில்லியில் நேற்று தொடங்கியது. 7 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள் பங்கேற்கும் ஊராட்சி நிர்வாகம் குறித்த மண்டல பயிலரங்கு ஸ்ரீநகரில் பஞ்சாயத்து ராஜ் அமைச்சகம் சார்பில் இன்று நடைபெறுகிறது. நாடு முழுவதும் உடல் உறுப்பு

தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி சென்னையில் மாநில விளையாட்டுத்துறை சார்பில் அது தொடர்பான நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. விளையாட்டுச் செய்தி. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. லண்டனில் 7 மணிக்கு இப்போட்டி தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை

0: சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: குமரி மண்ணின் குரலாகி நேயர்கள் நெஞ்சில் நிறைவாகி வண்ண வண்ண ஒலிபரப்பை எந்நாளும் அள்ளித் தருவது அகில இந்திய வானொலியின் குமரி பண்பலை 101. குமரி பண்பலை, அது என்றென்றும் ஒலிக்கும் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 6:55. இன்று பராபவ வருடம் ஆனி மாதம் 9 செவ்வாய்க்கிழமை. உழவர்களுக்கான அறிவிப்புகள்:

வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். எதிர்பார்க்கப்படும் வானிலை அறிக்கை. இன்றும் மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33 முதல் 34 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தபட்ச வெப்பநிலை 24 முதல் 25 டிகிரி செல்சியஸ் ஆகும். வானம் லேசான மேகமூட்டத்துடனும் காணப்படும். காலை நேர அதிகபட்ச வெப்பநிலை 80 முதல் 90 சதவீதமாக பதிவாக வாய்ப்புள்ளது. மதிய நேரம் அதிகபட்ச வெப்பநிலை 70 முதல் 80 சதவீதம் பதிவாக வாய்ப்புள்ளது. காற்றின் வேகம் மணிக்கு 18 முதல் 20 கிலோமீட்டர் வேகத்தில் மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். இனி வேளாண் அறிவுரை. இருபுறமும் திறக்கப்பட்ட துளையுள்ள பொதிகளை பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம். தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிடப்பட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால் வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போஃபியூரான் 3G குருணை மருந்தினை தூவி பின் நடவு செய்யவும் என பேச்சுப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளாா்.

தமிழக அரசு விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. தற்போது உள்ள சூழலில் வேலையாட்கள் பற்றாக்குறையினை சமாளித்து வேளாண் பணிகளை குறித்த காலத்தில் செய்து முடிப்பதற்கு ஏதுவாக வேளாண்மை பொறியியல் துறை மூலம் அரசு நிர்ணயித்துள்ள குறைந்த வாடகையில் வேளாண் இயந்திரங்கள் மற்றும் இணைப்பு கருவிகள் மூலம் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அதன்படி வேளாண்மை பொறியியல் துறை மூலம் விவசாயிகள் டிராக்டரால் இயங்கக்கூடிய சுழல் கலப்பை 5, கொத்துக்கலப்பை 9, கொத்துக்கலப்பை தென்னை மட்டையின் தூளாக்கும் கருவி போன்றவற்றை டிராக்டருடன் குறைந்தது 2 மணி நேரமும் அதிகபட்சமாக 20 மணி நேரமும் முன்பணமாக செலுத்தி வாடகைக்கு பெறலாம். டிராக்டர் மூலம் 1 மணி நேரம் பணிகள் மேற்கொள்வதற்கு 500 ரூபாய் என்ற குறைந்த வாடகை கட்டணம் விவசாயிகளிடம் வசூல் செய்யப்படுகின்றது. வேளாண்மை இயந்திரங்கள் மற்றும் கருவிகளை விவசாயிகள் முன்பதிவு மற்றும் வாடகை தொகையினை அலுவலகங்களுக்கு செல்லாமல் தங்கள் இருப்பிடத்திலிருந்து இ வாடகை செயலி மூலம் பதிவு செய்து பயன்பெறலாம். இ வாடகை செயலியில் ஆன்லைன் மூலம் வாடகை முன்பணம் செலுத்தும் அனைத்து விவசாயிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்படும். மேலும் மாவட்டத்தில் உள்ள அனைத்து விவசாயிகளும் பயன்படும் வகையில் அனைத்து கிராமங்களிலும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகின்றது. மேலும் வேளாண் பணி மேற்கொள்ளப்படும் நேரத்திற்கு மட்டுமே வாடகை கணக்கிடப்படுகிறது. எனவே சிறு குறு விவசாயிகளுக்கு இத்திட்டம் மிகவும் பயனுள்ளதாக அமைந்துள்ளது. குமரி மாவட்ட விவசாயிகள் அனைவரும் வேளாண்மை பொறியியல் துறையின் இணையதளம் https://mtes.aed.tn.gov.in/e-vaadagai மூலம் நேரடியாக தங்கள் இருப்பிடத்திலிருந்து நேரடியாக விண்ணப்பிக்கலாம். மேலும் தோவாளி மற்றும் அகஸ்தீஸ்வரம் வட்ட விவசாயிகள் நாகர்கோவில் உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 9443

0: 34507727 என்ற அலைபேசி எண்ணிலும், ஏனைய வட்ட விவசாயிகள் தக்கலை உபகோட்ட உதவி செயற்பொறியாளரை 8940071117 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொண்டும் பயன்பெறலாம். எனவே விவசாயிகள் வேளாண் பணிகளுக்கு வேளாண் இயந்திரங்களை குறைந்த வடகில் பெற்று பயன்பெறுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொள்கிறார். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7 மணி.
1: வட்டார செய்திகள்.

0: வணக்கம். முதலில் தலைப்புச் செய்திகள். குமரி மாவட்ட சோதனை சாவடிகளில் நள்ளிரவில் ஆட்சியர் திடீர் ஆய்வு. குருந்தன்கோடு தக்கலை பகுதிகளில் கூடுதலாக டெங்கு பணியாளர்கள் நியமனம், ஆட்சியர் அறிவிப்பு. சாலை பாதுகாப்பை மேம்படுத்தும் ஜீரோ ஆக்சிடென்ட் குமரி திட்டம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தொடங்கி வைத்தார். இனி விரிவான செய்திகள். கன்னியாகுமரி மாவட்டத்திற்குட்பட்ட சோதனை சாவடிகளில் கனிம வளங்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள் விதிமுறைகளை பின்பற்றுகின்றனவா என்பது குறித்து நள்ளிரவில் ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். தோவாளை வட்டம் ஆரல்வாய்மொழி சோதனை சாவடி, அகஸ்தீஸ்வரம் வட்டம் கன்னியாகுமரி நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள காணிமடம் சோதனை சாவடி மற்றும் அஞ்சு கிராமம் சோதனை சாவடி ஆகியவற்றில் ஆய்வு மேற்கொண்டு பதிவேடுகளை பார்வையிட்டார். கனரக வாகனங்களில் கனிம வளங்கள் சரியான அளவில் நிர்ணயிக்கப்பட்ட இடையில் ஏற்றப்பட்டுள்ளதா எனவும், கனிம வளங்கள் ஏற்றி வரும் கனரக வாகனங்களை நிறுத்தி அவற்றுக்கான முறையான அரசு உரிமங்கள் மற்றும் ரசீதிகள் சரியாக உள்ளனவா என்று சரிபார்த்து அனுப்ப காவல்துறையினருக்கு அறிவுறுத்தினார். சோதனை சாவடிகளில் 24 மணி நேரமும் கண்காணிப்பை தீவிரப்படுத்த வலியுறுத்தினார். விதிமுறைகளை மீறும் ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தினார். கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக நாஞ்சில் கூட்டரங்கில் தொற்றுநோய் தடுப்பு தொடர்பான ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் துறை சார்ந்த அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் தொற்றுநோய் தடுப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தினார். உள்ளாட்சி நிர்வாகம் பொது சுகாதாரத்துறை பணியாளர்கள் மூலம் கொசுப்புழு உற்பத்தியாகும் இடங்களை கண்டறிந்து அவற்றை முழுமையாக அகற்றிட வட்டார சுகாதார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். குருந்தன்கோடு மற்றும் தக்கலை வட்டார பகுதிகளில் டெங்கு கட்டுப்பாடு பணிகளை மேற்கொள்ள கூடுதலாக 10 டெங்கு களப்பணியாளர்களை நியமிக்குமாறு மாவட்ட சுகாதார அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். கொசு உற்பத்தி தொடர்பாக வரும் ஒவ்வொரு புகார் மீதும் உடனடியாக கள ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்தார். விபத்தில்லா கன்னியாகுமரி மாவட்டத்தை உருவாக்கும் ஜீரோ ஆக்சிடென்ட் குமரி என்ற இலக்கை எட்டும் வகையில் குமரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தலைமையில் நாகர்கோவில் ஆயுதப்படை வளாகத்தில் சாலை பாதுகாப்பு தன்னாளர்களை பணியில் ஈடுபடுத்தும் திட்டம் தொடங்கப்பட்டது. சாலை பாதுகாப்பு என்பது காவல்துறையின் பொறுப்பு மட்டுமல்ல, பொதுமக்களும் இணைந்து செயல்பட வேண்டும். அப்போதுதான் விபத்தில்லா சமூகத்தை உருவாக்க முடியும் என்று உரைத்தார். இரவு நேரங்களில் தெளிவாக தெரியாத பேரிகாட்கள், டிரைவர்கள் போன்றவற்றில் ஒளிரும் ஸ்டிக்கர்கள் ஒட்டப்பட வேண்டும் என்றும், புதிதாக வேக தடைகள் அமைக்க வேண்டிய பகுதிகளை கண்டறிந்து பரிந்துரைக்க வேண்டும் என்றும், நடைபாதைகள், ஆக்கிரமிப்புகள், போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தும் விளம்பர பதாகைகள் மற்றும் தவறாக நிறுத்தப்படும் வாகனங்கள் குறித்து தகவல் தெரிவித்து நடவடிக்கை எடுக்க உதவ வேண்டும் என்றும் தன்னார்வலர்களின் பணிகள் குறித்து கூட்டத்தில் விளக்கினார். இத்துடன் இன்றைய வட்டார செய்திகள் நிறைவடைந்தன.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: AMB ஜெய்கரன்கோ, திங்கள் நகர் மற்றும் AMB பர்னிச்சர் மால், சுங்கான் கடை.
3: மாமா, என்னாச்சு?
4: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
3: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம் பாருங்களேன்.
5: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
1: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
6: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ, அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா

0: நாகர்கோயில்
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலைய மீது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் காலை 7:05. பண்பலையில் இனி நாம் கேட்போம்.
2: முச்சத்தில் இன்று

0: என்னமோ வேணும், சும்மா இருக்கவே விட மாட்டியா? இப்பதான் அதுல எள்ளு போல உட்கார்ந்து ஏதாவது ஒரு வேலையை செய்ய விடுறியாமா? பிரதம மந்திரியுடைய பயிர் காப்பீடு திட்டத்தை வந்து பதிவு பண்ண மறந்து தப்புதான். அதுக்கு இப்ப என்ன செய்ய சொல்ற? பைப்பு மூட்டுல என்ன சொல்றாங்க? அவையெல்லாம் காரியமா இருந்தாங்க, நீங்க கோட்டை விட்டுட்டீங்க. ராஜா வீட்டுல பண்ணிருக்காங்க, கண்ண வீட்டுல பண்ணிருக்காங்களா? ஏய், 24 மணி நேரமும் என் கூடயே சுத்தி சுத்தி வர்றான், ஒரு வார்த்தை சொல்லலையம்மா. ஒழுங்கு அவிச்ச இட்லிய இப்படி செதறி போட்டிருக்க, கொஞ்சமாவது மாப்பிள்ளைக்கு பேர்ல ஒரு பற்றுதல் இருக்காமா? ஒரு பொம்பளை தானம்மா நீ. ஏய், ஒரு மனுஷன் என்ன எல்லாம் செய்ய முடியும்? நான் பயிரை பாப்பனா, தேங்காய் வெட்ட பாப்பனா, வேலைக்கு வரக்கூடியவனை பாப்பனா? சரி, நடந்ததெல்லாம் போட்டு இப்போ நான் சிவசேனாச்சிய கூப்பிடுறேன், அவர் வருவாரு. வந்ததும் அவரு சொல்லக்கூடிய தகவல்களை குறிப்பிடுத்து வச்சுக்க. அவரு ஒளிவு மறைவு இல்லாம தெளிவா சொல்லுவாரு. ஆனா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணுமா? ஏ, என்னமா முழிக்க? அந்த சேவலை ஒன்னு அடிச்சு கறிவையுமா. அவரு வந்தாருன்னா கமகமான்னு மணக்கிறதுலே அப்படியே கொட்டிடுவாரு. நமக்கு தேவை தகவல்கள் தான். ஒரு 22 இட்லியும் ஒரு சேவலும் போனாதான் என்ன? சீக்கிரம் சீக்கிரம் வேலை நடக்கட்டும்.
1: ஹலோ
0: ஹலோ அண்ணே.
1: என்னப்பா இது, அலைபேசியில பேசுற செவி கிளியற மாதிரி இந்த சத்தம் என்னத்துக்கு?
0: ஏ, இங்க என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு மனசு ஒரு கருத்தை கேக்குறக்காக உங்களுக்கு ஆவேசத்துல அடிக்கும், இப்படி பேசுறீங்களே.
1: ஆவேசம் அப்படிங்கறது என்கிட்டயும் காட்டணுமாப்பா. சரி சரி, என்ன விஷயம்?
0: ஏ, நீங்க என்ன பண்றீங்களோ யாது பண்றீங்களோ எனக்கு தெரியாது. இப்போ உடனே எங்க வீட்டுக்கு நீங்க வந்தாகணும். நீங்க இப்ப வந்தாதான் என் குடும்பம் இப்போ மகிழ்ச்சியா இருக்கும். உடனே வாங்கண்ணே.
1: சரிப்பா சரிப்பா, நான் வந்துடுறேன். காலையில கடையில போய் ஒரு 12 இட்லியும் ரசவடை எல்லாம் வாங்க சொன்னா? ஒன்னும் வாங்காண்டான். நீ அந்த பழையத குடி. காலையில தம்பி கூப்பிட்டுருக்கான், அவன் கூப்பிடுக்க ஆவசியத்தை பார்த்தா கண்டிப்பா காலை டிஃபன் அங்க முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நான் உன் தம்பி வீடு வர போயிட்டு வரேன். என்ன பிரச்சனைன்னு தெரியல. நீ தேவையில்லாம சமையல் பண்ணி காசை விரயம் பண்ணாத. அந்த கொடையெடு, போயிட்டு வந்துடுறேன். மழை மேகம் வர கருக்கமாயிருக்கு. ஏ அப்பா, என்னன்னு தெரியலையே, தெருவுல போகும்போது யாருக்கு வீட்டுலன்னு தெரியலையே, என்ன வாசனையா இருக்கு. ரொம்ப கை தேர்ந்த ஆளு சமையல் பண்ணுமா? இல்ல, இருக்கு கோழிக்கறி மாதிரி தான் தெரியும். ஒருவேளை ஆடு வாங்கிருப்பாங்களோ? இல்ல இல்ல இல்ல, வாசனைய பாக்கும் போது அந்த நுகர்தல் வந்து கோழிக்கறி மாதிரி தான் இருக்கு. ஏ, தம்பிக்கு வீட்டு நெருங்கும் போதும் வாசனை கூடுத. தம்பி தம்பி,
0: ஏய், அண்ணன் வந்துட்டாரு போல இருக்கம்மா. சீக்கிரம் அந்த ஆப்பிய வச்சு அந்த குழம்ப கொஞ்சம் லேச கிளறி விடு, வாசனை தூக்கட்டு.
1: ஏ அப்பா, நட்டையில ஏறும் போது அப்படியே ஏற்குத. இன்னைக்கு தம்பியாட்டு வெளியே ஆக்குனாலும் கூட வெளியே போகப்படாது, சாப்பிட்டுட்டு தான் போனும். தம்பி, ஏ தம்பி,
0: என்ன அப்பவே வந்துட்டீங்களானே?
1: என்ன அவசியப்பா? காலையில ஆவேசமா உடனடியா வரணும். நீங்க வந்தாதான் என் குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி தென்படும். என்ன விஷயம்?
0: ஏனே, பிரதம மந்திரியின் பயிர் காப்பீடு திட்டம் இருக்குல்லானே?
1: ஆமா.
0: அதுல சேர்றதுல கோட்டை விட்டுறோம்னே, காலையில ஒரே பிரச்சனைனே. அதுதான், முதல்ல குவாலி அடிச்சு கறிய வை, அண்ணன் வருவாங்க, எல்லா கருத்தும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் ஏற்பாடுனே.
1: உனக்கு என்னப்பா பிரதம மந்திரியோட பயிர் காப்பீட்டு திட்டத்தை பத்தி சொல்லணும் இல்லையா?
0: ஆமாண்ணே, ஒரு சந்தேகம்னே. அதுல குத்தகைதாரர்கள்லாம் சேரலாமாண்ணே?
1: என்ன தம்பி கட்டிட்ட, எல்லாருமே சேரலாம்பா. குத்தகைதாரரும் கூட கிராம நிர்வாக அலுவலர்கள்ட்ட இருந்து ஒரு சான்றிதழ் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னா இந்த பயிர் காப்பீட்டு திட்டத்தில் சேரலாமே.
0: அப்படியானே, பரவாயில்லையானே.
1: பயிர் செய்யக்கூடிய நிலத்தினுடைய சிட்டா நகல், அடங்கல் நகல், வங்கி புத்தகத்தினுடைய முதல் பக்க நகல், ஆதார் அட்டை, இதெல்லாம் கொண்டுட்டு போய் மத்திய அரசால செயல்படக்கூடிய பிரதம மந்திரியினுடைய பயிர் காப்பீட்டு திட்டத்துல இசேவை மைய பக்கத்துல இருக்க அப்படி
0: இருக்குன்னு இருக்குனே,
1: அங்க போய் சேர்ந்துக்கலாமா?
0: ஏய் அண்ணன பாரு, ஆதார் கார்டுங்கிறாரு, பட்டாங்கிறாரு, சிட்டாங்கிறாரு, எவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றாரு. ஏனே, நீங்க வந்தாலே மகிழ்ச்சி தாம்னே.
2: முற்றத்தில் இன்று

0: நான் தான்.
1: என்ன வேணும்?
0: செய்தி வேணும்.
1: என்ன செய்தி?
0: குறுஞ்செய்தி. எப்ப வரும்?
2: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி வருதுங்க, மறக்காம கேளுங்க.

0: நினைப்படுத்துகிறோம் என்றே இன்று பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா திரேஸ் அவர்கள்.
1: உங்கள் காலை பொழுதை இனிமையாக்க வருகின்றது அரும்புகளின் குறும்புகள். இது மழலைகளின் அமுதமொழி கேட்கும் நேரம்.
2: காதில் கேட்கின்றதா
1: இன்றைய காலை பொழுதை மகிழ்விக்க வரும் மழலையை சந்திக்கலாம். வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம் சொல்லும் குட்டி தேவதை, எங்கிருந்து வரீங்க? உங்க பேர்
3: என்ன?
1: என்ன படிக்கிறீங்க? எந்த பாடம் ரொம்ப பிடிக்கும்?
3: தமிழ்.
1: தமிழ் ரொம்ப பிடிக்குமா?
3: ஆமா, நான் ஒரு தமிழ் பாட்டு பாடுறேன்.
1: பாடுங்கம்மா.
3: விண்ணிலரு வீடு கட்டி விளையாடி மகிழலாம், விண்மீனை விளக்காக்கி வீடெல்லாம் வைக்கலாம், வானவில்லில் தூளி கட்டி ஊஞ்சலாக்கி ஆடலாம், வெண்ணிலவு படகிலேறி விண்வெளியே சுற்றலாம்.
1: அழகா பாடிட்டீங்க. பெர்னிகா வீட்டுல யாரெல்லாம் இருக்கிறாங்க?
3: அம்மா, அப்பா, அக்கா.
1: சரி, ஓகே. அவங்க பேர்லாம் சொல்றீங்களா?
3: அம்மா பேரு சீபாராணி, அப்பா பேரு குமார், அக்கா பேரு பர்ஷிகா, என் பேரு பெர்னிகா.
1: அக்கா உங்கள்ட்ட அன்பா இருப்பாங்களா? நீங்களும் உங்க அக்காவும் சேர்ந்து என்னெல்லாம் விளையாடுவீங்க?
3: கண்ணாமூச்சி விளையாடுவோம், டிக் டிக் விளையாடுவோம், சோன் பேப்பர் விளையாடுவோம், அப்புறமா பல்லாங்குழி விளையாடுவோம்.
1: இந்த விளையாட்டுல உங்களுக்கு யாருமா சொல்லி தந்தாங்க?
3: அம்மா.
1: உங்க அக்கா கிட்ட உங்களுக்கு என்ன விஷயம் ரொம்ப பிடிக்கும்?
3: என்ன அன்பா பாத்துப்பாங்க, என் பாடம் எல்லாம் சொல்லி தருவாங்க, ஜாலியா இருக்கும்.
1: ஓகேமா, இன்னைக்கு பிள்ளைங்களுக்காக நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
3: ரைம்ஸ் சொல்ல போறேன்.
1: சொல்லுங்கம்மா.

0: அழகா பாடிட்டீங்க.
1: நாங்களுக்கு கொஞ்சம் பழமொழி சொல்லித்தர
0: சொல்லுங்கம்மா.
1: சிறுதுள்ளி பெருவெள்ளம், முயற்சி துணையாகும், அவசரம் ஆபத்து, தாய் சொல்லை தட்டாதே, நேர்மைய சிறந்த செல்வம், ஒன்றுபட்டான் ஒன்று வாழ்வு.
0: அழகா சொன்னீங்க. இதெல்லாம் உங்களுக்கு யார் சொல்லி தந்தாங்க?
1: ஸ்கூல்ல சொல்லி தந்தாங்க.
0: ஓகேம்மா. அம்மா சமைச்சு தரதுல என்ன ஃபுட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
1: தோசை.
0: அம்மாட்ட நல்லா இருக்குன்னு சொல்லி இருக்கீங்களா? டூருக்குலாம் போயிருக்கீங்களா?
1: ஆமா.
0: டூர் போனதுல உங்களுக்கு எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு?
1: கன்னியாகுமரி பீச் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
0: கன்னியாகுமரி பீச்ல என்னெல்லாம் பாத்தீங்க பிள்ளை?
1: ஸ்டாண்ட்ல குட்டி குட்டி சங்குங்க கிடந்துச்சு, அப்புறம் ஜாலியா விளையாடணும்.
0: யார் கூட போனீங்க?
1: சித்தி கூட.
0: உங்களுக்கு பெட்ஸ்ல எது ரொம்ப பிடிக்கும்?
1: டாக்.
0: டாக் கூட விளையாடுவீங்களா?
1: ஆமா.
0: சரி, ஓகே. நீங்க யானை எல்லாம் பாத்துருக்கீங்களா?
1: ஆமா. வாழைப்பழம் குடுத்திருக்கோம், தேங்காய் குடுத்திருக்கோம், அப்புறமா கரும்பும் குடுத்திருக்கோம்.
0: அது சாப்பிட்டுச்சா?
1: ஆமா சாப்பிட்டுச்சு.
0: நீங்க இப்ப குட்டி பிள்ளையா இருக்கீங்க, வளர்ந்த அப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆக போறீங்க?
1: கலெக்டர்.
0: ஏன் கலெக்டர்? இனிதாக்கியதற்கு நன்றி. குறும்புகள் தொடரும். குழந்தை மனதோடு விடைபெறுகிறோம். டாடா, பை பை.

நேர்களே, இன்று காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். படைப்பு ஊட்டி வானொலி நிலையம். இன்று காலை 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் முட்டம் முனிவர் எஸ் டென்ஸ்லி அவர்களுடன் நேர்முகம் இடம்பெறும்.

0: வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் இன்று மாலை இதற்கான நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது. இதில் 2 பேருக்கு பத்ம விபூஷன் விருதுகளையும், 7 பேருக்கு பத்ம பூஷன் விருதுகளையும், 56 பேருக்கு பத்மஸ்ரீ விருதுகளையும் குடியரசுத் தலைவர் வழங்கவுள்ளார். நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோருக்கு இன்று பத்ம விருதுகள் வழங்கப்படுகின்றன. இந்த ஆண்டு 131 பேருக்கு பத்ம விருதுகள் அறிவிக்கப்பட்டன. இதில் கடந்த மாதம் 25 தேதி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதற்கட்டமாக 66 பேருக்கு பத்ம விருதுகள் வழங்கப்பட்டன. வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளதென்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். தனியார் ஊடக நிறுவனத்தின் சார்பில் புதுதில்லியில் நடைபெற்ற உச்சிமாநாட்டில் பேசிய அவர், 140 கோடி மக்களின் எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்யும் வகையில் அரசு செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். வளர்ச்சியை நோக்கியே அரசின் கொள்கைகளும் செயல் திட்டங்களும் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதில் அரசு உறுதியுடன் உள்ளதாக அவர் தெரிவித்தார். பழங்குடியினர் மேம்பாட்டுக்கு உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கடந்த பல ஆண்டுகளாக நீடித்து வந்த மாவோயிஸ்ட் வன்முறைக்கு முடிவு கட்டப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நக்சல் பாதித்த பகுதிகளில் முன்னெப்போதும் இல்லாத வளர்ச்சிப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இப்பகுதிகளில் 12,000 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை கட்டமைப்புகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும், 9,500 கைபேசி கோபுரங்கள் நிறுவப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உள்கட்டமைப்பு வலுப்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாட்டில் மெட்ரோ ரயில் சேவைகள் நகர்ப்புற போக்குவரத்தை எளிதாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். வந்தே பாரத், நமோ பாரத் மற்றும் அம்ரித் பாரத் ரயில்கள் நாட்டின் ரயில் போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தியுள்ளதாக அவர் கூறினார். உயர்தரமான சுகாதார சேவைகள் அனைவருக்கும் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சவாலான சூழலுக்கு மத்தியிலும் நாட்டின் பொருளாதாரம் வளர்ச்சியடைந்து வருவதாக அவர் குறிப்பிட்டார். இளையோர், தொழில்துறையினர் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் தேசத்தின் முன்னேற்றத்தில் முழுமையான பங்கெடுப்பை வழங்க வேண்டுமென்று திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். இந்நிகழ்ச்சியின்போது விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில் கூட்டுறவுத்துறையின் சார்பில் செயல்படுத்தப்படும் பல்வேறு திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். இந்நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் உள்ளிட்டோரும் பங்கேற்கின்றனர். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற சுற்றுலா தொழில்துறையினருடனான ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். போட்டித்தன்மை வாய்ந்த சுற்றுலா சூழலை உருவாக்க அரசு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாக அவர் கூறினார். எளிமையான அனுமதி நடைமுறைகளின் மூலம் முதலீடுகளை எளிதாக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுடன் மத்திய அரசு ஒருங்கிணைந்து செயல்பட்டு வருவதாக திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறினார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய

0: அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். பிரிக்ஸ் தேசிய பாதுகாப்பு ஆலோசனைக் கூட்டத்திற்கு இடையே இந்த சந்திப்பு நடைபெற்றதாக வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. எல்லைப்பகுதியில் நிலவும் சூழல் உட்பட பல்வேறு விவகாரங்கள் குறித்து சீன அமைச்சருடன் திரு அஜித் தோவல் ஆலோசனை மேற்கொண்டார். எத்தியோப்பியா, ஈரான், பிரேசில் ஆகிய நாடுகளின் உயரதிகாரிகளுடனும் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். விவசாயிகள், நுகர்வோர் ஆகிய இருதரப்பினரின் நலன்களையும் கருத்தில் கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். வெங்காய இருப்பு தொடர்பாக புதுதில்லியில் நேற்று அவர் ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார். இதில் போதுமான இருப்பை உறுதி செய்தல், நுகர்வோர் நலன்களை பாதுகாத்தல் ஆகியவை குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக சமூக வலைதளத்தில் அவர் கூறியுள்ளார். முன்கூட்டியே மேற்கொள்ளப்படும் விரிவான திட்டமிடல் மூலம் விவசாயிகள் நலன் பாதுகாக்கப்படுவதுடன் விலை நிலைத்தன்மையும் உறுதி செய்யப்படும் என்று திரு பிரஹலாத் ஜோஷி தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த துயர சம்பவத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட இந்தியர்களின் குடும்பங்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என்று அவர் கூறியுள்ளார். அங்குள்ள இந்திய தூதரகம் கத்தார் அரசு அதிகாரிகளுடன் தொடர்ந்து தொடர்பில் இருந்து வருவதாகவும் திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். புதுதில்லியில் பணியாளர் நலத்துறை சார்பில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய அவர், டிஜிட்டல் நடைமுறைகள் வெளிப்படைத்தன்மையை அதிகரித்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியில் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை முக்கிய பங்கு வகிப்பதாக உள்துறை இணையமைச்சர் திரு பண்டி சஞ்சய்குமார் கூறியுள்ளார். புதுதில்லியில் இந்த படையின் புதிய தலைமையகத்திற்கான கட்டுமான பணிகளை நேற்று தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த படை வீரர்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் கீழ் கட்டணமில்லா மருத்துவ சிகிச்சை வசதி இவர்களுக்கு வழங்கப்படுவதாகவும் திரு பண்டி சஞ்சய்குமார் தெரிவித்தார். ஆதார் செயலியை பதிவிறக்கம் செய்துள்ளவர்களின் எண்ணிக்கை 3 கோடியை தாண்டியுள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கடந்த ஜனவரி மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த செயலியை குறுகிய காலத்திற்குள் 3 கோடியே 10 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பதிவிறக்கம் செய்துள்ளதாக தகவல் தொழில்நுட்பத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த செயலி வாயிலாக 40 லட்சம் பேர் தங்களது கைபேசி எண்ணின் மாற்றத்தை பதிவு செய்துள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 8 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் இந்த செயலி வாயிலாக முகவரி மாற்றங்களை மேற்கொண்டுள்ளதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியா மொரோக்கோ இடையிலான தீவிரவாத தடுப்பு கூட்டு செயல் திட்ட குழு கூட்டம் புதுதில்லியில் நேற்று நடைபெற்றது. வெளியுறவுத்துறை இணைச் செயலாளர் திரு வினோத் பாடே, மொரோக்கோ தேசிய காவல்துறை தலைமை இயக்குநர் திரு ஹிஷம் பாலி ஆகியோர் இக்கூட்டத்திற்கு தலைமை வகித்தனர். தீவிரவாத ஒழிப்பில் ஒத்துழைப்பை அதிகரிக்கவும் சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்ளவும் இக்கூட்டத்தில் முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. லக்னோவில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 15 அதிகரித்துள்ளது. இதனிடையே இந்த விபத்து தொடர்பாக 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவர்களில் 4 பேர் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத்தின் உத்தரவின் அடிப்படையில் மின்வாரியம், லக்னோ மேம்பாட்டு ஆணையம் ஆகியவற்றைச் சேர்ந்த 4 அதிகாரிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வீர் சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். விமானப்படை சார்பில் நடைபெறும் அர்ஜுன் சிங் நினைவு ஹாக்கி போட்டி பெங்களூருவில் இன்று தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2ஆம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறாா்.

0: வேகமாக வளர்ந்து வரும் நம்பகமான பொருளாதார சக்தியாக இந்தியா உருவெடுத்துள்ளது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. தொடர்ந்து செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. சேவை செய்திகள் கேட்கும் முன்
3: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
2: சேவை செய்திகள். மின்தடை பற்றிய அறிவிப்பு. செம்பன்முளை, சேரமங்கலம் மற்றும் முட்டம் துணை மின் நிலையங்களில் மின் உபகரணங்கள் அவசர பராமரிப்பு பணிகள் மற்றும் மேலும் உயர் மின் அழுத்த பாதைகள் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் நாளை காலை 9 முதல் பிற்பகல் 3 வரை செம்பன்விளை, திக்கணங்கோடு, தெக்கன்குழி, மத்திக்கோடு, சேனம்விளை, சாஸ்தான்கரை, குளச்சல், கொட்டில்பாடு, சைமன் காலனி, கோடிமுனை, உடையார்விளை, லட்சுமிபுரம், கல்லுக்கூட்டம், கீழக்கரை, பத்தரை, இரும்பிலி, ஆலஞ்சி, குறும்பனை, வாணியக்குடி, குப்பையந்தரை, பாலப்பள்ளம், விடாலக்காடு, பிடாகை, பெத்தேல்புரம், திங்கள் நகர், இரணியல், கண்டன்விளை, குசவன்குழி, நெய்யூர், பட்டரிவிளை, தலக்குளம், சேரமங்கலம், அழகன்பாறை, கருமன்கூடல், மண்டைக்காடு, நடுவூர்கரை, ஐயாரி, பரப்பற்று, கூட்டுமங்கலம், புதூர், மணவாளக்குறிச்சி, பிள்ளையார் கோவில், கடியப்பட்டினம், அம்மாண்டிவிளை, வெள்ளமோடி, வெள்ளிச்சந்தை, முட்டம், சக்கப்பத்து, ஆற்றின்கரை, சாத்தன்விளை, ஆலன்விளை, திருநெய்னார்குறிச்சி, குருந்தன்கோடு, கட்டிமாங்கோடு ஆகிய இடங்களுக்கும் அவற்றை சார்ந்த துணை கிராமங்களுக்கும் மின் விநியோகம் இருக்காது. மேற்குறிப்பிட்ட நேரத்தில் மின் பாதைகளுக்கும் மின் கம்பங்களுக்கும் இடையூறாக இருக்கும் மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு அன்புடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை வருகின்ற 30 வரை நடைபெறவுள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேருவதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வரையாகும், பெண்களுக்கு உச்சவரம்பு இல்லை. ஐடிஐ, பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8 தேர்ச்சி, 10 தேர்ச்சி மற்றும் 11 தேர்ச்சி, 12 டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி அல்லது தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழில் பிரிவுகள், அட்வான்ஸ்டு சிஎன்சி மெக்கானிக் டெக்னீசியன், இண்டஸ்ட்ரியல் ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழில் பிரிவுகள் துவக்கப்பட்டுள்ளன. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாயும் மற்றும் பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், 2 சீருடைகள், 1 காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகின்றது. மேலும் புதுமை பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 முதல் அல்லது 12 வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12 வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகின்றது. சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை நேரில் அணுகவும். தொலைபேசி எண் 0465226

4463, அலைபேசி எண்கள் 9499955806 மற்றும் 9499955805. அரசு, தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலை வாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ஐடிஐயில் சேர்ந்து பயன்பெறலாம் என நாகர்கோவில் கோவளம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளாா்.

0: குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், காலை 7:30.
2: இன்றைய குறுஞ்செய்தி.
3: மந்திரியார் பேப்பரை வைத்து ஏதோ வரைந்து கொண்டிருக்கிறார். மந்திரியாரே,
2: மன்னர் வேந்தே, தாங்களா? வருக மன்னா. காலை வணக்கம்.
3: காலை வணக்கம் எல்லாம் இருக்கட்டும், நான் வந்தது கூட தெரியாமல் அப்படி என்ன வரைந்து கொண்டிருக்கிறேன்?
2: எல்லாம் தங்களுக்காகத்தான் மன்னா. தங்களுக்காக பிரத்யேகமான ஒரு உடையை நான் வடிவமைத்து வரைந்து கொண்டிருக்கிறேன்.
3: என்ன, எனக்கு புது உடையா?
2: இதோ பாருங்கள், தங்களது செல்லப்பிள்ளை ரோபோ கூட தங்களுக்காக புதுவித உடையை வடிவமைத்து கொண்டிருக்கிறது.
3: என்ன, ரோபோ உடையை வடிவமைக்கிறதா? ஆமாம், ஏன் திடீரென்று நீரும் ரோபோவும் இந்த மன்னர் மீது பாசமழையை பொழிகிறீர்கள்? என்ன காரணமோ.
2: எல்லாம் அந்த தென்கொரியாவின் சியோல் நகரில் நடந்த ரோபோக்களின் ஃபேஷன் ஷோ தான் காரணம் அண்ணா.
3: ரோபோக்களுக்கு ஃபேஷன் ஷோவா? வித்தியாசமாகவும் புதியதாகவும் கேள்விப்படுகிறேன்.
2: ஆமண்ணா, ரோபோக்களின் இந்த ஆடை அலங்கார அணிவகுப்பு இன்றைய நவீன உலகின் உச்சக்கட்ட நாகரிகத்தின் வெளிப்பாடு.
4: பாஸ், அங்கு காட்சிப்படுத்தப்பட்டிருந்த டைட்டானியம் ட்ரெஞ்ச் கோட்டுகளை பார்த்து எனது ப்ராசஸர் ஹீட் ஆகிவிட்டது.
3: ரோபோக்களுக்கு கூட பொறாமை வருமா?
2: அதுதான் தங்களது செல்ல பிள்ளை ஆயிட்டே, தங்களை போன்றுதானே இருக்கும்.
3: மந்திரியாரே, விஷயத்திற்கு வாரும்.
2: சரி சரி மன்னா, காலையில் வந்த செய்தித்தாளில் பார்த்தேன், ஒரு குரோமியம் பூசப்பட்ட ரோபோ பிரம்மாண்டமான கூலிங் கிளாஸை அணிந்திருந்தது. அதற்கு கண்ணே கிடையாது.
3: அப்புறம் எதற்கு கூலிங் கிளாஸ்?
4: ஆப்டிகல் சென்சார்களுக்கு புற ஊதா கதிர் பாதுகாப்பு தேவை பாஸ் மேலும் அது கேட்வாக் செய்யும் போது செம கிட்டாக இருக்கும்.
3: அந்த ஃபேஷன் ஷோவில் ரோபோக்கள் எப்படிப்பட்ட உடைகளை உடுத்தி வந்தன?
2: மன்னா, ஷோவின் ஆரம்பத்தில் ரோபோக்கள் அனைத்தும் கனமான பெரிய கேப்களால் மூடப்பட்டு அசையாமல் நின்றன. பிறகு மனித மாடல்கள் வந்து அந்த கேப்களை வியத்தகு முறையில் நீக்கி உள்ளே இருந்த அதிநவீன ஆடைகளை உலகுக்கு காட்டினார்கள்.
4: பாஸ், உலக புகழ்பெற்ற ஷோவில் பங்கேற்றது சாதாரண மெஷின்கள் அல்ல, மனித உருவத்தை ஒத்த ஹியூமனாய்ட் ரோபோக்கள் மற்றும் ஆண்ட்ராய்டுகள். அவை மனித மாடல்களுடன் ஜோடியாக ஒரே மாதிரியான ஆடைகளை அணிந்து கேட்வாக் செய்தன.
3: அப்படியா, அந்த ஹியூமனாய்ட் ரோபோக்கள் என்னென்ன டிசைன் ஆடைகளை போட்டிருந்தன?
2: டெக்சாஸ் கவுபாய் ஸ்டைல், சில்வர் ஃபயர் ஜாக்கெட், டேவிட் போவி ஸ்டைல். 1970களில் ராக் ஸ்டார் டேவிட் போவி பாணியில் அகலமான விண்வெளி காலத்து கருப்பு நிற பேண்டுகள், கச்சிதமாக தைக்கப்பட்ட சில்க் உடைகள் மன்னா.
3: கடைசியாக சொன்னது மட்டும் புரிந்தது, மற்றவை ஒன்றும் புரியவில்லை.
2: புரிந்து விட்டால் மட்டும் மன்னருக்கு எல்லாம் தெரிந்துவிடும்.
3: மந்திரியாரி, நான் நேரில் சென்று அந்த ஃபேஷன் ஷோவை பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் முடியாமல் போய்விட்டது.
4: இது வாஸ் தங்களுக்காக வடிவமைத்த உடைகள் இருக்கின்றன. இந்த 5G ஆண்டெனா பொருத்தப்பட்ட ஹெல்மெட்டை மாட்டுங்கள்.
2: மன்னா, தங்கள் செல்லப்பிள்ளை ரோபோ ஏதோ வில்லங்கமாக செய்ய போகிறது, சற்று விலகி நில்லுங்கள்.
3: மந்திரியாரி, உலகத்தோடு ஒத்து வாழ வேண்டும், சற்று வாயை மூடும். ஹெல்மெட்டா, இதில் ஏன் விளக்கு எரிகிறது? என் தலைக்கு பின்னால் வைஃபை சிக்னல் வேறு காட்டுகிறது.
4: பாஸ், அதுதான் ஹைலைட். இனி நீங்கள் யோசிப்பதை மந்திரியார் நேரடியாக டிஜிட்டல் திரையில் பார்க்கலாம். அடுத்து அந்த

0: எஃகு கவச உடை.
1: அண்ணா போடாதீர்கள், வில்லங்கமாகிவிட போகிறது.
2: மந்திரியாரே, உமக்கு போராமை, இந்த ஆடைகள் எனக்கு ரொம்ப பிடித்திருக்கிறது.
0: சிஸ்டம் அப்டேட் பாஸ், உங்கள் கார்களில் இப்போது ராக்கெட் பூஸ்டர் பொருத்தப்படுகிறது. 3, 2, 1, பழக்க தயாராகுங்கள். அடுத்த ஃபேஷன் உடை மந்திரியாருக்கு.
2: என்ன பறக்கவா? ஐயோ, மந்திரியாரே என்னை காப்பாற்றுங்கள். மந்திரியார் தலைத்தெறிக்க ஓடுகிறார்.
1: எனக்கு வேண்டாம். மன்னா, நீங்களே போட்டுக் கொள்ளுங்கள், என்னை ஆளை விடுங்கள். இன்றைய குறுஞ்செய்தி.
3: நேரம் 7:35. தேனினும் இனிய தமிழும் மனதை வருடும் இனிய இசையும் ஒன்றிணையும் இந்த அழகான நேரத்தில் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தென்குமரி தேனிலையில் இனிய பாடல்களோடு நாம் இன்று பயணிக்கலாமா? கேட்க போறோம் நிகழ்ச்சியில முதலாவதா என்ன பாடல் கேட்கலாம்? ரேம்போ படத்துல ஒரு சூப்பரான பாடல் கேட்கலாமா? கிப்ரன் வைபோதா இசையில, நாராயண் ரவிசங்கர், சுதர்சன் ஜெய் பாடியிருக்காங்க. மோகன் ராஜா வரிகள்ல.

0: ரேட் வாங்குங்கள், ஒரு ரூபாய் ரோஜா பாக்கு.
1: தரமே தாரக மந்திரமா 75 வருட பாரம்பரிய மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை நூற்று ஒன்றில் இன்று காலை மணி 8:30 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் என்று ஒரு தகவல். விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். குமரி பண்பலை 101 தென்குமரி தென்லை கேட்டிருந்தோம். இனி பொது அறிவு கேள்விக்கான நேரம். இன்றைய கேள்வி, பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? நேர்களை கேள்வி மீண்டும், பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? கேள்விக்கான பதில் என்ன? நியூஸ் டேருங்க. இந்திரா திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். அஜ்மல் தக்சின் இசையமைத்து பாடியிருக்காரு சூரியவேலன் வரிகள்ல.

0: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
1: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
1: செல்
3: 7305365016.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி

0: டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
2: தேதியும் செய்தியும்
3: இன்று ஜூன் மாதம் 23ஆம் தேதி.
4: உலக தமிழ் செம்மொழி மாநாடு தொடங்கப்பட்ட நாள் இன்று.
5: தங்கமே தமிழுக்கில்லை தட்டுப்பாடு, ஒரு சரக்கிருக்குது முறுக்கிருக்குது மெட்டுப்போடு.
3: 2010ஆம் ஆண்டு இதே நாளில் கோயம்புத்தூரில் உலக தமிழ் செம்மொழி மாநாடு தொடங்கப்பட்டது.
4: தொடர்ந்து 5 நாட்கள் நடந்த இந்த மாநாடு ஜூன் மாதம் 27ஆம் தேதி அன்று நிறைவுற்றது.
6: எத்தனை சபைகள் கண்டோம், எத்தனை எத்தனை பகையும் கண்டோம், அத்தனையும் சூடங்காட்டி சுட்டு.
3: சர்வதேச கைம்பெண்கள் தினம் இன்று.
4: உலகம் முழுவதும் கணவன்மார்களை இழந்து ஆதரவின்றி தவிக்கும் பெண்களின் நிலை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 23ஆம் தேதியினை சர்வதேச கைம்பெண்கள் தினமாக ஐநா சபை அறிவித்துள்ளது.
3: இந்த நாளில் உலகம் முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான கைம்பெண்கள் சந்தித்து வரும் பிரச்சனைகள் மற்றும் இன்னல்கள் குறித்து கண்காணித்து தீர்வுக்கு வழிவகுப்பதற்காகவே இந்நாளை அறிவிப்பதன் அவசியத்தை ஐநா சபை வலியுறுத்தியுள்ளது.
4: ஒலிம்பிக் தினத்தின் ஆண்டு விழா இன்று.
3: 1894ஆம் ஆண்டு இதே நாளில் பாரிஸ் நகரத்தில் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி அமைப்பு உருவானதை நினைவு கூறும் வகையில் 1948ஆம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் இந்நாள் ஒலிம்பிக் தினத்தின் ஆண்டு விழாவாக கொண்டாடப்பட்டு வருகிறது.
4: ஐநா சபையின் பொதுச் சேவை நாள் இன்று.
3: ஐநா பொது சேவை நாள் சமூகத்தின் பொது சேவையின் மதிப்பையும் நன்மையையும் கொண்டாடுகிறது.
4: பொது ஊழியர்களின் வேலைகளை அங்கீகரிக்கிறது மற்றும் பொதுத்துறையில் இளைஞர்களை தொடர ஊக்குவிக்கிறது. ஆயிரத்து 1912ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த ஆலன் டூரிங் அவர்கள் கணினி விஞ்ஞானி, கணிதவியலாளர், தர்க்கவியலாளர், மறைக்குறியீட்டு பகுப்பாயினர், தத்துவ ஆராய்ச்சியாளர் மற்றும் கோட்பாட்டு உயிரியல் வல்லுநர் போன்ற பன்முகத் திறமை கொண்டவராவார்.
3: AI எனப்படும் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தற்கால கோட்பாட்டு கணினி அறிவியலின் தந்தையாக கருதப்படும் இவரின் டூரிங் கருவி கணிப்பொறிக்கு மாதிரி கருவியாக கருதப்படுகிறது.
4: ATMஐ கண்டுபிடித்த ஸ்காட்லாந்து நாட்டு கண்டுபிடிப்பாளர் ஜான் ஷெப்பர்ட் பேரன் அவர்கள் பிறந்த தினம் இன்று.
3: 1925ஆம் ஆண்டு இதே நாளில் பிறந்த ஜான் ஷெப்பர்ட் பேரன் அவர்கள் ஒருமுறை வங்கியின் வேலை நேரம் முடிந்த பின்னர் தனது வங்கி கணக்கிலிருந்து பணத்தை எடுக்க முடியாமல் இவர் பட்ட வேதனை இவரை இந்த ATMஐ உருவாக்க தூண்டியது.
4: தனது ஆராய்ச்சி மற்றும் முயற்சியின் பலனாக 1967ஆம் ஆண்டு இவர் உருவாக்கிய ATM லண்டனில் உள்ள பார்க்லேஸ் எனும் வங்கியில் வைக்கப்பட்டது.
3: 1868ஆம் ஆண்டு இதே நாளில் தட்டச்சு கருவி கண்டுபிடிப்புக்கான காப்புரிமத்தை அமெரிக்க கண்டுபிடிப்பாளர் கிறிஸ்டோபர் ஷோல்ஸ் அவர்கள் பெற்றார்.
4: மிச்சிகன் மைக்ரோமோட் எனும் உலகின் மிகச்சிறிய கணினி 2015ஆம் ஆண்டு இதே நாளில் உருவாக்கப்பட்டது.
3: இது புற்றுநோயை கண்காணிக்கவும் சிகிச்சை செய்யவும் 0.3 மில்லிமீட்டர் அளவை கொண்டிருக்கும் ஒரு சாதனம் ஆகும்.
4: இந்தியாவில் மாண்டிசோரி கல்வி

0: சேவையை அறிமுகப்படுத்தியதில் பெரும் பங்கு வகித்தவரும் மீசை வைத்த அம்மா என அழைக்கப்படுபவருமான இந்திய கல்வியாளர் கிஜுபாய் பதேகா அவர்கள் 1939 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார். நச்சுயிரியலாளரும் மருத்துவ ஆய்வாளருமான ஜோனஸ் எட்வர்ட் சால்க் அவர்கள் 1948 ஆண்டு போலியோவுக்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கும் ஆய்வில் இறங்கினார்.
1: இப்பணிக்காக அடுத்த 7 ஆண்டுகளை செலவழித்த இவர் 1955 ஆண்டில் தனது தடுப்பூசியை வெற்றிகரமாக சோதித்து முடித்து அறிவித்தார்.
0: அந்நாளில் அதிசய மனிதர் என்று அனைவராலும் போற்றப்பட்ட இவர் 1995 ஆண்டு இதே நாளில் இயற்கை எய்தினார்.
2: தேதியும் செய்தியும்
3: குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது தென்குமரி தேனிலை நிகழ்ச்சியில பொதுத்தறிவு கேள்வி ஒன்னு கேட்டுதான் அதற்கான பதில் என்ன தெரிஞ்சுக்கலாமா? பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? இதற்கான பதில் மார்ச் 26 2020 ஆம் ஆண்டு. இது வந்து பிரதமரின் உணவு தானிய திட்டம், அதாவது 2026 ஆம் ஆண்டு மார்ச் 26 தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஏழைகளுக்கு இலவச உணவு தானியங்களை வழங்கணும்னு ஒவ்வொரு ஆண்டும் 2.3 லட்சம் கோடி ரூபாய் செலவில் 8 கோடி மக்களுக்கு 5 கிலோ உணவு தானியம் வந்து இந்த பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டத்தின் மூலமா இலவசமாக வழங்கப்படுது. ஜனவரியில் 2023 ஜனவரியிலிருந்து தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஒருங்கிணைச்சு இது தடையின்றி செயல்படுத்தப்பட்டு வருது. இதை எக்ஸ்டெண்டும் பண்ணியிருக்காங்க, அதாவது 1/1/2029 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏழை மக்களின் நலனை கருத்தில் கொண்டு மேலும் 5 வருஷத்துக்கு, அதாவது டிசம்பர் 2028 வரைக்கும் நீடிச்சிருக்காங்க. அதைத்தான் நம்ம 1/1 அதாவது ஜனவரி 1, 2029 வரைக்கும் நீட்டிச்சிருக்காங்க. இந்த ஸ்கீம் செயல்படுத்துறது மூலமா நம்ம நாட்டில 25 கோடி மக்கள் வறுமையிலிருந்து மீண்டிருப்பதாக கவர்மெண்ட் தெரிவிச்சிருக்காங்க. நேர்களே, இன்றைய பொதறிவு கேள்வியும் பதிலும் மீண்டும். பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் அன்ன யோஜனா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2020 ஆம் ஆண்டு மார்ச் 26
4: உடலோடு மனதையும் மூச்சையும் உடனொத்ததாக ஒன்றிணைத்து ஆரோக்கியமும் அமைதியும் தருகின்ற அற்புத கலை யோகம். முறைப்படுத்தப்பட்ட மூச்சு பயிற்சி நிறைவான மனநிலை தரும். ஆசனங்கள் ஆயுளை நீட்டிக்கும். தியானம் ஆழ்ந்த அமைதி தரும். நமக்காக நாம் செய்யும் யாகமே யோகம். நாளும் முயல்வோமா?
5: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
6: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
7: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
8: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
9: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால்புதூர், நாகர்கோவில்.

தென்குமரி தேனில் அடுத்ததாக ரம்மை திரைப்படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் டிமான் இசையில் டிமான் பாடியிருக்காங்க, திவ்யா ரமனோட திவ்யா ரமணியோட பாடியிருக்காங்க. யுகபாரதியின் வரிகளில் கேட்போமா?

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
3: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
2: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
3: 10 வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
2: மற்றும் 0465129643.
4: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
5: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப்ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மென்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீறல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
0: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 8:30 சருமரோக நிவாரணை சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். தித்திக்கும் பாடல்களையும் திகட்டாத தகவல்களையும் தந்து கொண்டிருப்பது உங்கள் குமரி, தென்குமரி தேனிலை. இன்னும் சில நொடிகளில் செய்தி சுருக்கம் கேட்கலாம், அதன் பின் இணைவோம் தென்குமரி தேனிலையோடு.

0: உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்துள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தினார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ளோரின் எண்ணிக்கை 500,000 என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்ட அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9445061913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2,00,000 பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம் காலை 8:02. தேனிலையில் இனி நாம் கேட்போம் நாகர்கோவில் வடசேரி உழவர் சந்தை காய்கறிகள் மற்றும் பழங்களின் விலை விவரம். நாட்டு கத்திரிக்காய் கிலோ ஒன்றுக்கு 100 ரூபாய், கத்தரிக்காய் சாதாரணமாக 60 ரூபாய், நாட்டு வெண்டைக்காய் 48 ரூபாய், வெண்டைக்காய் பச்சை 45 ரூபாய், நாட்டு தக்காளி 35 ரூபாய், ஆப்பிள் தக்காளி 45 ரூபாய், நாட்டு மிளகாய் 60 ரூபாய், நாடன் மிளகாய் 100 ரூபாய், சீனி அவரைக்காய் 55 ரூபாய், வெள்ளரிக்காய் 40 ரூபாய், பாகற்காய் 48 ரூபாய், இஞ்சி 1 கிலோ 180 ரூபாய், உருளைக்கிழங்கு 35 ரூபாய், சீனிக்கிழங்கு 50 ரூபாய், வல்லாரி 35 ரூபாய், கேரட் 80 ரூபாய், முட்டைக்கோஸ் 60 ரூபாய், வாழைக்காய் 10 எண்ணம் 50 ரூபாய், முருங்கைக்காய் 10 எண்ணம் 70 ரூபாய், சின்ன வெங்காயம் 80 ரூபாய், பூசணி 20 ரூபாய், தடியங்காய் 18 ரூபாய், மரவள்ளி 40 ரூபாய், புளி 1 கிலோ 140 ரூபாய், புடலை 40 ரூபாய், பீன்ஸ் 100 ரூபாய், சவ்சவ் 150 ரூபாய், தட்டைப்பயிறு 45 ரூபாய், நாடன் மாங்காய் 20 ரூபாய், பீட்ரூட் 48 ரூபாய், முள்ளங்கி 45 ரூபாய், எலுமிச்சை 80 ரூபாய், நார்த்தங்காய் 50 ரூபாய், காலிஃபிளவர் 50 ரூபாய், தேங்காய் குடுமியுடன் 45 ரூபாய், குடுமி இல்லாத தேங்காய் 50 ரூபாய், வாழையிலையூர் போட்டு 15 ரூபாய், மல்லிக்கீரை 60 ரூபாய், புதினா 100 ரூபாய், பால்சேமி 75 ரூபாய், வழுதிலங்காய் 85 ரூபாய், கோவிக்காய் 55 ரூபாய், சுரைக்காய் 30 ரூபாய், காரமணி 50 ரூபாய், நூல்கோல் 85 ரூபாய், ஒட்டு மாங்காய் 25 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 120 ரூபாய். இனி பழங்களின் விலை விவரம். வாழைப்பழம் நேந்திரன் 56 ரூபாய், பப்பாளி 30 ரூபாய், அன்னாச்சி 50 ரூபாய், நெல்லிக்கனி 60 ரூபாய். இனி நெல் விலை விவரம். அரசு கொள்முதல் நிலையங்களில் திருப்பதி சாரம் 3 நெல் ரகத்தின் குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு 2,500 ரூபாயாகவும் உள்ளூர் சந்தையில் 1,700 ரூபாயாகவும் விற்கப்படுகிறது. இனி குமரி மாவட்ட அணைகளின் நீர்மட்ட நிலவரம் இன்றைய காலை நிலவரப்படி என தெரிஞ்சுக்கலாம். பேச்சிப்பாறை அணை 36.20 அடி, பெருஞ்சாணி அணை 68.25 அடி, சிட்டர் அணை 1 14.24 அடி, சிட்டர் அணை 2 14.33 அடி, பொய்கை அணை 16.20 அடி, மாம்பழத்துறை அணை 38.55 அடியாக காணப்படுகிறது.
2: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
3: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
5: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
6: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
5: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
6: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
7: தென் தமிழகத்தில் முதல் முறையாக ரோபோட்டிக் மூலம் துல்லியமா முழுமையான மூட்டுவலி நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில்.
8: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை தேரேகால்.

செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில்

0: புதூர் நாகர்கோவில்.
1: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. ஆர் எஸ் எம் சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
2: நேர்களை இணை தென்குமரி திரையில தலைவன் தலைவி திரைப்பட பாடல் சந்தோஷ் நாராயண் இசையில பிரதீப் குமார் தேவ் பாடியிருக்காங்க. விவேக்கின் வரிகளை கேட்போமா?

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜ தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் சாகுபடி அனுபவம், அழகப்பபுரம் சி காப்பித்துறை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் தரிசில் நிலக்கடலை சாகுபடி, திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.
5: நமது குமரி பண்பலை 101 இன்றைய நேரலை

நிகழ்ச்சிகள் என்னென்ன அப்படின்னு நினைவுபடுத்திடலாம். இன்று காலை 9:02 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேருப்பு நேரலை நிகழ்ச்சியிற்கு உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கும் நிகழ்ச்சி இது. அடுத்ததா இன்று பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதியே, கல்வியோட முக்கியத்துவம், கல்வி நம்ம வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற தலைப்புல தான் நீங்க பேச போறீங்க. அடுத்ததா இந்த பிற்பகல் 3:02 கல்வி முக்கியத்துவம் இல்லையா, சோ அதனால பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி நம்மளுடைய பொது அறிவை வளர்த்து கொள்ளும் நிகழ்ச்சி. அடுத்ததா இன்று இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை நிகழ்ச்சியும் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த இரவு 10:05 நிலா முற்றம் நேர்லை நிகழ்ச்சியும் உங்களுக்கு பிடித்த பாடலை கேட்கும் நிகழ்ச்சியும் காத்துட்டு இருக்கு. இந்த நேர்லை நிகழ்ச்சிக்காக நீங்கள் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்களை சொல்லிடலாமா? 0462 என்ற இணைப்பு என்னோட 2602 மற்றும் 1 2 9 0 7 2 2 அலைபேசி எண் 8903257309. எல்லா நேர்லை நிகழ்ச்சிகளையும் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. தென்குமரி தென்ல அடுத்ததா யூத் திரைப்படத்துல இருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்க போறோம். ஜி வி பிரகாஷ் இசையில கென் கருணாஸ் எழுதி பாடியிருக்கும் பாடல் கேட்போமா?

0: கேட்ட அந்த பாடலோடு நிறைவேறுகிறது தென்குமரி தேனிலை. நேர்களே, இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி பிரசன்ட்ஸ் மார்னிங் நியூஸ். குட் மார்னிங், ஐ எம் சுனில் வர்மா. தி ஹெட்லைன்ஸ். Prime Minister Narendra Modi says principle of nation first has been driving force behind India's transformation.

0: வானலைகளில் தவழ்ந்து தேனொலியாய் நிகழ்ச்சிகள் தந்து என்றென்றும் உங்களுடன் இணைந்து நிற்பது உங்கள் பண்பலை, அதுதான் குமரி பண்பலை 101.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை.

0: 11 நேரம் காலை 8:30.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
4: முகத்தில்
2: சைபால்.
5: வீட்டில் இருக்கிற பெரியவங்க பேச்சை கேளு அப்படின்னு சொல்கிறது உண்டு. அது மட்டும் இல்லை, பெரியவங்க சொல்கிறபடி நடந்துக்கோ அப்படின்னு புத்திமதி சொல்லுவாங்க. இப்படி இதை வந்து ஒரு இளைஞனுக்கு அறிவுரையாக சொன்னோம். அதுக்கு அந்த இளைஞன் சொல்கிறான், அட போங்க சார், அவங்கெல்லாம் அந்த காலத்து ஆசாமிங்க, இந்த காலத்தை பற்றி அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நமக்கு புத்தி சொல்ல ஆரம்பிச்சிட்டான் அவன். அதுக்கப்புறம் அவனை விடாப்படியாக உட்கார வச்சு நாம் கேள்விப்பட்ட ஒரு கதையை அவங்கக்கிட்ட சொன்னோம். அவனை கேளப்பா இதை என்ன. அது என்ன கதைன்னா, ஒரு பாரசீக மன்னன், அவன் தன்னுடைய பரிவாரங்களோட இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு இஸ்தான்பூர்லேருந்து கப்பரநாகம் பட்டணத்துக்கு புறப்பட்டானான். மொத்தம் 7 நாள் பாலைவனத்தில் பிரயாணம் பண்ணி அங்கே போய் சேரணுமா. சரி, அப்படி அந்த ஊரில் என்ன விசேஷம் அப்படின்னா, அந்த பாரசீக மன்னனுடைய தாத்தாவை புதைச்ச இடம் அந்த ஊரில் இருக்குதான். தாத்தா இறந்த 100வது நாள் நினைவு சடங்கு அந்த ஊருக்கு போய் நடத்த வேண்டியிருக்குது. பாலைவன பகுதிங்கிறதுனால இளைஞர்கள் மட்டும்தான் அந்த பயணத்தில் பங்கெடுத்துக்கணும், வயசானவங்கள்லாம் வரக்கூடாது அப்படிங்கிறது மன்னனுடைய கண்டிப்பான உத்தரவு. அதனால் மன்னன் தன்னுடைய பரிவாரங்களையும் இளைஞர்களையும் அழைச்சிக்கிட்டு புறப்பட்டான். ஒரு நாள் பிரயாணம் முடியறதுக்குள்ளே பாலைவன புயல் பயங்கரமாக வீச ஆரம்பிச்சுட்டுது. புயல்னால் ரொம்ப கடுமையான புயல், ஒட்டகங்கள்லாம் திசை மாறி போயிட்டுது. மன்னனும் கொஞ்சம் பேரும் வழி மாறி போயிட்டாங்க. யார் யார் எங்கே இருக்கிறாங்கன்னு தெரியல. தண்ணி தாகம், சில பேர் செத்து போட்டாங்க. மன்னனுக்கு என்ன பண்ணுறதுன்னே புரியல. தண்ணி இல்லாமல் தாக்கு பிடிக்க முடியல. வயசில் குறைஞ்ச ஒரு இளைஞன், மன்னா தண்ணி இருக்கிற இடத்த நான் சொல்கிறேன், இங்கேருந்து தென்கிழக்கு திசையில் 2 கல் தொலைவு போனால் தண்ணி கிடைக்கும்னா. அவன் பேச்சை நம்பி அவன் சொன்ன திசையில் குறிப்பிட்ட தூரம் போய் பார்க்குறாங்க. பார்த்தா அவன் சொன்னது மாதிரி அங்கே தண்ணி இருக்குது. மன்னனுக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி தெரியும்ப்பா உனக்கு இங்கே தண்ணி இருக்குதுன்னு அப்படின்னு சொல்லி அந்த இளைஞனை பார்த்து கேட்டார். மன்னா, என்னை மன்னிச்சுடுறதா இருந்தால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், நான் ஒரு தவறு பண்ணிவிட்டேன்னா. நீ எந்த தவறும் பண்ணியிருக்க மாட்டே, எங்களுக்கெல்லாம் தண்ணி கொடுத்து உயிரை காப்பாற்றிருக்கிற, அதனால் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன், உண்மையை சொல் அப்படின்னார் ராஜா. பையன் மெதுவாக உண்மையை சொன்னான். அது வந்து, மன்னா, என்னோடய தந்தை உங்கள் தாத்தாவோட 100வது நினைவு நாளை பார்க்க வருவேன்னு புடிவாதம் பண்ணார், நான் மறுத்தேன். வயசானவங்கள்லாம் வரக்கூடாதுங்கிறது ராஜா உத்தரவுன்னு சொல்லி பார்த்தேன், அவர் கேட்கலை, ரொம்ப அடம் பண்ணார். நான் பார்த்தேன், அவர் ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி ஒரு ஒட்டகத்து மேலே சாப்பாட்டு மூட்டைகளோடு சேர்த்து வச்சு கட்டி கொண்டு வந்திருக்கிறேன். தண்ணி கஷ்டம் வந்தப்போ அவர்கிட்ட சொன்னேன், அவர் தான் சாக்கு பையில் ஒரு ஓட்டை போட சொன்னார். துவாரம் போட்டேன், அது வழியாக பார்த்துட்டு தான் தண்ணி இருக்கிற இடத்த சொன்னார். அது எப்படி கண்டுபிடிச்சிங்கன்னு கேட்டேன். மாலை நேரத்தில் இந்த சிச்சிலி பறவைகள் தண்ணி குடிச்சுட்டு தான் தூங்கும். நான் வந்து சாக்கு துவாரம் வழியாக பார்த்தப்போ தென்கிழக்கு திசையிலேருந்து அந்த பறவைகள்லாம் வந்தது தெரிஞ்சுது, அதனால் அங்கே வந்து தண்ணி இருக்குங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படின்னு. ஆனால் அந்த இளைஞன் மன்னன் உடனே அந்த பெரியவரை சாக்கு பையிலிருந்து வெளியில் கொண்டாந்தான். பெரியவங்க எப்போவுமே அனுபவசாலிகள், அவங்க துணை இல்லாமல் பிரயாணம் பண்ணது தப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன். நல்ல வேளை இந்த பெரியவர் இப்போ நம்ம கூட இருக்கிறார், இனி இவர் தான் எனக்கு அமைச்சர் அப்படின்னு. நான் நினைவு நாளை நல்லபடியாக கொண்டாடி விட்டு எல்லோரும் நாட்டுக்கு திரும்பினாங்களாம். இந்த கதையை சொல்லிவிட்டு, அனுபவ பாடசாலைகளில் படித்த முதியவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்க பேச்சை கேட்கணும் அப்படின்னு நம்ம எதிரில் உட்காந்துருந்த இளைஞனுக்கு புத்தி சொன்னோம். சரி சார், இவ்வளவு தூரம் சொல்கிறீங்க, ஏற்கனவே ஒரு பெரியவர் சொன்ன புத்திமதியை கேட்டுவிட்டு தான் நான் அவஸ்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. அவன் என்ன புத்திமதி சொன்னார் அவர் அப்படின்னு கேட்டோம். உங்ககிட்ட வந்து புத்தி கேட்க சொன்னார், அதோட பலன் இந்த 5 நிமிஷம் அவஸ்தை அப்படின்னா.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
2: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை 10:02

0: சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல்.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டிங்,
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிடல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram, Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
0: நேர்களே, இனி நாம் கேட்கவிருப்பது கே எக்ஸ்பிரஸ் நிகழ்ச்சியில. முதலாவதா திருவிளையாடல் ஆரம்பம் திரைப்படத்திற்காக இமானின் இசையில கார்த்திக் கல்பனா பாடியிருக்காங்க விவேகாவின் வரிகளில்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: Okay, once again, yella tamil kutalliko vanakkam.
3: கேட்டுக்கொண்டிருப்பது இமானின் இசையில் மாசிலமணி திரைப்பட பாடல். எம் ஜெஸ்ஸி, முகேஷ் முகமது, சுவி பாடியிருக்காங்க. நாம் முத்துக்குமார் வரிகள்ல.

0: 8:45.
1: ஆகாஷ்வாணி வளம் பெறுவோம், நலம் பெறுவோம். யோகா சிறப்பு நிகழ்ச்சி தொடரில் இன்று ஆரோக்கிய

0: வணக்கம் சார்.
1: வணக்கம் மேடம்.
0: கண்டிப்பா தூக்கம் ரொம்ப அவசியம் இல்லையா? உணவு எத்தனை அவசியமோ அந்த அளவுக்கு நம்ம உடலுக்கு தூக்கம் அவசியம். அந்த தூக்கம் இல்லாம போச்சு அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து என்ன மாதிரியான ஒரு கொந்தளிப்பான சூழ்நிலை நமக்கு இருக்கும் அப்படின்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அமைதியான ஒரு தூக்கம் பாதி நோய்களை குறைச்சிடும் அப்படின்னு சொல்லலாம்.
1: கண்டிப்பா
0: பாதி மருந்தா கூட அது செயல்படும் சொல்லலாம் இல்லையா?
1: நிம்மதியான தூக்கம் அவங்க உடம்புக்கான எல்லா நோய்களையும் அது வந்து குணப்படுத்தக்கூடிய திறன் வாய்ந்தது. தூக்கம்ன்றது சரியான நேரத்தில் வரணும். இருட்டு இல்லைங்களா, அந்த இருட்டான நேரத்தில் வந்து நம்ம மூளையில் வந்துட்டு மெலட்டோனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும். அதுக்கு இன்னொரு பேர் வந்து டார்க் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அந்த இருட்டான இதில் வந்து தான் அந்த வந்து மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கும். அது சுரக்கும்போது அந்த தூக்கம் வரக்கூடிய உணர்வை நம்மளுக்கு ஏற்படுத்தி அந்த டைமில் போய் நம்ம படுத்தோம்னாக்கா ஒரு முழுமையான தூக்கம் கிடைக்கும். கிடைச்சி உடம்பில் ஏதாச்சும் பகுதிகளில் நம்மளுக்கு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அந்த தூக்கத்தின் மூலியமாகவே அது வந்து தானாக ஆட்டோ இம்யூன் சிஸ்டம் பூஸ்டப் ஆகி பாடியில் வந்து அந்த இம்யூன் சிஸ்டத்தை கூட்டி அதை வந்து அதை ரிப்பேர் செஞ்சு காலையில் எந்திரிக்கும் போது நம்மளுக்கு அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீலிங்கை வந்து கொடுக்கும். இதே வந்து அந்த தூக்கம் வர டைமில் நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான். அந்த தூக்கம் வர டைமில் என்ன பண்ணுவாங்கன்னா அப்போ போய் இந்த மொபைலை நோண்டுறது, லேப்டாப் நோண்டுறது, டிவியை பார்க்கறது, இந்த மாதிரி பண்ணும்போது அதுலேருந்து வெளிப்படுற அந்த ப்ளூ லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ளூ லைட் போய் நம்ம மூளையை எஃபெக்ட் பண்ணும். இது பண்ணும்போது அந்த மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோன் சுரக்கிறது வந்து தடைப்படுது, தடைப்பட்டு அதோட சுரப்பு விகிதம் வந்து கம்மியாகுது. இப்போது 30% அப்படின்னும்போது அவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த டைமில் மட்டும் தூங்குவாங்க, அதுக்கப்புறம் முழிப்பு வந்துடும், முழிப்பு வந்துட்டு அதுக்கப்புறம் தூக்கமே வராது. இதெல்லாம் என்ன காரணம்னாக்கா அதுதான் நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் பண்ணுற நம்ம தப்புகள்.
0: இப்போ விலங்குகள் மனிதர்கள் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டு உயிரினங்களுக்குமான அந்த வாழ்வியல் முறையில் இப்போ விலங்குகள் பார்த்தீங்க அப்படின்னா பகலெல்லாம் தூங்கும், இரவில் வந்து அதோடைய வேட்டை உணவு தேடுற பழக்கம் அந்த மாதிரி அதுக்கு ஒரு இது இருக்கும். இப்போ மனிதர்கள் வந்து ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பகல் அப்படின்றது உழைக்கிறதுக்கான ஒரு நேரமாகவும் இரவு அப்படின்றது தூங்குறதுக்கான ஒரு நேரமாகவும் கடைபிடிக்கப்பட்ட காலம் இருந்தது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை, இன்னைக்கு இரவு பகலாக உழைக்க வேண்டிய ஒரு கட்டத்தில் தான் நம்ம மனிதர்கள் இருக்கோம். மனசையும் உடம்பையும் ஒருமுகப்படுத்தினா மட்டும்தான் அந்த தூக்கம்ன்றது நமக்கு கிடைக்கும். இதில் யோகாசனத்தில் ஏதாவது தீர்வு இருக்கா?
1: கண்டிப்பாக யோகாசனத்தில் தான் அதில் தீர்வுகளே இருக்குது. இதுக்கு வந்து மிலிட்ரி ஸ்லீப்பிங் ஹேபிட் அப்படின்னு ஒரு இது இருக்குது. அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்மி பர்சன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்கா எந்த நேரத்தில் அவங்களுக்கு கால் ஃபார் வரும், எந்த நேரத்தில் எந்திரிக்கணும், இல்லை எந்த நேரத்தில் அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும்னே சொல்ல முடியாது. அப்போ படுத்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்னாக்கா அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா ஃபஸ்ட்டு வந்து அவங்க முகப்பகுதி, முக இந்த தாடை, அப்புறமா கண், கண்ணம், இந்த நெத்தி, இந்த மசில்ஸை வந்து அவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, முகப்பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறமா அவங்க ஷோல்டரை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, பண்ணிவிட்டு அப்புறமா கால் பகுதியை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. இப்படியே ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸில் ஒரு 10, 9, 8, 7, 6, 1, 5 அப்படின்னு சொல்லிட்டு வந்து இது பண்ணுறதுக்குள்ளேயே அவங்களுக்கு வந்து அந்த தூக்கம் வந்துடும். இதுதான் இமீடியட் ஸ்லீப்பிங் மெத்தட். இந்த பயிற்சி வந்து தூக்கம் வராமல் இருக்கிறவங்க வந்து ட்ரை பண்ணலாம். அதாவது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த கால் சென்டர் இங்கெல்லாம் ஐடி ஃபீல்டெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நைட் ஒர்க் பண்ணுவாங்க, டே டைமில் தூக்கம் வராது. ஸோ அப்போ இவங்க வந்து போய் படுத்தோன்னெல்லாம் தூங்க மாட்டாங்க, அதுக்கு வேண்டி என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் ஃபோனை வச்சு பார்த்துட்ருப்பாங்க, இல்லாட்டி ஃபோனில் சாங்ஸ் கேட்பாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க. அதை விட்டுட்டு அவங்க போய் ஃபஸ்ட்டு அவங்க உடம்பு ஃபஸ்ட்டு நல்லா நீண்டு நிமிர்ந்து படுத்து உடம்பு ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் பண்ணும். அதுக்கு பேரே வந்து நாங்கள் வந்து யோக நித்திரைன்னு சொல்லுவோம். கால் விரல்லிருந்து படிப்படியாக வந்து தலை வரைக்கும் ஒவ்வொரு இடத்தையாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணிகிட்டே வர வர வர வர வர வர அந்த லாஸ்ட் ரிலாக்ஸேஷன் வர்றதுக்குள்ளேயே உங்களுக்கு அந்த தூக்கம், ஆழ்ந்த தூக்கம் வந்துடும்.
0: அதாவது மைண்ட்லேயே அதை பண்ணணும்.
1: ஆமாம், அது மைண்டில் தான் பண்ணணும். இதுக்கு வந்து நல்லா மல்லாந்து தான் படுக்கணும், மேலே பார்த்த மாதிரி கை கால் எல்லா இதையும் வந்து தளர்வாக வச்சுட்டு படுத்துட்டு ஒவ்வொரு இடத்தையாக வந்து அவங்க மைண்ட்லேயே ரிலாக்ஸ் பண்ணிட்டு வரணும். தலைவர் ஆக்கிட்டே வரும்போது லாஸ்ட்ல அவங்க பாதி வர்றதுக்குள்ளே அவங்க தூக்கத்துக்கு போயிடுவாங்க. சாதாரணமாக நீங்க பார்த்தீங்கன்னா ஏன் நம்மளுக்கு தூக்கம் வராதுன்னா மூளைய அதோட எண்ண ஓட்டத்துக்கு அது ஓடிட்டு இருக்கும்,

0: நம்ம படுத்திருப்போம், ஆனால் மூளை பாட்டுக்கு ஸ்பீடாக ஓடும். பல எண்ணங்கள் வந்து நீங்கள் அமைதியாக படுக்கிற நேரத்தில் தான் வரும். ஒரு வேலையை செய்யும்போது உங்களுக்கு பல எண்ணம் வராது. அந்த வேலை மேலே கவனம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய எண்ணங்கள் வந்து அந்த டைமில் வராது. நீங்கள் எப்போ அமைதியாக உட்கார்றீங்களோ, எப்போ அமைதியாக படுக்கிறீங்களோ, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரை பற்றி, இல்லாட்டி குழந்தைங்களை பற்றி, நம்ம நீ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ற ஒவ்வொரு எண்ண ஓட்டங்களும் அப்போ தான் உங்களை வந்து இது பண்ணும். இந்த மாதிரி எண்ணம் ஓடிட்டு இருக்கும்போது உங்களுக்கு சாதாரணமாகவே தூக்கம் வராது. அப்போ அந்த எண்ண ஓட்டத்தை நம்ம டைவெர்ட் பண்ணி மாற்றி என்ன பண்ணுறோம், நம்ம எண்ணத்துக்கு அதை கொண்டு வரும். அதாவது கான்ஷியஸோட, உங்கள் விழிப்புணர்வோடு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என் கால் நுனிகள் வந்து இப்போ தளர்வடைகின்றன, அப்புறமா என்னோட கணுக்கால்கள் தளர்வடைகின்றன அப்படின்னு ஒவ்வொன்றையும் நீங்கள் தளர்வாக்கிட்டு, அதாவது உங்கள் கான்ஷியஸ்லேயே நீங்கள் வந்து அந்த தளர்வடைச்சிட்டு மேலே வர்றதுக்குள்ளே என்ன ஆயிரும், மூளை ஆட்டோமேட்டிக்காக டயர்டாயிரும். ஒன்று நிலைநிறுத்தி நிலைநிறுத்தி அந்த கவனத்தை கொண்டு போகும்போதே உங்களோட மனசு என்ன ஆயிரும், அதுக்கு பக்குவம் அடைஞ்சிடும். பக்குவம் அடைஞ்சு அந்த மன ஒருமைப்பாட்டுக்கு அது உங்களை கொண்டு வந்துடும். அதுலேயும் இப்போ காலையில் நீங்கள் எழுந்து அந்த மூளைக்கு உத்வேகத்தையும் உணர்ச்சியும் கொடுக்குற மாதிரி இருக்கும்போது சூரியனை நீங்கள் நினச்சி இது பண்ணலாம். எனக்கா அது வெளிச்சம் அப்படின்னும்போது வெளிச்சம் வந்து நம்மளுக்கு விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு விஷயம் இல்லைங்களா, அதனால அதை வச்சு இது பண்ணலாம். இப்போ நைட்டு நம்ம உறக்கத்துக்கு இது பண்ணணும்போது நம்ம நிலாவை, ஒரு குளிர்ந்த காற்று வர மாதிரியும் அந்த டார்க் பிளேஸில் வந்து ஒரு நிலா வந்து அப்படியே மங்களா ஓடிட்டுருக்க மாதிரியும் இதை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிட்டு பண்ணும்போது உங்களுக்கு அந்த நைட் அட்மாஸ்பியர் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும், உங்கள் மைண்டில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெலட்டோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து சர்க்குலேட் பண்ணும். அது பண்ணும்போது இயல்பாகவே உங்கள் கண்ணு சொக்கும், சொக்கிட்டு ஒரு தூக்க நிலைக்கு உங்களை வந்து அது அப்படியே அழைச்சி கொண்டு போயிடும்.
1: இப்போ இன்னும் கூடுதலாக நமக்கு நேரம் இருக்குன்ற பட்சத்தில் நம்ம கடைபிடிக்கக்கூடிய யோகாசனங்கள் அதை சொல்லுங்க.
0: ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இரவுக்கான யோகாசனங்கள் அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப செலக்டட் தான். அதாவது தூக்கத்துக்குன்னு நம்ம டே டைமில் தான் யோகாசனங்களை பயிற்சி பண்ணணும். காலையிலே நீங்கள் அந்த யோகாசனங்களை பயிற்சி பண்ணும்போது உங்களோட ஸ்ட்ரெஸ்ஸை காலையிலே அது வந்து கம்மி பண்ணி உங்கள் எண்ண ஓட்டத்தை சீராக்கிருச்சுன்னா இரவு வரும்போது அது உங்களை தூக்க நிலைக்கு கொண்டு போயிடும். அப்படியும் முடியல, எனக்கு ஈவினிங் தான் டைம் இருக்குது, ஈவினிங் தான் பண்ண முடியுது அப்படின்றவங்க வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னாக்கா சைல்டு போஸ் சொல்லுவோம், அதாவது பாலாசனா. பாலாசனா எப்படின்னாக்கா மண்டி போட்டு உட்காந்து காலை மடக்கி அது மேலே வஜ்ராசனா போஸில் உட்காந்து முன்னாடி குமிஞ்சு உங்கள் உச்சந்தலையை கொண்டு போய் தரையில் கொஞ்ச நேரம் வைக்கணும். கைகளை ரெண்டையும் பின்புறம் கொண்டு போய் கைகளை தளர்வாக விடணும். இந்த பொசிஷனில் என்ன ஆகும்னாக்கா உங்களோட உடம்பு வந்து மூணு மடிப்பாக மடக்கப்படும். எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இந்த இஸ்லாமிய சகோதரர்கள் தொழுக பண்ணுவாங்க இல்லைங்களா, காலை மடக்கி உட்காந்து முன்னாடி போய் குமிஞ்சு மேலே வருவாங்க இல்லையே, அந்த போஸை தான் நான் சொல்கிறேன். அதை நம்ம பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு என்ன ஆகுன்னா உடம்பானது மூன்று மடிப்பாக மடக்கி காலிலிருந்து ரத்த ஓட்டத்தை தலைக்கு கொண்டு வந்து தலையில் அந்த மூளைப்பகுதிக்கு வந்து அந்த ஒரு ரிலாக்ஸ்டேஷன் கொடுக்கும்போது உங்களுக்கு அப்படியே வந்து தூக்கம் வரும். அப்படி அது பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து விபரீத கரணி அப்படின்ற ஒரு யோக நிலை இருக்குது. இந்த யோக நிலை என்னன்னாக்கா செவரோரமாக உங்கள் ரெண்டு காலையும் தூக்கி வச்சுக்கணும். இடுப்புலேருந்து கழுத்து வரைக்கும் நேர்கோட்டில் படுத்துட்டு கால்களை ரெண்டையும் செவரோரமாக தூக்கி வச்சு கொஞ்சம் நேரம் கண்ணை மூடிட்டு படுத்துட்டு இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் அதே மாதிரி காலிலேருந்து இடுப்புக்கு வரும், இடுப்புலேருந்து நெஞ்சு பகுதி, நெஞ்சு பகுதியிலேருந்து தலைக்கு வரும்போது இதே மாதிரி மன அமைதி கிடச்சி தூக்கத்துக்கான நிலையை அது உருவாக்கும். இதே வந்து மூச்சு பயிற்சியில் சொல்லணுன்னாக்கா சந்திர பிராணயாமான்னு சொல்லுவோம். அதாவது இடது நாசி வழியாக மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும், திருப்பி இடது நாசி வழியாகவே மூச்சை இழுத்து வலது நாசி வழியாக விடணும். அப்போ இந்த இடது நாசி வழியாக மூச்சை இழுக்கும்போது குளிர்ந்த காற்றை உள்ளே இழுக்கிற மாதிரியும், வலது நாசி வழியாக மூச்சை விடும்போது வெப்ப காற்றை வெளியே விடுற மாதிரியும், அதாவது உடம்புல எக்ஸஸ் ஹீட் இருக்கும் இல்லைங்களா, அந்த உடல் உஷ்ணத்தை வெளியில் போகிற மாதிரியும் நீங்கள் கற்பனை பண்ணிட்டு அந்த மூச்சு பயிற்சி, சந்திர மூச்சு பயிற்சி நம்ம பண்ணும்போது இதே மாதிரி மனசு புத்தி எல்லாமே நம்மளுக்கு ஒரு குளிர்மையான ஒரு அந்த பிளசன்ட் ஃபீல் கொடுத்து உங்களுக்கு அந்த ஒரு தூக்கம் வர்றதுக்கான ஒரு நிலைமையை அது உருவாக்கும். அப்புறம் பிரம்மரி பிராணயாமான்னு ஒன்று இருக்குது. இது எப்படின்னா ரெண்டு காதுகளையும் உங்கள் கையால் அடைச்சிட்டு உங்கள் மூக்கு வழியாக மூச்சை இழுத்துட்டு இப்போ வந்து அப்படின்ற இந்த ஒரு சவுண்டை நம்ம விடணும். அதாவது வண்டு

தேனீ இருக்கு இல்லைங்களா, தேனி பறந்து வரும்போது அந்த ஒரு ரீங்காரம் விட்டுட்டு வரும் இல்லைங்களா, அந்த ரீங்காரத்தை நீங்கள் வந்து அந்த சவுண்டு நீங்கள் வெளியே கொண்டு வரும்போது உங்கள் உடம்பு ஃபுல்லாக ஒரு வைப்ரேஷன் உருவாக்கும். இந்த வைப்ரேஷன் என்ன பண்ணுன்னா மூளையை வந்து சரியான நிலையில் அந்த வைப்ரேஷன் கொண்டு வந்து நிறுத்தி மன அமைதி கிடச்சி அதுலேயும் உங்களுக்கு தூக்கம் வரும். முத்திரைகளில் சொல்லணும் அப்படின்னா முத்திரைகளில் வந்து தியான முத்திரை, கை கட்ட விரல் நுனியவையும் ஆள்காட்டி விரலோட நுனையையும் ஒன்று சேர்த்து மற்ற மூணு விரல்களையும் நீட்டி இந்த ரெண்டு கைகளையும் மேலே பார்த்த மாதிரி வச்சுட்டு கண்ணை மூடிட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே தியான முறையில் அப்படியே உட்காந்து உங்கள் மூச்சை கவனிச்சிட்டே வரும்போது மன அமைதி அடைஞ்சு அதுலேயும் உங்களுக்கு இந்த தூக்க நிலை வரும். ஆனால் இது எப்படி நம்ம சரிவர சிஸ்டமேட்டிக்காக பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆசனங்களை பயிற்சி பண்ணணும்.

0: சிஸ்டமேட்டிக்காக பண்ணலான்னா ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். ஏன்னா அஷ்டாங்க யோகாவில் அது ஒரு முறைப்படியே இருக்குது, ஆசனம் பிராணயாமம் தியானம் அப்படி தான் வரும். அப்போ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், ஆசனங்களை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நான் சொன்ன மூச்சு பயிற்சிகளை பயிற்சி பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த முத்திரைகளை பிடிச்சி பயிற்சி பண்ணணும். இது மூணும், அதாவது நீங்கள் தூங்க போடுறதுக்கு ஒரு அரை வருக்கு முன்னாடி பயிற்சி பண்ணிட்டு தூங்க போனீங்கனாக்கா உங்களுக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும், மன அமைதியாகும், காலையில் பார்க்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபீல் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி முக்கியமாக உணவு பழக்கம். உணவு பழக்கம் என்னன்னா உங்களுக்கு, அதாவது மாலை நேரத்தில் உண்ணக்கூடிய உணவு சாதாரண எளிமையான உணவாக இருக்கணும். பழ வகைகள், காய்கறிகள், இல்லாட்டினா தானிய வகையிலான உணவுகள், இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக வயிறு ஃபுல் பண்ணாமல் ஒரு அரை வயிறான உணவு முறையை எடுத்து, அதுவும் நீங்கள் தூங்க போகிறதுக்கு 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே இந்த உணவை எடுத்துக்கணும். இப்படி எடுக்கும்போது உங்களுக்கு எடுத்து இந்த பயிற்சிகளையும் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் எந்த ஸ்லீப்பிங் டிசார்டரில் இருந்தாலும், அதாவது மருத்துவரிடம் போய் தூக்கத்துக்கான மருந்துகளை பெற்று நீங்கள் வந்து அந்த மருந்தை யூஸ் பண்ணி தூங்கிட்டுருக்கிறவங்களாக இருந்தாலுமே இந்த இதை சிஸ்டமேட்டிக்காக பண்ணும்போது நாள் படும்போது உங்களுக்கு அது வந்து தூக்கம் வந்து உங்களுக்கு இயல்பாக வர தொடங்கிடும்.
1: இன்றைய காலகட்டத்தில் பல வகையான ஸ்ட்ரெஸ், அது குழந்தைங்கள்லேருந்து ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணுறாங்க. தூக்கம் வந்து கொஞ்சம் டிசார்டராக
0: இருந்துட்டு இருக்கு. ஆமாம்,
1: இதுவரைக்கும் நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் சொன்ன இந்த முறைகளை வந்து எல்லாருமே ஆரோக்கியமான தூக்கம் வேணும் அப்படின்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பார்க்கலாம்.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக பண்ணணும். பண்ணால் தான் நம்மளோட சமுதாயம் வந்து ஒரு சீரான நிலைக்கு கொண்டு செல்ல முடியும். இல்லைனா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரச்சனைகளை நேர்கொண்டு அதன் மூலமா அது பின்னாடி ஓடுறதுக்கே எல்லாத்துக்கும் டைம் சரியா இருக்கும். அப்போ அவங்கள ஃபஸ்ட்டு அவங்க உடம்பையும் மனசையும் பக்குவப்படுத்துறதுக்கான வழியை அவங்க பண்ணினாங்கன்னா அடுத்து பண்ணக்கூடிய அவங்களோட வேலை எதுவாக இருந்தாலும் அதை வந்து சரிவர செஞ்சு அவங்க வந்து அந்த இதில் வந்து முதன்மையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் 100% உண்டு.
1: கண்டிப்பாக நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, சிந்தனைகள் இருக்கக்கூடிய பற்றாக்குறை, இது ரெண்டையுமே ஒரு நிறைவு செய்கிற ஒரு பொக்கிஷம் அப்படின்றது
0: யோகா கலைக்கு.
1: கண்டிப்பாக இதை கேட்ட நேயர்கள் இதன் மூலம் பயனடையட்டும் அப்படின்ற ஒரு வேண்டுதலோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். நிகழ்ச்சியில் பங்கெடுத்த உங்களுக்கு நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: இதுவரை வளம் பெறுவோம், நலம் பெறுவோம் இன்றைய யோகா சிறப்பு தொடர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான தூக்கத்திற்கான யோகா முறைகள் குறித்து யோகா ஆசிரியர் சி பிரபு அவர்களுடன் நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பி தேவிகா.

0: நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷ்வாணி உதகமண்டலம்.
1: அடுத்த அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: நேரம் 9 மணி. தொடர்வது செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இரண்டாம் கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். மக்களை மையமாக கொண்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு கடந்த 12 ஆண்டுகளில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பின் சார்பில் ஏல நடைமுறைகளுக்காக உருவாக்கப்பட்டுள்ள நாஃபெக்ஸ் என்ற இணையதளத்தை மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா புதுதில்லியில் இன்று தொடங்கி வைக்கிறார். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியுள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இருதரப்பு உறவுகள் குறித்து சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீயுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் பேச்சு நடத்தியுள்ளார். நாடு முழுவதும் உடல் உறுப்பு தானம் செய்வதற்காக தாமாக முன்வந்து பதிவு செய்துள்ள எண்ணிக்கை

0: 5 லட்சம் என்ற மைல்கல்லை எட்டியுள்ளதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலை ஏற்படுத்திய விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 9444501913 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் கூறியுள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: நித்தம் நித்தம் புத்தம் புது செய்திகளுடன் உங்கள் இல்லம் தேடி வந்து ஒலிப்பது குமரி பண்பலை. குமரி பண்பலை, அது இம்மண்ணின் தேனலை.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101 நேரம் 9:02. முடியாதது ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. நம்மால் இது நிச்சயம் முடியாது என்று எண்ணும் கடினமான காரியங்களை கூட திரும்ப திரும்ப விடாமுயற்சியுடன் செய்தால் கட்டாயம் வெற்றியை அடைய முடியும். அது நமக்கு மேலும் நம்பிக்கையை ஊட்டும். எனவே தன்னம்பிக்கையுடன் முயற்சி செய்வோம், வெற்றி பெறுவோம். குமரி பண்பலை 101 ஆரம்பமாவது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நமது குமரி பண்பலை 101 அதற்காக அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2909072222. முன் இணைப்பெண்ணாக 04652. அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியில் பங்கேற்று தனக்கு பிடித்த பாடலை கேட்க காத்திருக்கும் முதல் நேயர், வணக்கம்.
3: அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: நகர் ஜெயகுமார்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: படம் வந்து வான்மதி. அது பாடல் வரி கவிஞர் வாலி, விஜய் ஜெய்வா பாட்டு.
2: சரி, இந்த பாடலை கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
3: ரொம்ப நன்றி.

0: ஆஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் இசிஇஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜி தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
2: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். வசந்த் அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம்மா. நலமா இருக்கீங்களா?
3: நலமா இருக்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேம்மா. காலையில உங்களை சந்திச்சதுல ரொம்ப மகிழ்ச்சி.
3: தேங்க்யூ. சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
4: தங்கலான் படத்துல இருந்து மினிக்கி மினிக்கி மேனா மினிக்கி.
3: சரிங்கம்மா. சரி, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லலையே.
4: முதபாண்டி, முத்துலட்சுமி.
3: சரிங்கம்மா. சரி, உங்களுக்கு
4: சரிமா என்னையே மறந்துட்டேன்.
3: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிம்மா. பாடல் கேட்கலாம்.
4: நன்றி.

0: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள் 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 9:14 குமரி பண்பலை 101 இது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: என்ன
3: பாடல் வேணும்?
4: தனியாக தாக்கும் படத்தில் இருந்து ஏ ராஜ் இசையில், மலேசிய வாசுதேவன், எஸ் ஜானகி குரலில் பூவே நீ யார் சொல்லி யாருக்காக மலர்கின்றாய்.
3: சரி, பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
4: நன்றி.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: வணக்கப்படுத்துகிறோம் நேர்களே. இன்று காலை மணி 10:30 என்றும் இளமை கனிந்த வாழ்வின் அனுபவங்கள் முட்டம் முனைவர் எஸ் டென்ஸ்லி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர் வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அடுத்த மாதம்பதி எம் தனியாசலம் சின்னப்பாங்க மேடம்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?

0: படம் வந்து கும்மி பாட்டு மேடம், பாடல் வந்து ஆசமச்சா வாங்கி தந்த மல்லிய போகன்ற படமாம்.
1: சரிங்க சார், பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
0: வாய்ப்புக்கு நன்றி மேடம்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
3: மாட்டிக்கிட்டீங்க.
4: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
5: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: வசந்த அழைப்பு தொலைபேசிகளில் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
2: பாடலை
1: கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றிமா.
2: நன்றி மேடம்.

0: ஒவ்வொரு மூச்சும் ஒரு சக்தி, ஒவ்வொரு அசைவும் ஒரு புத்துணர்ச்சி, ஒவ்வொரு நிமிடமும் ஒரு புதிய தொடக்கம். அழுத்தங்கள் அதிகமான இன்றைய காலத்தில் அமைதியாக வாழ கற்றுத்தரும் இனிய வழிகாட்டி, வயது பாராது எல்லோரையும் ஆரோக்கிய பாதைக்கு அழைக்கும் நல்ல நண்பர், சுறுசுறுப்பான காலை, தெளிவான சிந்தனை, ஆரோக்கியமான உடல், மகிழ்ச்சியான மனம், இவை அனைத்திற்கும் அழகான திறவுகோல் யோகா. இந்த யோகா தினத்தில் நம்முள் இருக்கும் நேர்மறை சக்தியை விழிப்போம், மன அமைதியையும் உடல் நலத்தையும் இணைத்து கொண்டாடுவோம். யோகா செய்வோம், நலமுடன் வாழ்வோம், அமைதியுடன் நாளை நோக்கி பயணிப்போம்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று காலை மணி 10:02 சொல்லாடல் திருக்குறள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ. இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் சேல். நேரம் 9:35. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் மேடம், நான் மேட்டுக்குடியில இருந்து பகவதி அம்மாள் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா மேடம்?
1: நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: ஆமா மேடம்.
1: சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்?
2: இந்த கருத்தம்மா படத்துக்கு தென்மேற்கு பருவக்காற்று தேனி பக்கம் வீசுது அந்த பாட்டு போல.
1: சரி, அந்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
2: நன்றி மேடம்.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு? வேகமா பைக்ல போகாம முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: ஓவியா கால்.

0: அடிபட்டிருக்கு, வாங்க ஹாஸ்பிடல் போலாம்.
1: ஹெல்மெட் அப்படிங்கறது ஹேண்டில் பார்ல போடுறதுக்கு இல்லங்க, அது தலை கவசம், அது உயிர் கவசம். பொது நலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
2: நினைவுபடுத்தும் நேர்களை இன்று பிற்பகல் மணி 2:15 சர்வதேச கைம்பெண் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரேஸ் அவர்கள். வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
3: குருசடி, நாகர்கள் குருசடியில இருந்து பேசுறேன்.
2: உங்க நேம்?
3: பிரேம சுரேஷ்.
2: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
3: எனக்கு வந்து 1997 சத்யராஜனுடைய படம் தாய்நாடுன்னு ஒரு படம் இறங்கிச்சு, அதுல டிஎன் சவுந்தரராஜனும் பி சுசிலாவும் அழகா ஒரு பாட்டு பாடிப்பாங்க.
2: சரி, என்ன பாடல்?
3: ஒரு முல்லை பூ, அந்த பாட்டு.
2: சரி, அந்த பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
3: தேங்க்யூ.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் சாகுபடி அனுபவம், அழகப்பபுரம் சி காப்பித்துறை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் தரிசில் நிலக்கடலை சாகுபடி, திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: அறிமுகப்படுத்துகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் மணி 1:10 ஹாய் சிநேகிதே, பெண்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. இன்னைக்கு பெண்களுக்கான தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம். கற்றோர்களுக்கு சென்ற இடம்லாம் சிறப்பு அப்படின்னு சொல்லுவோம். அந்த கல்வியின் முக்கியத்துவத்தை குறித்து உங்களுடைய கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907222. முன்னிணைப்பு எண்ணாக 0465 2. அலைபேசி எண் 890-325-7039. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, என்ன பாடல் வேணும்? சரி, உங்களுக்கு பிடித்தமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: நன்றிமா.

0: படுத்துகிறோம் நேர்களே. இன்று பிற்பகல் மணி 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரஸ் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களே. வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விற்ப நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்
1: வணக்கம்
0: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கிருஷ்ணமூர்த்தி, கோட்டார்ல இருந்து.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: பையா படத்துல இருந்து துளி துளி மழையாய் வந்தாளே.
0: சரி, பாடல் கேட்கலாம். நிகழ்ச்சியில் பங்கிட்டதற்கு நன்றி.
1: நன்றி.

0: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது விருப்பமான பாடலை கேட்டு ரசித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வாசிப்பவர் கோபாலகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு 2 கட்டமாக நடைபெறும் விழாவில் 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று வழங்குகிறார். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திரமோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தினர். உயிரி எரிசக்தி பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். சுற்றுலாத்துறை மேம்பாட்டுக்காக பல்வேறு சீர்திருத்தங்களை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் தெரிவித்துள்ளார். அரசு நிர்வாகத்தில் தொழில்நுட்பத்தின் பங்களிப்பு மக்கள் சேவைகளை எளிமையாக்கியுள்ளதாக மத்திய இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது முதலமைச்சர் திரு விஜய் பதிலுரை ஆற்றி வருகிறார். அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மக்கள் பிரச்சினைகளுக்காக தாம் குரல் கொடுத்து வந்ததாக அவர் கூறினார். தூய்மையான நிர்வாகத்தில் தமது அரசு உறுதியுடன் உள்ளதாக திரு விஜய் தெரிவித்தார். கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். தமிழகத்தில் அரசு சட்டக்கல்லூரிகள் மேம்படுத்தப்படும் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கூறியுள்ளார். சென்னையில் 944-5

0: 6191 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் 44 சேவைகளை மக்கள் பெற வகை செய்யப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் இதுவரை சுமார் 2 லட்சம் பேர் பயனடைந்துள்ளதாகவும் மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷ்யா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்ட முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். செய்திச் சுருக்கம் இத்துடன் நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:02. அகரத்தில் தொடங்கும் அகிலத்தின் வேதம், இகத்தினில் என்னும் நிலைத்திருக்கும் போதம், வள்ளுவன் தந்த திருக்குறள் அமுதம், தெரிய நெஞ்சில் தித்திக்கும் தெய்கம், மனதில் இருள் நீக்கும் ஒளியான வாக்கு, மனிதனை மனிதனாய் மாற்றும் நல் நோக்கு, நாளும் படித்திட நாவினில் இனிக்கும், அகலும் திறனையும் அன்பையும் அளிக்கும் திருக்குறள். குமரி பண்பலை 101 ஆரம்பமாவது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி.
2: இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அண்ட் கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின?
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி
6: தட்ஸ் ரைட்
5: வசந்த் அண்ட் கோ சரி சரி வசந்த்
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: தட்ஸ் ரைட்.
1: சொல்லாடல் திருக்குறள் நிகழ்ச்சியில் மொத்தம் 4 சுற்றுகளை கொண்டது. முதல் சுற்று திருக்குறளும் அதன் பொருளும். நேயர்கள் தங்களுக்கு விருப்பமான ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் கூற வேண்டும். 2வது சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று. 3வது சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். 4வது சுற்று கொடுக்கப்படும் தலைப்பில் 1 நிமிடம் பிற மொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். நேயர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது தமிழ் திறமையை வெளிப்படுத்த வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை 2602240 மற்றும் 2907222. முன்னிணைப்பு எண்ணாக 046522. அலைபேசி எண் 890-325-7039. சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் நேயர், வணக்கம்.
8: வணக்கம் இனிய சகோதரிக்கு, உற்சாகமான இனிய காலை வணக்கம். நாகர்கோவில் புதுக்குடியிருப்பு கலீல் ரஹ்மான்மா.
1: சொல்லுங்க ஐயா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
8: 30வது அதிகாரம், அதுல 5வது குறள் வாய்மை.
1: சொல்லுங்க.
8: மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை வாரின் தலை. அதாவது இதுக்கு வள்ளுவர் பெருமை மிக அழகாக சொல்லியிருக்காங்கம்மா. உள்ளம் அறிய உண்மை பேசுபவன் தவமும் தானமும் செய்பவரை காட்டிலும் உயர்ந்தவன் ஆவான்னு நீங்க அழகா சொல்லியிருக்காருமா.
1: திருக்குறளும் அதற்கான பொருளும் நீங்களும் அழகா சொல்லிட்டீங்க ஐயா,
8: நன்றி அம்மா.
1: அடுத்து உங்களுக்கான சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று.
8: சொல்லுங்கம்மா.
1: உங்களுக்கான வார்த்தை 6 எழுத்து வார்த்தை.
8: சரி அம்மா.
1: முதல் எழுத்து குறில் ஆ, கடைசி எழுத்து இம். கடைசி எழுத்து இம். 6 எழுத்து வார்த்தை, முதல் எழுத்து குறில் ஆ, கடைசி எழுத்து இம்.

0: ஆரம்பம் அஞ்சலுக்கு ஆரவாரம்
1: குரில்
0: ஆரவாரம் வராது.
1: குரில் ஆ, இது வந்து ஒரு மரம்.
0: குரிலாவா?
1: இது வந்து ஒரு மரம்,
0: அரச மரமாமா?
1: அரச மரம். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க ஐயா.
0: பாக்கியமா.
1: அடுத்து உங்களுக்கான சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம்.
0: சொல்லுங்கம்மா.
1: உங்களுக்கான வார்த்தை புளிஞர். முன்னாடி இவங்கெல்லாம் வேட்டையாடுவாங்க, அவங்கள இப்படி சொல்லுவோம். வேட்டையாடுறவங்களை இப்படி சொல்லுவோம்.
0: குறவர்கள். அம்மா அப்படி இல்லையா?
1: புளிஞர் அப்படின்னா வேட்டையாடுறவங்களை எப்படி சொல்லுவோம்?
0: வேட்டையாடல் வந்து
1: மூன்று எழுத்துல சொல்லுவோம்.
0: மூன்று எழுத்து அப்படிதான்.
1: வே, நெடில் வேல ஆரம்பிக்கும்.
0: வேடன், வேடன்,
1: வேடர். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிற மொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். கலாச்சாரம்.
0: கலாச்சாரம் உண்மையிலே ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு கலாச்சாரத்தை கொண்டுதான் ஒரு நாடு திகழ்கிறது. அந்த வகையில் நமது நாடு பல கலாச்சாரங்களை கொண்டாலும் ஒரு குடையின் கீழ் வாழ்வது பெரிய ஒரு இன்பமாகவே இருக்கிறது எல்லா தரப்பினருக்கும். கலாச்சாரம் என்பது ஒரு நாட்டுடைய பாரம்பரியம். அந்த பாரம்பரியத்தை நம் நாடும் இன்றும் கடைபிடித்து பாதுகாத்து வருகிறது. கலாச்சாரத்தை ஒவ்வொரு மனிதரும் கடைபிடித்தால் ஒரு நாட்டுடைய பண்பாடும் உயர்வும் தன்னால் பிற நாடுகளுக்கும் சென்றடையும் என்று எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கலாச்சாரம் தான் ஒரு ஒரு நாட்டுடைய ஒரு தனி அடையாளம். கலாச்சாரத்தை நாம் எப்படி பாதுகாக்கிறோம் என்பதை மற்ற நாடுகளும் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் இருக்கின்றன. ஆகையால் நாம் கலாச்சாரத்தை என்றும் பேணி பாதுகாத்து பிற நாடுகளுக்கு நம்முடைய கலாச்சாரத்தை பரப்புவதுதான் நம்முடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டும். கலாச்சாரம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு மாண்பு போன்றது. ஆகையால் கலாச்சாரத்தை நாம் பாதுகாப்போம், கலாச்சாரத்தை பின்பற்றுவோம், கலாச்சாரத்தின் படி வாழ்வோம் என்று கூறி என்னுடைய உரையை குமரி பண்பலைக்கு நிறைவு செய்கிறேன். வாய்ப்பளித்த அன்பு சகோதரிக்கும் குமரி பண்பலைக்கு நன்றி அம்மா. நன்றி.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கய்யா, நன்றி.
0: நன்றி அம்மா. நன்றி.
2: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டிங்,
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
3: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம்.
1: நல்லா இருக்கும் ஐயா, நீங்க நல்லா இருக்கீங்களா ஐயா? நீங்க பேசுறது விட்டு விட்டு கேக்குதே. பேசுங்க பாக்கலாம். சொல்லுங்க, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
5: அதிகாரம் நம்பர் 6, வாழ்க்கை துணை நலம். இதுல வந்து 60 சொல்றாங்க. மங்களம் என்ப மனை மாற்று மற்ற அதன் நன்கலம் மக்கள் பேரிப்பு.
1: சொல்லுங்க.
5: துணைவியும் நல்ல குணமே வாழ்வுக்கு மங்களம், அதற்கு சிறந்த அணிகளை நல்ல என்பது பொருள்.
1: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்க ஐயா,
5: சிறப்பு.
1: உங்களுக்கான அடுத்த சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று.
5: சரி.
1: உங்களுக்கான வார்த்தை 6 எழுத்து வார்த்தை.
5: சரி.
1: முதல் எழுத்து குரில் சா.
5: குரில் சாவா?
1: ஆ, சா. கடைசி எழுத்து யும்.
5: யும். 6
1: எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து குரில் சா, கடைசி எழுத்து யும்.
5: சமர்ப்பணம்.
1: சமர்ப்பணம். 7 எழுத்து வருமே. இது வந்து ஒரு விளையாட்டு. 6 எழுத்து வார்த்தை, முதல் எழுத்து. இது வந்து காய் நகர்த்தி விளையாடுவாங்க. காய், காய்கள் நகர்த்தி விளையாடும் ஒரு
5: விளையாட்டு.
1: காய்கள் நகர்த்தி, கட்டம் கட்டமாக இருக்கும், அதுல வந்து காய்கள் சதுரங்கம். சரியா.

0: கண்டுபிடிச்சிட்டீங்கயா. அடுத்து உங்களுக்கான சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். உங்களுக்கான வார்த்தை வேதாரம். இது வந்து நம்ம வீட்டு சுவத்துல எல்லாம் அங்கங்கே ஊந்து போயிட்டு இருக்கோம். வீட்டுலயே சுவர்ல எல்லாம்
1: ஊந்து போயிட்டு இருக்கேன்.
0: சுவர்ல மேல அப்படி சும்மா சத்தம் போட்டுட்டு ஒரு சின்னதா இருக்கும். அது வந்து
1: எறும்பு தானே
0: இல்லையே. இது வந்து குரில் பா எழுத்துல தொடங்கும். மூன்று எழுத்து குரில் பா மூன்று எழுத்து. இது வேதாரம். வேதாரம் அப்படின்னா பல்லி. சரி, அடுத்து கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும்.
1: சரி.
0: விவசாயி.
1: விவசாயி என் உடம்பிலும் உயிரிலும் கலந்து என்னை ஆட்கொண்ட பிற்பு செல்லாலும் இவற்றுண்டு எனக்கு. விவசாயி விவசாயி இந்த தலைப்பதை அந்த பண்பலையும் கொண்டு வளர்க்க. விவசாயி நாட்டுக்கு மிக மிக முக்கியம். விவசாயிகளுக்கு என் கைப்பட பல கலைப்புகளை சேர்த்துக் கொடுப்பது என்பது உண்மை. இப்பொழுது விவசாயி என்னுடைய பார்த்துக்கொண்டிருக்கிறேன். என்னை தேடி தேடி இதுதான்
0: நன்றி. ஐயா

0: அழகா சொல்லிட்டீங்க ஐயா. அடுத்து உங்களுக்கான சுற்று, வார்த்தை விளையாட்டு சுற்று. ஐயா, உங்களுக்கான வார்த்தை ஆறு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து நெடில் நீ, கடைசி எழுத்து சி, குரில் சி. ஆறு எழுத்து வார்த்தை, முதல் எழுத்து நெடில் நீ, கடைசி எழுத்து குரில் சி. குறிப்பு, இது வந்து மலையிலிருந்து அப்படியே பாயும், அதை எப்படி சொல்லுவோம்?
1: நீர்வீழ்ச்சி.
0: நீர்வீழ்ச்சி, சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று, அழகு தமிழ் சொல் அறிவோம். உங்களுக்கான வார்த்தை ததகம்.
1: சதகம்,
0: ததகம், ததகம், ததகம். இது வந்து நம்ம சுவாசிக்கிறதுக்கு முக்கியமான ஒன்று, சுவாசிக்கிறதுக்கு முக்கியமா தேவைப்படுற ஒன்று. அத தமிழ்ல எப்படி சொல்லுவாங்க? தமிழ்ல சொல்லுங்க. ததகம். நமக்கு மரம் செடி கொடி இதுல இருந்தெல்லாம் என்ன வருது?
1: கார்பன் டை ஆக்சைடு வெளியேறுது.
0: நம்ம சுவாசிக்கிறது, சுவாசிக்கிறது ஒரு நிமிடம் பிற மொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். உங்களுக்கான வார்த்தை புன்னகை.
1: புன்னகை, புன்னகை என்பது ஒரு மனிதனின் இயற்கை குணம், அந்த மனிதனோடு ஒட்டிய ஒரு உணர்வுதான் புன்னகை. புன்னகைத்தால் எதிரி கூட நண்பனாகி விடுவான் என்று சொல்லுவார்கள். ஒரு நிமிடம் புன்னகிக்கிறது கூட இப்போது நம்முடைய மனிதர்கள் மறந்து போகிறார்கள் என்று சொல்லுகின்றார்கள். கணினியுடைய கணினியின் ஆக்கிரமிப்பினால் மக்கள் அதனை மறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். எனவே புன்னகையை நம்முடைய ஒரு உணர்வாக வைத்து நண்பர்களிடமோ பிறர்களிடமோ ஒரு இடத்தில் செல்லும் போது அதனை உணர்த்தி நம்மளை வெற்றி கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி நிறைவேற்றுகிறேன்.
0: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்க ஐயா, நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
2: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
3: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.

0: சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், பார்வதிபுரம் நாகர்கோயில். எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours, அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ் மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு ஒன்ஜஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
4: சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம், நான் கவர்க்குளம் நேரலை கனகராஜ் பேசுறேன்.
4: சொல்லுங்கய்யா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
5: காலம் அறிதல், 49வது அதிகாரம், 481வது குறள்.
4: சொல்லுங்கய்யா.
5: பகல் வெல்லும் கூகையை காக்கை, பகல் வெல்லும் கூகையை காக்கை, இகல் வெல்லும் வேந்த

0: வேண்டும் பொழுது விளக்கம். கோட்டானை பகலில் அதைவிட பலம் குறைந்த காகம் வெல்லுவிடும். அதுபோல எதிரியை ஜெயிக்க கருதும் அரசனுக்கும் ஏற்ற காலம் வேண்டும்.
1: திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகாக சொல்லிட்டீங்கய்யா. திருக்குறளை பாடலாக சூப்பராக பாடினீங்க, அழகாக பாடினீங்க. உங்களுக்கான அடுத்த சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை ஆறு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து நெடில் மா, கடைசி எழுத்து இல். ஆறு எழுத்து வார்த்தை, முதல் எழுத்து நெடில் மா, கடைசி எழுத்து இல்.
0: மாணவர்கள்
1: சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கய்யா. அடுத்து உங்களுக்கான சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். இறைச்சை இச்சை. இது வந்து கட்டுறதுக்கு பயன்படும்.
0: கயிறு.
1: கயிறு, அழகா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பிறமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும்.
0: தலைப்பு சொல்லுங்கம்மா.
1: தனித்திறமை. தனித்திறமை
0: தனித்திறமை. மனிதர்கள் மாறுபட்டு தெரிவது தனித்திறமையால் தான். பல பேர் மத்தியில் சிறப்பான ஒருவனை, சிறப்பான திறமையை கொண்டவனை தனித்திறமை கொண்டவன் என்பார்கள். காலத்தால் மட்டுமல்ல முயற்சியாலும் அவன் தனித்திறமை பெற்றவன் ஆகிறார். பொதுவான இடத்தில் தான் தனித்தன்மையோடு விளங்குபவனை அனைவரும் பாராட்டுவார்கள். எனவே ஒவ்வொரு மனிதனும் தனித்திறமையோடு விளங்க முயற்சிக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசினீங்கய்யா, நன்றி.
0: நன்றி மேடம்.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாசா மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் வணக்கம்
6: வணக்கம்
1: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்க?
6: கோட்டார்ல இருந்து முத்தம்மாள்.
1: சொல்லுங்கம்மா, என்ன திருக்குறள் சொல்ல போறீங்க?
6: கண்டிப்பது என்பது அவர் வெட்கப்படும்படி அவருக்கு நன்மைகளை செய்ய வேண்டும்.
1: சரிங்கம்மா, திருக்குறளும் அதற்கான பொருளும் அழகா சொல்லிட்டீங்கம்மா. அடுத்து உங்களுக்கான சுற்று வார்த்தை விளையாட்டு சுற்று. உங்களுக்கான வார்த்தை ஆறு எழுத்து வார்த்தை. முதல் எழுத்து குறில் ஆ, கடைசி எழுத்து இம்.
6: குறிப்பு சொல்லுங்க.
1: இது வந்து வேலை செய்கிற இடத்தை இப்படி சொல்லுவாங்க. வேலை செய்வாங்கல்ல.
6: ஆமா,
1: எப்படி சொல்லுவாங்க? முதல் எழுத்து குறில் ஆ, கடைசி எழுத்து இம். நிறைய பேர் சேர்ந்து வேலை செய்வாங்க ஒரு இடத்துல இருந்து, அது எப்படி சொல்லு? வேலை செய்கிற இடம்.
6: இடம் வந்து அலுவலகம்.
1: அலுவலகம், எப்படியா சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க. அடுத்து உங்களுக்கான சுற்று அழகு தமிழ் சொல் அறிவோம். உங்களுக்கான வார்த்தை மதிகம். மதிகம்
6: மதிகம். குறிப்பு?
1: இது வந்து ஒரு பானம் குடிக்கிற நம்ம வந்து நல்ல வெயில் நேரங்கள்ல இது நம்ம குடிப்போம்.
6: இளநீர்.
1: இது வந்து பால்ல இருந்து தயாரிக்கிறது. மோர் மதிகம் அப்படின்னா மோர். சரியா கண்டுபிடிச்சிட்டீங்கம்மா. அடுத்து கொடுக்கப்படும் தலைப்பில் ஒரு நிமிடம் பெருமொழி கலப்பில்லாமல் தமிழில் பேச வேண்டும். நேரம் குறைவா இருக்குது, சீக்கிரமா பேசுங்க. உங்களுக்கான வார்த்தை துணிவு. துணிவு, துணிச்சல் அப்படி சொல்லலாம்.
6: துணிவு எல்லோருக்கும் இருக்க வேண்டிய ஒரு பழக்கம். துணிவு இருப்பவர்கள் எதையும் எழுதி கேட்டுப்பார்கள். துணிவு இல்லாதவர்கள் வேறு கையை பயப்படுவார்கள். பொறியிடங்கள் செல்வதற்கு பயப்படுவார்கள். இல்ல.

0: பேச பயப்படுவார்கள், துணிவிருந்தால் எதையும் சாதிக்கலாம் என்று என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்று அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
0: நன்றி.
1: குமரி பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது சொல்லாடல் திருக்குறள் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களது தமிழ் திறமையை வெளிப்படுத்தி நிகழ்ச்சி சிறப்பித்த நேயர்களுக்கும் நிகழ்ச்சி கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றிகள் பல. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு டி செல்வராணி கலைமணி.
2: கேட்ட நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
3: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
4: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
3: எப்படி தெரியும்?
4: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி.
5: சரி சரி சரி சரி சரி சரி,
6: தட்ஸ் ரைட்,
5: வசந்த் அண்ட் கோ. சரி சரி வசந்த்,
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 10:31.
8: என்றும் இளமை, தனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
9: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்கிறார் முட்டம் முனைவர் எஸ் டென்ஸ்லி அவர்கள்.
10: வணக்கம் மேம்.
11: வணக்கம் மேடம்.
10: சென்ற வாரம் உங்களுடைய இளமை பருவம், நீங்க படிச்சது, படிச்ச ஸ்கூல்லே வேலை பார்த்தது, படிச்ச கல்லூரியில வேலை பார்த்தது, இந்த அனுபவங்கள் எல்லாம் பேசுனீங்க. இந்த வாரம் நீங்க வெளிநாட்டுக்கு போன அனுபவம், அங்க பணி செய்த அனுபவங்களை தெரிஞ்சுக்கலாம். முதல்ல என்னோட கேள்வி என்னன்னா, வெளிநாட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு எப்படி வந்தது, அந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சதுன்னு தெரிஞ்சுக்கலாமா மேம்?
11: அந்த எண்ணம் உண்மையிலே எனக்கு வரவே இல்லை மேம். ஆனா திடீர்னு ஒரு நாள் என்னுடைய மூத்த அண்ணனோட மருமகள், அவன் என்கிட்ட சொன்னா, ஆண்டி பிஹெச்டி எல்லாம் முடிச்சிருக்கீங்கல்ல, நீங்க ஏன் ஆப்பிரிக்காவுக்கு போகக்கூடாதா அப்படின்னு கேட்ட. நான் உடனே ஓகே போலாமே அப்படின்னு நினைச்சிட்டு, அப்பதான் எனக்கு அந்த எண்ணமே வந்தது. செயின்ட் ஜோசப்ஸ் காலேஜ் வந்து தன்சானியால இருக்கு. அந்த காலேஜ் நடத்திட்டு இருக்கக்கூடிய அவங்களுடைய வீட்டுக்கு ராஜாக்குமங்கலத்துக்கு போய்,
10: ஆப்பிரிக்காவில காலேஜ் நடத்துறவங்க நம்ம ஊருக்காரங்க.
11: ஆமா, அந்த சார் பார்த்த உடனே எனக்கு உடனே சந்தோஷமா எனக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு தன்சானியாவுக்கு கூட்டிட்டு போனாங்க. அந்த அனுபவம் ரொம்ப சந்தோஷமான அனுபவம் மேடம். இன்னைக்கு என்ன கூப்பிட்டா கூட ஓடி போயிருவேன், அந்த மாதிரி ஒரு அனுபவம். எல்லாரும் சொல்லுவாங்க ஆப்பிரிக்கா ரொம்ப பயமா இருக்கும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் நீங்க சொல்லுவாங்க. ஒரு வீட்டு பிள்ளைங்களை போல ரொம்ப அன்பா வச்சிருந்தாங்க. எங்களுக்கு இந்தியன் ஃபுட்டே கிடைக்கும் அங்க. ஆப்பிரிக்கன் லேடிஸ் எங்களுக்கு இந்தியன் ஃபுட் செய்ய தருவாங்க,
10: சமைச்சு கொடுப்பாங்க,
11: சமைச்சு தருவாங்க.
10: அது வந்து அங்க பழங்குடியின மக்களா இல்ல அங்க குடியேறினவங்களா?
11: ஆப்பிரிக்கன்ஸ்.
10: ஓகே, பழங்குடி மக்கள் தான்.
11: ஆமா, தன்சானியால எல்லாமே கிடைக்கும்.
10: கிடைக்கிறது வேற, ஆனா சமைக்கிறதும் அவங்க கத்துக்கிட்டாங்க இல்லையா?
11: சமைக்கிறது கத்துக்கிட்டாங்க. என்னைக்காவது பிரியாணி அந்த இதெல்லாம் செய்யும் போதெல்லாம் இங்க இருந்து போயிருக்கக்கூடிய ஜென்ஸ் அந்த ஆப்பிரிக்கன் லேடிஸுக்கும் ஜென்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஹெல்ப் பண்ணி நம்ம டேஸ்ட்டுக்கு தகுந்தவாறு கொஞ்சம் மாற்றி எடுத்து நல்லா செய்வாங்க. அங்க ரொம்ப அருமையா இருப்பாங்க மேம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிதான் ரொம்ப பாசமா இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸுடைய கல்ச்சர் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்க கல்ச்சர் ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். அவங்களுக்கு ரொம்ப இங்கிலீஷ் தெரியாது. ஸ்வாகிலின்னு சொல்லக்கூடிய ஒரு மொழி தான் அவங்க பேசுவாங்க. அந்த மொழி நான் கத்துக்கல, நிறைய பேர் கத்துக்கிட்டாங்க. கல்ச்சர் டிஃபரன்ஸ்ன்னு சொல்லும் போது, அவங்க ஆணும் பெண்ணும் சேர்ந்தே ரூம் எடுத்து தங்கி இருந்து படிச்சுட்டு வருவாங்க அங்க. அதெல்லாம் நம்ம கண்டுக்கவே முடியாதாங்க. ஆனா பிள்ளைங்க படிப்பாங்க, சொல்றத கேட்பாங்க. நாங்க எந்த விதத்திலயுமே எந்த இடைஞ்சலும் அவங்களால அனுபவிக்கவே இல்லை. எங்ககிட்ட ரொம்ப பாசமா இருப்பாங்க. பிள்ளைங்களுக்கும் நாங்களும் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்கோம். பிள்ளைங்களும் இன்னைக்கு வரைக்கும் என்கிட்ட கான்டாக்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஆப்பிரிக்கன் ஸ்டாஃப்களும் ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸும் இன்றைக்கு எங்கள் டீச்சர்ஸோட கான்டாக்டில் இருக்கிறாங்க. அவங்க நல்ல ஸ்போர்ட்ஸ் ஸ்பிரிட் உள்ளவங்க, நல்ல விளையாடுவாங்க. ரொம்ப எல்லாம் படிக்க மாட்டாங்க. ரொம்ப நிறைய சிலபஸ் எல்லாம் அவங்கள்ட்ட திணிக்க முடியாது. இந்த சிலபஸ் எல்லாமே எங்கே உண்டு பண்ணுறது, இந்தியாவிலேருந்து தான் உண்டு பண்ணி வருவோம். பயம் பயம் பயம் நீங்கள் சொல்லுவாங்க. அப்படி இல்லை, 3 ஃப்ளைட் ஏறி தான் நாங்கள் போவோம் ஆப்பிரிக்கா இடத்த வச்சு ஏறணும்னா.
10: எவ்வளவு நேரம் டிராவல் மேம்?
11: கிட்டத்தட்ட 12.5 மணி நேரம் ஆயிரும்.
10: ஸ்வாகிலிங்கிறது ஆப்பிரிக்கன் பழங்குடியின மக்களோட லாங்குவேஜ் சொன்னீங்க.
11: டான்சானியால உள்ள ஆப்பிரிக்கன் மொழி அது.
10: அப்ப ஒவ்வொரு ஏரியாவுக்கும் அவங்களுக்கு ஒவ்வொரு மொழி இருக்கு.
11: ஆமா, நமக்கு இப்ப கேரளாவுக்கு ஒரு மொழி, நமக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு மொழி இருக்கு இல்லையா? அதே மாதிரிதான் ஆப்பிரிக்காவிலயும் பல இடங்கள் இருக்கு இல்லையா, அங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு மொழி தான்.
10: ஆப்பிரிக்கால எத்தனை வருஷம் வந்திருக்கீங்க மேம்?
11: அங்க டான்சானியாவில நான் 2 இயர்ஸ் இருந்தேன்.
10: ஆப்பிரிக்கால

0: உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது ஒன்னு ஞாபகப்படுத்தி சொல்ல முடியுமா மேம்?
1: ஆமா மேம், டான்சானியாவில் என்னுடைய அனுபவம் சொல்லும் போது, இட்டலியில இருந்து பிள்ளைங்க இங்க இங்கிலீஷ் படிக்க வருவாங்க. அவங்க எங்களுடைய பிள்ளைங்களுக்கு, டான்சானியாவில் உள்ள ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அவங்க இட்டாலியன் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுப்பாங்க. நாங்க ஸ்டாஃப் வந்து அவங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லிக் கொடுப்போம். அப்படி அந்த இட்டாலியன் ஸ்டூடெண்ட்ஸும் எங்ககிட்ட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. இன்றைக்கும் இட்டாலியன் ஸ்டூடெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப் எனக்கு இருக்கு. ஆப்பிரிக்கால இருந்து, டான்சானியாவில இருந்து இட்டலி, பிரான்ஸ், அமெரிக்கா, யூகே எல்லா இடத்துக்குமே போவாங்க. அதனால அவங்களுக்கு, அவங்க இட்டலி ரொம்ப ஈஸியா போறதுக்கு வசதியாக இட்டாலியன் லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இந்த நிர்வாகம் ஒரு வசதி கொடுத்திருந்தாங்க. ஆப்பிரிக்காவில அடுத்த கண்ட்ரி வந்து மலாவி. எனக்கு டிரான்ஸ்பர் ஆகி மலாவியில அனுப்புனாங்க.
0: மலாவிலையும் வந்து உங்களுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ்?
1: ஆமா, ஒன்லி ஆப்பிரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் தான். அங்க எனக்கு மறக்க முடியாத அனுபவம் என்னன்னா, நான் சொன்னேன் பாத்தீங்களா, ஸ்கூல் லைஃப்ல எனக்கு காம்பேரிங் பண்றதுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுன்னு ஒரு சான்ஸ் எனக்கு கிடைச்சது, அங்க ஒரு காம்பேரிங் பண்ற சான்ஸ் எனக்கு கிடைச்சது. அது பிறகு ஒரு வெல்கம் ஸ்பீச் கொடுக்கற சான்ஸ் எனக்கு கிடைச்சது. இதெல்லாம் வந்து மலாவியில உள்ள அத்தனை ஸ்டாஃபும் ஸ்டூடெண்ட்ஸும் பாராட்டும்படியா இருந்தது. ரொம்ப பாராட்டினாங்க. அந்த நாள்லாம் மறக்க முடியாது. அவங்களுக்கு நாங்க படிச்சு கொடுத்துருக்கோம், நாங்க சமைச்சு கொடுத்துருக்கோம். நம்ம ஃபுட்டை மலாவி பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.
0: தமிழ்நாட்டு உணவுல எந்த உணவு அந்த மலாவியில உள்ள குழந்தைங்களுக்கு அல்லது டீச்சர்ஸுக்கு பிடிச்சது?
1: நம்ம சோறு பிடிக்கும், நம்ம கூட்டு காய்கறிகள் எல்லாமே பிடிக்கும். பிரியாணி அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்களும் நல்லா செய்து கொடுப்போம். அந்த பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப கஷ்டப்படுவாங்க மேம், சாப்பாட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் படிப்பாங்க. ஆனா அவங்க நம்ம கொடுக்கும்போது ரொம்ப ஆசையா சந்தோஷமா சாப்பிடுவாங்க. நான் எங்கெல்லாமோ வேலை சேர்ந்தாலும் இந்த ஆப்பிரிக்கால ரெண்டு கண்ட்ரிலயும் நான் வேலை பார்த்த அனுபவத்தை மறக்கவே முடியாது.
0: மலாவில எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்கம்மா?
1: மலாவில 3 வருஷம் வேலை பார்த்தேன். டெர்மெண்ட் ஏஜ் ஆனாலுமே ஆப்பிரிக்கால தொடர்ந்து நான் வேலை பார்த்திருக்க முடியும். அந்த டைம்ல கொஞ்சம் வருஷம் இன்னும் வேலை பார்த்திருக்கலாம். பட் என் பையனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆனதுனாலையும், இப்ப ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு பிறகு நான் இன்னும் அங்க விசா எல்லாம் வாங்குறதுலாம் கொஞ்சம் கஷ்டம், சிரமங்கள் இருந்ததுனாலையும் நான் ஊருக்கு வர வேண்டிய சூழ்நிலை வந்து வந்துட்டேன். ஊருக்கு வந்தேன். அப்புறம் அவனும் சரியெல்லாம் ஆன பிறகு, அப்புறம் நான் தர்மபுரியில ஸ்கூலுக்கு வேலை பண்ண மேம். நான் அப்புறம் தர்மபுரியில இருந்தும் வந்துட்டு இப்போ நானும் என் பையனுமா இருக்கிறோம் மேம்.
0: பணி நிறைவு பெற்ற பின்பு ஊர்ல என்னென்ன பணிகள் எல்லாம் செஞ்சுட்டு வரீங்கம்மா?
1: பணி நிறைவு பெற்ற பிறகு நிறைய பேர் சொன்னாங்க, டியூஷன் சென்டர் வை அது இதெல்லாம் சொன்னாங்க. நான் அப்படி வைக்கல. ஆனா சர்ச்சில் ஈடுபாடா இருக்கிறேன். ஒரு இன்டர்நேஷனல் என்ஜிஓல ஒரு மெம்பரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அதுல என்னன்னா, முதியோர்களை போய் பாக்குறது, முதியோர்களுக்கு ஹெல்ப் பண்றது. ரெண்டாவது வந்து, பிள்ளைங்க ஏதாவது அச்சீவ் பண்ணாங்கன்னா அந்த பிள்ளைங்களை கூப்பிட்டு பாராட்டு வைக்கிறது. கஷ்டப்படுறவங்களை எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு நாங்க ஏதாவது பண்றது, அந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு மேம். ஓய்வு காலத்துல சும்மா இருக்க வேண்டாமே இன்னும் நினைச்சிட்டு நினைச்சேன்னா, நமக்கு தான் டெய்லரிங் தெரியும் இல்லையா, சும்மா அட்வான்ஸ்டா கொஞ்சம் படிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்டர்ல நான் கொஞ்சம் டெய்லரிங் அட்வான்ஸ்டு கோர்ஸா பண்ணேன். இப்போ உள்ள புதிய தையல்கள் பாக்குறதுக்கும் புதிய கட்டிங்ஸ் பண்றதுக்கும் கொஞ்சம் வசதியா இருக்கு.
0: பணி நிறைவு பெற்ற பின்பு உங்க ஊருக்கு அடிக்கடி போவீங்களா எப்படி மேம்?
1: ஊரோட காண்டாக்ட்ல தான் இருக்கேன் மேம். நாங்க எந்த ஃபங்க்ஷன் இருந்தாலும் போயிடுவேன். ஊர்ல திருவிழா வந்தா போவேன்.
0: முட்டத்துல படிக்கும் போது அந்த பாறையில எல்லாம் உட்கார்ந்து படிப்பேன் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ அந்த கடலை ரசிக்கிறது உண்டா எப்படிமா
1: மேம்? கடல்ல குளிக்கிறது ரொம்ப பிடிக்கும் மேம். எங்க தங்கச்சி இருக்கிறது வரைக்கும் மாசத்துல ஒரு நாளாவது கடல்ல போய் குளிப்பேன் இந்த ஊர்ல இருந்தா. அப்புறம் வந்து நான் எங்க அப்பாவுக்கு ஒரு பண்டக சாலை பெருசா உண்டுன்னு சொன்னேன் பாத்தீங்களா, அதுக்கு கீழே ஒரு இடத்துல, அது வந்து ஏப்ப முட்டத்துலதான், அந்த பாறைக்கு கீழே அந்த பக்கத்துலயே நல்லா கடல்ல குளிப்போம்.
0: அப்போ உங்க பண்டக சாலை வந்து கடல் ஓரத்துலதான் இருக்கு?
1: ஆமா மேம், எங்க வீட்டுக்கு பின்னாடி பண்டக சாலை வந்து.
0: கடல்ல குளிப்பேன்னு சொன்னீங்க, நீச்சல் அடிக்க தெரியுமா?
1: அது தெரியாது மேம், நீச்சல் அடிக்கலாம் தெரியாது, சும்மா கொஞ்சம் மண்டி போடுறதுதான்.
0: கடல் பயணம், நீங்க வந்து ஆகாய விமானத்துல எல்லாம் ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸுக்கு எல்லாம் போயிருக்கீங்க. கடல் பயணம், கப்பல், மற்றபடி இந்த மீன் பிடிக்க போகக்கூடிய அந்த போட்ல, இந்த மாதிரி எல்லாம் பயணம் செய்த அனுபவங்கள் இருக்கா?
1: போட்ல வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு போட்ல போவாங்க.
0: நீங்களும் போயிருக்கீங்க?
1: போட்ல போயிருக்கேன். கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருக்கேன். இங்க இருந்து கடியப்பட்டினம் வரைக்கும் போட்ல போயிட்டு திருப்பி கடியப்பட்டினம் இருந்து இங்க வந்து விட்டுருவாங்க. அதெல்லாம் நல்ல சந்தோஷமான அனுபவங்கள். ஊர்ல எங்க ஸ்கூல்ல பிள்ளைங்க நல்ல அலுமினிய அசோசியேஷன் வைப்பாங்க, முன்னாள் மாணவர்கள் கூட்டம் எல்லாம் வைப்பாங்க. அதுக்கெல்லாம் எல்லா டீச்சர் சந்தோஷமா பிள்ளைங்க எங்களை வந்து வீட்டுக்கு வந்து தேடி கூட்டிட்டு போவாங்க மேம். அதெல்லாம் வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப எங்களுக்கு எங்க டீச்சர்ஸ்க்கு எல்லாம் ரொம்ப வயசுகள்லாம் குறைஞ்ச மாதிரி ஒரு அனுபவம். ஏன்னா நம்மள கூட்டிட்டு போய் ஒரு விழா நடத்துறாங்க.
0: முட்டை ஸ்கூல்ல படிச்சிருக்கீங்க, பணியாற்றிருக்கீங்க, அப்புறம் ரிட்டையர்மெண்ட்டுக்கு பிறகும் அங்க வந்து ஒரு முன்னாள் மாணவியா, அது முன்னாள் ஆசிரியையா, இப்படி 4 முகங்களோட நீங்க அங்க போகும்போது அந்த சந்தோஷத்துக்கு ஈடு இல்ல இல்ல?
1: கண்டிப்பா மேம், கண்டிப்பா. இனி எங்களுடைய ஸ்கூல எப்படியும் திருப்பி நல்லபடிய வளர்ச்சி அடைய வைக்கணும்ல ரொம்ப ஆசையா இருக்கிறேன்.
0: இப்ப உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்களாம்மா. முதல்ல வந்து நீங்க இளமை காலத்துல வந்து கூட்டு குடும்பத்துல வாழ்ந்தேன்னு சொன்னீங்க. இப்போ வந்து உங்க வீட்டுல பையனோட இருக்கீங்க. உங்க மற்ற குழந்தைங்களை பத்தி சொல்லுங்கம்மா.
1: என் மூத்த பொண்ணு வந்து அவ துபாயில இருக்கிற மேம். அவளுக்கு ஒரே ஒரு பையன், அவன் இப்ப காலேஜ் போயிட்டு இருக்கான். அப்புறம் ரெண்டாவது பொண்ணு வந்து

0: பெங்களூர் செட்டில்டு. அவ வந்து பெங்களூர்ல இருந்து இப்ப நெதர்லாண்ட்ஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா.
1: அப்படிங்க துபாய் நெதர்லாண்ட் எல்லாம் போயிருக்கீங்க?
0: துபாய்க்கு போயிருக்கேன், நெதர்லாண்டுக்கு இன்னும் போகல. மக கூப்பிட்டு தான் இருக்கா.
1: உங்களுக்கு நெதர்லாண்ட் தான்,
0: நானும் என் சம்பந்தக்காரையும் சேர்ந்து போகணும்னு இருக்கோம். பாப்போம்.
1: ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்க்கு போயிருக்கீங்க, அரப் கண்ட்ரிக்கு போயிருக்கீங்க, இனி ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிக்கு தயாராயிட்டு இருக்கீங்க இல்லையா? துபாய்க்கு போனேன்னு சொன்னீங்கல்ல, துபாயில வந்து இடங்கள் எல்லாம் சுத்தி பாத்திருப்பீங்கல்ல, உங்களுக்கு மனம் கவர்ந்த ஒரு இடம்னா என்ன சொல்வீங்க?
0: மேம் சந்தோஷமா சொல்லணும்னா துபாய் ரொம்ப ரசிச்சேன். துபாயில மால்ல நான் சமைச்சு சாப்பாட கொண்டு போயிருவேன் மேம்.
1: நீங்க மட்டும் தான் சுத்தி பாக்க போவீங்க?
0: டிக்கெட் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிய, பஸ் டிக்கெட்னாலும் சரி அங்க பஸ் தான், அதனால நான் தானே தான் போயிருக்கேன், பிரச்சனையே இல்ல. நமக்கு எந்த இடத்துல இருந்து இறங்குறோமோ எந்த இடத்துல இருந்து வர்றோமோ அது மட்டும் ரெண்டும் தெரிஞ்சா போதும், வந்துடலாம். சில நேரத்துல ஃப்ரெண்ட்ஸோட போயிருக்கேன், நாங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து டெசர்ட்டுக்கு போனோம். டெசர்ட் ரொம்ப நல்லா இருந்து, டெசர்ட்ல வந்து அந்த சவாரி பண்றது இருக்கு பாத்தீங்களா, நான் பண்ணினேன் மேம்.
1: ஒட்டக சவாரி?
0: எஸ், ஒட்டக சவாரி பண்ணினேன், ரொம்ப சூப்பரா இருந்த. அந்த போட்டோஸ் எல்லாம் வச்சிருக்கேன், நல்ல அனுபவம்.
1: அந்த அனுபவம் எப்படி இருந்து மேம்?
0: ரொம்ப அருமையா இருந்து. இனி போனா அதுதான் போனா, இனி போகும் போய் அப்படி போக முடியுமான்னு தெரியல.
1: இவ்வளவு நேரம் இருந்ததை விட உங்க முகத்தோட மலர்ச்சி இருக்கு
0: அந்த ஒட்டகத்துல இருந்தது. அதுல இன்னும் ஒரு சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா, துபாயில நான் கடல் குளிச்சேன் மேம். சொன்னேன் பாத்தீங்களா, கடல் குளிக்க எனக்கு பிடிக்கும்னு சொன்னேன்ல. துபாயில கடல் குளிச்சேன்னு சொன்னா நான் எத்தனை பேர்ட்ட கேட்டிருக்கேன், நீங்க துபாயில கடல் குளிச்சீங்களான்னு. இல்ல இல்லன்னு சொல்லிருக்காங்க. எனக்கு கடல்ல குளிச்சி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்ட சொன்னேன், சரி பாப்போம்னு சொல்லிட்டு. ஆனா நான் போய், எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க, முட்டம் ஸ்கூல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அங்க இருந்தாங்க, ஸ்டூடெண்ட்ஸோட ஹெல்ப்ல நான் அந்த கடல்ல குளிச்சேன்.
1: இதை என்ன சொல்ல, முட்டத்துல இருந்து ஒருத்தங்க பிளைட் பிடிச்சி துபாய்க்கு போய் கடல் குளிக்க போயிருக்காங்கன்னா இதுதான் வேடிக்கைன்னு சொல்லவா? அல்லது அவங்களோட
0: அப்புறம் துபாயில உள்ள மீன் சந்தையில மீன் வாங்கணும், அந்த மீன் சந்தை பாக்குறதே ஒரு அனுபவமா இருந்தது.
1: மீன் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
0: ஆமா கண்டிப்பா, மீன் கல்ரால் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான உணவு. இல்ல கேட்டுட்டீங்கல்ல, இந்த நேரத்துல சொல்லணும், முதல் நாளே சொல்ல வேண்டியது. மீனுன்னு சொன்னா, எங்க வீட்டுல மீன் குழம்பு வைப்பாங்க பாத்தீங்களா, எங்க சித்தி தான் எங்களுக்கு எல்லாமே. அந்த குழம்பு வைக்கும் போது அடுப்புல இருக்கும் போதே எனக்கு தலையை எடுத்து வச்சிருவாங்க, தனியா
1: ஒளிச்சு வச்சிருவாங்க.
0: ஏன்னா நான் வந்த உடனே சித்தின்னு கூப்பிட்டு எனக்கு சாப்பாடுங்கன்னு கேட்ட உடனே தலை இல்லையான்னு கேப்பனா, அதனால எங்க அண்ணனுக்கும் தலை எடுத்து வைப்பாங்க சித்தி. ஆனா அண்ணன் கேப்பாங்க, அவளுக்கு பெரிய தலை வச்சிருப்பீங்களே. இல்லப்பா உனக்கும் பெரிய தலை வச்சிருக்கேன்பாங்க. இங்க சித்தி எல்லாம் மறக்க முடியாது மேம். எங்க அம்மாவோட தங்கச்சி இல்ல, எங்க சித்தப்பா ஒய்ஃப். ஆனா எங்க அம்மாவோட மேல எங்களுக்கு அந்த சித்தி, அப்படி ஒரு பாசமா வளர்த்தாங்க. அந்த சித்தி இறந்ததுனால ஆப்பிரிக்கால இருந்து மெனக்கெட்டு வந்தேன் மேம். சித்தி அடக்கத்து நான் போயே ஆகணும்னு ஆப்பிரிக்கால இருந்து சிஸ்டர்ஸ்ட அழுது, ஃபாதர்ஸ்ட அழுது, என்னோட டைரக்டர்ட அழுது, நான் தன்சானியால இருந்து மலாபிக்கு வந்து 8வது நாள் எங்க சித்தி இறந்துட்டாங்க. போயே ஆகணும், எங்க சித்திய பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு நான் காசையும் நினைக்கல, எதையும் நினைக்கல. விசா கிடைக்க கஷ்டம்னு சொல்றாரு டைரக்டர். கிடைக்கும் சார், எங்க சித்தி எனக்கு எப்படி அதுக்கு அருள் புரிவாங்க, எனக்கு கிடைக்கும் சார், நீங்க என்ன அனுப்புங்க அனுப்புங்கன்னு சொல்லி சரின்னு அனுப்பி வச்சாங்க. வந்த பிறகு உடனே போக முடியல, அதுல 2-3 மாசம் ஆயிடுச்சு. அதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது எனக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சு. ஆனா அந்த சித்தி அடக்குது நான் வந்தேன்னு உள்ள அந்த ஆத்மாத்மமான ஒரு உணர்வு இருக்கு பாத்தீங்களா, அது இன்னைக்கு எனக்கு சந்தோஷமா இருக்கு.
1: அதுதான் கூட்டு குடும்பத்தோட மகிமை இல்லையா?
0: ஆமா மேம், சித்தி அடக்கத்துக்கு வந்துட்டேன்னா அப்படின்னு உள்ள மகிழ்ச்சி தான் இன்னைக்கு எனக்கு இருக்கு.
1: உங்களுடைய அந்த இது வந்து எங்களாலையும் உணர முடியுது. குழந்தைங்களுக்கு இப்போ அந்த சந்தோஷத்தை அனுபவிக்கிறதுக்கு, அந்த கூட்டு குடும்பத்தோட ஒரு அனுபவத்தை உணர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நீங்க ஒரு அனுபவிச்சிருக்கீங்க, அதை இப்ப வந்து வெளிப்படுத்துறீங்க.
0: நான் உழைச்ச உழைப்பல நிறைய கஷ்டத்தை நஷ்டத்துல எல்லாத்தையும் இழந்திருக்கேன், ஆனாலும் நான் மகிழ்ச்சியா தான் இருக்கேன் மேம். ஏன்னா ரொம்ப ஆசைப்படாம இருந்தாலும் கடவுள் நல்ல ஆரோக்கியமான உடம்ப தந்திருக்காங்க. இன்னும் உழைக்க வாய்ப்பு இருந்தா நம்ம உழைக்கலாம், கடவுள் நல்லபடியா நடத்துவாங்கன்னு எண்ணத்துலதான் அப்படி இருக்கிறேன்.
1: அதுதான் வேணும் இல்ல, நமக்கு வந்து எவ்வளவு சம்பாதிச்சாலும் நமக்கு வந்து மன ஆரோக்கியமும் உடல் ஆரோக்கியமும் இருந்தா இன்னும் மீண்டும் நம்ம சம்பாதிக்கலாம் இல்லையா. மனம் சந்தோஷமா இருக்கணும், எவ்வளவு சம்பாதிச்சாலும் மனசு ஒரு நிம்மதியாவும் சந்தோஷமா இருக்கிறது பெரிய விஷயம் இல்ல. அந்த சந்தோஷத்தோடய நிம்மதியாவும் நீங்க இப்ப இருக்கிறீங்கன்னு நாங்க நம்புறோம். அது தொடர்ந்து இந்த உடல் மன ஆரோக்கியத்தோட நீங்களும் இருக்கணும். இன்னும் ஒரு சில வருடங்களுக்கு பிறகு நேர்களை நீங்க சந்திக்க வரணும், வருவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்யறோமா. நன்றி,
0: ரொம்ப ரொம்ப நன்றி மேம்.
2: என்றும் இளமை, கனிந்த வாழ்வின் அனுபவங்கள்.
3: நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றவர் முட்டம் முனைவர் எஸ் டென்ஸ்லி அவர்கள், உடன் உரையாடியவர் என் சுதா ஆனந்தி, அமைப்பு எஸ் நவரத்னா.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியிலும் குமரி பண்பலை 101. நேரம் 10:45. திரை இசை கேட்கலாம். விவேக் வரிகளில் அனிருத் ரவிச்சந்தர், இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம், அனிருத் ரவிச்சந்தர் குரல்களில் தர்பார் திரைப்பட பாடல்.

0: சும்மா
1: கீழி.
2: சூப்பர். ஐயோ, இது தேர்தல கீழா.
3: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

திரை இசையில் அடுத்து கேட்கலாம். அருண்ராஜ் காமராஜ் வரிகளில், அனிருத் ரவிச்சந்தர் இசையில், விஜய் அனிருத் ரவிச்சந்தர் குரல்களில் மாஸ்டர் திரைப்பட பாடல்.

0: சம்ம நோ டென்ஷன் பேபே.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் சாகுபடி அனுபவம், அழகப்பபுரம் சி காப்பித்துறை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் தரிசில் நிலக்கடலை சாகுபடி, திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். ஜனசங்க நிறுவனர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அஞ்சலி செலுத்தியுள்ளார். தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் வாழ்நாள் முழுவதையும் தேசத்திற்காக அவர் அர்ப்பணித்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அமைச்சர்கள் திரு ராஜ்நாத் சிங், திரு அமித்ஷா, இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் உள்ளிட்டோரும் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி அவருக்கு அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத் துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மாநில உரிமைகளை பாதுகாப்பதில் தாவேக அரசு உறுதியுடன் உள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை இன்று மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்பட்டது. கத்தாரில் ஞாயிற்றுக்கிழமை இரவு எரிவாயு தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 12 இந்தியர்கள் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக அங்குள்ள இந்திய தூதரகம் தெரிவித்துள்ளது. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகள் மற்றும் வட தமிழகத்தின் ஒருசில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ப்ரோ ஹாக்கி லீக் போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் போட்டி இன்று தொடங்குகிறது. இதில் இந்தியாவின் லக்ஷயா சென், தன்வி சர்மா, ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 1.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை. 101 நேரம், காலை 11:02.

நேரம் இப்போது 11:08. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்விருப்ப பாடல்கள். நேர்கள் கடிதம் மூலமா தங்களது விருப்ப பாடலை எழுதி அனுப்பியிருக்காங்க. அந்த பாடல்களை தான் நம்ம இந்த 1 மணி நேரமும் கேட்டு ரசிக்க போறோம். சரி, முதல் பாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நிகழ்ச்சியில முதலாவதா துவரங்காடிலிருந்து முத்து ஆசாரி என்ற நேயர் கடிதம் மூலமா கேட்டிருக்காங்க. பாவி விளக்கு திரைப்படத்திலிருந்து CS ஜெயராமன் P. சுசிலா பாடியிருக்கும் பாடல். அந்த நேயருக்காகவும் உங்களுக்காகவும் வருகிறது இந்த பாடல்.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10 முதல் 30% வரை தள்ளுபடி.
0: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
2: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார் நிகழ்ச்சி கேட்கலாம். கடிதவழி நேர்விருப்பத்தில் இனி வரும் பாடல் சந்திரோதயம் திரைப்படத்தில் டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடியது. இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டுக்காங்க செட்டியார் மடம், மணிகண்டன், ஆதவ், அனுஷிகா ஆகியோர்.

0: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில். ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
1: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, பேரேக்கால் புதூர், நாகர்கோவில்.
2: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442948648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.

குமரி பண்பலை நூற்றொன்று நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழி நேர் விருப்ப பாடல்கள் நிகழ்ச்சியில. அடுத்ததான் நாகர்கோவில் எஸ் அகிலா இந்த நேயர் கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க. கர்ணன் திரைப்பட பாடல் விஸ்வநாதன் ராமமூர்த்தினி செல்வி சுசிலா பாடிய பாடல். இந்த பாடலை எல்லாருக்காகவும் அவங்களுக்காகவும் கேட்டலாம்.

0: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoyil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
2: கடிதொழி நேர்வர்பத்தில் இனி கட்டபொம்மன் திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் கே எஸ் சித்ரா பாடியிருக்கும் இந்த பாடலை கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் நேயர் நாகர்கோவில் மணி மற்றும் ஷீலா.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: பழைய பாடல்களின் மெல்லிசை சரம்,
3: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
2: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
3: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
2: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
2: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
3: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
2: முல்லை சரம்.
4: கணித வழி நேர்விருப்பத்தில் இனி தெற்குத்தி கல்வன் திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல் இளையராஜாவின் இசையில். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் திட்டுவிளை ஷாபி.

11:37 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி பண்பலையுடன் கடித வழி நேர்ந்திருப்பது. நிகழ்ச்சியில அடுத்ததா லீபுரம் பொன் கிஷானிகா. இந்த நேயர் செல்வி திரைப்படத்திலிருந்து ஒரு பாடல் கேட்டிருக்காங்க. பாடலை பாடியவர் எஸ் ஜானகி, இசை இளையராஜா, வரி பாலி.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

கன்னியாகுமரி பண்பலையில் நாம் இணைந்திருக்கிறோம் கடித வழியின் ஏர்விருப்பத்தில். நிகழ்ச்சியில அடுத்ததான் நிலவே மலரே திரைப்பட பாடல். இந்த பாடலை கடிதம் மூலமா விரும்பி கேட்டிருக்காங்க நாகர்கோவில் மந்திரமுத்தி என்ற நேயர். பாடல் கேட்போமா?

0: சின்ன சின்ன சிரிப்புகள்,
1: செல்ல செல்ல குறும்புகள்,
0: புதிய தொடக்கத்திற்கு புத்துணர்ச்சி அளிக்கும்
1: பாடலும் கதையும்,
0: பேச்சும் விளையாட்டும்,
1: அறிவும் ஆற்றலும்,
0: மதியும் மகிழ்ச்சியும்,
1: எல்லாம் ஒரு சேரும் குட்டீஸ்களின் உலகம்.
0: சனிக்கிழமை முதல் வியாழன் வரை தினம்தோறும் நம் குமரிப்பண்பலை 101 காலை 7:10
1: மலரும் மொட்டுகளின் மகிழ்வான மொழி,
0: அரும்புகளின் குறும்புகள்,
1: மழலை மனதோடு கேட்டு மகிழுங்கள்.

கடிதவழி நேர்வழிப்பம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து சென்னை குன்றத்தூர்லேருந்து சௌத்ரி பிரகாஷ் இந்த நேயர் கடிதம் மூலமாக விரும்பி கேட்டிருக்கும் பாடல் வெற்றி கொடிகட்டு திரைப்படத்தில் சங்கார் மகாதேவன் பாடிய பாடல்.

கடிதவழி நேர்வழிப்பம் நிகழ்ச்சி கேட்டுட்டு நிகழ்ச்சியில் நிறைவாக வரும் பாடல் காதல தினம் திரைப்படத்தில் தேவன் யுகேந்திரன் ஃபெபி பாடியிருக்கும் பாடல். இந்த பாடலை விரும்பி கேட்டிருக்கும் நேயர் கோணம்லிருந்து தனு வசந்த்.

0: அம்மா போல பக்குமான பண்பிலை இது உங்களுக்கு பண்பிலிருந்து.
1: நாம் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணியின் நாகர்கோவில் வானொலி நிலையம். இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் பகல் 12 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்கும்
2: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
3: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
3: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நமது குமரி பண்பலை 101 இன்று இனி வளமர இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து பகல் 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரசுவையில் சாரலிசை. 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனாதிரேஸ் அவர்கள். இன்று பகல் 12:55 திரையிசை. பகல் 1 மணிக்கு செய்தி தெரியுமா, 1:10 ஹாய்ஸ் நிகதியே, இதில் கல்வியின் முக்கியத்துவம் என்ற தலைப்பில் நேரலை கேட்கலாம். 1:55 திரையிசை. இன்று பிற்பகல் 2:15 சர்வதேச கைம்பண் தின சிறப்பு நிகழ்ச்சி, நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனாதிரேஸ் அவர்கள். இன்று பிற்பகல் 2:55 வானிலை அறிக்கை. பிற்பகல் 3:02 தேனி நேரம், இதில் பொது அறிவு பாசறை நிரலி நிகழ்ச்சி. இன்று மாலை 4:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், தொடர்ந்து நாடும் யோகா நலமுடன் வாழ்வு, தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். அதனைத் தொடர்ந்து திரையிசை கேட்கலாம். இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 5:02 முல்லைச்சரம், அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசைச்சரம். மாலை 6:00 நிகழ்ச்சி நிரல், 6:10 சேவை செய்திகள், 6:15 3-in-1, 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை. இன்று இரவு 7:00 சட்டப்பேரவையில், இன்று 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ் அவர்கள். 7:25 உழவர் உலகம், உழவர்களுக்கான அறிவிப்புகள். தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை சாகுபடி அனுபவம். வேளாண் நிரலையில் பங்கேற்கிறார் அழகப்புபுரம் சி காப்பித்துறை அவர்கள். தொடர்ந்து கேத் பஜ்

தவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் சுரேஷ் அவர்கள். தொடர்ந்து அமுத சுரபி காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல் நிர்வாக நொடிகளில் சில நுட்பங்கள் நெல் தரிசில் நிலக்கடலை சாகுபடி தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.

இன்றிரவு 8 மணிக்கு சேவை அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேர்லை நிகழ்ச்சி, 8:30 திரை இசை, 9:15 திரை இசை. இன்றிரவு 10:05 நிலாமுற்றம் நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரை இசை. நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரை இசை. நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம் இடம்பெறும். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள், நிகழ்ச்சிகளையும் கேட்டு பயன்பெறுங்கள். நீங்கள் இன்னும் சில நொடிகளை தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம், இது உங்கள் குமரி பண்பலை 101. நேரம் 12:10. உங்கள் குமரி பண்பலை 101 ஆரம்பமாகின்றது. மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. மனதிற்கு இனிய பாடல்களோடு பரமலர் இருக்கும் நிகழ்ச்சி இது. நிகழ்ச்சியில் முதலில் புதிய பறவை திரைப்படத்திற்காக பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசனின் வரிகளில் எம் எஸ் விஸ்வநாதன் இசையில். நினைவில்லா ஆகாயத்திடம் கண்களை மெல்ல மூடி நினைவில் வாடும் பெண்ணை பாடச் சொன்னால் என்னதான் பாடத் தோன்றும் கேட்போமா?

0: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital. நல்வழி நல்கும் இறைவனை அறிந்து அவன் அன்பை கருணையாக பெற அழைக்கின்றதாம் இவளின் நல்லுள்ளம். மனம் நனையும் மதுரமழையில் இனி சாந்தி நிலையம் திரைப்படத்திற்காக எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் பி. சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: குமரி பண்பலை நூற்றொன்றில் நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது குமரி பண்பலையில் மனம் நனையும் மதுரமலை. இது தேரல் சுவையில் சாரலிசை நிகழ்ச்சியில் அடுத்து சிவந்தமன் திரைப்படத்திற்காக எல்ஆர் ஈஸ்வரி பாடியிருக்கும் பாடல் கண்ணதாசன் வரிகள் எழுதியிருக்காங்க, எம் எஸ் விஸ்வநாதன் இசையமைச்சிருக்காரு. வெள்ளி பூவின் முள்ளிலாடும் இந்த நெஞ்சம் தங்கத்தட்டில் பொங்குகின்ற இன்பத்தேன் போன்றதாம் இவர்களின் உள்ளமே.

காடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம் ஒரு முறை என்னைப்பா தேடி வந்த நாடகம் கூடி வரும் வேளையில் மறுபடி என்னைப்பா நாடு கண்ட பூங்கொடி காடு வந்த காரணம்

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் சாகுபடி அனுபவம், அழகப்பபுரம் சி காப்பித்துறை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுதசுரபி காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் தரிசில் நிலக்கடலை சாகுபடி, திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர். லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

மனம் நினையும் மதுரமலையில் இனி வஞ்சிக்கோட்டை திரைப்பட வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்பட பாடல் ஸ்ரீ ராமச்சந்திராவின் இசையில் பீலியெல்லாம் பாடியிருக்காங்க. கொத்தமங்கலம் சுப்பு அவர் எழுதியிருக்காரு. மலர்போல் முழு நிலவாய் காட்சி தரும் இந்த அழகியை காண ஏனோ இவருக்கு மனம் வரவில்லையாம். ஏனோ

மனம் நினையும் மதுரமொழியில் நிறைவாக பாகப்பிரிவினை திரைப்பட பாடல் பி லீலா டி எம் சவுந்தரராஜன் குழுவினருடன் பாடியது. விஸ்வநாத ராமமூர்த்தியின் இசையில் கண்ணதாசனின் வரிகளில் வெண்மையான சிரிப்பும் பக்குவமான குணமும் கண்களுக்கு இதம் தரும் இந்த தோற்றம் யாருக்கு சொந்தமோ நாணமாய் பாடும் இந்த குரலில்.

0: கேட்டுக்கொண்டிருக்கும் பாடலோடு நிறைவு பெறுகிறது மனம் நினையும் மதுரமலை. இது தேரசுவையில் சரளிசை. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேர்களை. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அஜய் மீனா வைரமுத்து. இன்னும் சில நிகழ்ச்சிகளை தொடர்வது தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்.
1: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. இனி விரிவான செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஷியாமா பிரசாத் முகர்ஜி தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டின் வளர்ச்சிக்காக ஷியாமா பிரசாத் முகர்ஜி தமது வாழ்க்கையை அர்ப்பணித்ததாக தெரிவித்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் விடுத்துள்ள செய்தியில், ஒரே நாடு, ஒரே அரசியலமைப்பு, ஒரே தேசிய கொடி என்ற தேசிய சிந்தனையை முன்னிறுத்தி நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக குறிப்பிட்டுள்ளார். எல்நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் எல்நினோ பாதிப்பு தொடர்பான ஆய்வுக் கூட்டத்திற்கு பின் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், எந்தவொரு சூழலையும் எதிர்கொள்ள அரசு தயார் நிலையில் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பருவமழை குறைவு, மாற்று பயிர்கள் மற்றும் எல்நினோ பாதிப்பிலிருந்து விவசாயிகளை பாதுகாப்பது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். தமிழக அரசு மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். ஆளுநர் உரை மீதான விவாதத்திற்கு இன்று பதிலளித்து பேசிய அவர், மாநில அரசு தனக்கான உரிமையை எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்று உறுதிபட கூறினார். மும்மொழிக் கொள்கை, மேகதாது, கூட்டு குடிநீர் திட்டம் போன்ற விவகாரங்களில் தமிழக அரசு உரிமையை விட்டுக் கொடுக்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ் மொழி ஆட்சி மொழியாக இருக்கும் என்று கூறிய அவர், மத்திய அரசுடனான நித்தி ஆயோக் கூட்டத்தில் தமிழகத்திற்கான நிதியை தாம் வலியுறுத்தியதாக தெரிவித்தார். மருத்துவ படிப்புகளுக்கு 12ஆம் வகுப்பு தேர்வில் மாணவர்கள் பெறும் மதிப்பெண்களே போதுமானது என்று தாம் குறிப்பிட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழகத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை அமைக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக அவர் கூறினார். மீனவர்களின் நலன்களை பாதுகாக்க உறுதி அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். எதிர்க்கட்சியினர்

0: தமது அரசு குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை மக்களிடையே தெரிவித்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர், முந்தைய அரசு முறைகேடுகளில் ஈடுபட்டதாக கூறினார். அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தமக்கு பேச அனுமதி அளிக்குமாறு பேரவைத் தலைவரிடம் கோரிக்கை விடுத்தார். இதற்கு பின் அமளி தொடர்ந்ததையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் அனுமதி வழங்கப்படும் என்று கூறினார். இதனையடுத்து பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், ஆதாரம் இன்றி கூறப்படும் குற்றச்சாட்டுகள் ஏற்கத்தக்கது அல்ல என்று தெரிவித்தார். பின்னர் பேசிய முதலமைச்சர் திரு விஜய் முந்தைய அரசு மீதான குற்றச்சாட்டுகளை தொடர்ந்தார். இதனையடுத்து திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். முதலமைச்சரின் உரைக்கு பின் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் மறு தேதி குறிப்பிடாமல் அவையை ஒத்திவைத்தார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது ராஜினாமா கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக் கொண்டுள்ளார். திரு ஜார்ஜ் குரியனின் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடைந்ததை அடுத்து அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் கூட்டத்தில் இன்று உரையாற்றிய அவர், உலகம் முழுவதும் மோதல்கள், பாதுகாப்பு அச்சுறுத்தல் மற்றும் பொருளாதார நிச்சயமற்ற சூழல் காணப்படுவதாகவும், இந்த அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் வகையில் கூடுதலான நடவடிக்கைகளை பிரிக்ஸ் நாடுகள் மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். பிரிக்ஸ் நாடுகள் இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதில் இந்த கூட்டம் முக்கிய பங்காற்றும் என்றும் திரு அஜித் தோவல் தெரிவித்தார். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா விளையாட்டு வீரர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் காரணமாக விளையாட்டுத்துறைக்கு உத்வேகம் அளிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை மாதம் 1ஆம் தேதி முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவுக்கு 230 மில்லியன் டாலர் மதிப்பிலான ஹோவிட்சர் பீரங்கிகளை வழங்க அமெரிக்கா ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோர் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான பாதுகாப்பு துறை ஒத்துழைப்பு வலுவடைந்து வருவதாக தெரிவித்துள்ளார். இந்த பீரங்கிகள் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருக்கும் என்றும் திரு செர்ஜியோ கோர் கூறியுள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்கா ஈரான் இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு சர்வதேச அணுசக்தி முகமையின் அலுவலர்கள் ஈரானின் அணு உலைகளை ஆய்வு மேற்கொள்ள உள்ளதாக அமெரிக்க துணை அதிபர் திரு ஜே டி வான்ஸ் அறிவித்திருந்தார். இருப்பினும் இதற்காக எந்த அனுமதியும் வழங்கப்படவில்லை என்று ஈரான் திட்டவட்டமாக கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கு இடையேயான அமைதி ஒப்பந்தத்திற்கு பிறகு ஈரான் மீதான வர்த்தக தடை 60 நாட்களுக்கு நீக்கப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ஈரானின் கச்சா எண்ணெய் சர்வதேச சந்தையில் டாலர் மதிப்பில் விற்பனை செய்ய அனுமதிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் லெபனான் இடையேயான அமைதி பேச்சுவார்த்தை அமெரிக்க தலைநகர் வாஷிங்டனில் இந்த வாரம் நடைபெறுகிறது. அமெரிக்காவின் சர்வதேச பாதுகாப்பு விவகாரங்கள் துறை உதவிச் செயலர் டான் ஜிம்மர்மேன் மற்றும் கவுன்சிலர் டான் ஹோலர் தலைமையில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெறும் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்த கூட்டத்தில் இஸ்ரேல் லெபனான் நாடுகளின் ராணுவ மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொள்ளப்போவதாக கூறப்பட்டுள்ளது. இதுதொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் திரு பெஞ்சமின் நெத்தன்யாஹு, லெபனான் அதிபர் திரு ஜோசப் ஆன் ஆகியோருடன் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் திரு மார்கோ ரூபியோ பேசினார். இதனையடுத்து லெபனான் பகுதியில் அமைதியை நிலைநாட்ட அமெரிக்கா முயற்சிகளை மேற்கொள்ள முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தானின் பலோச் மாகாணத்தில் 4 போராட்டக்காரர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டதற்கு பல்வேறு மனித

0: உரிமை அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. பாகிஸ்தான் நீதிமன்றம் இவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்த அமைப்புகள் கூறியுள்ளன. எல்லை பாதுகாப்பு படை வீரரின் கொலை தொடர்பான வழக்கில் மஹ்ரங் பலூச் உள்ளிட்ட 4 போராட்டக்காரர்களுக்கு பாகிஸ்தானில் தீவிரவாத தடுப்பு நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்துள்ளது. பாகிஸ்தான் ஒரு தீவிரவாத நாடு என்றும் பலுச்சிஸ்தான் மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் பலூச் தேசிய முன்னணி குற்றம் சாட்டியுள்ளது. அம்மாகாணத்தில் பாதுகாப்பு படையினர் மனித உரிமை மீறல் செயல்களில் ஈடுபடுவதாக பலூச் மனித உரிமை கவுன்சில் கூறியுள்ளது. காங்கோவில் 1000 மேற்பட்டவர்களுக்கு எபோலா தொற்று பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்நோயால் இதுவரை 267 பேர் உயிரிழந்துள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. நோயால் பாதிக்கப்பட்ட 371 பேர் தனிமைப்படுத்தப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 10 மீட்டர் பிரிவில் ஷிவா நர்வால் வெள்ளிப்பதக்கத்தையும் யுக் பிரதாப் சிங் ரத்தோட் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் சீன தைபேயை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தை முன்னிட்டு குடியரசு துணைத் தலைவர், பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை செலுத்தியுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் தெரிவித்துள்ளார். மத்திய சிறுபான்மையினர் நலத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி, 1 வெண்கலப் பதக்கம் வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:50.
3: நலமாய் வாழ்வோம்.
4: சேர் யோகா குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் பீனா திரேஸ் அவர்கள்.
5: இன்று நாற்காலி யோகா என்றால் என்ன, அதனுடைய பயன்கள், யார் யாரெல்லாம் நாற்காலி யோகா பண்ணலாம் என்று பார்ப்போம். நாற்காலியில் அமர்ந்து கொண்டே பண்ணும் யோகா பயிற்சிகள், மூச்சு பயிற்சிகள், தியான பயிற்சிகளை நாற்காலி யோகா அல்லது சேர் யோகா என்று கூறலாம். 50 வயதில் நீரழிவு, இரத்த அழுத்தம், இதய நோய்கள், சுவாச கோளாறுகள், அதிக உடல் பருமன் போன்றவற்றால் பாதிக்கப்பட்டு கால்களை மடக்க மிகவும் சிரமப்படுகிறார்கள், படியேற முடியவில்லை, மூட்டுகளை மடக்கி தரையில் அமர முடியாமல் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள், இவர்களுக்காகவே நாற்காலி யோகா பயிற்சி என்ற ஒரு பயிற்சியை நாம் அளிக்கலாம். சிலருக்கு டார்சல் ஸ்பைனல் வலி, அதாவது முதுகு தண்டின் நடு மேல் பகுதியில் ஏற்படும் வலி, இது தவறான இருக்கை, அதாவது நீண்ட நேரம் கூன் போட்டு அமர்வது, தசை பிடிப்பு, டிஸ்க் ப்ரோலாப்ஸ், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் என்று சொல்லக்கூடிய வயது முதிர்வு காரணமாக எலும்புகள் மற்றும் மூட்டுகளில் ஏற்படும் தேய்மானத்தை குறிக்கிறது. இந்த நடு முதுகு வலிக்கு நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வலது மற்றும் இடது புறமாக நடு முதுகு மற்றும் தோள்பட்டையை திருப்ப வேண்டும். இதை 5 முதல் 25 தடவை செய்யலாம். அடுத்ததாக லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் என்று சொல்லக்கூடிய இடுப்பு வலி, அதிக நேரம் அமர்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு, பல்வேறு உடல் நோய்களால் நடக்க சிரமப்பட்டு ஒரே இடத்தில் அதிக நேரம் உட்கார்ந்திருப்பவர்களுக்கும் இடுப்பு பகுதியில் வலி வருவதை காணலாம். இவர்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டே வயிறு மற்றும் நெஞ்சு பகுதியை முன்னோக்கியும் தோள்பட்டையை பின்னோக்கியும் அசைத்து 5 முதல் 10 வினாடிகள் அப்படியே அமர்ந்து இந்த பயிற்சியை மேற்கொள்ள வேண்டும். 5 முதல் 20 முறை இப்பயிற்சியை பண்ணலாம். அடுத்ததாக பெரிஃபரல் நியூரைட்டிஸ் அல்லது பெரிஃபரல் நியூரோபதி என்று சொல்லக்கூடிய ஒரு பிரச்சனையை வயதானவர்கள் அதிகம் சந்திக்கிறார்கள். இது மூளை மற்றும் தண்டுவிடத்திற்கு வெளியே உள்ள புற நரம்புகள் சேதமடைவதால் அல்லது வீக்கமடைவதால்

0: வரக்கூடியது. இது பொதுவாக கைகள் மற்றும் கால்களை பாதிக்கிறது. இதனோட வேறு சில காரணங்கள் நீரழிவு நோய், வைட்டமின் B12 மற்றும் போலிக் அமிலம் குறைபாடு, நரம்புகளில் ஏற்படும் விபத்து அல்லது அழுத்தத்தாலும் மற்றும் வைரஸ் பாக்டீரியா தொற்றுகளாலும் இந்த பெரிஃபெரல் நியூரைட்டிஸ் பிரச்சனை வருகிறது. இதற்கான சிகிச்சைகள் என்று பார்த்தால், நாற்காலியில் அமர்ந்து கொண்டே கைகளை மற்றும் கால்களை மடக்குதல், கை விரல்களை மடக்கி நிமிர்த்தல், கால் விரல்கள் மற்றும் குதிகால்களை உயர்த்துதல், கணுக்கால் மற்றும் கை மணிக்கட்டுகளை வட்ட வடிவமாக வலதுபுறமாகவும் இடதுபுறமாகவும் திருப்புதல், கை விரல்களை இறுக்கமாக மூடி விரித்தல், கால் மூட்டு மற்றும் கை மூட்டுகளை மடக்கி பின் நீட்டுதல் போன்ற பயிற்சிகளை தொடர்ந்து செய்து கொண்டே வருவது மிகவும் நல்லது. மேலும் மூட்டுவலி உள்ளவர்கள், பார்க்கின்சன்ஸ் நோய் அதாவது நடுக்குவாதம் உள்ளவர்களுக்கும் சேர் யோகா பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. அமர்ந்து கொண்டே மூச்சு பயிற்சி பண்ணுவது, முக்கியமாக நாடி சுத்தி பயிற்சி, பிராமரி பிரணாயாமா, சீத்கரி பயிற்சிகள், கபாலபதி மூச்சு பயிற்சி, நம் நரம்பு மண்டலத்தில் உள்ள பாராசிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலத்தை தூண்டுவதால் மன அழுத்த ஹார்மோன்களான கார்டிசோலை கட்டுப்படுத்தி மன அமைதியை தருகிறது. எனவே வெளியே நடமாட முடியாமல் வீடுகளில் முடங்கி விட்டோமே என்ற எண்ணத்தை விடுத்து நம்மீது நாமே சுய அன்பு செலுத்தி சுய பாதுகாப்பை அதாவது செல்ஃப் லவ் அண்ட் செல்ஃப் கேர் முன்னெடுத்து இன்றே யோகா மற்றும் இயற்கை மருத்துவரை அணுகி சேர் யோகா என்று அழைக்கப்படும் நாற்காலி யோகாவை கற்று இதனுடன் உணவு ஆலோசனையும் பெற்று நேர்மறை எண்ணங்களை வளர்த்து நலமாக வாழ்வோம். நன்றி. இது உதவும்.
1: சேர் யோகா குறித்து விளக்கியவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் பீனா திரேஸ் அவர்கள்.
2: உங்க மூட்டு வலிக்கு முழுமையான நிவாரணம், அதுவும் குறைவான கட்டணத்தில் ரோபோட்டிக் மூலம் துல்லியமான சிகிச்சை பெற ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை. இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.
3: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
4: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
5: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
6: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 12:56. திரை இசை கேட்கலாம்.

0: தனுஷ் வரியலில், ஜிவி பிரகாஷ்குமார் இசையில், ஸ்வேதா மோகன் குரலில் கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் வாத்தி.
1: இதழோர புன்னகையாய்
2: தேனூரும் பூந்தோட்டமாய்
1: என்றும் உங்களுடன் உறவாடும்
2: குமரி
1: பண்பலை 101.

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியின் லிம்குமரி பண்பலை 101. நேரம் 1 மணி. செய்தி தெரியுமா? இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் பொது சேவை தினம் வந்து கொண்டாடப்பட்டு இருக்கு. அந்த தினத்தோட சிறப்புகளை தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு செய்தி தெரியுமா நிகழ்ச்சியில. ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதம் 23ஆம் தேதி கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சமூகத்திற்கு அரசு ஊழியர்கள் செய்யும் சேவைகளை அங்கீகரிப்பதற்கும் பொது நிர்வாகத்தை மேம்படுத்துவதற்கும் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 2002ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி ஐக்கிய நாடுகள் பொதுச்சபை எடுத்த தீர்மானத்தின் மூலம் ஜூன் 23ஆம் தேதியை பொது சேவை தினமாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. வளர்ச்சி செயல்பாட்டில் பொது சேவையின் பங்களிப்பை எடுத்துரைக்கும் வகையில் அந்நாளின் சிறப்பு நிகழ்வுகளை ஏற்பாடு செய்யுமாறு அந்த தீர்மானம் உறுப்பு நாடுகளை ஊக்குவித்தது. '78ஆம் ஆண்டில் சர்வதேச தொழிலாளர் அமைப்பால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தொழிலாளர் உறவுகள் மீதான உடன்படிக்கையின் ஆண்டு நிறைவை குறிக்கும் வகையில் ஜூன் 23ஆம் தேதியை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கை உலகெங்கிலும் உள்ள அனைத்து அரசு ஊழியர்களின் பணி நிலைமைகளை நிர்ணயிக்கும் ஒரு கட்டமைப்பாகும். '2003ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் பொருளாதாரம் மற்றும் சமூக மற்றும் பொது சேவைகளில் புதுமையையும் சிறப்பையும் ஊக்குவிக்கவும் பாராட்டவும் ஐநா பொது சேவை விருதுகள் திட்டத்தை நிறுவியது. உலகெங்கிலும் உள்ள நாடுகளில் மிகவும் திறமையான மற்றும் பதிலளிக்கக்கூடிய பொது நிர்வாகத்திற்கு வழிவகுக்கும் சாதனைகளையும் பங்களிப்பையும் பாராட்டி அங்கீகரிப்பதற்காக இந்த விருதுகள் சிறந்த நிறுவனங்கள் மற்றும் அமைப்புகளுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகள் பொது சேவை தின விழாவில் வெற்றியாளர்கள் அறிவிக்கப்படுகிறார்கள். வெற்றியாளர்கள் ஆப்பிரிக்கா, ஆசியா, பசிபிக், கிழக்கு ஐரோப்பா, லத்தீன் அமெரிக்கா, ஹரிபியம் மற்றும் மேற்கு ஆசியா என 5 பிராந்திய குழுக்களாக பிரிக்கப்பட்டுள்ளனர். 250க்கும் மேற்பட்ட முன்னெடுப்புகள் இந்த மதிப்புமிக்க விருதை பெற்றுள்ளன. 2016ஆம் ஆண்டில் நிலையான வளர்ச்சிக்கான 2030 செயல்திட்டத்துடன் இணைப்பாக இருக்கும் வகையில் ஐநா பொது சேவை விருதுகள் திட்டம் மறு ஆய்வும் செய்யப்பட்டுள்ளது.

2026 அதாவது இந்த ஆண்டின் கருப்பொருள் பொது நிறுவனங்களை உருமாற்றுதல், புத்தாக்கம், பங்கேற்பு மற்றும் அனைவரையும் உள்ளடக்குதலை மேம்படுத்துதல் ஆகும். மேலும் 15 ஆண்டுகளில் தேசிய, பிராந்திய மற்றும் உலகளாவிய மட்டங்களில் எஸ்டிஜிகளை செயல்படுத்துவதற்கும் பின்தொடர்பால் மற்றும் மறு ஆய்வை உறுதி செய்வதற்கும் அரசாங்கங்களுக்கே முதன்மை பொறுப்பு உள்ளது என்பதையும் அந்த செயல் திட்டம் அங்கீகரித்துள்ளது.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தோழா.
1: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: மனதின் குரலாக,
1: சிரிப்பின் மகிழ்வாக,
0: ஆனந்தத்தின் நிறைவாக
1: என்றும் உங்களோடு இணைந்திருப்பது
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:10. ஹாய் சிநேகிதியே, இது பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. உலகில் யாராலும் திருட முடியாத ஒரே சொத்து நாம் கற்கும் கல்வி மட்டும்தாங்க. வறுமையை வெல்லவும் வெற்றியை அள்ளவும் நம்மிடம் இருக்கும் ஒரே ஆயுதம் கல்விதான். இன்று நாம் புத்தகத்தோடு செலவிடும் ஒவ்வொரு நொடியும் நாளை நம் வாழ்க்கையை சரித்திரமாக மாற்றும். இன்னைக்கு தோழியர்களுக்கான தலைப்பு கல்வியின் முக்கியத்துவம். தோழியரே, கல்வி குறித்த முக்கியத்துவத்தை குறித்து உங்களது கருத்துக்களை நமது குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொள்ளலாம். அழைக்க வேண்டிய நமது நிலை தொலைபேசி எண்கள் 2602240 மற்றும் 2907722. முன்னிணைப்பெண்ணாக 04652. அலைபேசி எண் 890-325-70-39. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் முதல் தோழி, வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேம், நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேம்.
2: யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: வடக்கோணம் சவரியம்மா.
2: சொல்லுங்கம்மா.
3: மேம், மனிதனுக்கு ஆதாரமே நமக்கு அடிக்கல் எல்லாமே கல்விதான் மேம். கல்வி ஒண்ணு இருந்தா மட்டும் போதும் மேம், நம்ம சாதிக்கலாம். அதாவது தொடர்ந்து படிக்கணும் மேம். படிக்கிறது கஷ்டமா தான் இருக்கும், ஆனா அது பிறகு நம்ம அதுல அன்பு சுகம் இருக்கு பாருங்க.
2: புரியும்படியா
3: சொல்லி கொடுத்து அதை படிக்க வைக்கணும் மேம்.
2: கண்டிப்பா,
3: ஒவ்வொரு படிப்புலயும் ஒவ்வொரு கடைகள் இருக்கிறது, ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு படிப்பு பாருங்க. நமக்கு படிப்பு படிங்கன்னு சொல்லுவாங்க பாருங்க, குமரி பண்பலையில எவ்வளவு படிப்பு பாருங்க, நமக்கு தெரியவே செய்யாது அந்த படிப்பு எல்லாம். அந்தந்த படிப்புக்கு அதுக்கு தக்கன வேலையே இருக்குது பாருங்க. அதனால நம்ம எல்லாமே உணர்ந்து படிக்கணும் மேம். கற்றவர்களுக்கு செந்தடலாம் மதிப்பிடற மாதிரி நம்ம நல்லா படிச்சிருந்தாலே நமக்கு மதிப்பும் தன்னால வரும் மேம். நம்ம மதிப்பை மதித்து அதன்படி செயல்படுவோம் மேம்.
2: சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
3: தேங்க்யூ.
2: வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: ஹலோ மேடம், நான் கொலசியில இருந்து ராஜேஷ் பேசுறேன்.
2: சொல்லுங்கம்மா.
4: வணக்கம் மேடம்.
2: வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா?

0: நல்லா இருக்காமா? நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கம்மா, சொல்லுங்கம்மா.
0: கல்வி கற்றது, கல்வி நம்ம கற்றா கல்வியை காவாட முடியாது. நம்ம பொண்ணு பொருளை போட்டு போட்டுட்டு போனா நம்மள காவாண்டு, அந்த பொண்ணையும் பொருளையும் காவாண்டுருவாங்க. அப்ப கல்வின்னு சொல்லியது நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல தகுந்த முறையில கல்வியை நம்ம சொல்லி கொடுத்து நான் படிப்பிச்சு, அதுவும் ஒவ்வொரு துறையில ஆக்கிய நேரத்துல நம்ம வெளியில போனாலே இந்த இந்த அம்மாவுக்கு பிள்ளை இந்த வேலை பார்த்துன்னு சொல்லி அது நமக்கே பெருமையா இருக்கும் மேடம்.
1: சூப்பர்.
0: யாரா இருந்தாலும் சரி, ஒரு வெளியில போற நேரத்துல ஐயோ உங்க மகனா இந்த வேலை பார்க்க, ஐயோ நல்ல பிள்ளை அப்படி சொல்லுவாங்க மேடம். அப்படி சொல்லிய நேரத்துல நம்ம அந்த பிள்ளைல கஷ்டப்பட்டு படிச்ச படிக்க வச்சது உடனே அந்த நேரத்துல நம்ம அந்த இடத்துல அடையணும்.
1: கண்டிப்பாமா.
0: ஆமா, அந்த இடத்துல அந்த சந்தோஷம் அடைய நேரத்துல நமக்கு தலைகாலு புரியாது மேடம். ஆமா, அப்படி ஒரு சம்பவத்துல நான் ஈடுபட்டிருக்கேன்.
1: சரி,
0: அதனால நான்
1: சொல்லியேன்.
0: அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்ப பிள்ளைகளை படிச்சுட்டு திருப்பி கேப்பா, நம்ம போற இடத்துல உன்ன பேச்சு என்ன படிக்க, உன் பேர என்ன படிக்க, பிள்ளை என்ன செய்யணும்னு கேட்க நேரத்துல நம்ம சொல்லுவோம், என் பிள்ளை என்னது படிக்க, என் பேச்சு மெடிக்கல் படிக்க, இப்படின்னு சொல்லி நேரத்துல அதுலயும் பெருமையா இருக்கு மேடம்.
1: கண்டிப்பாமா. சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று நன்றிம்மா.
2: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
3: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
3: ஒவ்வொரு தொழிலும் நலமும் ஆரோக்கியமும்.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்,
5: தென்னை மதிப்பு கூட்டு மையம், செண்பகராமன் புது,
3: செல்
5: 7305365016.
6: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
7: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
6: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐ உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
7: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
8: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்கம்மா?
8: பெரியவளையிலிருந்து வித்யா பேசுறேன் மேடம்.
1: சொல்லுங்கம்மா.
8: கற்றவரே உண்மையிலே கண்களை உடையவர்கள். கல்வி என்பது கிணற்று நீர். கற்றவருக்கு எந்த நாடும் சொந்த நாடாகும், எந்த ஊரும் சொந்த ஊராகும். ஒரு பிறவியில் கற்ற கல்வியே அந்த பிறவியோடு போவதில்லை, 7 பிறவிகளையும் தொடர்ந்து வரும். ஒருவனுக்கு அழிவில்லாத சிறந்த செல்வம் கல்வியே ஆகும். அன்னைக்கு இந்த கல்வி கிடைக்கிறதுக்கு நாம பொம்பளை பிள்ளைங்க என்ன படிக்கண்டான்னது போல அந்த சூழ்நிலை இருந்து, அதனால அன்னைக்கு பொண்ணு பொருள் வேண்டாம், பொம்பளை பிள்ளை இருந்தா படிப்பு மட்டும் போதுங்க அளவுக்கு நம்ம முன்னேறிட்டோம்.
1: கண்டிப்பா,
8: அந்த அளவுக்கு பிள்ளைங்களை படிக்க வைக்கிறோம். அன்னைக்கு சாப்பாடே இல்லாத நேரம் 4 பொம்பளை பிள்ளைங்கன்னா துணிமணி வாங்க முடியாத சூழல்லதான் எல்லாருமே இருந்துகிட்டோம். ஒரு சிலப்பட்ட மக்கள் அப்படிதான் வாழ்ந்தோம். ஆனா இன்னைக்கு அந்த கல்வியோட அந்த படிப்பறிவு இருந்தா எந்த இடத்துலயும் தலைகுனியாம நிமிந்து நிக்கலாங்க. நம்ம உடம்பு நம்ம பிள்ளைங்களை இன்னைக்கு அந்த அளவுக்கு உயர்வான இடத்துக்கு அந்த கல்விக்கு கொண்டு வரும்.
1: அதுவும் பெண் படித்திருந்தாங்க, அந்த வீட்டுல பெண் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த வீட்டையே நம்ம வந்து ஒரு நல்ல
8: மெழுகுவர்த்திக்கு சமம். ஒரு பெண் கல்வி கேட்டா ஒரு ஒளி, இருண்ட இடத்துல ஒரு ஒளி எப்படி பிரகாசிக்க சொல்ல, ஒரு குடும்பத்துல ஒரு பெண் கல்வியறிவு பெற்றாலே அந்த குடும்பமே கல்வியறிவு பெற்ற குடும்பமா ஆயிரும். அந்த பெண் அதை தட்டி கொடுத்து தூக்கி தூக்கி அந்த குடும்பத்துல நிலைநாட்டி அதை உயர்த்தி கொண்டு வந்து வளர்த்துறாங்க. அப்படிதான் எங்க சூழ்நிலையும் இருக்கும் மேடம்.
1: சூப்பர்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று கருத்துக்களை சொன்னீங்க, ரொம்ப சூப்பரா சொன்னீங்கம்மா. நன்றி.
8: நன்றி மேடம்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்
1: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: நான் சிதம்பரம், போனகிரி.
1: நேம் என்னம்மா?
2: சிதம்பரம், போனகிரியில இருந்து சுமதி பேசுறேன்.
1: ம், சொல்லுங்கம்மா.
2: கல்வியை பொறுத்தளவுக்கு கல்வி ஒரு ஆறாவிரம், முக்கியமா பெண்களுக்கு அந்த அவசியம் கொடுத்தே ஆகணும். எங்க பாப்பாக்கெல்லாம் படிச்சா என்ன கிடைக்கும் அப்படிங்கறத விட படிக்கலன்னா என்னென்ன கிடைக்கல அப்படிங்கறத நான் சொல்லி கொடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேம்மா.
1: சூப்பர்.
2: அதனால என்னைய பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு, நான் 8வது தான்மா படிச்சேன், நிறைய எனக்கு அதுக்கப்புறம் படிப்பு சம்பந்தமா ஒரு வாய்ப்பு வந்தது.

0: புரிய வைக்கணும். படிக்கிறப்ப என்ன அதிகாரம் கிடைக்கும், அதுக்கு உண்டான ஒரு
1: நல்ல மதிப்பு
0: சொல்லி பெண் குழந்தைகளுக்கு முக்கியமா கல்வி ரொம்ப அவசியம்.
1: சரி, நன்றிமா, நன்றி. அடுத்த தோழி, வணக்கம்.
2: தாங்கள் பேசிக் கொண்டிருக்கும் நபர் தங்களது
3: Pontius Lee Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
4: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட angiogram, angioplasty, open heart surgery, pacemaker போன்ற சிகிச்சைகளுக்கு Pontius Lee Super Speciality Hospital.
1: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரத்தார நிகழ்ச்சி கேட்கலாம். ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்
5: வணக்கம்.
1: யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
5: உலகத்திலேயே சிறந்தது கல்விதான் மேம். ரொம்ப முக்கியமானது ஒரு கல்வி, அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி ரொம்ப முக்கியம். அதாவது ஒரு நம்ம கல்வி கற்கும் போது வந்து நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து அறிவு. அந்த அறிவு கிடைக்கக்கூடிய நேரத்துல நம்ம வந்து அதுக்கு உள்ள நம்ம படிக்கக்கூடிய நேரத்துல அதுல என்னென்ன பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கல்வி கற்றால்தான் உலகத்துக்கு நமக்கு அதை படிக்க முடியும். அப்புறமா வந்து ஒரு பெண் வந்து கல்வி இல்ல கற்காம இருந்தாச்சுன்னு சொன்னாங்க அந்த வீடே வந்து இருண்ட வீடா ஆகும். அப்ப அம்மா வந்து அந்த பெண் வந்து கல்வி கற்றா வந்து வீடும் ஒளிமயமா இருக்கும், பிள்ளைங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம். அப்புறமா வந்து வெளியே போகக்கூடிய நேரத்துல பெரியவங்களுக்கு இந்த கண்ணு நம்ம நிற்பாங்க, அதாவது போடு பார்க்காம இருக்காம இருக்கும், அவங்க வந்து கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சது மாதிரி இருக்கும்.
1: நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். இலங்கடையிலிருந்து சொல்லுங்கம்மா.
6: அடுப்பூர் பெண்களுக்கு படிப்பதற்குங்கிற காலம் போய் நம்ம மக்கள் வந்து இப்ப எல்லாரும் ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தையும் சமமா படிக்க வைக்கிறாங்க. அவங்களும் நல்ல கல்வித்தரத்துல உயர்ந்து வராங்க. முன்னாடி எல்லாம் படிக்க வைக்க முடியாது, அவ்வளவு தூரம் ஒரு காலகட்டத்துல நம்ம இருந்தோம். ஒரு சமயத்துல நைட்ல எல்லாம் விளக்கு வெளிச்சத்துல எல்லாம் இப்ப படிச்ச நாளே கிடையாது. அவ்வளவு நேரமும் வீட்டுல உள்ள குத்து விளக்கு மண்ணெண்ண விளக்கு இதுலதான் நாங்களாம் படிச்சு வளர்ந்தோம். அப்படி படிக்கிற காலத்துலயும் ஒழுங்கா இருந்து படிக்க முடியாதுங்க. அப்படி உள்ள சூழ்நிலை நெருக்கடிக்கான நிறைய இருந்துச்சு. வீட்டுல உள்ள வேலைப்பழு அது பார்த்தா ஸ்கூல்ல உள்ள வேலைப்பாடு எல்லாமே இருக்கும். ஆனா அதையும் தாண்டி நாங்க ஒரு காலகட்டத்துல படிச்சிருந்தோம். அந்த படிப்பு எவ்வளவு முக்கியம்னா ஒரு ஒரு பொம்பளைக்குள்ள படிச்சு வந்தா அந்த தெருவில் உள்ளவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க எவ்வளவு வசதியா இருக்கும் பிள்ளைங்களுக்கு. இன்னைக்கு வரைக்கும் நான் சொல்லிக் கொடுத்துதான் இருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் என்னால எவ்வளவு தூரம் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு பிள்ளைங்களுக்கு நான் பாடங்கள் சொல்லிக் கொடுத்துருக்கேன். என் பிள்ளைங்களுக்கும் நானே தான் சொல்லிக்
1: கொடுத்துருக்கேன்.
6: ஆனா வந்து நம்ம இன்னும் வேலையில ஏறின பிறவும் பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு எவ்வளவோ கல்விகள் இருக்கு. அப்படின்னா குறிப்பிட்ட காலகட்டத்துல இருக்கும்போது குறிப்பிட்ட கல்வி மட்டும் தான் படிக்க முடிஞ்சு. இப்ப அப்படி இல்ல, வேலையில வந்து எவ்வளவோ பாடங்கள் இருக்கு.
1: கல்விக்கு வயது வரம்பு தடை இல்லை.
6: ஆமா, வயது தடையே இல்ல. பெரிய செல்வம், செல்வம்னா செல்வம் இதுதான் செல்வம். எவ்வளவு காலம் சொத்து வச்சிருக்காங்கிறது பெருசே கிடையாது. எவ்வளவு காலம் படிச்சிருக்காங்க, நம்ம படிச்சுட்டு அடுத்தவங்களை எவ்வளவு எளிமையான முறையில சொல்லிக் கொடுக்க முடியுமோ அதுதான் பெரிய விஷயம். அந்த மாதிரி செய்யணும். நம்ம நான் இன்னைக்கு ஸ்கூல்ல இருந்து வரக்கூடிய பிள்ளைங்க எவ்வளவோ பிள்ளைங்க நம்மகிட்ட வந்து ஏதோ கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா நான் சொல்லிக் கொடுக்க தயாரா இருக்கேன். ஃப்ரீயா தான் சொல்லிக் கொடுப்பேன். நமக்கு எல்லாம் வந்து ஃபீஸ் வாங்கிட்டு இதே கிடையாது. ஏன்னா கல்வி வந்து அவ்வளவு முக்கியத்துவம். படிக்கணும்,
1: பட்டனால
6: படிக்கணும். புரியலையா, மாறி மாறி ஆசிரியர் சொல்லிக்கிறத எழுதி நோட்ஸ் எடுத்து எடுத்து வீட்டுல இருந்து மாறி மாறி எழுதி பார்க்கணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம ஆசிரியர்கள் எவ்வளவு தூரம் நம்மளை உயர்த்துக்காங்க, அந்த அளவுக்கு நம்மளும் அவங்களும் நம்ம உயர்த்துனா கட்டாயம் எல்லாரும் படிச்சே ஆகணும். கல்வி ரொம்ப முக்கியம்.
1: சரி,
6: கல்வி நாட்டின் கண்கள்.
1: சரிங்க, படிக்கணும். சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
6: நன்றிமா.

0: அடுத்த தோழி, வணக்கம்.
1: குமாரி பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: படிப்பு வந்து பொம்பளை பிள்ளைங்களுக்கே ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அது அந்த பிள்ளைங்களையும் படிக்க வச்சு வேலை பார்த்தா அதோட ஃபியூச்சர்ல வந்து நல்லா ஹெல்ப்பா இருக்கும் வாழ்க்கைக்கு. அப்புறம் வெளியில போகும்போது முன்னாடி உள்ள காலத்துல படிக்க வைக்காம இருந்தாங்க. இப்ப படிச்சு போகும்போது தைரியமாவும் தன்னம்பிக்கையாவும் பிள்ளைங்களுக்கு இருக்குது.
0: பேசுறதுக்கு ஒரு தயக்கம் இருக்காது.
1: ஆமா, அதுக்கப்புறம் அவங்க பிள்ளைங்களையும் படிக்க வைப்பாங்க. அப்படிங்கும்போது முன்னேறிக்கிட்டே தான் இருக்கும். படிப்பு வந்து எப்பவுமே வந்து அது முடிவே இல்லாதது அப்படின்னு நான் சொல்றேன்.
0: சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்று சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி.
1: நன்றி.
2: மாமா, என்னாச்சு?
3: மூட்டு வலி தாங்க முடியலம்மா, ஆபரேஷன் பண்ணனும்னு சொல்றாங்க.
2: அப்ப உடனே நம்ம ஸ்ரீனிவாச மருத்துவமனைக்கு போகலாம். குறைந்த கட்டணத்துல ரோபோட்டிக் மூலமா துல்லியமான முறையில மூட்டு மாற்றுக்கான சிகிச்சை கொடுக்கறாங்க. ஒரே நாளே நீங்க நடந்துடலாம்னா பாருங்களேன்.
4: ஸ்ரீனிவாசா எலும்பு முறிவு மருத்துவமனை, தேரேகால் புதூர், நாகர்கோவில்.
5: இலவச ஆலோசனைகளுக்கு 8903000909.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: நேரம் 1:34, குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது ஹாய் ஸ்நேகிதியே. பெண்கள் மட்டும் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேடம்.
2: வணக்கம். யார், எங்கிருந்து பேசுறீங்கம்மா? சொல்லுங்கம்மா.
3: மேடம், உலகத்துக்கு சிறந்தது
2: அம்மா, டவர் இருக்கிற இடமா வந்து நின்னு பேசுறீங்களா? விட்டு விட்டு கேக்குது.
3: இப்போ
2: சொல்லுங்கம்மா.
3: கல்வியை போல ஒரு செல்வம் கிடையாது. நீ கிட்டனே டூரும் மனக்கேணி மாந்தருக்கு கத்தனை டூரும் அறிவுறி திருவள்ளுவர் அழகா சொல்லி வச்சிருக்காரு. எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ, எவ்வளவு வாழ்வீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கையில முக்கியம் முன்னேற்றம், திறமை, ஆக்கம், ஊக்கம் எல்லாமே தரது கல்விதான். மாபெரும் சபைதனி நடந்தால் உனக்கு மாலைகள் விழும். அது கல்வி கற்ற ஒருவனுக்கு தான் விழும், எல்லாருக்கும் விழாது. கற்றவன் சபை அறிவான். அதனால கல்வியை போல சிறந்த செல்வம் யாருக்கும் கிடையாது. பெண்கள் அதுல இப்போல பெண்கள் ரொம்ப நல்லா படிக்கிறாங்க. எந்த தரத்துல வருங்க, முதலிடம் வர்றது பெண்கள் தான். அந்த காலத்துல பெண்கள் அறிவை அடக்கி வச்சாங்க, இந்த காலத்துல பிள்ளைகள் திகழ்கிறாங்க. அதனால கல்வி அறிவு உலகத்துல என்னைக்கு என்னைக்கு எவ்வளவு நீங்க படிக்கிறீங்களோ, அது புராணமா இருந்தாலும் சரி, பாடமா இருந்தாலும் சரி, பெரிய பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தாலும் சரி, கல்வி தான் வாழ்க்கையில முக்கியம்.
2: சூப்பர்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா, நன்றி. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம். யாருமா? சொல்லுங்கம்மா.
4: நான் பிளஸ் வர முடிச்சுட்டு பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுத்தேன். என் தேர்த்தியும் சொல்லி கொடுத்தேன், மற்ற பிள்ளைகளுக்கும் ஃப்ரீயாட்டு சொல்லிக்
2: கொடுத்தேன்.
4: என் மகளும் சொல்லிக்
2: கொடுத்தேன். நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம படிச்சதை நமக்கு மறக்காது தானே?
4: மறக்காது. நல்ல நல்ல நல்ல புத்துணர்ச்சி நமக்கே வரும். நல்ல படிச்சு எவ்வளவோ ஆண் பொண்ணு நல்ல நிலைமைக்கு வந்துருக்கு.
2: சரிம்மா.
4: அதுபோல நம்ம பிள்ளைகளும் நல்லவங்க
2: நல்லவங்க. சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கிட்ட அருமையா பேசுனீங்கம்மா, நன்றி.
5: இந்திய பாரம்பரியத்தின் விலைமதிப்பற்ற கொடை யோகா. மனம் மற்றும் உடலின் ஒற்றுமை, எண்ணம் மற்றும் செயல் கட்டுப்பாடு இணைந்ததுதான் யோகா. சுவர் இருந்தால்தானே சித்திரம் வரைய முடியும். உடலும் உள்ளமும் நலம் பெற, முதுமையிலும் இளமையாக, உடல் திறனுடன் திடகாத்திரமாக நாம் இருக்க, அன்றாட வாழ்வின் அங்கமாக யோகாவை மேற்கொள்வோம். யோகா, அது நம் பெருமை, அதுவே நம் வாழ்வின் வளமை.

0: ஹாய் ஸ்நேகிதே, நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம் வணக்கம். ஹாய் ஸ்நேகிதே, வணக்கம்மா. யார், எங்கிருந்து பேசுறீங்க?
1: கோட்டார்ல இருந்து உத்தம்மா பேசுறேன்.
0: சொல்லுங்கம்மா.
1: கல்வி புயினும் கற்கை நெஞ்சை கற்கை நெஞ்சேன்னு அவைப்படுத்திருக்காங்க. ரூபாய் இல்லாத மரணம் பிச்சை எடுத்தாலும் கல்வி படிக்கணும் இருக்காங்க. பெண்கள் இப்ப நல்ல புண்ணியம் வருது, பெண்களுக்கு தைரியமும் கிடைக்கு கல்வினால. பழைய காலத்துல புக்குங்கிறது இல்லாத குழந்தையில உண்டு. இப்ப வந்து ஈஸியா படிப்பிள்ளைகள் படிக்கிறது நிறைய இதா இருக்கு. அதனால எல்லா பிள்ளைகளும் கல்வி படிச்சு முன்னேறணும். ஆமா, நாங்கெல்லாம் படிக்கும்போது

0: ரொம்ப கஷ்டப்பட்டோம், உப்பு வாங்கறதுக்கே இப்ப கஷ்டம். இப்ப அப்படி இல்ல, நல்ல வசதி இருக்கு. நான் அப்புறம் படிச்ச பிறகுதான் எனக்கு தைரியம் வந்தது, மன தைரியம் வந்தது.
1: சூப்பர்.
0: அதனால அந்த ஒரு தைரியத்தை உண்டு போனதுக்கு கல்வி ரொம்ப அவசியம்.
1: சரிம்மா,
0: நன்றி.
1: நன்றிம்மா, நன்றி.
2: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
3: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின், லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
4: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
1: நினைவுபடுத்தி வரும் நேர்களே, இன்று பிற்பகல் மணி 2:15 சர்வதேச கைம்பெண் தின சிறப்பு நிகழ்ச்சி. நேர்முகத்தில் பங்கேற்கிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் எல் பீனா தெரேஸ் அவர்கள்.

0: இன்றைக்கி ஹாய் ஸ்நேகித நிகழ்ச்சியில் பெண்களுக்கான தலைப்பு வந்து கல்வியின் முக்கியத்துவம் அப்படி கொடுத்துருந்தோம். நிறைய தோழர்கள் வந்து பங்கேற்று தங்களது கருத்துக்களை, நல்ல நல்ல கருத்துக்களை வந்து கல்வி படிப்பதால் எவ்வளோ நல்லது, எவ்வளோ முன்னேற்றம் அப்படின்ட்டு நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. அடுத்து ஒரு தோழி வராங்க, என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: சொல்லுங்கம்மா.
1: உலகத்திலேயே அழியாத ஒரே கல்வி, வெள்ளத்தால் போகாது, வெந்தனால் வேகாது, கள்ளராலும் கொள்ளைதான் அழிக்க முடியாது, கொடுத்தாலும் நிறைவொழியே குறைவிடாது. அந்த செல்வம் வந்து கல்வி
0: செல்வம்.
1: கல்வி என்னும் உள்ளத்தே பொருளிருக்க, உலகெல்லாம் பொருள் தேடி உழல்கிறது ஏனோ என்று அந்த காலத்திலே பாடியிருக்காங்க. அது உண்மைதான். யாருமே கலவு செய்துட்டு போக முடியாது, கொள்ளடிக்க முடியாது, தண்ணினால இறங்கி போவாது, தீனால இறங்கி போவாது. யாருக்கும் குடுத்தாலும் நமக்கு அறிவு வளரும்,
0: வளரதான் செய்யும். நம்ம அறிவு கூடவே வளரும்,
1: வளரும். அதான், அதனாலதான் பிறருக்கு கொடுத்தாலும் நிறைவொழிய குறைபடாது.
0: சூப்பர்.
1: அதனால கட்டாயம், அது கூட பெண் கல்விங்கிறது. ஒரு வீட்டுக்கு ஒரு பெண் படிச்சிருந்தாங்கன்னா அந்த குடும்பமே படி கல்வி அறிவு உள்ள குடும்பமாட்ட ஆயிடும். அதனால கட்டாயம் பெண்கள் கல்வி முன்னேற்றம் தேவை.
0: சரிம்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா. நன்றி.
1: நன்றிம்மா. நன்றி.
0: கல்வி அப்படிங்கிறது வந்து குழந்தைகளை உடல் மன வளர்ச்சியில் அறிவு நல்லொழுக்கம் சார்ந்த மதிப்புடன் வளர்க்க உதவும் ஒரு சமுதாய அமைப்புங்க. கல்வியாளர்களின் கூற்றின்படி இளைய தலைமுறையை முறையாக வழிநடத்துவதிலும் சமுதாயத்தில் பங்களிப்பு செய்ய வைப்பதிலும் கல்வி ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. கல்வி என்பது ஒரு சமூக நிறுவனம். கல்வியானது அறிவு மற்றும் திறமை ஆகியவற்றை அளித்து ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதோடு மட்டுமல்லாது பண்பாடு, நற்பண்புகள் போன்றவற்றையும் அளித்து மனிதனை ஒரு முழுமையான ஆற்றல் உள்ள மனிதனாக மாற்றமடைய செய்கிறது அப்படின்னு சொல்கிறதுங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அடுத்த தோழி, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
2: ராஜா டி கதிரியேசன், வடதிவிளையில இருந்து பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா.
2: மேடம், கல்வியின் சிறப்ப வந்து எப்பவுமே சொல்லி மாறாது மேடம். நம்ம வந்து எது இருந்தோ இல்லையோ, நம்மளுக்கு வந்து கல்வி மட்டும் இருந்தாலே போதும், நம்ம எங்க போனாலும் நம்மளால சாதிக்க முடியும் மேடம். எந்த ஒரு சூழ்நிலையிலயும் யாரும் படிக்காதவங்க இருந்தா நம்ம கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணி படிக்க வைக்கணும் மேடம். என்கிட்ட ஒர்க் பண்ண நிறைய பிள்ளைங்களையும் நான் படிக்க வச்சிருந்தேன். பிள்ளைங்க டென்த் முடிச்சுட்டு படிக்க முடியாம இருந்தவங்களெல்லாம் படிக்க வச்சு உதவி பண்ணி பிள்ளைங்க இப்ப நல்லா இருக்காங்க. டியூஷன் எடுத்தாலும் பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய கருத்துக்களை சொல்லி எடுத்து நம்ம படிக்க வைப்போம். அவங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுனால நம்மளுக்கு நிறைய தெரியாத நிறைய விஷயங்கள் தெரிய வரும் மேடம். அதனால வந்து கல்வி செல்வம் வந்து உலகத்திலே அழியாத செல்வம்னா அது கல்வி செல்வம் மட்டும்தான் மேடம்.
0: சூப்பர்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா. நன்றி.
2: நன்றி மேடம்.
0: அடுத்த தோழி, வணக்கம்.

0: வணக்கம் மேடம். நான்
1: வணக்கம்,
0: மேட்டுக்குடியில இருந்து பாரதியம்மாள் பேசுறேன்.
1: சொல்லுங்கம்மா.
0: இந்த வீடு வாசல் சொத்து பணத்தை விட கல்வி மட்டும் இருந்தா போதும், அது ஒரு நாளும் அழியாது. நம்ம சாகிற வரைக்கும் நமக்கு துணை இருக்கும். அதனால கல்விதான் மிக சிறந்த செல்வம்.
1: சரிம்மா, சூப்பரா பேசுனீங்கம்மா. நன்றிம்மா, நன்றி.
0: நன்றி மேடம்.
1: இன்றைக்கி ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சியில் கல்வியின் முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம தலைப்பு கொடுத்துருந்தோம். நிறைய தோழிகள் வந்து கல்வி எவ்வளோ முக்கியம் அப்படின்னு தனது கருத்துக்களை சூப்பராக சொன்னாங்க. நம்ம குமரி பண்பலை 101 நிகழ்ச்சியில் பங்கேற்று தனது கருத்துக்களை குமரி பண்பலை 101 பகிர்ந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்த தோழியர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த தோழியர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி. இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் இரண்டாவது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு இன்று பதிலுரை வழங்கிய முதலமைச்சர், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கை விட்டுக் கொடுக்கப்பட மாட்டாது என்று உறுதிபட கூறினார். எதற்கெடுத்தாலும் மத்திய அரசை தமிழக அரசு எதிர்க்காது என்றும், மாநிலத்தின் வளர்ச்சிதான் அரசின் முக்கிய குறிக்கோள் என்றும் குறிப்பிட்டார். மக்கள் வரிபணத்தில் ஊழல் நடைபெறாது என்று கூறிய அவர், ஊழல் புரிந்தவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டார். சமூக நீதி பற்றி தெரிவித்த முதலமைச்சர், தமது அரசில் எஸ்சி எஸ்டி பிரிவை சேர்ந்த 8 பேர் அமைச்சர்களாக உள்ளனர் என்றும், 4 பெண் அமைச்சர்கள் உள்ளதாகவும் கூறினார். அண்டை மாநிலங்களுடன் நட்புறவு பாதுகாக்கப்படும் என்று தெரிவித்த அவர், சட்டம் ஒழுங்கு பராமரிக்கப்பட வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை என்றும் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகள், போதைப் பொருள் நடமாட்ட பிரச்சினைகள் நீண்ட நாட்களாக இருப்பதாகவும், இவை அனைத்தும் கட்டுப்படுத்தப்படும் என்றும் கூறினார். நீட் தேர்வை கைவிட்டு மதிப்பெண்கள் அடிப்படையில் மருத்துவ மாணாக்கர் சேர்க்கை நடைபெற வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், இருமொழி கொள்கையை அரசு உறுதியாக கடைபிடிக்க என்றார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், கடந்த கால அரசின் நிர்வாக கோளாறே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டினார். தற்போது மின் விநியோக நடைமுறைகள் முழுவீச்சில் கண்காணிக்கப்படுவதாகவும், விரைவில் மின்வெட்டு அறவே நீக்கப்படும் என்றும் உறுதியளித்தார். அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து பயணித்தால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக உருவெடுக்கும் என்றும் அவர் கூறினார். கட்சிகள் கொள்கைகளால் வேறுபட்டிருந்தாலும் மக்கள் பணி ஆற்றுவதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். தமது அரசின் கீழ் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதாக கூறிய முதலமைச்சர், லஞ்சம் இல்லா அரசமைப்பை கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டார்.
1: பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது, ஜல்ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது, லஞ்ச லாபண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது.
0: இதனிடையே முதலமைச்சர் தமது பதிலுரையின் போது, முந்தைய ஆட்சியில் டாஸ்மாக் பணம் கட்சி நிதி என்ற பெயரில் வசூலிக்கப்பட்டதாகவும், அந்த பணம் தற்போது கஜானாவிற்கு திருப்பி விடப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சரின் இந்த கூற்றுக்கு எதிர்ப்பு தெரிவித்து

எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டிற்கு தகுந்த ஆதாரத்தை அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அப்போது பேசிய பேரவைத் தலைவர், முதலமைச்சர் பேசி முடிந்ததும் எதிர்க்கட்சி தலைவருக்கு கண்டிப்பாக பேச அனுமதி அளிக்கப்படும் என்றார். இதனை ஏற்க மறுத்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக குரல் எழுப்பினர். அவை முன்னவர் திரு செங்கோட்டையன் உள்ளிட்டோர் பேரவைத் தலைவரின் அறிவிப்பை ஏற்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமைதியாக இருக்க வேண்டும் என்றும், முதலமைச்சர் பேசி முடித்ததும் எதிர்க்கட்சி தலைவர் பேசலாம் என்றும் கூறினர். ஆனால் உடனடியாக பதிலளிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று கோரி கூச்சலில் ஈடுபட்ட திமுக உறுப்பினர்களுக்கு அனுமதி வழங்கப்படாததால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் அவையிலிருந்து திமுக உறுப்பினர்கள் ஒட்டு மொத்தமாக வெளிநடப்பு செய்தனர். பின்னர் சட்டப்பேரவை வளாகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், சட்டப்பேரவையில் உள்ள விதிகளுக்கு ஏற்பவே தம்மை பேச அனுமதிக்குமாறு கோரியதாகவும் அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டார். முதலமைச்சர் ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சுமத்துவதாகவும் அவர் குறை கூறினார். மக்களின் குரலாக தாம் எழுப்பும் கேள்விகளுக்கு முதலமைச்சர் பொறுப்புடன் பதிலளிக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் இன்று அறிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி பேருந்து நிலையத்தில் தமிழக விவசாய சங்கம் சார்பில் 300க்கும் மேற்பட்ட விவசாயிகள் வேளாண் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யக்கோரி மாநில அரசை வலியுறுத்தி இன்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து கைகளில் திருவோடை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்று நெமிலி வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர். தேர்தலின் போது தாவேக அரசு பயிர்க்கடன் தள்ளுபடி சம்பந்தமாக வழங்கிய வாக்குறுதியை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்று கோரி வட்டாட்சியரிடம் விவசாயிகள் மனுக்களை வழங்கினர். ஆசிரியர் தேர்வு வாரிய முறைகேடுகள் தொடர்பாக சென்னை, திருச்சி, கோவை, மதுரை ஆகிய பகுதிகளில் உள்ள 18 வளாகங்களில் அமலாக்கத்துறை இயக்குநரகம் சோதனைகளில் ஈடுபட்டுள்ளது. 2017 பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கையின் அடிப்படையில் அமலாக்க இயக்குநரகம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதற்கான குற்றப்பத்திரிகை கடந்த 2021 தாக்கல் செய்யப்பட்டது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டிற்கு வருகின்றது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகளை இன்று மாலை வழங்குகிறார். 2 பத்ம விபூஷன், 7 பத்ம பூஷன், 56 பத்மஸ்ரீ விருதுகள் இதில் அடங்கும். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் இந்நிகழ்ச்சியில் திரைப்பட நடிகர் மம்முட்டி, கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா, டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ் உள்ளிட்டோர் இவ்விருதுகளை குடியரசுத் தலைவரிடமிருந்து பெறுகின்றனர். தேசிய வேளாண் கூட்டுறவு சந்தை கூட்டமைப்பு மூலம் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுடெல்லியில் இந்த கூட்டமைப்பின் ஏல இணையதளமான nefex.in துவக்கி வைத்து அமைச்சர் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், மத்திய அரசின் சீரிய தலைமையில் நாடு வளர்ச்சியுடனும் வளத்துடனும் துரிதமாக முன்னேறுவதாக பெருமிதம் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தம் தொடர்பாக ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகளை தாம் எதிர்நோக்கி உள்ளதாக மத்திய வர்த்தக தொழில்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்தார். புதுடெல்லியில் இன்று அமெரிக்காவின் வர்த்தக பிரதிநிதியான ஜாமிசன் கிரேர், இந்தியாவிற்கான அமெரிக்க தூதர் செர்ஜியோ கர் ஆகியோரை சந்தித்து பேசிய பின்னர் சமூக வலைதள பதிவில் திரு பியூஷ் கோயல் இவ்வாறு கூறியுள்ளார். மத்திய சிறுபான்மையின விவகாரம், மீன்வளம், கால்நடை பராமரிப்பு, பால்வளத்துறை இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். அவரது பதவி விலகல் கடிதத்தை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஏற்றுக்கொண்டுள்ளார். 2026-27 சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெறும் விரும்பும் ஊராட்சிகள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிட நல இயக்குநரகம் அறிவித்துள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் வண்ணாரி சாலையோர வனப்பகுதிகளில் கழுதை புலிகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் பொதுமக்கள்

0: எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளதாக எமது செய்தியாளர் கூறுகிறார்.
1: ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தின் பன்னாரி வனப்பகுதியில் பன்னாரி அம்மன் கோவில் அருகே நள்ளிரவில் சாலையோரத்தில் வனப்பகுதியை ஒட்டி ஒரு தெருநாய் இறந்து கிடந்தது. நாயின் உடலை ஒரு இடத்தில் வைத்து கழுதை புலி உண்ண தொடங்கிய போது அங்கு மேலும் ஒரு கழுதை புலி வந்து இரு கழுதி புலிகளும் சேர்ந்து இறந்த நாயின் உடலில் இருந்த இறைச்சியை உண்டது. இதனை கண்ட பயணிகள் அச்சமடைந்தனர். வனத்துறையினர் வனவிலங்குகள் அருகே செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தினர். ஈரோட்டிலிருந்து பி சி மூர்த்தி.
0: காஞ்சிபுரம் மாவட்டம் ஒரகடம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையத்தில் வரும் 30ஆம் தேதி நேரடி சேர்க்கை நடைபெறுவதால் மாணாக்கர் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா அறிவுறுத்தியுள்ளார். லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அரசுடன் மோதல் போக்கை தாவேக அரசு கடைபிடிக்காது என்று முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் திட்டவட்டமாக அறிவித்துள்ளார். ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டுகளை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் தெரிவிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடப்படாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. புதுடெல்லியில் 2வது கட்டமாக 65 பேருக்கு பத்ம விருதுகள் இன்று மாலை வழங்கப்படுகின்றன. லண்டனில் நடைபெறும் ப்ரோ லீக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா இன்று பாகிஸ்தானை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 1:55. திரை இசை கேட்கலாம்.

தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா திருக்கிட்ட தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு தின்னா தின்னா தின்றுக்கிட்டு தான் தின்னா நாங்க தின்றுக்கிட்டு

0: with abrogation of Article 370. National Security Advisor Ajit Doval says opening of Strait of Hormuz will strengthen energy security around the world. Enforcement Directorate conducts searches at 18 places in Tamil Nadu in connection with alleged teacher recruitment exam manipulation case. Lionel Messi becomes the highest goal scorer in FIFA World Cup history, leads Argentina into knockout stage. And in hockey, India to face Pakistan in opening match of FIH Pro League in London today. With that, we end the midday news.
1: கலைகளின் சங்கமமாய் எங்கும் சமநேசமாய் எத்திக்கும் இன்பமயமாய்
2: மக்கள் மனங்களில் மாறாது மையம் கொண்டுள்ளது குமரி பண்பலை 101.
3: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலியில் குமரி பண்பலை 101. நேரம் 2:15. நேயர்கள் இப்போது கேட்கலாம்.
4: சர்வதேச கைம்பெண் தின சிறப்பு நிகழ்ச்சி. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.
5: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்.
5: June 23 சர்வதேச கைம்பெண்கள் தினம் இன்றைக்கு வந்து கடைபிடிக்கப்படுது அப்படின்னு சொல்லலாம். இந்த தினத்துல நம்ம கைம்பெண்கள் பத்தி பேச வேண்டிய ஒரு அவசியமான கட்டாயமான ஒரு நிலைமையில இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க சந்திக்கக்கூடிய மன ரீதியான உளவியல் ரீதியான பிரச்சனைகள் பத்தியும் அதை எப்படி தீர்க்கிறது அப்படிங்கறத பத்தியும் நம்ம கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க மேடம். வெல்கம் டு அவர் ஷோ. நம்ம நிகழ்ச்சியில வந்து இந்த கொஸ்டின்ல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சர்வதேச கைம்பெண் தினம் அப்படிங்கறது June 23 கடைபிடிக்கப்படுதுல, இதனுடைய முக்கியமான நோக்கம் என்ன? இந்த நாளுடைய பின்னணி என்ன?
6: அதாவது இந்த நாள் முதல் முதலில் லூம்பா அறக்கட்டளையால் முன்மொழியப்பட்டு 2010 டிசம்பரில் ஐநா பொது சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. 2011 முதல் உலகம் முழுவதும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதனுடைய நோக்கம் வாழ்க்கை துணையை இழந்த பெண்கள் எதிர்கொள்ளும் வறுமை, சமூக அநீதிகள், புறக்கணிப்பு, பாகுபாடுகள், சொத்துரிமை குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தவும், அவர்களின் உரிமையை நிலைநாட்டவும் ஐக்கிய நாடுகள் சபை இத்தினத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. மேலும் கைம்பெண்கள் மற்றும் அவர்களது குழந்தைகளின் அடிப்படை உரிமைகளையும் சமத்துவம் மற்றும் நிதி சுதந்திரத்தையும் உறுதி செய்ததில்தான் இதனுடைய நோக்கமாக நாம எடுத்துக்கொள்ளலாம்.
5: பொதுவா ஒரு கணவனை சார்ந்துதான் ஒரு பெண்ணுடைய உலகமே இருக்கு. அது படித்த பெண்களா இருந்தாலும் சரி, படிக்காத பெண்களா இருந்தாலும் சரி, வேலைக்கு போகக்கூடிய பெண்களா இருந்தாலும் சரி, இல்ல வேலைக்கு போகாத பெண்களா இருந்தாலும் சரி, அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு கணவனை இழந்த பெண் இன்றைய காலகட்டத்துல கூட பாத்தீங்க அப்படின்னா எதிர்கொள்ளக்கூடிய மிகப்பெரிய சமூக பிரச்சனைகள், குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னு நிறையவே இருக்கு. அவங்க கணவனை இழந்த பிறகு ஃபேஸ் பண்ணக்கூடிய மன ரீதியான உளவியல் பிரச்சனைகள் என்னவா இருக்கும்?
6: அதாவது ஒரு பெண் கணவனை இழந்தவுடன் முதலில் மன ரீதியான போராட்டம் தான் கொடுமையான ஒரு போராட்டமாக அமைகிறது. அதாவது நமது இந்திய கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கணவன் இறந்துவிட்டால் பெண்கள் அவர்களுடைய பூவையும் பொட்டையும் பறிக்கப்பட்டு நல்ல ஒரு புடவையை உடுத்துவதை கூட இந்த சமூகம் விரும்புவது இல்லை. சிறு வயதிலிருந்தே ஒரு பெண்ணானவள் பூவும் பொட்டும் வைத்து பழகியவள் திடீரென்று இந்த பூவையும் பொட்டையும் இழக்கும் போது, நல்ல ஒரு பட்டு சாரி குறிப்பாக ஒரு நிகழ்ச்சிகளுக்கு செல்லும் போது பட்டுப்புடவை உடுத்தும் போது கூட, அந்த பெண்களை வந்து சமூகத்தில் உள்ளவர்கள் பார்க்கக்கூடிய அந்த கண்ணோட்டமும் பார்வையும் வித்தியாசமாக இருக்கிறதே நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். அப்ப இதுதான் முதல் பாதிப்பா ஒரு பெண்ணுக்கு அமையும் வெளியே போகும்போது. இன்னும் என்னன்னா உற்றார் உறவினர்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கும் போது, தன்னுடைய கணவன் இல்லாத அந்த இடத்தை பார்க்கும் போது அந்த பெண்ணுக்கு வந்து அதிகமான போராட்டங்கள் வருவதை நாம் காண முடிகிறது. மேலும் இந்த பெண்கள் ஒரு சாதாரணமாக ஒரு ஆணுடன் பேசினாலோ அல்லது பழகினாலோ சமூகத்தினுடைய பார்வை மிகவும் மோசமானதாகத்தான் இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அதுவரைக்கும் சில ஆண்கள், எல்லா ஆண்களும் கிடையாது, சில ஆண்கள் நன்றாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள், அதுவரைக்கும் சகோதரி போன்று பேசிக் கொண்டிருக்கக்கூடிய சில ஆண்கள் கணவனை இந்த பெண் இழந்த பிறகு அந்த பெண்ணை வந்து தவறான ஒரு கண்ணோட்டத்தோடு பார்ப்பதும் அப்படின்னா சைகைகள் மூலமாக வெளிப்படுத்துகிறார்கள். இந்த மாதிரி வெளிப்படுத்தும் போது இந்த பெண்ணிற்கு யாரிடமும் இதை வெளிப்படையாக சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை

0: நிலைக்கு தள்ளப்படுகிறாள். இது ஒரு பெரிய மன போராட்டமாக அமைகிறது. அந்த மாதிரி அந்த பொண் வந்து யாரிடமாவது சொன்னா கூட அதை வந்து சமூகம் ஏற்றுக்கொள்வது கிடையாது. அந்த பெண்ணை தான் குற்றப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்தில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மேலும் சமூக வலைதளங்கள், சமூக வலைதளங்களை பார்க்கும்போது தனிமையாக இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய மன உணர்வுகளை வந்து இந்த சமூக வலைதளங்கள் தூண்டுவதாக தான் இருக்கிறது. எப்படின்னா நிறைய ரீல்ஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க பார்க்கக்கூடிய டைம்ல ஒரு ஏக்கம் தானாகவே வந்து வருவதை நாம் பார்க்கலாம். அந்த ஏக்கம் வந்து சில நேரங்களில் தவறான பாதைக்கு கூட அழைத்து செல்வதற்கு ஒரு காரணமாகவும் அமைகிறது.
1: மனரீதியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி சொன்னீங்க மேடம், ஆனா குடும்பத்துக்குள்ளேயே வந்து அவங்க சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா, அதை பத்தி சொல்லுங்களேன், என்ன மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க?
0: இதுவரைக்கும் கணவனை சார்ந்திருந்த ஒரு பெண் திடீரென்று கணவன் தவறிய பின்பு அந்த குடும்ப பொறுப்பு முழுவதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறாள். முதல் தேவை பண தேவையாக இருக்கிறது. குடும்ப பொருளாதாரத்தை தான் முன்னெடுத்து நடத்துவதற்கு கட்டாயம் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது.
1: பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலியா வந்து ஒரு கணவர் இருந்திருப்பாரு, ஆனா அதுக்கப்புறம் வந்து ஒரு முழு சுமையும் வந்து தலையில அவங்க மேல தூக்கி வச்ச மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் வரும் இல்லீங்களா?
0: ஆமா, படித்த பெண்கள் கூட வேலைக்கு போயிருவாங்க. இப்ப படிக்காத பெண்கள் அப்படின்னு சொல்லும் போது சில ஆண்கள் வந்து உலகம் தெரியாத பெண்களாக மனைவியை வீட்டுக்குள்ளே வச்சிருப்பாங்க. திடீர்னு கணவன் தவறும் போது தடுமாறி வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறத நம்ம வந்து பாக்குறோம். ஏன்னா குழந்தைங்களுடைய படிப்பு செலவுகளை பார்க்கணும், அவர்களுடைய உணவு தேவையை பூர்த்தி செய்யணும், அதே மாதிரிதான் அவங்களோட ட்ரெஸ் உடைகளை வந்து வாங்கி கொடுக்கக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும் போது கண்டிப்பாக வேலைக்கு போய் தான் ஆகணும். எவ்வளவு சொத்துக்கள் இருந்தாலும் பெண்கள் வேலைக்கு போய் அந்த குடும்பத்தை பாதுகாக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படதான் செய்யறாங்க.
1: குடும்பத்துல வந்து ஒரு பொருளாதார சுமை அப்படிங்கறது அந்த பெண்ணுக்கு வந்து ஏற்றப்படுது இல்லீங்களா?
0: கண்டிப்பா.
1: அது அவங்க வந்து எப்படி ஃபேஸ் பண்றாங்க?
0: பொருளாதார சுமையை அவங்க வந்து கண்டிப்பா வேலைக்கு போய் ஃபேஸ் பண்றாங்க. ஆரம்பத்துல வீட்டுல உள்ளவங்க வந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாலும் போக போக எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்னு சொல்லிட்டு உண்டு. சில பெண்கள் வந்து அடுத்தவங்க கிட்ட வந்து கேக்குறதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. இதனால இன்றைக்கு பொருளாதாரத்தை பார்க்கும்போது ஒரு படிக்காத பெண்கள் என்றால் ஒரு கடைகளுக்கு போய் வேலைக்கு பார்க்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. சின்ன சின்ன வேலைகளையாவது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த சமூகத்தில் இருக்கவும் செய்கிறது. எல்லாத்த விடையும் அதிகமாக பெண்களுடைய கல்வி வந்து ரொம்ப முக்கியம். பெண் பிள்ளைகள் கல்வி கண்டிப்பாக கற்க வேண்டும். பெண் பிள்ளைகள் கல்வி கற்கும் போதுதான் ஒரு வேலைக்கு, இப்ப உள்ள பொருளாதார நிதி நெருக்கடிகளுக்கு தகுந்தது மாதிரி ஒரு நல்ல வேலைக்கு, அதிக வருமானம் தரக்கூடிய ஒரு வேலைக்கு போக முடியும் என்பது என்னுடைய கருத்து.
1: இப்போ குடும்பத்துல வந்து அவங்க என்னென்ன மாதிரியான திடீர் சுமைகளை வந்து சுமக்குறாங்க, என்னென்ன பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தி பேசணும். இனி அடுத்ததா படிக்காத பெண்கள் இல்ல அதுவரைக்கும் வேலைக்கு போகாத பெண்கள் திடீர்னு வேலைக்கு போகணும்னு சொல்லி வெளியே சமூகத்துல காலடி எடுத்து வச்சு போகும்போது அவங்க அந்த வேலை இடத்துல சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், சமூகம் அவங்களை வந்து எப்படி பாக்குது, அதை பத்தி சொல்லுங்க.
0: வேலைக்கு போகும்போது சில நேரங்களில் அந்த பெண்ணை வந்து தவறான கண்ணோட்டத்துடன் பாக்குறாங்க. சில நேரங்கள்ல அந்த பெண் வந்து நல்ல ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் உள்ள பெண்ணா இருக்கலாம், நல்ல உடை உடுத்துவதற்கு ஆர்வம் உள்ள பெண்ணாக இருக்கிற பட்சத்தில் அவளை தவறாக பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள்,
1: செய்யாத இடத்துல கூட
0: குற்றப்படுத்தி பேசக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் வருது. இவளுடைய ஏழ்மையை பயன்படுத்தி பாலியல் ரீதியான துன்புறுத்தலுக்கு உள்ளாகிறதையும் நாம பாக்குறோம். பொய்யான வாக்குறுதி கொடுக்கறாங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருக்கும், மேரேஜ் ஆகி இருந்தோம் இந்த மாதிரி பெண்களை வந்து மேரேஜ் ஆகாதது மாதிரியே வெளியே சொல்லி அவங்கள வந்து ஒரு ஏமாற்றாங்கன்னு தான் சொல்லலாம்.
1: இப்போ ஒரு கணவனை இழந்த பெண் வந்து வேலைக்கு போகும்போது என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படிங்கறத பத்தி சொன்னீங்க, ஆனா குடும்பத்துக்குள்ளேயே வந்து முதல்ல நம்ம சில விஷயங்கள் சொன்னோம், இதை தவிர்த்து அவங்க வேற ஏதாவது விஷயங்கள்ல வந்து ஏமாற்றம் அடையக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய சூழல்கள் வருமா, இல்ல அவங்க வந்து ஏதாவது மனவேதனைக்கு ஒரு அடையக்கூடிய சில சூழல்களை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுமா?
0: ஆமா, கண்டிப்பா. சிறு வயதிலேயே ஒரு பெண்ணுக்கு கணவன் தவறிய பட்சத்தில் அந்த குழந்தைங்களை கண்ணும் கருத்துமாக வளர்க்கக்கூடிய ஒரு நிலையை நாம வந்து பாக்குறோம். மொத்த அட்டென்ஷனுமே அந்த குழந்தைங்க மேலதான் இருக்கும். இருக்கிற பட்சத்துல அந்த குழந்தைகிட்ட வந்து பொசசிவ்னஸ் அதிகமா இருக்கும். இந்த குழந்தை வந்து ஒரு ஆண்மகனா இருக்கிற பட்சத்துல வளர்ந்து பெரியவனாகும் போது அவனுக்கு ஒரு திருமணம் வரும். அவனுக்கு ஒரு திருமணம் வரும்போது அந்த தாய்க்கு வந்து அதிகப்படியான அந்த பொசசிவ் உணர்வுனால என்னாகணும்னா மருமகளை வந்து பிடிக்காம போகக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் வருது. இதனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லும் போது குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் வரும்போது இப்போதுள்ள ஆண்கள் எல்லாம் தாயா தாரமா அப்படின்னு சொல்லி வரும்போது

0: வந்து தாயை வந்து தனியா விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா வேற வீடு பார்த்தோ இல்ல தாயை வந்து பணம் படைத்தவர்கள் தாயை முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துட்டு இவங்க தனியா வாழக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் அந்த இடத்துல வருது. இந்த இடத்துல அந்த பெண்கள் வந்து ரொம்ப தனிமைப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்னு நாம வந்து சொல்லலாம். அப்போ அந்த பெண்களுக்கு வந்து சிறு வயது பெண்கள் கணவனை தவறிய பட்சத்தில் அந்த பெண்ணுக்கும் நிறைய உணர்வுகள் உண்டு அப்படின்னு அனைத்து பெற்றோர்களும் நினைக்கணும். நினைச்சு அவங்கள வந்து இரண்டாவது திருமணத்துக்கு அந்த பெண் எந்த ஒரு பெண்ணும் வெளிப்படையாக எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்து சொல்ல போறது கிடையாது. என்ன பண்ணணும் அப்படின்னா பெற்றோர்கள் சகோதரர்களாக இருக்கட்டும் சகோதரிகளாக இருக்கட்டும் இல்ல உற்றார் உறவினர்களாக இருக்கட்டும் இந்த பெண்ணை மறுமணத்திற்கு தயார்படுத்தணும். கண்டிப்பா ஒரு செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கணும். செகண்ட் மேரேஜ் பண்ணி வைக்கிறது மட்டும் கிடையாது, ஆண்களும் இப்போ ஒரு ஆணுக்கு மனைவி தவறிட்டா என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே இரண்டாவது கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பெண் வந்து ரெடி
1: ஆயிருக்கும். அதை வந்து வேற விதமா பாக்குறது
0: இல்லையா? சமூகம் வேற விதமா பாக்கல. ஒரு ஆண் சொல்ற பட்சத்துல இரண்டாவது சடனா கல்யாணத்தை பண்ணி வைக்கிறாங்க. ஆனா ஒரு பெண் அப்படின்னு சொல்லும் போது உடனே குழந்தைய காரணம் காட்டி அந்த பெண்ணை வந்து வீட்டுக்குள்ளே வச்சிடறாங்க. எந்த ஒரு இதுவுமே பாக்குறது கிடையாது. வேற மேரேஜ் பற்றி வீட்டுல உள்ளவங்க யோசிக்கிறதே இல்ல. அந்த நிலை இப்ப சிறிது சிறிதாக மாறி வருது. ஆனாலும் இன்னும் நிறைய மாற்றம் தேவைப்படுகிறது. ஆண்களும் இந்த மாதிரி கணவனை இழந்த பெண்களை வந்து திருமணம் செய்யறதுக்கு முன் வரணும். சில நேரங்கள்ல குழந்தைகள் இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பா கூட நல்ல ஒரு ஆண்மகன் அமையலாம்.
1: ஒரு ஆண் வந்து மனைவியை இழக்கிற நேரத்துல ஒரு குழந்தை இருக்கு அவருக்குங்கும் போது வரக்கூடிய அந்த பெண் வந்து அந்த ஆணோட அந்த குழந்தையை சேர்த்து ஏற்றுக்கொள்வது போல ஒரு கைம்பெண்ணை வந்து திருமணம் செய்யும் போது அவளுக்கு குழந்தைகள் இருந்ததுன்னா இந்த குழந்தையோட சேர்த்து அந்த பெண்ணை வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கணும். அந்த பக்குவம் வந்து ஆண்களுக்கு வந்திருக்கு, நிறைய பேர் பண்ணிருக்காங்க. இன்னும் தேவைப்படுது சமூகத்துல, இன்னும்
0: கண்டிப்பா மாற்றம் தேவைப்படுது.
1: இவ்வளவு நேரம் ஒரு கைம்பெண் சந்திக்கக்கூடிய மன ரீதியான பிரச்சனைகள், உளவியல் பிரச்சனைகள் பத்தி பேசணும் மேம். இனி அவங்க வந்து உடல் ரீதியா சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பத்தி நம்ம பேசலாமா? ஏன்னா அது வரைக்கும் அது துணையோட இருக்கக்கூடிய ஒரு பெண் துணை இல்லாம தனிமையில் தள்ளப்படும் போது என்ன மாதிரியான உடல் பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறாங்க? ஏன்னா நிறைய பேர் பேச தயங்குற விஷயம் இது.
0: இல்ல, உடல் ரீதியான பிரச்சனைகள் முதல்ல வந்து வெளியே தெரியாத ஹார்மோன் பிரச்சனைகள் தான் அதிகமாக வரும். ஏன்னா திடீர்னு உருவாகக்கூடிய ஒரு மன அழுத்தம், நல்ல அன்பு செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கணவன் தவறிய பட்சத்தில் ஒரு பெரிய மன போராட்டம் நடக்கும், உணர்வு போராட்டமும் நடக்கும். சிறுவயது பெண்கள் வந்து கணவனை இழக்கும் போது உணர்வு ரீதியான போராட்டமும் அனுபவிக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. அப்போ இந்த மாதிரிப்பட்ட ஒரு பிரச்சனைகள் இருக்கும் போது மன அழுத்தத்துக்கு உள்ளாகும் போது மன அழுத்த ஹார்மோன் சுரப்புகள் வந்து அதிகமா சுரக்கும். குறிப்பா அந்த கார்டிசோல் சொல்லக்கூடிய ஹார்மோன் அதிகமா சுரக்கும் போது என்ன ஆகும்னா இந்த சிறு வயதிலே இழந்துடுறாங்க. ஒரு 10 இயர்ஸ் கழிச்ச உடனே எல்லா நோயும் அவங்களுக்கு வந்துருது
1: சீக்கிரமா.
0: ஒரு சுகரா இருக்கட்டும், அதாவது நீரழிவு நோயா இருக்கட்டும், இதய நோய், அதிக இரத்த அழுத்த நோய், ஹார்மோன் பிரச்சனைகளால வரக்கூடிய பாலிசிஸ்டிக் ஓவரியன் சிண்ட்ரோம், தைராய்டு பிரச்சனைகள், இன்னும் ஒருபடி மேல போனா யூட்ரைன் ஃபைப்ராய்டு கூட மன அழுத்தம் அதிகமா இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து வருவதை பார்க்கலாம். இதெல்லாம் ஒரு பய உணர்வு அவங்களுக்கு அதிகமாகுது. என்ன பண்ண போறோம்னு தெரியாது அவங்களுக்கு. சில நேரங்கள்ல குழந்தைகளை பற்றிய அவங்களுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு பயம் வரும்போது இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் சொல்லிட்டு அடிக்கடி மலம் கழிக்கணும் மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். உடல் புண்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்குது. இப்படி சைக்காலஜிக்கல் ரிலேட்டடா இருக்கக்கூடிய நிறைய நோய்களை வந்து அவங்க உடல் ரீதியா சந்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துல தள்ளப்படுறாங்க.
1: மேம், நீங்க சொன்னீங்க ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட கைம்பெண் மன ரீதியா சந்திக்க பிரச்சனைகள் வந்து முதல்ல நம்ம பேசணும் இல்லையா. உளவியல் ரீதியா அவங்க வந்து தங்களை வந்து எப்படி அதுல இருந்து மீட்டெடுத்து தயார்படுத்திக்கலாம், ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் விமனா, ஒரு பலமான ஒரு பெண்மணியா எப்படி மீண்டு வர்றது, அதுக்கு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க?
0: அதாவது முதல்ல அந்த பொண்ணு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா செல்ஃப் கேர் அண்ட் செல்ஃப் லவ், இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். கணவன் வந்து பாதியில வந்த ஒரு உறவுதான். அதுக்கு முன்னாடியும் அந்த பெண் வந்து வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கதான் செய்திருக்கிறாள். சின்ன வயசுல இருந்தே ஒரு டீனேஜ் வரைக்கும் இல்ல திருமணம் வரைக்கும் நல்லா இருந்த ஒரு பெண் திடீர்னு இழக்கும் போது நிறைய பிரச்சனைகள் வரும். ஆனா அந்த பிரச்சனைகளை எல்லாத்தையுமே நம்ம ஃபேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும். உடனே சோர்ந்து போக கூடாது. வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்பு, பிடிப்பில்லாத ஒரு தன்மை, இது எல்லாம் வரதான் செய்யும். இது வரும்போது ஃபர்ஸ்ட்ல வந்து மன ரீதியா அவங்கள வந்து பக்குவப்படுத்தணும். பக்குவப்படுத்துறது எப்படி அப்படின்னா முதல்ல வந்து யோகா பயிற்சி நான் வந்து சொல்லுவேன். யோகா பயிற்சி குறிப்பா மூச்சு பயிற்சி, தியான பயிற்சிகள் மன உளைச்சலுக்கு ஒரு பெரிய தீர்வாக அமையும்.

0: நமக்கு பிடிச்ச விஷயங்களை வந்து செய்யும் போது, பிடிச்ச விஷயங்கள்னா வீட்டுல வந்து தனிமையா அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணாம சுறுசுறுப்பா எப்பவுமே அவங்கள வச்சிருக்கணும். நல்ல புக்ஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும், மேற்படிப்பு படிக்கிறதா இருக்கட்டும், இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய படிக்கலாம், இல்ல சின்ன சின்ன கோர்சஸ் வந்து படிக்கலாம், படிச்சு அதுல சுய தொழில்கள் வந்து செய்யறதுக்கு அரசு நிறைய மானியங்கள் வந்து வழங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்பவுமே நம்மள வந்து அவங்க பிஸியா வச்சிருக்கணும். பிஸியா வச்சிருக்கும் போது தனிமைன்னு சொல்லும் போதுதான் நிறைய எண்ண ஓட்டங்கள் எண்ணங்கள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும். பிஸியா இருக்கிற பட்சத்துல எதுவுமே தோணாது, நம்மள நினைக்கிறதுக்கு தோணாது.
1: இன்னொரு விஷயம் என்னன்னா, நிறைய பேர் இந்த நேரத்துல என்ன தோணுது அப்படிங்கறத வந்து இன்னொருத்தர்கிட்ட பகிர்ந்துக்காம மனசுக்குள்ளேயே வச்சுட்டு முடங்கிடுறாங்க. அதே பெரிய ஒரு ஸ்ட்ரெஸ்க்கு காரணமாகுது. மனம் விட்டு யார்கிட்டயாவது பேசணுங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்குமா?
0: இன்றைய காலகட்டத்தில் யாரிடமும் மனம் விட்டு பேசுவதற்கும் முடியல, நேரம் இல்லை. நேரம் இல்லை மட்டுமில்ல, யாரும் அடுத்தவங்களுடைய பிரச்சனையை கேட்கறதுக்கு ரெடியா இல்ல. இந்த இளம் தலைமுறையினர் ரொம்பவே வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ஃபாஸ்டான ஒரு வாழ்க்கை சூழலை அவங்களே வந்து மாற்றி அமைச்சு கொண்டு வரக்கூடிய அந்த டைம்ல யாரும் யாரையுமே கேர் டேக் பண்றதுக்கு ரெடியா இல்ல. அந்த பட்சத்துல நாம தான் நம்மள வந்து பாத்துக்கணும். பாத்துக்கணும்னு சொல்லும் போது கண்டிப்பா படிப்பு, சின்ன வயசுனா படிப்பு ரொம்ப முக்கியம். தொழிற்கல்வி கண்டிப்பா படிக்கணும். தொழிற்கல்வி படிக்கிறது மட்டும் இல்ல, இப்ப வீட்டுல ஃப்ரீயா இருக்கிறாங்கன்னா வீட வந்து ரொம்ப அழகாக்கி வைக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஒரு கார்டனிங் பண்ணலாம், மாடித்தோட்டம் வைக்கலாம். இது வீட்டுல இருக்கும் போது. ஆமா, பெட்ஸுகள் வந்து வளர்க்கலாம். பெட்ஸுகள் வளர்க்கும் போது பெரிய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அப்படின்னு நாம வந்து சொல்லுவோம். இது வீட்டுல இருக்கும் போது பண்ணலாம். அதே மாதிரி தன்னுடைய குழந்தைகளை வந்து எந்த சலிப்பும் இல்லாமல் பராமரிக்கலாம். இப்ப ஒரு கணவனை இழந்த பெண் வந்து முதல்ல கோபம், சில நேரங்கள்ல சில பெண்கள் குழந்தைகள்கிட்ட வந்து காமிப்பாங்க. யாருகிட்டயுமே அந்த கோபத்தை காட்ட முடியாம குழந்தைங்களை துன்புறுத்துற ஒரு ஹேபிட் கூட இருக்கு. ஆதங்கம், அந்த வெறுமை, வெறுமை வந்து குழந்தைங்க கிட்ட வந்து காட்டுறாங்க. அப்ப குழந்தைய வந்து ரொம்ப அன்பு செலுத்தியும் குழந்தைங்களுடைய அடுத்த கட்ட முன்னேற்றத்துக்கான ஒரு பாதைக்கு அவங்களுடைய மனதை வந்து தயார்படுத்தி கொண்டு வரணும். கொண்டு வர்றது ரொம்ப நல்லதுன்னு தான் நான் வந்து சொல்லுவேன். குறிப்பா இந்த யோகா மூச்சு பயிற்சி தியானங்கள் பண்ணும் போது மன அழுத்த ஹார்மோன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா கம்மி ஆயிரும். மன அழுத்த ஹார்மோன் கம்மி ஆனாலே என்ன ஆகும்னா நம்ம உடம்புல வந்து நிறைய, அதாவது பாராசிம்பத்திக் நர்வஸ் சிஸ்டம்னு நம்ம வந்து சொல்லுவோம், இந்த நரம்பு மண்டலம் வந்து தூண்டப்படும். இந்த நரம்பு மண்டலம் தூண்டப்படும் போது என்ன ஆகும்னா மனதுக்கு வந்து ஒரு அமைதி கிடைக்கும். இதய படபடப்பு அதிகமா, மூச்சு வாங்குறது பதட்டமான ஒரு சிச்சுவேஷன் மாறும், நாடி துடிப்பு வேகமாகிறது, இது எல்லாமே குறையும், குறைஞ்சு வரும். அது மட்டும் கிடையாது, என்ன ஆகும்னா நம்மளுடைய எல்லா ஹார்மோன்ஸும் வந்து சமநிலையில இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷன் இந்த இடத்துல வரும். ஒரு தியானம் பண்றாங்க அப்படின்னாலே கண்ணை மூடி வந்து தியானம் பண்றாங்கன்னா நமக்கு வந்து ஆல்பா அலைன்னு சொல்லி மூளையில உள்ள ஒரு அலைவரிசை, அந்த அலைவரிசையினுடைய எண்ணிக்கை வந்து அதிகமாகும். இது இன்னும் மனசுக்கு வந்து ஒரு அமைதிய, படபடப்ப வந்து கம்மி பண்ணி ஒரு சமாதானத்தை வந்து கொடுக்கும். அதே மாதிரி வந்து என்னன்னா மகிழ்ச்சியை உருவாக்கக்கூடிய ஹார்மோனுடைய சுரப்புகள் வந்து அதிகமாகும். இந்த யோகா தியானங்கள் பண்ணும் போது மகிழ்ச்சி ஹார்மோன் அதிகமாகும் போது, குறிப்பா வந்து ஆக்சிடோசின், எண்டார்பின், செரட்டோனின் இந்த மாதிரி ஹார்மோன்ஸ் வந்து சுரக்கக்கூடிய டைம்ல என்ன ஆகும்னா நமக்கு இது வந்து மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஹார்மோன்ஸ், நம்மளுடைய துக்கங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். துக்கங்கள் குறைஞ்சாலே அடுத்த கட்டத்துக்காக நம்ம வந்து ரெடி ஆயிருவோம். அப்போ இந்த மன அழுத்தத்தை முதல்ல வந்து நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு கண்டிப்பா வந்து தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி தேவைப்படும்னுள்ளத நான் வந்து சொல்றேன்.
1: இப்போ தியானம் யோகா மூலமா மனசை வந்து அமைதிப்படுத்தி இந்த ஹார்மோன் லெவல் எல்லாம் சரியாயிடும். இப்ப நம்ம வந்து அமைதியான ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தாலே வந்து தைரியமா முடிவுகளை எடுக்கலாம், தெளிவான முடிவுகளை நம்மளால எடுக்க முடியும். ஒரு குழப்பமான சூழல் வந்து விலகிடும் நம்மளை விட்டு, இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம இந்த கைம்பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு அவங்க வந்து என்ன பண்ணலாம?
0: உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு டெய்லி வந்து வாக்கிங் போறது நல்லது. அதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு முன்னாடியே வாக்கிங் போகணும், நடைப்பயிற்சி, ஒரு 30ல் இருந்து 1 மணி நேரம் நடைப்பயிற்சி மேற்கொள்வது ரொம்ப நல்லது. அதே மாதிரி அதுக்கு அடுத்த கட்டமாக உடற்பயிற்சி அல்லது யோகா ஆசன பயிற்சிகள் வந்து பிராக்டிஸ் பண்றது மிகவும் நல்லதாக இருக்கும். அதாவது சத்தான உணவுகள் சாப்பிடுறதுக்கு நம்மளும் சாப்பிடணும், குழந்தைகளுக்கும் அதை வந்து பழக்கப்படுத்தி கொடுக்கணும். உடல் ஆரோக்கியமும் மன ஆரோக்கியமும் இருந்தாதான் அவங்க அடுத்த கட்டத்துக்கு வந்து நகர முடியும், நகர்ந்து வேலைகளுக்கு செல்லவும் இந்த குழந்தைகளை வந்து மேற்கொண்டு முன்னேற்ற பாதைக்கு வழி நடத்தவும் முடியும். இந்த மறுமணம் செய்ய விரும்பாத பெண்கள் தங்களை தாங்களே உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பலப்படுத்தி கொள்ள வேண்டும். மேலும் இந்த பெண்கள் வந்து அடுத்தவர்களுடைய பேச்சை பொருட்படுத்தாமல்

0: தொழிற்கல்வி கண்டிப்பாக கற்க வேண்டும். தன்னுடைய சிந்தனை திறனை வளர்த்து, தன்னுடைய படைப்பாற்றலை பெருக்கி, தன்னை எப்போதும் சுறுசுறுப்பாக வைத்து வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்க யோகா மற்றும் இயற்கை மருத்துவம் வழிகாட்டுகிறது.
1: பொதுவா மேடம், நம்ம சமூகத்துல வந்து கணவனை இழந்த பெண்களை சமத்துவத்தோட நடத்துறாங்களா அப்படிங்கறது வந்து இந்த நவீன காலத்திலேயே வந்து ஒரு கேள்விக்குறிதான், சின்னதா. அது வந்து ஒரு கசப்பான உண்மைதான். நம்ம நிகழ்ச்சியோட நிறைவுக்கு வந்தாச்சு. நம்ம சமூகத்துல இந்த கைம்பெண்களை சமத்துவத்தோட நடத்த நம்ம சமூகத்துக்கும் நேயர்களுக்கும் நீங்க சொல்ல விரும்புற ஒரு முக்கியமான செய்தினா அது என்னவா இருக்கும்?
0: அதாவது, பெண்கள் வீட்டின் கண்கள். பெண் குழந்தைகளை சிறு வயதிலேயே ஆண் குழந்தைகளுக்கு நிகராக படிக்க வைக்கணும். படிக்க வைக்கிறது, தன்னம்பிக்கையை ஊட்டி வளர்க்கிறதா இருக்கட்டும், அதே மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், குறிப்பா கராத்தே, யோகாசன பயிற்சிகள், இந்த மாதிரி பயிற்சிகளும் வந்து பெண் குழந்தைகளுக்கு வந்து ஒரு பெற்றோர் ஊட்டி விடணும், அதை கற்றுக் கொடுக்க முன்வர வேண்டும். அது மட்டும் இல்ல, அந்த நிகழ்ச்சியின் முடிவில் நான் வந்து சொல்றது, ஆண்களுக்கு நான் சொல்ல விரும்புறேன், ஆண்கள் வந்து தன்னுயிரை நேசிக்கணும். முதல்ல மது பழக்கம், புகை பழக்கம், போதை பொருட்களுக்கு அடிமையாகாமல் அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக விடுபடணும். ஏன்னா இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனையில இறந்து போகக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க.
1: இளம் வயதிலேயே
0: சின்ன வயதிலேயே போதை பொருட்களுக்கு அடிமையாகிய ஆண்கள் பெருகி கொண்டேதான் வருகிறார்கள் என்று நம்ம சொல்ல முடியும். இப்போ அந்த பழக்கத்திலிருந்து வெளியே வரணும். ஏன்னா இவங்க எல்லாம் வந்து கல்யாணம் பண்ணி தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளும் போது ஒரு பெண் பாதிக்கப்படுவாள். அடுத்தது, இருசக்கர வாகனத்தில் அதிகமாக அதிவேகத்தில் செல்வது, தலைக்கவசம் இல்லாமல் பயணிக்கிறது, போக்குவரத்து விதிகளை மீறி மரணத்துக்கு வழிவகுக்கிறது, இதையெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பண்ணணும். நம்மளுக்கும் ஒரு மனைவியும் குழந்தைங்களும் வீட்டுல நமக்காக காத்துட்டு இருக்கிறாங்கன்னு ஒவ்வொரு ஆண்மகனும் உணர்ந்து செயல்படணும். இன்னும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகள் தனது உயிருக்கு பாதிப்பு ஏற்படாது என்று நினைச்சு என்ன பண்றாங்கன்னா, அடுத்தவர் உயிரை துச்சமா எண்ணி விபத்துக்களை ஏற்படுத்துறாங்க. அந்த விபத்துகள் ஏற்படுத்தும் போது ஒவ்வொரு ஆணும் நினைக்கணும், நம்ம ஒவ்வொரு ஆணின் மரணமும் அவனை சார்ந்த மனைவி, குழந்தைகள், அவனுடைய தாயை எவ்வாறு பாதிக்கும் என்பதை நினைவில் வைத்துக் கொண்டு சமூக முன்னேற்றம், பெண்களின் பாதுகாப்பிற்கு உறுதுணையாக இருங்கள் என்று அனைத்து ஆண்களுக்கும் இந்த இடத்துல நான் வந்து சொல்ல விரும்புகிறேன்.
1: ரொம்ப அழகா நிறைவா நிறைய கருத்துக்களை வந்து சொன்னீங்க. ஒரு பெண், அதுவும் கணவனை இழந்த கைம்பெண்கள், இந்த உலகத்துல வந்து தனித்து விடப்படும் போது அவங்க எப்படி சவால்கள் எல்லாம் சந்தித்து அதையெல்லாம் கடந்து இந்த நவீன உலகத்துல அவங்களும் தங்க சொந்த கால நிக்கலாம் அப்படிங்கறதுக்கு மன ரீதியாவும் உடல் ரீதியாவும் நிறைய போராட்டங்களை சந்திப்பாங்க. அதெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ணி அவங்க ஜெயிச்சு காமிக்கலாம் அப்படிங்கறதுக்கு நிறைய வழிமுறைகளும் சொன்னீங்க மேடம். நிகழ்ச்சியில உங்களை சந்திச்சதுலயும் எங்க கூட பேசினதுல ரொம்பவே சந்தோஷம். நன்றி.
0: நன்றி.
2: இதுவரை சர்வதேச கைம்பெண் தின சிறப்பு நிகழ்ச்சி நேர்முகத்தில் பங்கேற்றவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா த்ரேஸ் அவர்கள். உடன் உரையாடியவர் ஜே லிஜு. நிகழ்ச்சி தொகுப்பு PS சபரி வெண்ணிலா. நிகழ்ச்சி அமைப்பு S நவரத்தினா.

0: கேட்ட பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மனதில் உறுதி வேண்டும்.
1: மாஷா ஃபர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் ஃபர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
1: 0% வட்டியில் ECEMI-உடன் ஃபர்னிச்சர் வாங்கிட மாஷா ஃபர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
4: நீ நம்ம நாகர்கோவில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோவில்.
6: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ₹50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
7: Pontjesly Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
8: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pontjesly Super Speciality Hospital.
0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை மணி 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.
9: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து

அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28 தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

12:45 திரை இசை கேட்கலாம். கங்கை அமரன் வரிகளில் இளையராஜா, இசையில் இளையராஜா கே. சித்ரா, குரல்களில் கரகாட்டக்காரன் திரைப்பட பாடல்.

0: இப்போது ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249648. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442498648. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: திரையிசையில் அடுத்து கேட்கலாம் பழனி பாரதி வரிகளில், சிற்பி இசையில் மனோ கே எஸ் சித்ரா, குரல்களில் மேட்டுக்குடி திரைப்பட பாடல்.

0: திரை இசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் வானிலை அறிக்கை.
1: தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. அதிகபட்சமாக பாளையங்கோட்டையில் 37.8 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸும் உதகமண்டலத்தில் 12.4 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. சுமார் 5.8 கிலோமீட்டர் உயரத்தில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுகிறது. இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நாளை முதல் வரும் 29 தேதி வரை வானிலை முன்னறிவிப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். இது நாளை மற்றும் வரும் 26 தேதி வரையான வானிலை முன்னறிவிப்பு. வரும் 26-29 தேதி வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். வட கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 30-40 கிலோமீட்டர் வேகத்திலும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்கள், திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் அதன் மலைப்பகுதிகள், திண்டுக்கல், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி, மதுரை மற்றும் விருதுநகர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று மற்றும் நாளை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 38-39 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 28-29 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மழை பதிவான அளவுகள். ஊத்துக்கோட்டையில் 17 டிகிரி சென்டிமீட்டரும், பெருங்கலத்தூரில் 6 சென்டிமீட்டரும், கண்டிகை திருவள்ளூர் மாவட்டத்தில் 8 சென்டிமீட்டரும், ஆதனக்கோட்டை, கந்தர்வக்கோட்டை, வலங்கைமான் ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. கேசிஎஸ் மில் 2 கச்சிராயப்பாளையத்தில் 4 சென்டிமீட்டரும், புதுக்கோட்டை, குறுங்குளம், வல்லம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டரும், திருமயம், கவுண்டபாளையம் ஆகிய இடங்களில் சேது பாஸ்கர் அணை மற்றும் மானாமதுரை, சாம்ராஜ் எஸ்டேட், அவலாஞ்சி ஆகிய இடங்களில் 2 சென்டிமீட்டரும் மழை பதிவாகியுள்ளது. மணிமுத்தாறு, சின்னக்கல்லாறு, காரைக்குடி, மஞ்சளார் அணை,

0: பேச்சிப்பாறை அணை, வாழ்பாறை, சோலையூர், சிவகங்கை மற்றும் வாழைப்பாடி புத்தன் அணை, கொடைக்கானல் போட் கிளப் ஆகிய இடங்களில் 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. மீனவர்களுக்கு நாளை மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என்பதால் அவர்கள் எச்சரிக்கப்படுகிறார்கள். வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு சில நொடிகளில். நேரம்
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா்.

0: ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜன்சங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். லக்னோவில் தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை தடய அறிவியல் நிபுணர்கள் மற்றும் சிறப்பு புலனாய்வு குழுவினர் இன்று நேரில் ஆய்வு செய்தனர். சர்வதேச ஒலிம்பிக் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். ஈரானில் உள்ள அணு உலைகளை சர்வதேச முகமை ஆய்வு செய்ய அனுமதிக்கப்படும் என்ற அமெரிக்காவின் கருத்தை ஈரான் மறுத்துள்ளது. ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஒரு வெள்ளி ஒரு வெண்கலப் பதக்கம் வென்றது. அகமதாபாத்தில் நடைபெற்று வரும் ஆசிய கோப்பை வாலிபால் சாம்பியன் போட்டியின் 3வது லீக் ஆட்டத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுர தமிழோடு தென்பாண்டி இசையோடு தேனிசை சாரலில் நனைய வைப்பது குமரி பண்பலை 101.
2: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 3:03.

0: குமரி பண்பலை 101 ஆரம்பமாவது தேநீர் நேரம்.
1: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி.
0: நேயர்களே, உங்களுக்கு தெரிந்த மற்றும் தெரியாத பல பொது அறிவு கேள்வி பதில்களும் கூடவே அது சார்ந்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள வேண்டுமா? அழைக்கலாம் நமது நிலைய தொலைபேசி எண்களை
1: 2602409072722, இணைப்பு எண் 04652, அலைபேசி எண் 8903257039.
0: நேயர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமா இருப்பாங்க, என்ன கேள்வி முதல் கேள்வி வரப்போகுது அப்படின்ட்டு. முதல் கேள்வி கேட்டுலாமா?
1: கேட்டலாம்.
0: நேயர்களுக்கான முதல் கேள்வி
1: ஒரு இலகுவான கேள்வியை கேளுங்க பாப்போம். என்ன முதல் கேள்வியிலேயே ரொம்ப கஷ்டப்படுத்த கூடாது இல்லையா?
0: ரொம்ப நம்ம கேக்குற கேள்வி எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா, அதுலயும் ரொம்ப இலகுவான கேள்வி தான் இப்ப கேட்க போறேன். முதலாவது, உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற்றது? முதலாவது, உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற்றது?
1: கேள்வியை திரும்பவும் சொல்லிடலாமா? இந்த ஆண்டு, அதாவது முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டிகள் எங்கு நடைபெற்றன? இதுதான் நேயர்களுக்கான கேள்வி.
0: நேயர்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் பொதறிவு பாசறை,
1: இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். கேள்வி கேட்டீங்களா இல்ல திரும்ப கேள்வி ஒரு தடவை சொல்லிடலாமா?
0: வணக்கம். கேள்வி திரும்ப ஒரு வாட்டி சொல்லிடலாம். முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026

0: நடைபெற்றது. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார்?
1: எங்கிருந்து? லட்சுமி.
0: சரி, கேள்வி கேட்டீங்களா? பதில் தெரியுமா?
1: ஆமா மேடம், ஆமா, குஜராத் மாநிலம் அகமதாபாத்ல.
0: பங்கேற்று சரியான பதில் சொல்லிட்டீங்கம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற்றது அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். குஜராத்தில் அகமதாபாத்தில் நடைபெற்ற அப்படின்னு சரியா பதில் சொல்லிட்டாங்க. நம்ம கூடுதல் தகவல்கள் சொல்லிடலாமா?
2: கண்டிப்பா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க.
0: அகமதாபாத்தில் நடைபெற்ற 2026 ஆண்டிற்கான முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் போட்டியை நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த சாம்பியன்ஷிப் போட்டியில் 60 மேற்பட்ட நாடுகளை சேர்ந்த 500 மேற்பட்ட யோகாசன விளையாட்டு வீரர்கள் மற்றும் பிரதிநிதிகள் வந்து ஒன்றிணைந்தார்களாம். யோகாசனத்தை உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு போட்டி விளையாட்டாக மேம்படுத்துவதே இதன் முக்கிய நோக்கமாகவும் கொண்டிருக்குது. ஆண்டுதோறும் ஜூன் 21 அனுசரிக்கப்படும் சர்வதேச யோகா தினத்திற்கு முன்னதாக இந்நிகழ்வுகள் நடைபெற்றது. காமன்வெல்த் விளையாட்டுகள் மற்றும் ஒலிம்பிக் போன்ற எதிர்கால சர்வதேச விளையாட்டு நிகழ்வுகளில் யோகாசனத்தை சேர்ப்பதை இந்தியா நோக்கமாகவும் கொண்டுள்ளதாம். கேள்வியும் பதிலும் இன்னொரு வாட்டி சொல்லிடலாம். முதலாவது உலக யோகாசன சாம்பியன்ஷிப் 2026 எங்கு நடைபெற்றது? அகமதாபாத், குஜராத் மாநிலத்தில்.
3: தரமே தாரக மந்திரமாய் 75 வருட பாரம்பரியம் மிக்க தங்க நகை மாளிகை, மத்திய அரசின் HUID தர முத்திரையுடன் ராமையா ஜுவல்லர்ஸ், வெள்ளி விளாகம், காஞ்சிரக்கோடு.
4: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பினான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பினான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
0: அடுத்த கேள்வி கேட்கலாமா?
2: அடுத்த கேள்வி கேட்டுருவோம். சர்வதேச பெண்கள் தினம் என்னைக்கு?
0: சர்வதேச பெண்கள் தினம், நான் பதில் சொல்லிட்டா?
2: நீங்க சொல்லிருங்க. சர்வதேச பெண்கள் தினம்
0: மார்ச் 8 நம்ம வந்து கடைபிடிச்சிட்டு இருக்கிறோம்.
2: ஆனா நான் கேள்வி அது கிடையாது, பதிலையும் சொல்லியாச்சு. சர்வதேச பெண்கள் ஆண்டு, அதாவது பெண்கள் தினம் கொண்டாடுறா இல்லையா, இது வந்து சர்வதேச பெண்கள் ஆண்டு. ஒரு ஆண்டையே வந்து சர்வதேச பெண்களுக்காக ஒதுக்கி இருக்காங்க ஐநா சபை. சர்வதேச பெண்கள் ஆண்டு என எந்த ஆண்டு ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது? சர்வதேச பெண்கள் ஆண்டு என எந்த ஆண்டு ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது?
0: பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க நம்ம நேயர்கள்.
2: கேள்வி கேட்டு முடிக்கிறவர்களை பதிலோட வராங்க பாருங்க.
0: வணக்கம்.
5: இருவருக்கும் வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
2: சர்வதேச பெண்கள் ஆண்டு என எந்த ஆண்டை ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது? சர்வதேச பெண்கள் ஆண்டு என எந்த ஆண்டு ஐநா சபையால் அறிவிக்கப்பட்டது? நம்ம மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடுறோம் இல்லையா, அதே மாதிரி சர்வதேச பெண்கள் ஆண்டு எந்த ஆண்டு வந்து ஐநா ஆரம்பிச்சாங்க?
5: 1975.
2: கேள்வி இப்பதான் கேட்டாங்க, அதுக்குள்ள பதில் வந்து சரிதான். ஏன பதில் தான்
5: இது கன்ஃபார்ம்? ஏன்னா எனக்கு இது நல்ல finger tipsல இருந்த விடை.
0: ஓஹோ,
5: அதனால கண்டு.
0: நான் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணலாம் நினைச்சேன்.
2: என்ன கன்ஃபியூஸ் பண்ணாலும் அவங்க வந்து தெளிவா இருக்கிறாங்க.
5: இந்த வாட்டி பத்தி கிளாஸ் க்ளூ கேக்கமே
0: சொல்லிட்டேன். வாழ்த்துக்கள்.
5: ரொம்ப சந்தோஷம் மேம்.
0: வாழ்த்துக்கள்.
2: சரி, அதற்கான கூடுதல் தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவங்க சொன்னது மாதிரி 1975 ஆண்டு தான் பெண்கள் ஆண்டு, சர்வதேச பெண்கள் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஐநா சபை வந்து அறிவிச்சிருக்காங்க. 1975 வந்து முதல்ல மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. அன்னையில இருந்து தான், 1975 இருந்து தான் மார்ச் 8 வந்து சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாடப்பட்டு வருது. 1975 வருஷம் பெண்களுக்கான முதல் ஐநா உலக மாநாடு வந்து மெக்சிகோவில் நடைபெற்றது. இதுல வந்து 4,000 பெண்கள் கலந்திருக்காங்க. இந்த இது வந்து இதுல வந்து பெண்களோட

0: சமத்துவம் வளர்ச்சி மற்றும் அவர்களோட அமைதிக்கான பங்களிப்பு பற்றி பிரகடனம் இயற்றப்பட்டிருக்கு. இது பெண்களின் முன்னேற்றத்திற்கான சர்வதேச ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம், பெண்களுக்கான ஐக்கிய நாடுகளின் மேம்பாட்டு நிதியம் இதெல்லாம் நிறுவனத்துக்கு வழிவகுத்திருக்கு. இந்த ஆண்டு அதாவது 1975 ஐநா சர்வதேச பெண்கள் ஆண்டாக அறிவித்தது. அது மட்டும் இல்லாம 1975 1985 வரையிலான காலத்தை பெண்களுக்கான தசாப்தம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க.
1: கேள்வி பதில் இன்னொரு முறை
0: சொல்லலாம். சர்வதேச பெண்கள் ஆண்டு என எந்த ஆண்டை ஐநா சபை அறிவித்தது? 1975
1: அடுத்த கேள்வி கேட்டலாமா?
0: கேட்டுறோம்.
1: அடுத்து நம்ம எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு நேர்தான் பதில் சொல்ல போறாங்க.
0: கரெக்ட்டா வருவாங்க, வந்த உடனே பதில் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க.
1: சரி, நம்ம கேள்வி கேட்கலாம். திரிபுரா மாநிலத்தின் எந்த இசை கருவிக்கு அண்மையில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது?
0: கேள்வியை திரும்ப கேட்கலாம்.
1: திரிபுரா மாநிலத்தின் எந்த இசை கருவிக்கு அண்மையில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? நம்ம வந்து க்ளூ இதிலே கொடுத்துருக்குறோம், திரிபுரா மாநிலம் அப்படின்ட்டு. திரிபுரா மாநிலத்தின் எந்த இசை கருவிக்கு அண்மையில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது?
0: நீங்க கேள்வியை முடிக்கிறதுக்குள்ள நம்ம நேர்கள் வந்து ஆகணுமே.
1: வந்துருவாங்க. நம்ம வந்து நம்ம இது மொபைல் நம்பர்லாம் இன்னொரு வாட்டி சொல்லிடலாமா?
0: சொல்லிடலாமே.
1: 260024 மற்றும் முறையின் 290722 முன்னிணைப்பாக 0465 அலைபேசி எண் 890-375-70-39 நேர் வாராங்க கேட்டலாம். வணக்கம்.
2: வணக்கம் சகோதரி இருவருக்கும் உற்சாகமான பிற்பகல் வணக்கம். நான்
1: சொல்லுங்க ஐயா, கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
2: திரிபுரா சரிந்தாங்கற ஒரு
1: என்ன
2: திரிபுரா சரிந்தாங்கற ஒரு இசைக்கு தான் இருக்கு,
1: ஒரு இசை கருவிக்கு.
2: ஆமாமா,
1: சரிண்டா.
2: ஆமாமா,
1: சரியான பதில் சொல்லிருக்கீங்க ஐயா. வாழ்த்துக்கள்.
2: வாழ்த்துக்கள். நன்றி அம்மா, இருவருக்கும் நன்றி.
1: நன்றி
0: நன்றி நன்றி.
1: பாத்தீங்களா, நான் சொன்னல
0: அவங்க வந்து சரியான பதில சரிண்டா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க.
1: சரியா சொல்லிட்டாங்க. திரிபுரா மாநிலத்தின் எந்த இசை கருவிக்கு அண்மையில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? திரிபுரா சரிண்டா. திரிபுரா சரிண்டா என்பது திரிபுரா மாநிலத்தின் பூர்வகுடி மக்களால் பயன்படுத்தப்படும் பாரம்பரிய வில் வகை சர இசை கருவியாம். இந்த மாநிலத்தின் நாட்டுப்புற இசை சடங்குகள் மற்றும் கலாச்சாரத்தின் முக்கிய அங்கமாக விளங்குதான் இந்த இசைக்கருவி. ஒரு மரத்துண்டில் செதுக்கப்பட்டு குழிவான எதிரொலிப்பனை கொண்டுள்ளதாம். இதன் மேற்பகுதி தோலால் மூடப்பட்டு சரங்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றனவாம். இந்த இசைக்கருவியின் மேல் முனையில் பறவை வடிவ சிற்பங்கள் செதுக்கப்பட்டு அலங்கரிக்கப்படுவதும் அதன் தனித்துவமான கைவினை திறனாம். அம்மாநிலத்தின் பாரம்பரிய நாட்டுப்புற நடனங்கள் மற்றும் திருவிழாக்களில் இந்த இசைக்கருவி இன்னிசை பாடும் ஒரு கருவியா இருந்துட்டு இருக்குதான். திரிபுராவின் கலாச்சார பாரம்பரியத்தை பாதுகாக்கும் முயற்சியாக இந்த இசைக்கருவிக்கு மதிப்புமிக்க புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் திரிபுரா தனது வளமான கலாச்சாரம் மற்றும் பாரம்பரிய பன்முகத்தன்மையை பிரதிபலிக்கும் வகையில் 4 புவியியல் குறியீட்டு பொருட்களை கொண்டுள்ளதாம். 4 பொருட்களுக்கு வாங்கியிருக்காங்களாம். திரிபுரா சரிண்டா இப்போ வாங்கியிருக்காங்க, அதுக்கு முன்னாடி திரிபுரா குயின் அன்னாசி பழத்துக்கு வாங்கியிருக்காங்க, அப்புறம் ரிஷா பச்ரா அப்படின்னு சொல்லுவாங்களாம் பாரம்பரிய உடையம் அவங்களுக்கு, அதுக்கு கொடுத்துருக்காங்க. மடாபரி பெடா அது ஒரு ஸ்வீட்டாம், அதுக்கும் கொடுத்துருக்காங்க.
0: திரிபுரா
1: மாநிலத்தின் எந்த இசை கருவிக்கு அண்மையில் புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? திரிபுரா சரிண்டா.
3: அதிக ருசி கொண்டது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, சுவைக்க சிறந்தது 1 ரூபாய் ரோஜா பாக்கு, அதிக புத்துணர்ச்சி கொடுப்பது 1 ரூபாய் ரோஜா பாக்கு. கேட்டு வாங்குங்கள், 1 ரூபாய் ரோஜா பாக்கு.
4: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
5: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர், இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி,
4: 0% வட்டியில் ஈசி இஎம்ஐயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
5: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று மாலை 4:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் உமங் விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம். நேரம் 3:21 ஆயாச்சு. குமரி பண்பலை 101 இது தேநீர் நேரம்,
1: பொது அறிவு பசறை நேரலை நிகழ்ச்சி.
0: நம்ம வந்து 3 க்வெஸ்சன் கேட்டிருக்கோம், 3 நேயர்கள் சரியா கரெக்டா வந்து
1: சரியான பதிலையும் சொல்லிட்டு போயிட்டாங்க
0: கேட்டாங்க. சரி, அடுத்து என்ன கேள்வி கேட்க போறீங்க?
1: அடுத்த கேள்வி பாத்தீங்க அப்படின்னா, திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனாவை செயல்படுத்தும் மத்திய அமைச்சகம் எது? இதுதான் கேள்வி. திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனாவை செயல்படுத்தும் மத்திய அமைச்சகம் எது?
0: நேயர்களே, கேள்விக்கான பதில் தெரிந்தால் அழைக்கலாம். நமது நிலை தொலைபேசி எண்களை 2620240 மற்றும் 2970722. முன்னிணைப்பு எண்ணாக 046522. அலைபேசி எண் 890-325-70-39. கேள்வி இன்னொரு முறை கேட்டலாமா?
1: திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனாவை செயல்படுத்தும் மத்திய அமைச்சகம் எது? இதுதான் அடுத்த கேள்வி.

0: நம்ம நேயர்கள் வந்துட்டு இருக்காங்களா?
1: நேயர்கள் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
0: பதில தேடிக்கிட்டு இருக்காங்க.
1: தேடிட்டு இருக்காங்க.
0: தேடிட்டு இப்போ உடனே வருவாங்க. என்ன கேட்ட உடனே வந்து பொதுவா வந்துருவாங்க. இப்போ வந்து
1: நேயர்கள் அவ்வளவு பிரில்லியன்ட்.
0: ஆமா, கண்டிப்பா.
1: சரி, கேள்வி இன்னொரு முறை நம்ம சொல்லிடலாம்.
0: திரும்பவும் கேள்வியை சொல்லிடலாமா? திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனாவை செயல்படுத்தும் மத்திய அமைச்சகம் எது?

0: Conscientiously Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Conscientiously Super Speciality Hospital.
2: நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். நேயர்கள் பதில் சொல்ல ரெடியா இருக்காங்க. லைன் கட் ஆயிடுச்சு.
3: இதுக்கு தொடர்ந்து நம்ம நேயர்கள் வராங்களா அப்படின்னு பார்க்கலாம்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம் பொதறி உபாசரே.
3: இணைப்புல இருக்கிறீங்க, பேசலாம். இணைப்புல வந்துட்டு ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க?
2: அவங்க வந்து இணைப்புல வந்து க்வெஸ்சனுக்கு ஆன்சர் யோசிக்கிறாங்க. சரி, நம்ம க்வெஸ்சன் என்ன ஒரு அடிச்சு கேட்டுடலாம்.
3: கேள்வி திரும்ப நல்ல ஞாபகப்படுத்திடுவோம் அவங்களுக்கு. திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனாவை செயல்படுத்தும் மத்திய அமைச்சகம் எது? இதுதான் கேள்வி.
2: வணக்கம்.
4: வணக்கம்.
2: சொல்லுங்கம்மா, கேள்வி கேட்டீங்களா, பதில் தெரியுமா?
3: ஒரு
2: நேரம் வந்து சரியா பதில் சொல்லிட்டாங்க பாத்தீங்களா. ஒரு நேரம் தான் வந்து சொல்ல
3: முடியும். முயற்சி பண்ணிருப்பாங்க.
2: பங்கேற்று சரியா பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
4: நன்றி.
2: நன்றிமா.
3: சரி, திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனாவை செயல்படுத்தும் மத்திய அமைச்சகம் சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம். இந்த திவ்யாங் ஜன் கௌஷல் யோஜனா அப்படிங்கிறது மாற்றுத்திறனாளிகளுக்கு கண்ணியமான வாழ்வாதார வாய்ப்புகளை உருவாக்க தொழில்துறைக்கு தொடர்புடைய திறன் மேம்பாட்டு பயிற்சியை வழங்கும் மத்திய அரசின் ஒரு திட்டமாகும். இது சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகத்தால் நிர்வகிக்கப்படுகிறது. இதில் தகவல் தொழில்நுட்பம், அனிமேஷன் காட்சி விளைவுகள்,

0: கேமிங் மற்றும் விருந்தொம்பல் போன்ற துறைகளில் சிறப்பான திறன் பயிற்சி அளிக்கப்படுகிறது. திவ்ய சகாரா யோஜனா திட்டத்தோடு இணைந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும் நவீன தொழில்நுட்ப வசதிகள் கிடைப்பதை உறுதி செய்யவும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. திவ்யங் கௌஷல் யோஜனாவை செயல்படுத்தும் மத்திய அமைச்சகம் எது? இதுதான் கேள்வி. இதற்கான பதில் சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம்.
1: புதுமையான மாடல்களில் சோபா செட்டுகள், பீரோ, கட்டில், டைனிங் டேபிள் மற்றும் அனைத்து விதமான பர்னிச்சர்களுக்கும்
2: ஏஎம்பி ஜெய்ஹரன்கோ திங்கள் நகர் மற்றும் ஏஎம்பி பர்னிச்சர் மால் சுங்கான் கடை.
3: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேனைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
4: தேநீர் நேரம் பொதறி உபாசன நேரில் நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கிறோம். நேர்களுக்காக அடுத்த கேள்வி கேட்டலாமா?
5: கேட்டுருவோம்.
4: அடுத்தும் நேர்களுக்கு எந்த கேள்வி கேட்டலாம் ஈஸிதான், அதனால நம்ம ஈஸி அப்படின்னு சொல்லவே வேண்டாம், கேள்வியை கேட்டலாம். விண்வெளியில் சூரிய மின் நிலையத்தை அமைக்க உள்ள முதல் நாடு எது? விண்வெளியில் சூரிய மின் நிலையத்தை அமைக்க உள்ள முதல் நாடு எது? இதுதான் நேர்களுக்கான கேள்வி. கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம். விண்வெளியில் சூரிய மின் நிலையத்தை அமைக்க உள்ள முதல் நாடு எது? வணக்கம்.
6: வணக்கம்.
4: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
6: கிஷன்கலந்து சுரேஷ்.
5: சொல்லுங்கய்யா.
6: சைனா.
4: சைனா,
5: என்ன ஒரு வேகம்! சரியான பதில் தெரிஞ்ச வேகம் இல்லையா?
6: ஆமா, இந்த மாதிரி பொதுரிவு கொஸ்டின் ஊக்குவீங்க, வரவே ஜெனரேஷனா நல்லா இருக்கும்.
5: கண்டிப்பா. நீங்களும் வந்து பொது அறிவுல ரொம்ப திறமையா பதில் சொல்லிருக்கீங்க, ஆர்வம் இருக்கு. தொடர்ந்து நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை தோறும் வந்து 3 மணிக்கு பொது அறிவிப்பாசிரியர் நேரலை நிகழ்ச்சி இருக்கு.
4: ஞாயிற்றுக்கிழமை இருக்குது.
5: ஆமா, ஞாயிற்றுக்கிழமை காலையில இருக்குது.
4: 11:00 to 11:30 இருக்குது.
5: சரியா,
4: நிகழ்ச்சியை கேளுங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று சரியான பதில் சொன்னதுக்கு நன்றி. ஒரு கேள்விக்கு ஒரு நேயர் அப்படின்ட்டு விதத்துல வந்து பதில் சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. கேள்வியும் பதிலும் கூடுதல் தகவல்களும் சொல்லிடலாம். விண்வெளியில் சூரிய மின் நிலையத்தை அமைக்குள்ள முதல் நாடு எது? சீனா. விண்வெளியில் சூரிய மின் நிலையம் அமைத்து கம்பிகள் இல்லாமல் மின்சாரத்தை பூமிக்கு அனுப்பும் சன் சேசிங் திட்டத்தின் தரை சோதனையை சீனா வெற்றிகரமாக முடித்துள்ளது. 75 மீட்டர் கோபுரத்தில் சூரிய ஒளியை மைக்ரோவேவ் அலைகளாக மாற்றி 100 மீட்டர் தூரத்திற்கு வயர்லெஸ் முறையில் அனுப்பி ரிசீவர் ஆண்டனாக்கள் மூலம் மீண்டும் தூய்மையான மின்சாரத்தை மாற்றியுள்ளனர். இதனால் விண்வெளி மின்சார புரட்சியில் சீனா முன்னிலை பெற்றுள்ளது. இது சர்வதேச அறிவியல் அரங்கில் பெரும் உற்று நோக்கலாகவும் மாறியிருக்குது. பூமியில் அமைக்கப்படும் சாதாரண சூரிய மின் நிலையங்களால் இரவு நேரங்களில் மேகமூட்டமான காலங்களிலும் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாது. ஆனால் விண்வெளியில் இந்த தடைகள் எதுவும் கிடையாதான். விண்வெளியில் பூமியின் புவிவெப்ப பாதையில் 36,000 கிலோமீட்டர் உயரத்தில் பிரம்மாண்ட சூரிய மின் உற்பத்தி செயற்கைக்கோள்களை நிறுவுவதே சீனாவின் இறுதி இலக்காகும். இதன் மூலம் புவியீர்ப்பு மற்றும் காலநிலை கட்டுப்பாடுகளின்றி வருடத்திற்கு 365 நாட்களும் 24 மணி நேரமும் தடையற்ற தூய்மையான பசுமை மின்சாரத்தை பூமிக்கு நேரடியாக அனுப்ப முடியுமாம். கேள்வியும் பதில் நேர்முறை சொல்லிடலாம். விண்வெளியில் சூரிய மின் நிலையத்தை அமைக்க உள்ள முதல் நாடு எது? சீனா. சரி, அடுத்த கேள்வி கேட்கலாம்.
5: அடுத்த கேள்வி வந்து, இந்தியா முழுவதும் 100 தொழில் பூங்காக்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இணையதளம் எது? இந்தியா முழுவதும் 100 தொழில் பூங்காக்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இணையதளம் எது? இதுதான் கேள்வி.
4: கேள்வியின் ஒரு முறை சொல்லிடலாம்.
5: இந்தியா முழுவதும் 100 தொழில் பூங்காக்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இணையதளம் எது? இதுதான் கேள்வி. கேள்விக்கான பதில் தெரிந்தால் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602-0290-2972 இணைப்பு 04652 அலைபேசி எண் 8

0: 9 2 5 7 0 3 9.
1: எங்க அம்மா கீழே விழுந்ததுல இருந்து சரியா நடக்க முடியல.
2: நீ நம்ம நாகர்கோயில் கிம்ஸ்க்கு கூட்டிட்டு போ. அங்க எலும்பு முறிவு மற்றும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைகள், ஹேண்ட் அண்ட் மைக்ரோவாஸ்குலர் சர்ஜரிஸ் மூலமா மைனூட் சர்ஜரிஸ் ரொம்ப நுணுக்கமா எக்ஸ்பர்ட் டாக்டர்ஸ் வச்சு சிறந்த முறையில பண்றாங்க. ஸ்போர்ட்ஸ் மெடிசன், ஆர்த்தோஸ்கோபின்னு ஆர்த்தோபெடிக்ஸ்ல அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க.
3: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிடல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
4: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
5: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
4: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
5: 10ஆம் வகுப்பு தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
4: மற்றும் 0465129 6483.
0: நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்து பதில் சொல்றதுக்கு நேயர்கள் ரெடியா இருக்காங்க. வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
6: வணக்கம், நெட்டாங்குடி மணிகண்டன்.
7: ஐயா பதில் தெரியுமா?
6: பதில் வந்து பவ்யா.
7: பவ்யா, பவ்யமா சொல்லிட்டாங்க.
0: சரி, கேள்வி என்ன?
6: 100 தொழில் பூங்காக்களோட
7: வளர்ச்சியை விரைவுபடுத்துறதுக்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இணையதளம் பவ்யா
0: இணையதளம். சரியா சொல்லிட்டாங்க.
7: பதில் தெரிஞ்சதுனாலதான் கேள்வி வந்து கரெக்டா சொல்லிட்டாங்க.
0: சரி, நிகழ்ச்சியில் பங்கேற்று சரியா பதில் சொல்லிருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
6: நன்றி.
7: சரி, கேள்விக்கான பதிலை சரியா சொல்லிட்டாங்க. இந்தியா முழுவதும் 100 தொழில் பூங்காக்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இணையதளம் பவ்யா இணையதளம். மத்திய தொழில் மற்றும் வர்த்தக அமைச்சகம் இந்த இணையதளத்தை நிர்வகிக்கிறாங்க. இந்த இணையதளம் வழியாக திட்டங்களை சமர்ப்பித்தல், ஒப்புதல் பெறுதல் மற்றும் நிகழ்நேர கண்காணிப்பு ரியல் டைம் மானிட்டரிங் ஆகியவற்றை எளிமையா மேற்கொள்ள முடியும். முதலீட்டாளர்கள் எளிதாக முதலீடுகளை செய்வதற்கு உதவும் வகையில் இந்த திட்டம் வந்து உயர்தர உள்கட்டமைப்பு, நகர்ப்புற மையங்களுக்கு அருகாமை, பல்முனை போக்குவரத்து இணைப்பு மற்றும் தடையற்ற தொழில்துறை சூழல் மேம்பாடு ஆகியவற்றை வந்து கவனமா கையாளுது. இந்தியாவை ஒரு முன்னணி உற்பத்தி மற்றும் முதலீட்டு மையமா உருவெடுக்க செய்யும் வகையில உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு தொழில்துறை சூழலை உருவாக்குவதுதான் இதோட நோக்கம். பவ்ய இணையதளத்தோட நோக்கம் பாத்தீங்க அப்படின்னா, உலக அளவில் போட்டித்தன்மை வாய்ந்த ஒரு தொழில்துறை சூழலை உருவாக்கணும், இந்தியாவில உருவாக்கணும், அதுதான் இவங்களோட நோக்கம்.
0: கேள்வியும் பதிலும் சொல்லிடலாம்.
7: இந்தியா முழுவதும் 100 தொழில் பூங்காக்களின் வளர்ச்சியை விரைவுபடுத்துவதற்காக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இணையதளம் எது? பவ்யா இணையதளம்.
0: ஓகே. சாட்டை படத்திலிருந்து ஒரு சூப்பரான பாடல் கேட்டுடலாமா?
7: கேட்டுருவோம்.

0: நேரம் 3:37. குமரி பண்பலை 101 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது
1: பொது அறிவு பாசறை நேரலை நிகழ்ச்சி தேநீர் நேரத்தில்.
0: நேயர்களுக்காக அடுத்த கேள்வி ரொம்ப பயங்கரமான கஷ்டமான ஒரு க்வெஸ்சன் கேட்க போறேன்.
1: சரி, பயங்கரமான அந்த க்வெஸ்சன் என்னன்னு பார்த்துடலாமே.
0: பார்த்துடலாமா, கேட்டுடலாமா? சும்மா சொன்னேன், எல்லாம் ஈஸி தான் அவங்களுக்கு. சமீபத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்காக குறைந்தபட்ச வயதை 15 நிர்ணயித்துள்ள நாடு எது?
1: இது வந்து எல்லாருமே வந்து பொதுவாக சமூக ஊடகங்களை வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால இதுக்கான பதிலை ரொம்பவே அழகா தெரிஞ்சு வச்சிருப்பாங்க.
0: சமீபத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயதை 15 நிர்ணயித்துள்ள நாடு எது? திங்களா உடனே வந்தாச்சு எல்லாரும். சரி, கேட்டுலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
2: இந்தியா மேடம்.
0: இந்தியா?
1: யார்?
0: சரி, யார், எங்க இருந்து பேசுறீங்க? சரி, நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம். சரியா? சரிம்மா. வணக்கம். வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம், சண்முகசுந்தரம்.
0: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா?
3: மலேசியா.
0: மலேசியா?
1: மலேசியா அப்படின்னு ஒரு கேள்வியை வைக்கிறீங்க, அது பதிலா கேள்வியா?
3: மலேசியா தான்.
0: இப்போ நாங்க கேட்ட கேள்வி உங்களுக்கு ஆப்ல வந்துச்சா சார்? சமீபத்தில் கேள்வி இன்னொரு முறை சொல்றேன். சமீபத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயதை 15 நிர்ணயித்துள்ள நாடு எது? சமீபத்தில் எந்த நாடு?
3: மலேசியா.
0: மலேசியா. சரி, நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, நம்ம பதில் சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
4: மனோகரன், காரியாவூர்.
0: சொல்லுங்க சார், கேள்வி கேட்டீங்களா?
4: இங்கிலாந்து. இங்கிலாந்து நாடுமா?
0: இங்கிலாந்து. நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க சார். நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நம்ம சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம்.
5: ஹலோ.
0: வணக்கம்.
5: வணக்கம் மேம், சவரிமால் வடக்கு
0: கோணம். சொல்லுங்கம்மா.
5: கனடா.
0: கனடா.

0: கனடாவா?
1: ஏன் கனடான்னு சொல்லிட்டு ஏன் இப்படி ஒரு சந்தோஷ சிரிப்பா?
0: நல்லா முயற்சி பண்ணிருக்கீங்கம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நம்ம சரியான பதில் தெரிஞ்சுக்கலாம். சரிம்மா. அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, நான்
0: மேடம் சொல்லுங்கம்மா. சரி, நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்கம்மா, நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, நம்ம பதில் தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் வணக்கம்.
1: அப்போ வந்து நீங்க பயங்கரமான க்வெஸ்சன் தான் கேட்டிருக்கீங்க போல இருக்கு.
0: ஐயோ, ரொம்ப எளிதான க்வெஸ்சன், உடனே வந்து டக்குன்னு சொல்லிருவாங்கன்னு தான் நான் சொன்னேன். வணக்கம் வணக்கம்
3: வணக்கம்
0: வணக்கம்.
3: மந்திரமத்தி
0: பேசுறேன். சொல்லுங்க சார், கேள்விக்கு. சிங்கப்பூர். நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க சார், வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி தொடர்ந்து கேளுங்க, பதில் தெரிஞ்சுக்கலாம்.
3: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம்
1: வணக்கம். வானொலி ஒலி அளவை குறைச்சு வச்சுக்கலாமே. ஹலோ
0: வணக்கம் வணக்கம்
4: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க சார்.
4: ஆஸ்திரேலியா.
0: ஆஸ்திரேலியா. நல்ல முயற்சி பண்ணிருக்கீங்க.
4: முயற்சி
0: தொடர்ந்து கேளுங்க ஐயா. நன்றி. வணக்கம்
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க.
5: வடசேரி ராம
1: வடசேரி
5: ராமலட்சுமணன்.
0: சொல்லுங்க சார்.
5: அரபு அமீரகம். ஐக்கிய அரபு.
0: ஐக்கிய அரபு
5: அமீரகம்.
0: ஐக்கிய அரபு அமீரகம். சரியான பதில் சொல்லிருக்கீங்கயா, வாழ்த்துக்கள்.
5: நன்றி மேடம்.
0: நன்றி.
1: நீங்க ரொம்பவே வருத்தப்பட்டீங்க இல்லையா, ஒரு கேள்விக்கு வந்து ஒரு நேர் வந்து ஈஸியா பதில் சொல்லிட்டு போயிடுறாங்களே. இந்த தடவை வந்து எட்டு பேர் முயற்சி பண்ணிருக்காங்க.
0: நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம வந்து ஊடகம் சார்ந்த கேள்வி அப்படிங்கறதுனால உடனே சொல்லிடுவாங்கன்னு சொன்னீங்க பாத்தீங்களா. நேர்கள் வந்து எல்லா நாட்டோட நேமும் சொல்லிருக்காங்க.
1: கண்டிப்பா
0: நல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. சரி, சரியான பதில் ஐக்கிய அரபு அமீரகம். சமீபத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயதை 15 நிர்ணயித்துள்ள நாடு ஐக்கிய அரபு அமீரகம். சமூக வலைத்தளங்கள் வாயிலாக ஏற்படும் அச்சுறுத்தல்களில் இருந்து குழந்தைகளை பாதுகாக்க இதுபோன்ற கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த நாடு. இதன் மூலம் இத்தகைய விதியை அறிமுகப்படுத்திய முதல் அரபு நாடு என்ற பெருமையை இந்த ஐக்கிய அரபு அமீரகம் பெற்றுள்ளதாம். 2024 நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு ஒன்றில் குழந்தைகள் தினமும் 3 மணி நேரம் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவது தெரிய வந்துள்ளது. இந்நிலையில் ஐக்கிய அரபு அமீரகம் கொண்டு வந்துள்ள சட்டத்தின்படி 15 உட்பட்ட குழந்தைகள் சமூக வலைதளங்களில் புதிதாக கணக்கு துவங்கவும் முடியாது, ஏற்கனவே இருக்கும் கணக்கை பயன்படுத்தவும் முடியாதாம். வயது வாரியாக தகவல்கள் காட்டப்பட வேண்டுமாம். அடையாளம் தெரியாத நபர்களுடன் கலந்துரையாட கட்டுப்பாடு. மொபைல் போன் திரை நேரம் மற்றும் ஆன்லைன் பாதுகாப்பை உறுதி செய்ய பெற்றோர் கண்காணிப்பு உள்ளிட்டவையும் இச்சட்டத்தில் இடம்பெற்றுள்ளனவாம். கேள்வியும் பதிலின் ஒருமுறை சொல்லிடலாம். சமீபத்தில் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதற்கான குறைந்தபட்ச வயதை 15 நிர்ணயித்துள்ள நாடு எது? ஐக்கிய அரபு அமீரகம்.
6: ஆரோக்கியமான ஓர் உடல்,
7: ஆரோக்கியமான ஓர் மனம்,
6: இவைதான் நம் அனைவரின் தேடல்.
7: பேரண்டத்தின் நெரிசலில் இருந்து விலகி அமைதியான மனநிலையினை அடைய
6: யோகாவை தொடங்குவோம்.
8: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
9: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
10: Work from home, high salary, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
11: மாட்டிக்கிட்டீங்க.
12: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது.

0: இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: அடுத்த கேள்வி, எப்படி ஈஸியான க்வெஸ்சன் வச்சிருக்கீங்களா இல்ல கடினமான க்வெஸ்சன் வச்சிருக்கீங்களா?
2: எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ரொம்ப ரொம்ப எளிதான கேள்விதான்.
1: ரொம்ப ரொம்ப எளிதான கேள்வி.
2: காஷ்மீர் மற்றும் லடாக்கை இணைக்கும் சுரங்கப்பாதை எது?
1: காஷ்மீர் மற்றும் லடாக்கை இணைக்கும் சுரங்கப்பாதை எது? க்வெஸ்சன் ஈஸியா
2: தான் சொன்ன உடனே அப்படி நீங்க சொல்லிட்டீங்க.
1: கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம்.
2: காஷ்மீர் மற்றும் லடாக்கை இணைக்கும் சுரங்கப்பாதை எது?

0: கேள்வியை திரும்ப கேட்டலாமா? காஷ்மீர் மற்றும் லடாக்கை இணைக்கும் சிறந்த பாதை எது?
1: எது? இப்ப நேயர்கள் சொல்லிடுவாங்க பாருங்க.
2: வணக்கம். வணக்கம்.
0: வணக்கம் பதரி பசரி.
3: நான் பிரசாந்த் குளத்தல்ல இருந்து பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க ஐயா.
3: ஜோஜிலா சுரங்க பாதை மேடம்.
0: சூப்பர். பாத்தீங்களா, ரொம்ப எளிதான கேள்வி அப்படின்னு சொன்னேன்
2: இல்லையா? கரெக்ட்.
0: சூப்பர்,
2: நிகழ்ச்சியில் பங்கேற்று பதில் சொல்லிட்டீங்க. வாழ்த்துக்கள்
3: இருவருக்கும். நன்றிகள்.
2: நன்றி.
0: காஷ்மீர் மற்றும் லடாக்கை இணைக்கும் சுரங்கப்பாதை எது அப்படின்னு கேட்டிருந்தோம். அதற்கான பதில் சோஜிலா சுரங்கப்பாதை. இது வந்து இந்தியாவோட இமயமலை பகுதியில் இருக்கக்கூடிய ஜம்மு காஷ்மீரோட காந்தர்பால் மாவட்டத்தில் உள்ள சோன்மார்க் நகரத்தையும், லடாக் ஒன்றிய பிரதேசத்தில் கார்கில் மாவட்டத்தில் உள்ள திராஸ் நகரத்தையும் இணைக்கும் சுரங்கப்பாதை. குளிர்காலத்தில் 7 மாதங்கள் ஸ்ரீநகர் லே நெடுஞ்சாலை பணியால் மூடப்பட்டு போக்குவரத்து அடிக்கடி தடைபடுறதுனால பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள், ராணுவ படைகளோட நடமாட்டம் பாதிக்கப்படுது. இதனால இந்த பகுதியில் தடையின்றி போக்குவரத்து நடைபெறும் வகையில் சோஜிலா கணவாயை குடைந்து இருவழி சுரங்கப்பாதை அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த சுரங்கப்பாதை வழியா போறதுனால ஸ்ரீநகர் லே நகரத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலை வழியாக பயண நேரம் 3 மணி நேரத்திலிருந்து 15 நிமிஷமா குறைக்கப்படும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
2: சூப்பர்.
0: காஷ்மீர் மற்றும் லடாக்கை இணைக்கும் சுரங்கப்பாதை சோஜிலா சுரங்கப்பாதை.
2: அடுத்த கேள்வி கேட்கலாமா? சமீபத்தில் ரஷ்யாவில் நடைபெற்ற 2வது சர்வதேச மணல் சிற்ப விழாவில் முதலிடம் பிடித்து விருதை வென்றவர் யார்?
0: மணல் சிற்ப விழாவில் முதலிடம் பிடிச்சது யாரு?
2: இன்னொரு வாட்டி சொல்லலாம். சமீபத்தில் ரஷ்யாவில் நடைபெற்ற 2வது சர்வதேச மணல் சிற்ப விழாவில் முதலிடம் பிடித்து விருதை வென்றவர் யார்? இதுதான் இதுல வந்து குவெஸ்டின்லயே எல்லாமே க்ளூ கொடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா சமீபத்தில் ரஷ்யாவில் நடைபெற்ற 2வது சர்வதேச மணல் சிற்ப விழா அப்படின்னு சொன்னாலே தெரிஞ்சிடும் யாரு அப்படின்ட்டு.
0: அப்போ மிக சுலபமான
2: கேள்வி. கேள்வி இன்னொரு முறை சொல்லிடலாம். சமீபத்தில் ரஷ்யாவில் நடைபெற்ற 2வது சர்வதேச மணல் சிற்ப விழாவில் முதலிடம் பிடித்து விருதை வென்றவர் யார்?
4: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இன்று 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் சாகுபடி அனுபவம், அழகப்பபுரம் சி காப்பித்துறை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும், உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் தரிசில் நிலக்கடலை சாகுபடி, திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

0: நேயர்களுக்காக ஒரு கேள்வி கேட்டிருந்தோம், நேயர்கள் பதில் சொல்றதுக்கு வந்தாச்சு, கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம், பொது அறிவிப்பா சரி நேரலை நிகழ்ச்சி.
0: சொல்லுங்கய்யா, எப்படியாவது சரியான பதில் சொல்லிட்டு தான் அப்படின்னு வந்திருக்காங்க. கேள்வி கேட்டீங்களா சார்?
2: சுதர்சன் பட்நாயக்.
0: சுதர்சன் பட்நாயக், சூப்பர், சரியா பதில் சொல்லிட்டீங்கயா, வாழ்த்துக்கள்.
2: நன்றி.
1: சரி, கூடுதல் தகவலை தெரிஞ்சுக்கலாமா?
0: தெரிஞ்சுக்கலாம். சமீபத்தில் ரஷ்யாவில் நடைபெற்ற இரண்டாவது சர்வதேச மணல் சிற்ப விழாவில் முதலிடம் பிடித்து விருதை வென்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தோம். சுதர்சன் பட்நாயக் அப்படின்னு சரியா

பதில் சொல்லிட்டாங்க. இவர் யார் தெரியுமா? நம்ம இந்தியாவில் உள்ளவங்க தான். ரஷ்யாவின் கலினின் கிராட் பகுதியில் நடைபெற்ற இரண்டாவது சர்வதேச மணல் சிற்ப விழாவில் இந்தியாவின் புகழ்பெற்ற மணற்கலைஞர் சுதர்சன் பட்நாயக் அவர்கள் வந்து முதலிடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார். இப்போட்டியில் அவர் மதிப்புமிக்க ரஷ்ய கிராண்ட் சாண்ட் மாஸ்டர் கோப்பை 2026 வென்றுள்ளார். சர்வதேச அளவில் இத்தகைய மாபெரும் கௌரவத்தை பெற்ற முதல் இந்தியர் என்ற வரலாற்று சாதனையும் இவர் படைத்துள்ளார். நமக்கு எவ்வளோ பெருமை பார்த்தீங்களா? புவி வெப்பமாதல் மற்றும் காலநிலை மாற்றத்தின் உலகளாவிய சவால்களை மையமாக கொண்டு 3 மீட்டர் உயரமுள்ள மணல் சிற்பத்தை அவர் உருவாக்கினாராம். இந்த சிற்பம் சுற்றுச்சூழல் சீரழிவு மற்றும் நிலையான வாழ்க்கையை வலியுறுத்தும் வகையில் வடிவமைக்கப்பட்டிருந்ததாம். பல்வேறு நாடுகளை சேர்ந்த சர்வதேச மணல் சிற்ப கலைஞர்கள் வந்து கலந்த விழாவில் இவர் பங்கேற்றிருக்காரு. இந்தியாவின் புகழ்பெற்ற கலைஞரான சுதர்சன் பட்நாயக் அவர்கள் வந்து ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பூரி பகுதியை சேர்ந்தவராம். இவர் மட்டும்தான் இந்த பரிசை வாங்கியிருக்காரு. கேள்வியும் பதிலே ஒரு முறை சொல்லிடலாம். சமீபத்தில் ரஷ்யாவில் நடைபெற்ற இரண்டாவது சர்வதேச மணல் சிற்ப விழாவில் முதலிடம் பிடித்து விருது வென்றவர் யார்? சுதர்சன் பட்நாயக். நம்ம இந்தியர்

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

0: அடுத்த கேள்வி என்ன என்ன என்ன அப்படின்னு நேர்கள் ஆர்வமா இருக்கிறாங்க. கேள்வி கேட்டலாமா?
1: அவங்களுடைய ஆர்வத்துக்கு அடுத்த தீனி போடுறது மாதிரி கேள்வி கேட்டலாம். சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் அடுத்த கேள்வி.
0: கேள்வி என்னன்றே சொல்லிடலாம்.
1: சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது?
0: நேர்களை சரியான பதில் தெரிந்தால் அழைக்கலாம். நமது நிலை தொலைபேசி எண்களை 2602240 மற்றும் 2907722 முன்னிணைப்பெண்ணாக 0465 2 அலைபேசி 890-325-70-39. கேள்வி ஒன்ஸ் மோர்.
1: சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? இதுதான் கேள்வி.
0: எங்கு அமைந்துள்ளது?
1: ஆமா.
2: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
3: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
2: சனிக்கிழமை
3: தோறும் காலை 10:02
2: ரேடியோ ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.

0: கேள்விக்கான பதில் சொல்றதுக்கு ரெடியா இருக்காங்க. வணக்கம்.
1: வணக்கம் பொதறிவு பாசறை.
0: வணக்கம். வணக்கம். யாரெங்க இருந்து பேசுறீங்க? சொல்லுங்க.

0: கேள்வி கேட்டீங்களா? பதில் தெரியுமா?
1: சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது?
2: அமெரிக்கா. அமெரிக்கா
1: அமெரிக்கா அமெரிக்கா என்ன ஒரு ஆர்வமா வந்து பதில் சொல்லியிருக்கிறாங்க. நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க ஐயா, சரியான பதில நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது இது வந்து நேர்களோட ஆர்வம்.
0: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் பதறி பசரை. வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. பதில் தெரியும். அமைஞ்சிருக்கு. சூப்பர், சரியான பதில் சொல்லிருக்கீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்று சரியான பதில் சொன்னீங்க. வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் ஐயா.
1: சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஹரியானால உள்ள குருகிராம்ல அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் உள்ள ஹரியானா மாநிலத்துல குருகிராம்ல அமைந்திருக்கு. இங்குள்ள குவால் பஹாரியில் அமைந்துள்ள தேசிய சூரிய ஆற்றல் வளாகத்துல இது அமைஞ்சிருக்கு. இந்தியாவில் தலைமையிடத்தை கொண்ட முதல் சர்வதேச அரசுகளுக்கு இடையேயான அமைப்பு அப்படிங்கிற பெருமையும் இது பெற்றிருக்கு. இந்த அமைப்புல, அதாவது சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டணி அமைப்புல வந்து 112 மேற்பட்ட உறுப்பு நாடுகள் மற்றும் 14 கையொப்பமிட்ட நாடுகளின் கூட்டணி இடம்பெற்றிருக்கு. சூரிய ஆற்றலை திறமையா பயன்படுத்தணும் அப்படிங்கறதா இந்த கூட்டமைப்போட முக்கிய நோக்கம். இதற்கான அடித்தளம் வந்து 2015 இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் முன்மொழியப்பட்டிருக்கு. இந்த முயற்சி பாத்தீங்க அப்படின்னா 2015 பாரிஸ்ல நடைபெற்ற ஐக்கிய நாடுகள் காலநிலை மாற்ற மாநாட்டிற்கு முன்னால இந்தியா ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு மற்றும் உறுப்பு நாடுகளோட கூட்டத்துல பிரதமர் மோடி அவர்களால தொடங்கப்பட்டிருக்கு. 2016 அப்போதைய பிரெஞ்சு ஜனாதிபதி பிரான்சுவா ஹோலண்டும் இந்திய பிரதமர் மோடியும் இணைந்து குருகிராம்ல உள்ள தேசிய சூரிய ஆற்றல் நிறுவனத்துல இந்த இதற்கான தலைமையகத்துக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. கேள்வியும் பதிலும் திரும்பவும் தெரிஞ்சுக்கலாம். சர்வதேச சூரிய ஆற்றல் கூட்டமைப்பின் தலைமையகம் எங்கு அமைந்துள்ளது? ஹரியானாவில் உள்ள குருகிராம்ல.

0: வீட்டிற்கு வெளிச்சம் சாளரத்தின் ஊடே,
1: அறிவிற்கு வெளிச்சம் வாசிக்கும் நூலே.
0: வாசிப்பை நாளும் நேசிப்போம்,
1: நல்ல நூல்களை சுவாசிப்போம்.
0: கையடக்க நூலே நம்மை பிரபஞ்சத்தையும் ஆள வைக்கும்.
1: புதன்கிழமை தோறும் காலை 10:02 உங்கள் குமரி பண்பலை 101
0: வாசிப்பை சுவாசிப்போம்.

0: பாடல்களின் மெல்லிசை சரம்,
1: புதிய பாடல்களின் சந்தோஷ ரிதம்,
0: தேர்ந்தெடுத்த பூக்களை கோர்த்து மனம் வீசும் மாலையாக
1: மனதை வருடும் ஒவ்வொரு பாடலும்
0: கேட்க இணைவோம் நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101.
1: தினமும் மாலை 5-2 முல்லை சரம்,
0: இது அன்று முதல் இன்று வரை வெளிவந்துள்ள திரை இசை சரம்,
1: நம் காதுகளில் ரீங்காரம் பாட வருகிறது
0: முல்லை சரம்.
2: குமரிப்பண்பலை 101 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேநீர் நேரம்
3: பொதறி பசரை நேரலை நிகழ்ச்சி.
2: நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்களது பொது அறிவு திறமையை வெளிப்படுத்தி நிகழ்ச்சியை சிறப்பித்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியில் பங்கேற்க முயற்சி செய்த நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அத்தனை நேயர்களுக்கும் நமது குமரி பண்பலை 101 சார்பாக நன்றி சொல்லிடலாமா? கிளாப் பண்ணிடலாமா?
3: கிளாப் பண்ணிடலாம்.
2: நாளைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றுவது இன்றைய எண்ணங்களும் செயல்களும் தாங்க. எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்க வேண்டும். எதையும் சாதிக்க விரும்பும் மனிதனுக்கு நிதானம்தான் அற்புதமான ஆயுதமே தவிர கோபம் இல்லை. எனவே ஓடிக்கொண்டே இருப்போம் விரும்பிய எல்லைக்கோட்டை அடையும் வரை. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு
3: பிரேமா நாகராஜன்,
2: டி செல்வராணி கலைமணி, இன்னும் சில நொடிகள் கேட்கலாம்.
4: செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதா குமரன். வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து

பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர்

0: தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக ஏற்படும் பாதிப்புகளிலிருந்து விவசாயிகளை பாதுகாக்க அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான கியூட் நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாஹூ உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்ப விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில்
1: செந்தமிழ் சொல்லெடுத்து
2: பைந்தமிழ் பாட்டிசைத்து
1: பாங்குடன் பவனி வந்து
2: உங்கள் இதய வினையில் இன்னிசை மீட்டிக் கொண்டிருப்பது
1: உங்கள் குமரிப்பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரிப்பண்பலை 101. நேரம் 4:03.
4: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள்.
5: சிறு குறு நிறுவனங்களுக்கான கடன் உத்தரவாத நிதி திட்டம் மற்றும் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம் குறித்து சில தகவல்கள். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் பெரிய அளவிலான வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் முக்கிய பங்காற்றுபவை சிறு குறு நிறுவனங்கள். அவற்றின் வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் கடன் உத்தரவாத நிதி திட்டம் என்பது சிறு குறு நிறுவனங்கள் எளிதில் கடன் பெற வழிவகை செய்கிறது. இந்த திட்டத்தை மத்திய அரசின் சிறு குறு நிறுவனங்கள் அமைச்சகம் செயல்படுத்துகிறது. இந்த திட்டத்தில் தொழில் முனைவோர் பிணையாக எந்த ஒரு சொத்தையோ அளிக்காமல் பொதுத்துறை மட்டுமன்றி தனியார் வங்கிகளிலும் கடன் பெறலாம். அவ்வாறு வழங்கப்படும் கடனுக்கு கடன் தொகையை பொறுத்தும் பிற குறிப்பிட்ட அலகுகளின் வரையறைகளின் அடிப்படையிலும் ஒரு குறிப்பிட்ட அளவு தொகைக்கு வங்கிகளுக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. உதாரணமாக 5 லட்சம் வரை கடன்களுக்கு 85 விழுக்காடும், 5 லட்சம் முதல் 50 லட்சம் வரைக்கும் உள்ள கடன்களுக்கு 75 விழுக்காடு உத்தரவாதமும் வழங்கப்படுகிறது. பெண்களால் நடத்தப்படும் நிறுவனங்களுக்கு அதிக விழுக்காடு வழங்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. 2020-21 நிதியாண்டில் மட்டும் 36,954 கோடி ரூபாய் அளவிற்கு 8.36 லட்சம் நிறுவனங்கள் இத்திட்டத்தால் பயன்பெற்றுள்ளன. இதேபோல் கடன் தொகைக்கான வட்டி உதவித்தொகை திட்டம், அதாவது இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் ஸ்கீம், சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு பெரிதும் பயனளிக்கும் ஒரு உன்னத திட்டமாகும். இதன்படி உரிய GST எண் அல்லது உத்தியோக் ஆதார் எண் உள்ள சிறு மற்றும் குறு நிறுவனங்களுக்கு அவர்கள் பெறும் கடன் தொகையின் வட்டியில் 2% தள்ளுபடி தரப்படுகிறது. உதாரணமாக ஒருவர் தன் தொழில் அபிவிருத்திக்காக 20 லட்சம் கடன் தொகையை வங்கியில் 10% வட்டியில் பெறுகிறார் என்றால் அரசு அவருக்கு 2% தள்ளுபடி அளிக்கிறது. எனவே அவர் 8% வட்டி செலுத்தினால் போதுமானது. இத்திட்டம் 1 கோடி வரைக்கான கடன்களுக்கு வழங்கப்படுகிறது.

0: நாளும் யோகா நலமுடன் வாழ்வு. யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள் தரும் தகவல்கள் கேட்கலாம்.
1: யோகா ஃபார் கிட்ஸ். யோகா ஃபார் கிட்ஸ் அப்படின்னா குழந்தைங்களுக்கு யோகா. குழந்தைங்களுக்கு யோகா நம்ம பண்ற மாதிரி மெதுவா சுவாசத்தை உள்ளெடுத்து கைகளை மெதுவாக நீட்டணும் இந்த மாதிரிலாம் சொல்லிக் கொடுத்தா குழந்தைங்களுக்கு ரொம்பவே போர் அடிக்கும். அப்ப அவங்களுக்கு எந்தெந்த மாதிரி யோகா கொடுக்கணும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுக்கலாம். இப்ப குழந்தைங்களுக்கு யோகா பண்ணும்போது அவங்க வந்து ஒரு குழந்தை மட்டும் நின்று யோகா பண்ணுதுதான் கண்டிப்பா அந்த குழந்தையால பண்ண முடியாது. சோ ஒரு குரூப் ஆஃப் பிள்ளைங்களை நிக்க வச்சுட்டு ஒரு மூணோ நாலோ பிள்ளைங்க இல்ல எவ்வளவு இருந்தாலும் நிக்க வச்சுட்டு அவங்களுக்கு சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இடையில இடையில மோட்டிவேட் பண்ணி மோட்டிவேட் பண்ணி ஒவ்வொரு ஆசனங்களாம் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனா எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது பிரீத் கான்சென்ட்ரேஷன் வந்து அவங்களுக்கு ஈஸியா அவங்களுக்கு கம்ஃபர்டபுளா அவங்களுக்கு இருக்காது. அப்போ என்ன பண்ணலாம்னா பெஸ்ட் ஆசனா ஃபார் கிட்ஸ் அப்படின்னா ட்ரீ போஸ், தாடாசனம் சொல்லுவாங்க, ரொம்ப ஹைட்டா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். சோ அந்த தாடாசனத்தை பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணுங்க, பண்ணும்போது குழந்தைங்க மாறி மாறி பார்ப்பாங்க, மாறி மாறி பார்த்து பார்த்து பண்ணும்போது அவங்க இன்னும் மோட்டிவேட் ஆவாங்க. அதே மாதிரி மூச்சு பயிற்சியும் ஸ்டார்டிங்லாம் அவங்க வந்து ரொம்ப டீப்பா பிரீத் பண்றதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப புஷ் பண்ணக்கூடாது, ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. நார்மலி அவங்க இருக்கும்போது அப்படி கண்களை மூடி உட்கார்றதுக்கும் அதெல்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கும். அதை அப்படி கண்களை மூடி உட்கார்றதுக்கும் அவங்க மெதுவாக பிரீத உள்ளிடுங்க, மெதுவாக பிரீத வெளியிடுங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் யோகா போஸ்டர்ஸ் பண்ண வச்சு அவங்களுக்கு போட்டோஸ்லாம் எடுத்து நம்ம காமிக்கும் போது அவங்க வந்து அதன் மூலமா அவங்க ரொம்ப மோட்டிவேட் ஆவாங்க. இதுதான் அவங்கள வந்து இன்ட்ரெஸ்ட் கொண்டு வர்றதுக்கான ஒரு வழி. அப்ப குழந்தைங்களுக்கு நம்ம வந்து யோகா சொல்லி கொடுக்கும்போது கொஞ்சம் விளையாட்டாவே சொல்லி கொடுக்கணும், வேற ரெண்டு மூணு பிள்ளைங்களோட சேர்த்து சொல்லி கொடுக்கணும், அவங்க அவங்களுக்குள்ள என்ஜாய் பண்ணி சொல்லி கொடுக்கணும். அவங்க வந்து ரொம்ப ஹார்டா நம்ம வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது. நாள் போக போக அவங்க தன்னாலே கத்துக்குவாங்க. அந்த யோகா பண்ற பழக்கத்தை குழந்தைங்களிடம் நம்ம விதைக்க வேண்டும். குழந்தைங்களுக்கு நம்ம யோகா கொடுக்கும்போது அவங்கள படுக்க வச்சுட்டு கண்களை மூடி இப்போ உங்க கால் எப்படி இருக்குது, கால் விரல்கள் சின்னதா அசைக்கும் போது கால்கள் எப்படி இருக்குது, படுத்திருக்கும் போது கால்கள்ல வந்து ரொம்ப காற்று தொட்டு போகும்போது எப்படி இருக்குன்றத குழந்தைங்கள்ட்ட கேட்கும் போது அவங்க வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணுவாங்க. அந்த ஃபீலிங்ஸ் நம்ம வந்து விதைச்சிட்டோம்னா அவங்க ரொம்ப சூப்பரா யோகாவை வந்து விரும்புவாங்க. விரும்பினாலே அவங்க பண்றதுக்கு ரொம்ப தயாராயிருவாங்க.
0: இதுவரை நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தந்தவர் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள்.
2: உலக ஒலிம்பிக் தினம் குறித்த சிற்றுரை கேட்கலாம்.
3: உலக ஒலிம்பிக் தினம் உலக மக்களிடையே விளையாட்டின் முக்கியத்துவத்தையும் ஒற்றுமை உணர்வையும் அமைதியையும் வலியுறுத்தும் நோக்கில் ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 23 தேதி உலக ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்படுகிறது. 1894 ஆண்டு ஜூன் 23 அன்று நவீன ஒலிம்பிக் இயக்கத்தை மீண்டும் தொடங்கியதன் நினைவாக இந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது. இதனை பிரெஞ்சு கல்வியாளரும் நவீன ஒலிம்பிக் போட்டிகளின் தந்தையுமான பியர் டி கூப்பர்டின் உருவாக்கினார். ஒலிம்பிக் போட்டிகள் வெறும் விளையாட்டு போட்டிகள் மட்டுமல்ல, அவை உலக நாடுகளை ஒன்றிணைக்கும் ஒரு பெரிய மேடையாகும். மொழி, மதம், இனம், அரசியல் வேறுபாடுகளை தாண்டி அனைத்து நாடுகளின் வீரர்களும் ஒரே இடத்தில் கூடுவதன் மூலம் உலக சகோதரத்துவம் மற்றும் அமைதி என்ற உயரிய செய்தியை உலகிற்கு எடுத்து செல்கின்றன. உலக ஒலிம்பிக் தினத்தின் முக்கிய நோக்கம் அனைத்து வயதினரையும் விளையாட்டில் ஈடுபட ஊக்குவிப்பதாகும். உடல் ஆரோக்கியம், மன வலிமை, ஒழுக்கம், பொறுமை, விடாமுயற்சி போன்ற நல்ல பண்புகளை வளர்ப்பதில் விளையாட்டு முக்கிய பங்கு வகிக்கிறது. அதனால் இந்த நாளில் உலகம் முழுவதும் பல்வேறு ஓட்டப்பந்தயங்கள், விளையாட்டு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள், உடற்பயிற்சி முகாம்கள் மற்றும் இளைஞர்களுக்கான போட்டிகள் நடத்தப்படுகின்றன. ஒலிம்பிக் கொடியின் 5 வளையங்கள் உலகின் 5 கண்டங்களின் ஒற்றுமையை குறிக்கின்றன. மேலும் வேகமாக, உயரமாக, வலிமையாக, ஒன்றாக என்ற ஒலிம்பிக் முழக்கம் மனிதர்களை ஒன்றிணைத்து முன்னேற வேண்டும் என்ற செய்தியை உணர்த்துகிறது. இந்தியாவும் ஒலிம்பிக் போட்டிகளில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்துள்ளது. பல இந்திய வீரர்கள் தங்களது திறமையால் உலக அரங்கில் நாட்டின் பெருமையை உயர்த்தியுள்ளனர். அவர்களின் சாதனைகள் இளைஞர்களுக்கு ஊக்கமாக உள்ளன. இன்றைய இளைஞர்கள் விளையாட்டை வெறும் பொழுதுபோக்காக மட்டும் கருதாமல் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். விளையாட்டின் மூலம் தனிநபர் வளர்ச்சியும் நாட்டின் முன்னேற்றத்தையும் அடைய முடியும். எனவே உலக

0: ஒலிம்பிக் தினம் என்பது ஒரு நினைவு நாளாக மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம், ஒற்றுமை, அமைதி மற்றும் உலக சகோதரத்துவத்தை போற்றும் ஒரு சிறப்பு நாளாகும். அனைவரும் விளையாட்டில் ஆர்வம் கொண்டு விளையாடு, கற்று வளரு என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் ஆரோக்கியமான மற்றும் ஒற்றுமை நிறைந்த உலகை உருவாக்க முடியும்.
1: உலக ஒலிம்பிக் தினம் குறித்த சிற்றுரை கேட்டீர்கள். வானிலை எச்சரிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று முதல் வரும் 27ஆம் தேதி வரை தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இசைச்சாரல் இதமாய் நினைக்க குமரி பண்பலை 101 இனி திரை இசை கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக என் ஆசை ராசாவை படத்திற்காக உன்னிகிருஷ்ணன், ஸ்வர்ணலதா பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: படபடக்கும் பட்டாம்பூச்சிகளாய்
1: பண்பலை 101
0: நம் வீட்டு செல்ல சீட்டுக்களின் குரல்கள்.
1: தினந்தோறும் இரவு 8:05
0: பட்டாம்பூச்சிகள்,
1: இது குழந்தைகளுக்கான நேரலை நிகழ்ச்சி.

செல்ல குழந்தைகளே, இது உங்களுக்கான நிகழ்ச்சி பட்டாம்பூச்சிகள். இரவு 8:05 நிகழ்ச்சி பங்கேற்று உங்களுடைய திறமைகளை நீங்கள் வெளிப்படுத்தலாம். திரை இசையில் தொடர்ந்து வருவது புதுநெல்லு புதுநாத்து படத்திற்காக சித்ரா அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல் இசை இளையராஜா.

0: மதுர தமிழோடு
1: தென் பாண்டி இசையோடு
0: தேனிசை சாரலில் நனைய வைப்பது
1: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 4:30. நேர்களை இப்பொழுது தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் கல்வி ஒலிபரப்பு விளம்பரதார நிகழ்ச்சி கேட்கலாம்.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சுதாகுமரன். வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்துவதில் உள்ள சவால்களை அகற்ற அனைத்து தரப்பினரும் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும் என பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். ஜனசங்க நிறுவனர் டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் நினைவு தினத்தையொட்டி பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தொலைநோக்கு பார்வை கொண்ட தலைவராகவும் கல்வியாளராகவும் திகழ்ந்தார் என்று கூறியுள்ளார். நாட்டின் ஒற்றுமைக்காக போராடிய டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் தியாகமும் தேசப்பற்றும் நாட்டு மக்களுக்கு வழிகாட்டியாக திகழ்வதாக தகவல் ஒலிபரப்புத்துறை

இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபெட் நிறுவனம் மூலம் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயன்பெற்று வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சர்வதேச அளவிலான பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் பிரிக்ஸ் நாடுகள் ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டியதன் அவசியத்தை தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் வலியுறுத்தியுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின்

0: அறிவித்துள்ளது. காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 52வது கூட்டம் ஆணையத்தின் தலைவர் திரு எஸ் கே ஹல்தார் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது. தமிழக அரசின் சார்பில் நீர்வளத்துறை செயலாளர் திரு சத்யபிரதா சாகு உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர். ஆசிரியர் தகுதி தேர்வு விவகாரத்தில் சென்னை, திருச்சி, கோவை, மதுரை உள்ளிட்ட 18 இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். மத்திய அரசுடன் இணக்கமாக செயல்பட தமிழக அரசு விரும்புவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை மறு தேதி குறிப்பிடாமல் இன்று ஒத்திவைக்கப்பட்டது. கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்க முதலமைச்சர் திரு விஜய் உத்தரவிட்டுள்ளார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா 1 வெள்ளி 1 வெண்கலப்பதக்கம் வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை நேர புதுமையாய், பகலுக்கு ஏற்ற குளுமையாய்,
2: இரவு பொழுதின் இனிமையாய்,
1: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
2: குமரி பண்பலை 101.
1: குமரி பண்பலை 101.
3: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 5:03. இதமான மாலை இரவை நோக்கி நகரும் வேளை முலைச்சரமாக மனம் பரப்ப வருவது அன்று முதல் இன்று வரையிலான திரை சிச்சரம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக ஆனந்தி படத்தில் பி சுசிலா பாடிய பாடல், பாடலுக்கு இசை எம் எஸ் விஸ்வநாதன், பாடல் கண்ணதாசன். அன்பின் வழியை, அன்பில்லா வழியை அழகாய் உரைக்கும் அமுத கானம் இது. கடவுளையும் கண்ணில் காட்டும் கருணை என்ற ஒளி தீபம் மட்டும்.

0: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
1: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
2: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் காண்டாக்ட் 8903000505.
3: சிறம் நிகழ்ச்சியில் இனி இதே கமலம் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா பாடிய பாடல். பாடல் வரிகள் கண்ணதாசன், இசை கே வி மகாதேவன். தோகை இளமையிலே துணையாய் தங்கும் தோள் கண்டதால் பிறந்ததோ தோழிராகம். தோகை அவள் அருகிருந்தால் தோழிராகம் மட்டுமல்ல ராகமாளிகையும் பிறக்கும் தானே.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போது முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
3: பொதுநலன்
0: கருதி வெளியிடுவோர், ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101. நேரம் 5:15, குமரி பண்பலை 101 மூலச்சரம். அன்று முதல் இன்று வரையிலான திரைசி சரம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி பொல்லாதவன் படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிச்சேரம் பாடிய கண்ணதாசனின் பாடல், இசை எம் எஸ் விஸ்வநாதன். காதல் வில்லேந்தி கனை தொடுக்கும் மன்மதரும், பொறுவவில் கொண்டு கண்ணில் காதல் அம்பு தொடுக்கும் மாதவளும், காதல் வந்து சொல்லும் காதல் செய்தி என்னவோ,

ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101 இந்த இரவு 7:30 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் சாகுபடி அனுபவம், அழகப்பபுரம் சி காப்பித்துறை அவர்களுடன் வேளாண் நேரலை, அமுத சுரபி, காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் தரிசில் நிலக்கடலை சாகுபடி, திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும்.

நிகழ்ச்சியில் இனி ருசி கண்ட பூனை படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடல் இசை இளையராஜா. வெண்ணை அள்ளி தின்றுவிட்டு மண்ணை வாயில் கட்டிய மாதவா, உன்னை எண்ணி உருகும் பிள்ளை தன்னை கக்க மறந்தாயா.

心当

0: அம்மு என்ன இது, பிள்ளை உன் மேல ஏறி மிதிச்சுருக்கா, நீ பேசாம படுத்திருக்க. டேய் டேய் இறங்குடா, அம்மாக்கு வலிக்குள்ள, நல்ல பிள்ளைல இறங்கு மக்களே.
1: ஐயோ அக்கா, நான் தான் மிதிக்க சொன்னேன், குறுக்கு பயங்கர வலி, குறுக்குல கொஞ்சம் மிதிச்சா எதம்மா இருக்கும், அதனாலதான்.
0: குறுக்கு வலி போக நீ குறுக்கு வழி தேடுறியாக்கும். உன்னோட இந்த குறுக்கு வலிக்கு, அதாம்மா முதுகு வலிக்கு முறையான ட்ரீட்மெண்ட் நான் சொல்லட்டுமா?
1: இதத்தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது புது ட்ரீட்மெண்ட் அக்கா? அதுக்கு எங்க போகணும்?
0: எங்கயும் போக வேண்டாம், நம்ம பழங்கால முறைதான், சிம்பிள் ட்ரீட்மெண்ட், பயிற்சி எடுத்துக்கிட்டா வீட்டிலேயே தொடர்ந்து பண்ணலாம்.
1: சீக்கிரமா சொல்லுங்க அக்கா.
0: யோகாசனம் இருக்கு தெரியும்ல, அதத்தான் சொல்ல வந்தேன்.
1: யோகாசனம் தெரியும், யோகாசனம் செஞ்சா முதுகு வலி குறைஞ்சிருமா என்ன?
0: யோகாசனம் செஞ்சா முதுகு வலி மட்டும் இல்ல, எத்தனையோ பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும்.
1: நிஜமாவா? சரி, இப்ப மத்த பிரச்சனைகளை விடுங்க, ஆசனங்கள் நிறைய இருக்குதானே, என்னோட முதுகு வலிக்கு

0: ஒரு ஆசனம் சொல்லுங்க பாப்போம்.
1: முதுகு வலிக்கு எத்தனையோ ஆசனங்கள் இருந்தா கூட இப்போ ஈஸியா கத்துக்கிற மாதிரி, எளிமையா செய்யற மாதிரி ஒரு ஆசனம் சொல்றேன். அதுக்கு பேரு சேது பந்தாசனம் அப்படின்னு சொல்றாங்க. பிரத்யேகமா முதுகு வலிக்கான ஆசனமாக மட்டுமே இது சொல்லப்படுது. தரையில ஒரு விரிப்ப போட்டு அதுல நேரா வானத்தை பார்த்து படுத்துச்சு. நம்மளோட கைகள் ரெண்டையும் உடம்போட சேர்த்து நேரா நீட்டி வச்சுக்கணும். அந்த காலை வந்து மடக்கி வச்சுக்கணும். முடிஞ்சதுன்னா காலோட அந்த கணுக்கால் இருக்குல்ல, அந்த காலை வந்து நம்ம பிடிச்சு வச்சுக்கலாம். உடம்பு முழுதையும் மெல்லமா நம்ம தூக்க ஆரம்பிக்கணும். அப்படி தூக்கிட்டு ஒரு 10 எண்ணிக்கை வர நம்ம சொல்லிட்டு மெதுவா அந்த உடம்ப நம்ம கீழே வைக்கும் போதே நமக்கு அந்த வலியில ஒரு சின்ன மாற்றம் இருக்கத உணர முடியும்.
0: அப்படியாக்கா? அப்ப நான் உடனே நீங்க சொன்ன மாதிரி சேது பந்தாசனம் செஞ்சு பாக்கவா?
1: ஏய், என்ன பண்ற? இப்பவே யோகா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவ போல இருக்க. நான் உனக்கு முறையா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லி தரேன். அப்புறமா நீ முயற்சி பண்ணு. முறையான ஒரு யோகா பயிற்சி சொல்லி தரக்கூடியவங்களை போய் பார்த்து அவங்க கிட்ட கத்துக்கிட்டு வந்து நீ யோகா செய்யறதுதான் சரியா இருக்கும்.
0: சரிக்கா, நம்ம ஆரோக்கியத்துக்கும் நல்வாழ்வுக்கும் ஒரு முழுமையான வழியை சொல்லி தருது இந்த யோகாசனம். அப்படித்தானேக்கா?
1: சரியா சொன்ன. உடலுக்கும் மனதுக்குமான ஒரே பயிற்சி யோகாதான்.
2: நேரம் 5:28. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முல்லைச்சரம் அன்று முதல் இன்று வரையிலான திரைசைச்சரம் நிகழ்ச்சியில். இனி இதய தாமரை படத்தில் SP பாலசுப்ரமணியன் சித்ரா பாடிய வைரமுத்துவின் பாடல், இசை சங்கர் கணேஷ். காதல் தேவதையின் ஆட்சி வாழ்வின் கடைசி வரை நீளுமா? காவியமாய் இவன் வாழ்வு, காலமெல்லாம் சந்தோஷம் பாடுமா?

இனி உன்னை சொல்லி குற்றமில்லை படத்திற்காக கே ஜே ஏசுதாஸ் சித்ரா பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் வாலி. வண்ணக்களஞ்சியமாய் வஞ்சியவள் வந்தால் சொர்க்கமாய் மாறாதோ, சொந்தங்கள் வாழ்த்தோடு சுகமான காவியமாய் சுடர்விடும் வாழ்வு.

செல்ல குழந்தைகளை, இந்த இரவு 8:05 பட்டாம்பூச்சிகள் உங்களுக்கான நேரலை நிகழ்ச்சி காத்திருக்கு. நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402902, அலைபேசி எண் 8903252319.

நேரம் 5:39 நிமிடம். மலைச்சாரம் நிகழ்ச்சியில் இனி தேவதையை கண்டேன் படத்திற்காக ப விஜயின் பாடலை பாடியோர் ஹரிஷ் ராகவேந்திரா, கங்கா, இசை தேவா. அழகே பொறாமை கொள்ளும் அழகு இவளை கைப்பிடிக்க பிரம்மனிடம் மனு கொடுக்கவே காத்திருக்க வேண்டுமென்றால் கரம் பிடிக்க காலம் காலமாய் காத்திருக்க வேண்டுமோ?

கடைக்குட்டி சிங்கம் படத்திற்காக டீமான் இசையமைத்து வந்தனா ஸ்ரீனிவாசனுடன் இணைந்து பாடிய பாடல். பாடல் வரிகள் யுகபாரதி. நெஞ்சம் கவர்ந்தவள் தேவதையாக மட்டும்தான் இருக்க வேண்டுமா? வீட்டுக்காரியாக முன் இங்கே சண்டைக்காரியாக.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் முல்லைச்சரம் நிகழ்ச்சியில் இனி வாத்திய படத்திற்காக ஜி வி பிரகாஷ் இசையில் ஸ்வேதா மோகன் பாடிய பாடல். காதல் தேர்வெழுதி காத்திருக்கிறாள். மதிப்பெண்ணோடு திருமதி பட்டமும் கிடைக்குமா?

0: சேனாதிபதி, நம் வீரர்கள் அனைவரும் தயாரா?
1: ஆமாம் மன்னா.
0: யானைப்படைகள்
1: தயார் மன்னா.
0: குதிரைப்படைகள்
1: கிளம்பிவிட்டது மன்னா.
0: சரி, புறப்படுவோம்.
2: ஆஹா, மன்னர் போருக்கு செல்லும் அன்றா நான் தாமதமாக வருவது? சரி, சமாளிப்போம். காலை வணக்கம் மன்னர் வேந்தே.
0: வணக்கம் வணக்கம், அரசவைக்கு வரும் நேரமாயுது.
2: அது வந்து மன்னா.
0: சரி, புறப்படுவோம், வாரும்.
2: சற்று பொறுங்கள் மன்னர் வேந்தே, இதோ எனது வாளை எடுத்துவிட்டு வருகிறேன்.
0: வாள் எதற்கு?
2: போருக்கு.
0: போருக்கு செல்வது யார்?
2: நான் தானே மன்னா. என்ன மன்னா சிரிக்கிறீர்கள்?
0: அட மங்குனி மந்திரி, நம் பக்கத்து காட்டு பகுதியில் சுவை மிகுந்த காய்கனிகள் கனிந்திருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் குதிரைப்படையில் சென்று யானைப்படையில் அவற்றை கொண்டு வரலாம் என புறப்பட்டோம். ஆனால் நீர்?
2: அதுதானே பார்த்தேன், இவராவது போருக்கு செல்வதாவது.
0: அங்கே என்ன முணுமுணுப்பு? தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101
2: இன்றைய குறுஞ்செய்தி.
0: சிரிக்கவும் சிந்திக்கவும்.
3: நிறைவாக 10 தலைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் இசையில் கபிலன் வரிகள், ஏ ஆர் அமீன், சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியது. காதல் வானில் சிறகடித்த காலங்கள், சூறைக்காற்றில் சிக்கிய பறவை இறகுகளாய், மறந்து போகுமோ மங்கையின் நெஞ்சம்.

0: நேர்களை இதுவரை முல்லச்சரத்தில் மனம் வீசியது அன்று முதல் இன்று வரையிலான திரை இசை மலர்கள்.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
0: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6 மணி. நிகழ்ச்சி நிரல் கேட்பதற்கு முன்,
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: குமரிப்பண்பலை 101 இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக இருக்கும் நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு. முதலில் இன்றைய நிகழ்ச்சிகள். இன்று மாலை 6:10 சேவை செய்திகள், 6:15 திரை இன்மன், 6:20 மெல்லிசை, 6:40 திரை இசை, 7:00 சட்டப்பேரவையில் இன்று, 7:10 திருப்பூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் பி சபரீஷ், 7:25 உழவர் உலகம், இதில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி, இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண்மை சாகுபடி அனுபவம், வேளாண் நேரலை பங்கேற்கிறார் அழகப்பபுரம் சி காப்பித்துறை அவர்கள், கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சார்.

வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுது சுரபி, இதில் காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல், நொடிகளில் சில நுட்பங்கள், நெல் தரிசில் நிலக்கடலை சாகுபடி. தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள். இரவு 8 மணிக்கு செய்தி அறிக்கை, 8:05 பட்டாம்பூச்சிகள் சிறுவர் நேரலை, 8:30 திரைசை, 9:15 திரைசை, 10:05 நிலா மற்றும் நேரலை நிகழ்ச்சி, 11 மணிக்கு மனசு மயங்கும் திரைசை, நள்ளிரவு 12 மணி முதல் நாளை அதிகாலை 5 மணி வரை விடியும் வரை திரைசை, நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை

அனைவரை விடியும் வரை திரைசை நாளை அதிகாலை 5 மணி முதல் 5:54 வரை மங்களநாதம். இதுவரை இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பு கேட்டீர்கள். இனி நாளைய நிகழ்ச்சிகள். நாளை காலை 6:02 நிகழ்ச்சி நிரல், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் க அம்சப்பிரியா அவர்கள், படைப்பு கோயம்புத்தூர் வானொலி நிலையம். 6:15 குரளமுதம், தொடர்ந்து பக்தி மாலை. 6:55 உழவர்களுக்கான அறிவிப்புகள். 7:00 வட்டார செய்திகள். முற்றத்தில் இன்று அரும்புகளின் குறும்புகள். 7:25 செய்தி செய்திகள். 7:30 இன்றைய குறுஞ்செய்தி. 7:35 தென்குமரி தேனலை, இதில் திரை இசை பொதறிவு வினவிடை. தொடர்ந்து தேதியும் செய்தியும். செய்தி சுருக்கம் ஒலிபரப்பாகும் நேரங்கள் காலை 8 மணி, 9 மணி, 10 மணி, 11 மணி, மாலை 4 மணி, 5 மணி, 10 மணி. 7:50 தொடரும் தென்குமரி தேனலில் வடசேரி உழவர் சந்தை காய்கறி விலை விவரம், அரசு கொள்முதல் நிலையங்களில் நெல் விலை விவரம், அணைகளின் நீர்மட்ட நிலவரம், திரை இசை ஆகியன கேட்கலாம். நாளை காலை 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன், கவிஞர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை வழங்குபவர் விஸ்வபாரதி அவர்கள், படைப்பு சென்னை வானொலி நிலையம். 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி, திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம். 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி, பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள் உரை வழங்குபவர் யோகா பயிற்றுநர் எம் சண்முக பிரியா அவர்கள், படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். ஒன்பது சர்மரோக நிவாரணி சாய்பால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 9:07 வசந்த அழைப்பு தொலைபேசி வழி நேயர் விருப்பம் நேரலை நிகழ்ச்சி. 10:02 வாசிப்பை சுவாசிப்போம். 10:30 திரைசை. 11:02 எக்ஸோர். தொடர்ந்து பேசுங்க மக்களை பேசுங்க, கொலன்விளை அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்களின் சிறுவர் நேரலை நிகழ்ச்சி. 11:30 குமரி பண்பலையுடன் வாழ்க்கையில் சந்தித்த சவால் நேரலை நிகழ்ச்சி. 12:00 நிகழ்ச்சி நிரல். 12:10 மனம் நனையும் மதுரமழை, இது தேரல் சுவையில் சாரலிசை. 12:10 தவறாமல் கேளுங்கள் நேயர்களே. இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 6:11 சேவை செய்திகள். மின்தடை பற்றிய அறிவிப்பு. செம்பன்விளை, சேரமங்கலம், முட்டம் துணை மின் நிலையங்களில் மின் உபகரணங்கள் அவசர பராமரிப்பு பணிகள் மேலும் உயர் மின்னழுத்த பாதைகள் பராமரிப்பு பணிகள் நடைபெற இருப்பதால் நாளை காலை 9 முதல் பிற்பகல் 3 வரை செம்பன்விளை, திக்கணங்கோடு, தெங்கன்குழி, மத்திக்கோடு, சேனம்பிளை, சாஸ்தான்கரை, குளச்சல், கொட்டில்பாடு, சைமன் காலனி, கோடிமுனை, உடையார்விளை, லட்சுமிபுரம், கல்லுக்கூட்டம், கீழ்கரை, பத்தரை, இரும்பிலி, ஆலஞ்சி, குறும்பனை, வாணியக்குடி, குப்பியன்தரை, பாலப்பள்ளம், மிடாலக்காடு, பிடாகை, பெத்தேல்புரம், திங்கள் நகர், இரணியல், கண்டன்விளை, குசவன்குழி, நெய்யூர், பட்டறிவிளை, தலக்குளம், சேரமங்கலம், அழகன்பாறை, கருமன்கூடல், மண்டைக்காடு, நடுவூர்கரை, ஐயாரியை, பரப்பற்று, கூட்டுமங்கலம், புதூர், மணவாளக்குறிச்சி, பிள்ளையார் கோவில், கடியப்பட்டினம், அம்மாண்டிவிளை, வெள்ளமோடி, வெள்ளிச்சந்தை, முட்டம், சக்கப்பத்து, ஆற்றின்கரை, சாத்தன்விளை, ஆலன்விளை, திருநயினார்குறிச்சி, குருந்தன்கோடு, கட்டிமாங்கோடு ஆகிய இடங்களுக்கும் அவற்றை சார்ந்த துணை கிராமங்களுக்கும் மின் விநியோகம் இருக்காது. குறிப்பிட்ட நேரத்தில் மின் பாதைகளுக்கும் மின் கம்பங்களுக்கும் இடையூறாக இருக்கும் மரக்கிளைகளை வெட்டி அப்புறப்படுத்த பொதுமக்கள் ஒத்துழைப்பு தருமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள்.

0: வருங்கால வைப்பு நிதி நிறுவனம் நாகர்கோவில் மற்றும் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் நாகர்கோவில் இணைந்து நடத்தும் நிதி ஆப்கே நிகர் 2.0 வைப்பு நிதி உங்கள் அருகில் மற்றும் சுவிதா சமாகம் எனும் குறைதீர்ப்பு முகாம் வரும் 27ஆம் தேதியன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை எஸ் எம் மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி எஸ் எம் நகர் மயிலாடி கன்னியாகுமரி மாவட்டம் என்ற முகவரியில் நடைபெறவுள்ளது. ஜூன் மாதம் 2025க்கான நிதி ஆப்கே நிகரத்தின் கருப்பொருள் செயற்கை செயல்முறை எளிமையாக்குவது, பணம் எடுத்துக்கொள்ளும் நலன், கோரிக்கை செயலாக்கம். இம்முகாமில் இன்னும் 3 மாதங்களில் 58 வயதை அடையும் உறுப்பினர்கள் ஓய்வூதிய ஆவணங்களை சமர்ப்பிப்பது தொடர்பான சந்தேகங்களை வைப்பு நிதி உங்கள் அருகில் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் நேரடி மாணவர் சேர்க்கை வருகிற 30ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேர்வதற்கு வயது வரம்பு ஆண்களுக்கு 14 முதல் 40 வயது வரை, பெண்களுக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ITIயில் பல்வேறு பொறியியல் மற்றும் பொறியியல் அல்லாத தொழிற்பிரிவுகளில் சேர்ந்து பயிற்சி பெற 8ஆம் வகுப்பு தேர்ச்சி, 10ஆம் வகுப்பு தேர்ச்சி, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி தேர்ச்சி தோல்வி மற்றும் இடைநின்றோர் அனைவரும் விண்ணப்பிக்கலாம். அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் கோணம் நாகர்கோவிலில் தொழில் 4.0 திட்டத்தின் கீழ் அதிநவீன தொழில்நுட்ப புதிய தொழில் பிரிவுகள் அட்வான்ஸ்ட் CNC மெஷினிங் டெக்னீஷியன், இண்டஸ்ட்ரியல் ரொபாட்டிக்ஸ், டிஜிட்டல் மேனுபேக்சரிங் மற்றும் மெக்கானிக் எலக்ட்ரானிக் வெஹிக்கிள் ஆகிய 3 தொழிற்பிரிவுகள் தொடங்கப்பட உள்ளன. அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கட்டணமின்றி பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அரசு மற்றும் அரசு உதவி பெறும் தொழிற்பயிற்சி நிலையங்களில் சேரும் மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை மாதம் 750 ரூபாய், பேருந்து கட்டண சலுகை, மிதிவண்டி, பாடப்புத்தகங்கள், வரைபட கருவிகள், 2 செட் சீருடைகள், 1 செட் காலணிகள் போன்ற சலுகைகள் அரசால் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் புதுமைப்பெண் மற்றும் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் அரசு பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் மற்றும் ஆங்கில வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும், அரசு உதவி பெறும் பள்ளிகளில் 6 முதல் 10 அல்லது 12ஆம் வகுப்பு வரை தமிழ் வழியில் பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் மாதம் 1000 ரூபாய் கல்வி உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. சேர்க்கை தொடர்பான மேலும் விவரங்களுக்கு நாகர்கோவில் கோணம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலைய முதல்வரை நேரில் அணுகவும், அரசு தனியார் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் அதிக அளவில் வேலைவாய்ப்புகள் உள்ளதால் அனைவரும் அரசு ITIயில் சேர்ந்து பயன்பெறலாம் என நாகர்கோவில் கோணம் அரசு தொழிற்பயிற்சி நிலைய முதல்வர் தெரிவித்துள்ளார். சேவை செய்திகள் கேட்டீர்கள். குமரி பண்பலை 101 இனி வருவது
1: மொழியின் அழகும் அறிவியல் ஆச்சரியமும் தினமும் 5 நிமிடத்தில். குட் ஈவினிங் நேயர்களே,
2: நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் தமிழ்.
1: இன்னைக்கு தமிழ்ல நாம தெரிஞ்சுக்க போற வார்த்தை நடலை. நடலை அப்படின்னா துன்பம், வருத்தம், துயரம், சமயங்கள்ல பொய்மை, இதையும் கூட குறிக்கும் இந்த வார்த்தை. ஒருவருடைய மனவேதனை அல்லது ஒருவருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்களை குறிக்கிறதுக்காக இந்த சொல் பெரும்பாலும் பயன்படுத்தப்படுகிறது.
2: தேவாரத்துல திருநாவுக்கரசர் பாடியிருக்காரு, நடலை வாழ்வு கொண்டு என் செய்தீர், அதாவது பொய்மை நிறைந்த இந்த வாழ்க்கையை வைத்துக் கொண்டு என்ன சாதித்தீர்கள் அப்படின்னு கேக்குறாரு. அதே மாதிரி பிறருக்கு நடலை விளைவிக்கும் செயல்களை ஒருபோதும் செய்யக்கூடாது, பிறருக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை நாம ஒருபோதும் செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் இந்த வாக்கியத்திற்கான அர்த்தம்.
1: நம்ம நிகழ்ச்சியோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ் வேர்ட்.
2: ஒருவர் ஒரு சூழலை மிக விரைவா புரிஞ்சுகிட்டு அதை தனக்கு சாதகமா பயன்படுத்தும் திறமையை கொண்டிருக்கிற நபரை நாம அஸ்டியூட் அப்படின்னு சொல்லலாம்.
1: எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் பார்க்கலாம். He is an astute businessman who can predict market changes. அதாவது அவர் சந்தை மாற்றங்களை எல்லாம் முன்கூட்டியே கணிக்கும் திறன் கொண்ட ஒரு விவரமான தொழிலதிபர் அப்படின்னு அர்த்தம்.
2: நம்ம நிகழ்ச்சியோட அடுத்த செக்மெண்ட் சயின்ஸ்.
1: இன்னைக்கு சயின்ஸ் செக்மெண்ட்ல நாம தெரிஞ்சுக்க போற ஒரு விஷயம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு நாம டிஜிட்டல் பண பரிவர்த்தனையில UPI அதாவது யூனிஃபைட் பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் அப்படிங்கறத பயன்படுத்தி தான் பணம் அனுப்புவோம், பணம் பெற்றுக்கொள்றோம், எல்லாம் செய்யறோம் இல்லையா. டிஜிட்டல் வேர்ல்டுல இது வந்து ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த UPI எப்படி வேலை செய்யுது அதுதான் நாம இன்னைக்கு டீடைலா

0: தெரிஞ்சுக்கப்போம்.
1: முன்னாடி எல்லாம் பணம் அனுப்பணும் அப்படின்னா பேங்க்குக்கு போகணும், அக்கௌண்ட் நம்பர் வேணும், ஐஎஃப்எஸ்சி கோடு வேணும். ஆனா இப்ப இருந்த இடத்துல இருந்தே மொபைல் மூலமா நம்ம பணம் அனுப்பிடலாம். இந்த பண பரிவர்த்தனைக்கு நாம பயன்படுத்துறதுதான் யூபிஐ. இந்த யூபிஐல நம்மளுடைய வங்கி கணக்கிற்கு ஒரு நிக் நேம் கொடுத்திருக்காங்க, அதுதான் நம்மளுடைய யூபிஐ ஐடி. இந்த யூபிஐ ஐடி ஒரு முகமூடி போல நம்மளுடைய வங்கி கணக்குல உள்ள ரகசியங்கள் எல்லாம் பாதுகாத்து வைக்குது. நாம ஒருத்தருக்கு பணம் அனுப்பணும் அப்படின்னா ஒரு நொடிக்குள்ள ஒரு நாலு விஷயங்கள் நடக்குது. அது என்னென்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்குவோம்.
0: ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ஸ் பேங்க், அதாவது அனுப்புறவங்களுடைய பேங்க், நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கும். அடுத்ததா பாத்தீங்கன்னா ரிசீவர்ஸ் பேங்க், யாருக்கு பணம் கிடைக்க இருக்குதோ அவருடைய அக்கௌண்ட் பத்தி பாக்கும். மூணாவதா வங்கி செயலி, பிஎஸ்பி பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்ததா நாலாவதா என்ன விஷயம் அப்படின்னா நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, NPCI. பொதுவா இதுதான் இந்த யூபிஐக்கான ஹார்ட் அப்படின்னு சொல்லணும். நாம பணம் அனுப்புறப்போ அந்த தகவல் வந்து நேரடியா வங்கிக்கு போகாம முதல்ல இந்த NPCI தான் போகும். அதுதான் எந்த வங்கியில இருந்து எந்த வங்கிக்கு பணம் போகணும் அப்படிங்கறதெல்லாம் ஒழுங்குபடுத்தும்.
1: சோ இந்த யூபிஐல முக்கியமா செயல்படுறது நம்மளுடைய போன்ல உள்ள சிம் கார்டு தான். இதுதான் யூபிஐயோட ஒரு கீ அப்படின்னு சொல்லலாம். நம்மளுடைய போன்ல உள்ள சிம் கார்டு, அப்புறமா நம்மளுடைய யூபிஐ பின், இந்த ரெண்டுமே இருந்தா மட்டும்தான் நம்மளால பண பரிவர்த்தனை பண்ண முடியும்.
0: சோ இந்த யூபிஐ அப்படிங்கறது IMPS அதாவது இமீடியட் பேமெண்ட் சர்வீஸ் தொழில்நுட்பத்தோட அடிப்படையில தான் செயல்படுது. அதனாலதான் அது எந்த நேரமா இருந்தாலும், எந்த கிழமையா, ஈவன் சண்டேயா இருந்தாலும், இல்ல மிட் நைட்டா இருந்தாலும், ஏர்லி மார்னிங்கா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும் நம்மளால யூபிஐ மூலமா பணத்தை யாருக்கு வேணாலும் எப்ப வேணாலும் அனுப்பலாம். இன்னைக்கான மூணு புதிய விஷயங்களை நாம தெள்ள தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம்.
1: மீண்டும் நாளை சந்திக்கலாம்.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி. அகில இந்திய அளவில் கல்வி

0: கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும் நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: அக்கா, உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். 8903050505.
4: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: சல்பர் இல்லாமல் இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்டது.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
5: ஒவ்வொரு துளியிலும் நலமும் ஆரோக்கியமும்.
6: தீப்ஷி தேங்காய் எண்ணெய்
7: தென்னை மதிப்பு கூட்டு மையம் செண்பகராமன் புது
5: செல்
7: 7305365016.
8: Pondicherry Super Speciality Hospital, Parvathipuram Nagarkoil. Emergency services 24 hours. அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
9: உங்கள் இதயத்தை மாரடைப்பிலிருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு Pondicherry Super Speciality Hospital.
10: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
11: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
10: 0% வட்டியில் ECEMI உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
11: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ் வடசேரி நாகர்கோவில்.
12: மத்திய அரசு அங்கீகாரத்துடன் சென்ட் சேவியர் பொறியியல் கல்லூரியால் நிர்வகிக்கப்படும் இந்நிறுவனத்தில் ஃபிட்டர், எலக்ட்ரீசியன், எலக்ட்ரானிக்ஸ்,
13: மெக்கானிக், மெக்கானிக் மோட்டார் வெஹிக்கிள் பிரிவுகளுக்கு அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங்கில் வருபவர்களுக்கு கல்வி கட்டணம் இல்லை.
12: அரசு கல்வி சலுகைகளுடன் கேம்பஸ் இன்டர்வியூ வழியே வேலை வாய்ப்பு உறுதி.
13: 10th தேர்ச்சி மற்றும் அதற்கு மேலும் படித்த இருப்பாளரும் சேர்ந்து பயில அழையுங்கள். 9443729333
12: மற்றும் 0465129648 Friends ITI மத்திக்கோடு திக்கணம் கோடு.
14: இனி மெல்லிசை.
15: உழைப்பே என தொடங்கும் பாடலை பாடுவோர் சுனந்தா ராமதாஸ் மற்றும் TL தியாகராஜன். இசை கே பத்மநாபன். பாடலை இயற்றியவர் AK காளீஸ்வரன்.

0: இன்னும் சில நொடிகளில் மாநில செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுதாகுமரன். தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்று பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப் பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை நிர்மாணிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும் நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும்.

முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல் நினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்களை பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும், அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துகள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக் கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும், மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக் கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌகான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர், சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார்.

0: நீர் உத்தரவிட்டார். நிதி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர், நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும், 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக்கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். டாஸ்மாக் மது விற்பனையில் கடந்த திமுக ஆட்சியில் முறைகேடு நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டை மறுப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பேரவையில் இதை தெரிவித்த அவர், மது விற்பனையில் முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரத்தை மாநில அரசு தெரிவித்தால் அதற்குரிய விளக்கம் அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் July 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: கத்தார் நாட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்தவர்களின் உடல்களை விரைவில் கொண்டுவர வெளியுறவு அமைச்சகத்தின் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருநெல்வேலி மாவட்டம் சிதம்பராபுரத்தைச் சேர்ந்த பபித், பழங்குடி சிவகாமிபுரத்தைச் சேர்ந்த சஜித்குமார், அழகிய

0: அம்பியாபுரத்தைச் சேர்ந்த சுவின் ஆகியோர் உயிரிழந்த செய்தி தமக்கு மிகுந்த வருத்தத்தையும் வேதனையையும் அளிப்பதாக கூறியுள்ளார். இவர்களின் உடல்களை விரைவில் தமிழகத்திற்கு கொண்டுவர இந்திய வெளியுறவு அமைச்சகமும் கத்தாரில் உள்ள இந்திய தூதரகமும் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ள முதலமைச்சர், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். லட்சத்தீவு மற்றும் அதனையொட்டியுள்ள பகுதிகளில் நிலவும் வளிமண்டல சுழற்சி காரணமாக தமிழகத்தில் அடுத்த 7 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழக கடலோர பகுதிகள், மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும், அவ்வப்போது மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகம் வரை இது எட்டக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 நாட்களுக்கு மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுவதாகவும் வானிலை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாவட்ட செய்திகள். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையிலிருந்து வண்டல் மண் அள்ளுவதற்கு அனுமதி அளிக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரியலூர் மாவட்டம் கீழப்பழுவூரில் மத்திய அரசின் பெண்கள் பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் பெண்கள் மட்டுமே கலந்து கொண்ட பிங்க் கிராம சபை கூட்டம் ஆட்சியர் திருமதி மிருணாளினி தலைமையில் நடைபெற்றது. தர்மபுரியில் 12ஆம் வகுப்பு முடித்த மாணவர்கள் உயர்கல்வியில் சேர்வதை ஊக்குவிக்கும் வகையில் உயர்கல்வி சேர்க்கை வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று நடைபெற்றது. திருச்சியில் காவிரி ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் பாலப்பணிகள் வரும் செப்டம்பர் மாதம் பயன்பாட்டிற்கு வரும் என நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் அந்தந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அடுத்த மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என்று ஆதி திராவிடர் நல இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. சென்னை ராணிமேரி கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் பிற்படுத்தப்பட்டோர் மாணவியருக்கான விடுதி கட்டுமான பணிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் இன்று நேரில் ஆய்வு செய்தார். சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் இன்று நகர்ப்புற சுகாதார மையங்களை பார்வையிட்டு அங்கு அளிக்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து கேட்டறிந்தார். விளையாட்டுச் செய்திகள். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கு குடிமைப் பணி அதிகாரிகள் முழு ஈடுபாட்டுடன் செயல்பட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். எல் நினோ தாக்கத்தால் பருவமழை குறைந்துள்ளதை அடுத்து மாற்றுப்பயிர் சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்க வேண்டும் என்று மாநில அரசுகளை மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். கத்தார் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழகத்தைச் சேர்ந்த 3 பேரின் உடல்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. வட தமிழகத்தின் ஓரிரு இடங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடுத்த 24 மணி நேரத்தில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: காற்றில் மிதக்கும் ஒலியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை, இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 6:41. திரை இசை தொடக்கமாக வானத்தை போல படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் ப விஜய் எழுதிய பாடலை பாடியோர் மனோஜ் சித்ரா.

0: உலக தரத்துல ரோபோட்டிக் முறையில மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து மூட்டு வலியிலிருந்து முழுமையான நிவாரணம் பெறலாம்.
1: திரவியம் எலும்பு முறிவு மருத்துவமனை, நாகர்கோவில், திருநெல்வேலி, வள்ளியூர், தூத்துக்குடி.
2: திரையிசையில் இனி உன்னை கொடு என்னை தருவேன் படத்திற்காக இளைய கம்பன் வரிகளை பாடியவர் ஹரிஹரன், இசை எஸ் ஏ ராஜ்குமார்.

0: அகில இந்திய அளவில் கல்வி கடனில் புரட்சி. RSM சப்தகிரி பைனான்சில் தங்க நகை கடன் அரை பைசா வட்டியில் ரூபாய் 50,000 வரை வழங்கப்படுகிறது. RSM சப்தகிரி பைனான்ஸ், கன்னியாகுமரி மற்றும் நாகர்கோவில் அனைத்து கிளைகளிலும். நிபந்தனைக்கு உட்பட்டது.
1: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை. 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
2: திரைசையில் இனி பெண்ணின் மனதை தொட்டு படத்தில் எஸ் ஏ ராஜ்குமார் இசையில் முத்து விஜயன் பாடலை பாடியவர் பொன்னிகிருஷ்ணன்.

நீரிலே கலந்தது படத்திற்காக ஒலித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுபெறுவது திரை இசை. இன்னும் சில நொடிகளில் சட்டப்பேரவையில் இன்று நிகழ்ச்சி சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: அரசியல் இன்று. தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் எழுதியவர் துரை ரமேஷ், வாசிப்பவர் சுதா குமரன்.
1: சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. விவாதத்திற்கு முதலமைச்சர் திரு விஜய் இன்று பதிலுரை. உரையின் மீது பல்வேறு கட்சி உறுப்பினர்கள் தெரிவித்த திருத்தங்களும் இன்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது உள்ளிட்டவை இன்றைய சட்டப்பேரவை நடவடிக்கையில் முக்கிய அம்சங்களாகும். பதிலுரையாற்றிய முதலமைச்சர் திரு விஜய், மாநில அரசின் நலனை கருத்தில் கொண்டு தமிழகத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதற்கு மத்திய அரசுடன் இணக்கமாக தமது தலைமையிலான அரசு செயல்படும் என்று தெரிவித்தார். அதே நேரத்தில் மாநில உரிமைகளை விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று முதலமைச்சர் உறுதியளித்தார். கட்சி தொடங்கிய 2.5 ஆண்டுகளில் 35% வாக்குகளை பெற்றிருப்பதாகவும், 1,72,00,000 வாக்குகளை பெற்று தனி பெரும்பான்மை கொண்ட கட்சியாக தாவைக்கா விளங்குவதாகவும் அவர் பெருமிதம் தெரிவித்தார். இதற்கு தாவைக்கா உறுப்பினர்கள் மேஜைகளை தட்டி தங்களது மகிழ்ச்சியை தெரிவித்தனர். சுமார் 1 மணி நேரம் அவர் அளித்த பதிலுரையின்போது ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்பட்டுவிட்டது என்று நாளிதழ் ஒன்றில் தமது அரசை பாராட்டியிருப்பதை சுட்டிக்காட்டிய அவர், இது தொடக்கம்தான் எனினும் தங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தர வேண்டும் என மக்களை கேட்டுக் கொண்டார். பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை தடுப்பதற்காக சிங்கப்பெண் அதிரடிப்படை அமைக்கப்பட்டிருப்பதையும், 200 அலகுகள் மின்சாரம் இலவசமாக தரப்பட்டிருப்பதையும், போதைப் பொருட்களுக்கு எதிரான குற்றங்களை தடுப்பதற்காக தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதையும், 717 மதுக்கடைகள் மூடப்பட்டு டாஸ்மாக் தொழிலாளர்களுக்கு வேறு இடங்களில் பணிகள் வழங்கப்பட்டிருப்பதையும் சுட்டிக்காட்டினார். மேலும் அம்மா உணவகங்கள் புத்துயிர் பெற்றிருப்பதையும், பத்திரப்பதிவு அலுவலகங்களில் முறைகேடுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதையும், 2,047 கோடி ரூபாய் அளவிலான விவசாய கடன்கள் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதையும், ஜல்ஜீவன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டிருப்பதையும், வெளிப்படையான நிர்வாகத்தை உறுதி செய்வதற்கென்று அரசின் செயல்பாடுகள் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். அனைத்து துறைகளிலும் முறைகேடுகளை தவிர்ப்பதற்கு இந்த

நடவடிக்கை பெரும் உதவியாக இருப்பதாக அவர் குறிப்பிட்டார். சட்டவிரோத கல் குவாரிகள் மூடப்பட்டிருப்பதையும் தெரிவித்த அவர், அனைத்து துறை அலுவலகங்களிலும் லஞ்ச லாவண்யங்களுக்கு இனிவரும் நாட்களில் முற்றுப்புள்ளி வைக்கப்படும் என்பதையும் குறிப்பிட்டார். மின்வெட்டு குறித்து பேசிய முதலமைச்சர், முந்தைய ஆட்சியின் நிர்வாக சீர்கேடுகள் காரணமாகவே மின்வெட்டு ஏற்பட்டதாகவும், அதனை சரி செய்வதற்கு 24 மணி நேரமும் செயல்படும் உயர்மட்ட கண்காணிப்பு

நேரமும் செயல்படும் உயர்மட்ட கண்காணிப்பு குழுவை தமது அரசு ஏற்படுத்தியதாகவும் கூறினார். இதன் மூலம் 150 வாகனங்கள் மூலமாக தீவிர மின்தடை நீக்க பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது மின்தடையை நீக்குவதற்கான 77 வாகனங்கள் கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளன என்றும் திரு விஜய் தெரிவித்தார். முன்னதாக தமக்கு வாக்களித்த பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு சட்டப்பேரவைத் தொகுதி வாக்காளர்களுக்கு முதலமைச்சர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். தமிழக மக்களின் அன்பும் அரவணைப்பும் தான் தனது வெற்றிக்கு காரணம் என்று அவர் கூறினார். 1999 ஆண்டு தாம் ரசிகர் மன்றம் ஏற்படுத்தி அதன் மூலம் மக்கள் பணியாற்றி வருவதாகவும், 2021 ஆண்டு நடந்த உள்ளாட்சி தேர்தலின் போது தமது மன்ற உறுப்பினர்கள் போட்டியிட்டு பல இடங்களில் வெற்றி பெற்றதாகவும் அவர் கூறினார். 2024 ஆண்டு தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதாகவும் திரு விஜய் தெரிவித்தார். விக்கிரவாணியில் நடைபெற்ற தாவேக மாநாட்டில் 2 பெண் ஆளுமைகளை கொள்கை தலைவர்களாக அறிவித்ததாக அவர் குறிப்பிட்டார். தந்தை பெரியாரை கொள்கை தலைவராக கொண்டுள்ள தாவேகா அவரது கடவுள் மறுப்பு கொள்கையை ஏற்கவில்லை என்றும், பெண் உரிமை, சம உரிமை போன்றவற்றையும், காமராஜரின் மதச்சார்பின்மை போன்றவற்றையும் ஏற்றுக்கொண்டு பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற லட்சியத்தோடு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 2026 ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டியிட்டு தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளதாக பெருமையுடன் குறிப்பிட்டார். எனினும் கடந்த 2.5 ஆண்டுகளாக ஜனநாயக அரசியலை நோக்கிய பயணத்தின்போது தாம் அதிக வேதனையையும் வலியையும் அடைந்ததாக அவர் கூறினார். கரூரில் 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தம்மை குற்றம் சாட்டியது வேதனை அளிப்பதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தமது கட்சி சாதி மத பேதமின்றி சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டு நச்சு கலாச்சாரத்தை மாற்றியமைத்ததாக அவர் கூறினார். அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடுவதற்கு தாம் முக்கியத்துவம் அளித்ததாகவும், அதற்காக மத்திய அரசுக்கு கடிதம் எழுதி திருத்தங்கள் கொண்டு வருவதற்கான முயற்சியில் ஈடுபட்டதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற நோக்கில் 12 வகுப்பு பொதுத் தேர்வில் பெறும் மதிப்பெண் அடிப்படையில் மருத்துவ கல்வி பயில வகை செய்ய வேண்டும் என்று தாம் நித்தி ஆயோக் கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அவர் குறிப்பிட்டார். நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்பதே மாநில அரசின் நிலைப்பாடு என்றும் அவர் கூறினார். தமிழகத்தில் இருமொழி கொள்கையே தொடர வேண்டும் என்றும், புதிய கல்விக் கொள்கை தேவையில்லை என்றும், கல்விக்கென்று 3,284 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் தாம் வலியுறுத்தியதாக முதலமைச்சர் தெரிவித்தார். திருக்குறளை தேசிய இலக்கியமாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக திரு விஜய் கூறினார். அண்டை மாநிலங்களுடனான நதிநீர் பிரச்சினை, கல்வி, பொருளாதாரம் மற்றும் போக்குவரத்து விவகாரங்களில் தமது அரசு நட்புறவுடன் செயல்படும் என்றும், சட்டம் ஒழுங்கு சிறப்பான முறையில் பராமரிக்கப்படும் என்றும், பெண்களுக்கு எதிரான கொடுமைகளை சகித்துக் கொள்ள முடியாது என்றும், அதற்காகவே சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை முதற்கட்டமாக தொடங்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசை எதிர்க்கட்சிகள் அவதூறு செய்து வருவதாகவும், ஆனால் கடந்த ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு காவல்துறைக்கு என நிரந்தர இயக்குநர் நியமிக்கப்படவில்லை என்றும், சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டதற்கு இதுவே காரணம் என்றும் அவர் கூறினார். போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். முந்தைய அரசு டாஸ்மாக் வருவாயை முறைகேடாக கட்சி நிதிக்கு பயன்படுத்தியதாக முதலமைச்சர் திரு விஜய் குற்றம் சாட்டியபோது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு எழுந்தது, கூச்சல் குழப்பமும் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் எதிர்க்கட்சியினருக்கு வாய்ப்பு தரப்படும் என்றார். ஆனால் எதிர்க்கட்சி உறுப்பினர்களும் தாவேக உறுப்பினர்களும் குரல் எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் முதலமைச்சர் பேசி முடித்த பிறகு அவகாசம் தருவதாகவும், விவாதத்திற்கு இடையே குறுக்கிட வேண்டாம் என்றும் கேட்டுக் கொண்டார். அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன், அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு ராஜ்மோகன் ஆகியோர் எழுந்து நேற்றைய கூட்டத்தின்போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை கூறினார் என்றும், அப்போது ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் யாரும் குறுக்கிடவில்லை என்றும் தெரிவித்தனர். பின்னர் சட்டப்பேரவைத் தலைவர் நேற்றைய பிரச்சினை நேற்றோடு முடிந்துவிட்ட நிலையில் இன்று முதலமைச்சரின் உரைக்கு பின்னர் வாய்ப்பு தரப்படும் என்றும், அதுவரை அமைதியாக இருக்க வேண்டும் என்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களை கேட்டுக் கொண்டாா்.
பின்னர் வாய்ப்பு அளிக்கப்பட்ட நிலையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின், கடந்த திமுக ஆட்சியில் மது விற்பனை தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் தேவை என்றும் அதற்குரிய விளக்கம் அப்போது அளிக்கப்படும் என்றும் கூறினார். முந்தைய அரசின் மீது பொதுப்படையாக கூறும் குற்றச்சாட்டுகளை ஏற்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய முதலமைச்சர், தங்களது ஆட்சி

0: ஏ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் சுயேட்சையான சிந்தனையின் அடிப்படையில்தான் ஆதரிக்கிறார்கள் என்றும் அதற்கு வேறு காரணம் இல்லை என்றும் கூறினார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து பேசிய முதலமைச்சர் திரு விஜய், தமது கட்சி சமூக நீதியை நிலைநாட்டும் வகையில் தமது அமைச்சரவையில் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த 8 அமைச்சர்களும் 4 பெண் அமைச்சர்களும் இடம்பெற்றிருப்பதாகவும் கூறினார். இதன் காரணமாக அண்ணல் அம்பேத்கரின் 100-ஆண்டுகால கனவு நிறைவேறியுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். பெரும்பான்மை ஆட்சி அமைந்தாலும் கூட்டணி ஆட்சியாக இருந்தாலும் அமைச்சரவையில் பங்கு தருவோம் என்று தாங்கள் அறிவித்ததை நிறைவேற்றி காட்டியிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை எதிர்க்கட்சியினர் தெரிவித்தால் அதனை ஏற்க தாங்கள் தயாராக உள்ளதாகவும் முதலமைச்சர் திரு விஜய் கூறினார். முன்னதாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் சின்னசாமி, வி எஸ் காளிமுத்து ஆகியோரது மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று மவுன அஞ்சலி செலுத்தினர். முடிவில் அவை முன்னவர் திரு கே ஏ செங்கோட்டையன் கொண்டுவந்த தீர்மானம் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதன் அடிப்படையில் சட்டப்பேரவை மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்படுவதாக பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அறிவித்தார்.
1: தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை ரமேஷ், வாசித்தவர் சுதாகுமாரன்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி இன்றைக்கு இடம்பெறுவது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி சபரீஷ்.
1: தென்மேற்கு பருவமழை காலம் துவங்கும் நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக திருப்பூர் மாவட்ட தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறை சார்பில் பாதுகாப்பு மற்றும் ஒத்திகை மற்றும் விழிப்புணர்வு பயிற்சி அளிக்கும் நிகழ்ச்சி மாவட்ட அலுவலர் அண்ணாதுரை தலைமையில் திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் மணிஷ் நாரணவரே முன்னிலையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் துறையினர் மழைக்காலங்களில் வெள்ள பாதிப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள பொருட்களை வைத்து எவ்வாறு தங்களை பாதுகாத்துக் கொள்வது, இடிபாடிகளில் சிக்கிய நபர்களை மீட்பது மற்றும் தீப்பிடித்த நபரை காப்பாற்றுவது உள்ளிட்ட உயிர்காக்கும் நடவடிக்கைகள் மற்றும் அவசர காலங்களில் எடுக்க வேண்டிய பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. மேலும் பொதுமக்களும் அவசர காலங்களில் செயல்படுவது குறித்து விழிப்புணர்வு பயிற்சியும் வழங்கப்பட்டது.
2: திருப்பூர் மாவட்ட தொழில்துறையினரின் தொடர் கோரிக்கை காரணமாக June 1 முதல் October 31 வரை 5 மாதங்களுக்கு பருத்தி மீதான அனைத்து சுங்க வரிகளிலிருந்தும் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இந்த தற்காலிக வரி விலக்கு வாயிலாக ஜவுளித்துறைக்கு போதுமான பருத்தி கிடைக்கும். அதுபோல் ஜவுளி ஆயத்த ஆடை உற்பத்தியாளர்களின் செலவினங்கள் குறையும். நுகர்வோருக்கும் இதன் பலன் கிடைக்கும். நாட்டின் விவசாயிகளின் விருப்பத்தை மனதில் வைத்தே இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இது ஜவுளித்துறையில் ஒரு நேர்மறையான விளைவுகளை ஏற்படுத்தும் என நம்பப்படுகிறது. குறிப்பாக சிறு மற்றும் நடுத்தர ஜவுளித்துறையினருக்கு சந்தையில் போதுமான பருத்தி கிடைப்பதை உறுதி செய்யும். பருத்தி இறக்குமதி மீது இதுவரை 11% வரி விதிக்கப்பட்டு வந்தது. இதனால் உள்நாட்டில் விலை உயர்வதாகவும் தேவைக்கேற்ப பருத்தி கிடைப்பதில் தடங்கள் ஏற்படுவதாகவும் ஜவுளித்துறையினர் தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் முழு வரி விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே பருத்தி பஞ்சு இறக்குமதிக்கான வரி விலக்கால் ஜவுளி மற்றும் ஆடைத்துறைக்கு பஞ்சு தடையின்றி கிடைக்கும் என தொழில்துறையினர் இதனை வரவேற்றுள்ளனர். PAP பாசன திட்டத்தின் கீழ் திருமூர்த்தி அணையின் மூலம் திருப்பூர் கோவை மாவட்டங்களில் 377,000 ஏக்கர் நிலங்கள் 4 மண்டலமாக பிரிக்கப்பட்டு சுழற்சி முறையில் பாசனத்திற்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. திருமூர்த்தி அணையிலிருந்து பாலார் படுகை 1 மண்டல பாசனத்திற்கு உட்பட்ட 94,521 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் January 24 முதல் வரும் June 8 வரை 135 நாட்களுக்கு உரிய இடைவெளியில் 5 சுற்றுகளாக மொத்தம் 10,250 மில்லியன் கன அடிக்கு மிகாமல்

0: தண்ணீர் திறக்க அரசாணை வழங்கியதை அடுத்து திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது. இந்நிலையில் முதலாம் மண்டல பாசன நிலங்களுக்கு கூடுதலாக வரும் ஜூலை 15ஆம் தேதி வரை 36 நாட்களுக்கு தண்ணீர் வழங்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனால் திருப்பூர் மாவட்டம் உடுமலை, வடத்துக்குளம், திருப்பூர், பல்லடம், தாராபுரம், காங்கேயம் ஆகிய வட்டங்கள் மற்றும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, சூலூர் வட்டங்களில் உள்ள 94,521 ஏக்கர் நிலங்கள் முதலாம் மண்டல பாசன நீட்டிப்பால் பயன்பெறும். இந்திய சைக்கிளிங் சம்மேளனம், கேலோ இந்தியா, இந்திய விளையாட்டு ஆணையம், தமிழ்நாடு சைக்கிளிங் சங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்கம் ஆகியவை இணைந்து நடத்திய அஸ்மிதா சைக்கிளிங் லீக் போட்டி திருப்பூரில் சிறப்பாக நடைபெற்றது. பெண்கள் மற்றும் இளம் வீராங்கனைகளின் சைக்கிளிங் திறமைகளை ஊக்குவிக்கும் நோக்கில் நாடு முழுவதும் 100 நகரங்களில் இப்போட்டி நடத்தப்பட்டது. இதில் 16 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 10 கிலோமீட்டர், 18 வயதுக்குட்பட்டோர் பிரிவில் 15 கிலோமீட்டர் மற்றும் 19 வயதுக்கு மேற்பட்டோர் பிரிவில் 20 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றன. போட்டியில் ஏராளமான வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். ஒவ்வொரு பிரிவிலும் முதல் 3 இடங்களை பெற்ற வீராங்கனைகளுக்கு பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்நிகழ்வில் திருப்பூர் மாவட்ட சைக்கிளிங் சங்க தலைவர் தங்கராஜ் மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஆகியோர் ஒருங்கிணைந்து சிறப்பாக நடத்தினர். போட்டிக்கான அனைத்து ஏற்பாடுகளும் முறையாக செய்யப்பட்டிருந்ததுடன் பங்கேற்பாளர்கள் மற்றும் பார்வையாளர்கள் நிகழ்வை உற்சாகமாக கொண்டாடினர்.
1: 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு உடுமலைப்பேட்டையில் சிறப்பு யோகா விழா நடைபெற்றது. ஆரோக்கியமான முதுமைக்கான யோகா என்ற கருப்பொருளில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் இதில் மாணவ மாணவியர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து காட்டினர். யோகா உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு இளைஞர்கள் போதை பழக்கங்களிலிருந்து விலகி ஒழுக்கமான வாழ்க்கை முறையை கடைபிடிக்க உதவுவதாக நிகழ்ச்சியில் வலியுறுத்தப்பட்டது. இதில் ஏராளமான மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர்.
2: இதுவரை நீங்கள் கேட்டது திருப்பூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் பி. சபரீஷ். சில நொடிகளில் தமிழ் செய்தி அறிக்கை தொடரும்.
3: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இனி விரிவான செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய 3 முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமகோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சனி, காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வேளாண் விளைபொருட்களை சந்தைப்படுத்துவதற்கான நஃபீட் நிறுவனம் மூலம் நாடு முழுவதும் சுமார் 74 லட்சம் விவசாயிகள் பயனடைந்து வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று இந்நிறுவனத்தின் ஏல விற்பனைக்கான நஃபெக்ஸ் இணையதள சேவையை தொடங்கி வைத்து அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் பேசிய மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான், வளமான மற்றும் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான பணிகளில் வேளாண் துறை ஈடுபட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் வேளாண் சாகுபடி குறிப்பிடத்தக்க அளவிற்கு அதிகரித்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். 2014ஆம் ஆண்டில் இருந்ததைவிட 44% உற்பத்தி அதிகரித்துள்ளது என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையிலான வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல்

0: இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் திரு செர்ஜியோ கோருடன் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தையின்போது இந்த ஒப்பந்தத்தை இறுதி செய்வதில் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பது குறித்து ஆலோசித்ததாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. குறிப்பாக இந்தியா உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா தற்காலிகமாக விதித்துள்ள 10% வரி அடுத்த மாதம் 24ஆம் தேதி வரை மட்டுமே நடைமுறைப்படுத்தப்படும் என்பதால் அதற்கு முன்பாக வர்த்தக ஒப்பந்தத்தை இறுதி செய்வது குறித்து விவாதிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண் வளர்ச்சிக்கு மத்திய அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமரின் பொருளாதார ஆலோசனைக் குழுவின் தலைவர் பேராசிரியர் திரு மகேந்திர தேவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக தெரிவித்தார். உரத்துறையை மேம்படுத்தும் வகையில் நானோ யூரியா, வேம்பு கலந்த யூரியா போன்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். விவசாயிகளுக்கு மண்வள அட்டைகள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் ஊட்டச்சத்துடன் இணைந்த வேளாண் மானியம் உள்ளிட்ட திட்டங்களையும் அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் தெரிவித்தார். நாட்டின் மொத்த வருவாயில் 1/5 வேளாண்மையிலிருந்து கிடைப்பதாகவும் மொத்த பணியாளர்களில் 43% பேர் விவசாயத்தில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். கிராமப்புற வளர்ச்சி நாட்டின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்திற்கு ஆதாரமாக விளங்குவதாகவும் அவர் கூறினார். வேளாண் மற்றும் வேளாண்சார் துறைகளின் வளர்ச்சி கடந்த 10 ஆண்டுகளில் 4.4% உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். கால்நடை மற்றும் மீன்வளத்துறையின் வளர்ச்சி 7% உயர்ந்துள்ளதாகவும் திரு மகேந்திர தேவ் தெரிவித்தார். சேலம் மாவட்டத்தில் பெண் குழந்தைகளை பாதுகாப்போம், பெண் குழந்தைகளை படிக்க வைப்போம் திட்டத்தின் கீழ் சிறப்பு தூதர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிகழ்ச்சியில் பேசிய சேலம் மாவட்ட ஆட்சியர் திரு இளம் பகவத் பெண் குழந்தைகளின் முக்கியத்துவம், அவர்களுக்கு அரசின் சார்பில் வழங்கப்படும் நலத்திட்டங்கள் குறித்து இவர்கள் விழிப்புணர்வை ஏற்படுத்துவார்கள் என்று தெரிவித்தார்.
1: பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற இந்த திட்டம் அரசால் செயல்படுவது சேலம் மாவட்டத்தை குறிக்கக்கூடிய பெண் குழந்தைகளுடைய பிறப்பு விகிதம் சில பகுதிகளில் கொஞ்சம் கவலைக்கூடியதாக இருக்கிறது. இதனால் அதை மேம்படுத்த வேண்டும் அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த திட்டத்தை நம்ம ரொம்ப இன்டென்சிஃபை பண்ணி பண்ணணும். குறிப்பாக அங்கன்வாடி மையங்கள் மூலமாகவும் மருத்துவத்துறை மூலமாகவும் தாய்மார்களுக்கும் பெண் குழந்தைகள் பரவச்சுக்கிட்ட ஒரு நல்ல விழிப்புணர்வு மகப்பேறுக்கான விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் அப்படிங்கிறதுக்காக பல்வேறு விழிப்புணர்வு நடவடிக்கைகள் எடுத்து வரோம். இதோடு சேர்த்து கல்வித்துறையில பல்வேறு முயற்சிகளையும் இருப்போம். நமது விளையாட்டுத் துறை சார்பில் பெண் குழந்தைகளுடைய தைரியத்தையும் அவர்களுடைய தன்னம்பிக்கையும் வளர்க்கொள்வதாக இதுபோன்ற பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் அவர்கள் ஊக்குவிப்பதற்கான பிரதமர்களும் எடுத்துக்கொள்வோம்.
0: இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவி பெண் குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் கல்வி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தப் போவதாக தெரிவித்தார்.
2: என் பேர் சவிதா ஸ்ரீ, கவர்மெண்ட் மாடல் ஹை செகண்டரி ஸ்கூல் கேர்ள்ஸ் அண்ட் ஸ்கூல்ல இருந்து நான் வரேன். இங்க பெண்கள் கற்பிப்போம், பெண்களை காப்போம் அப்படிங்கிற இதுல வந்துட்டு கலெக்டர் எங்களுக்கு வந்துட்டு ஒரு நிறைய அறிவுறுத்திருக்காரு. அதை வந்துட்டு ஸ்கூல்ல படிக்கிற பசங்கள்கிட்ட, எங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க கிட்டலாம் வந்துட்டு எடுத்து சொல்லுவேன். பெண்களை எல்லாரையும் படிக்க வைங்க, எல்லாரையும் சமமா பாருங்க, பெண்களை ஒதுக்காதீங்க, அவங்களுக்கும் எல்லா உரிமையும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாருக்கிட்டையும் பெண்களுக்காக, பெண்கள் படிப்புக்காக நான் வந்துட்டு குரல் கொடுப்பேன்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம், வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் ஜூலை 1 முதல் செயல்பாட்டுக்கு வருகிறது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளில் சேருவதற்கான பொது நுழைவுத் தேர்வு முடிவுகளை தேசிய தேர்வு முகமை இன்று வெளியிட்டுள்ளது. கியூட் இணையதளத்தில் இந்த முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன. இவ்வாண்டு 15 லட்சம் பேர் இத்தேர்வுகளுக்காக விண்ணப்பித்திருந்ததாகவும் இதில் 11 லட்சம் பேர் மட்டுமே தேர்வு எழுதியதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 321 நகரங்களிலும் 13 வெளிநாட்டு மையங்களிலும் இத்தேர்வுகள் நடைபெற்றதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. கார்பன் மாசுகளால் நீர், நிலம் மற்றும் காற்றுக்கு ஏற்படும் பாதிப்புகளை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளாா்.

0: சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் என்ற தலைப்பில் நடைபெற்ற பருவநிலை விழிப்புணர்வு வார நிகழ்ச்சியில் பேசிய அவர், பருவநிலை பாதிப்பு குறித்து ஆய்வு செய்யவும் நிறுவனங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்த வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார். சுற்றுச்சூழலுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வை வெளிப்படையாக தெரிவிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப நிறுவனங்கள் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தியை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். 2030 இந்நிறுவனங்கள் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி கட்டமைப்பில் முழுமையாக செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராய வேண்டும் என்றும் திரு ஆண்டனியோ குட்ரஸ் கேட்டுக் கொண்டார். இளைய தலைமுறையினர் அரசியல் சாசன மற்றும் ஜனநாயக மாண்புகளை அறிந்து கொள்ளும் வகையில் நாடு முழுவதும் வந்தே மாதரம் முகாம்கள் நடத்தப்படும் என்று மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் அறிவித்துள்ளது. நாடு முழுவதிலும் தெரிவு செய்யப்பட்ட மாவட்டங்களில் 20 முகாம்கள் நடத்தப்படும். இதில் 15-29 வயதிற்கு உட்பட்ட 150 இளைஞர்கள் பங்கு பெறுவர். ஒவ்வொரு முகாமிலும் 6 வெளிமாநிலத்தைச் சேர்ந்த இளைஞர்கள் இதில் பங்கு பெறுவர். வடகிழக்கு மாநில இளைஞர்கள் இம்முகாம்களில் கண்டிப்பாக இடம்பெற வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இம்முகாம்களில் 50% பெண்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முதலாவது வந்தே மாதரம் முகாம் நாளை மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் தொடங்குகிறது. இந்த முகாம் இம்மாத இறுதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. துருக்கி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் உதித் கம்போஜ் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 6-1, 6-3 என்ற செட் கணக்கில் உஸ்பெகிஸ்தானின் மேக்சிம் ஷின்னை வென்றார். ஜெர்மனியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை ஜூனியர் துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா இதுவரை 5 தங்கம், 4 வெள்ளி, 7 வெண்கலப் பதக்கங்களை வென்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். கடந்த 12 வேளாண் உற்பத்தி கணிசமாக அதிகரித்துள்ளதாக மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். இந்தியா அமெரிக்கா வர்த்தக ஒப்பந்தம் குறித்து மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் இன்று அமெரிக்க தூதர் செர்ஜியோ கோருடன் ஆலோசனை நடத்தினார். மத்திய பல்கலைக்கழகங்களுக்கான பொது நுழைவுத் தேர்வு கியூட் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கார்பன் மாசுகளால் ஏற்படும் பாதிப்பை செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஆய்வு செய்ய வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலாளர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

0: ஆகாஷ்வாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 7:26. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்பதற்கு முன்,
1: அக்கா உங்களுக்கு ரொம்ப நாளா கர்ப்பப்பையில கட்டி இருக்குதுன்னு சொன்னீங்களே, அது எப்படி சரியாச்சு?
2: நம்ம தேரைக்கால் புதூர் ஸ்ரீனிவாசா மருத்துவமனையில ட்ரீட்மெண்ட் எடுத்த லாப்ரோஸ்கோபி சிகிச்சை மூலமா என்ன கம்ப்ளீட்டா குணப்படுத்திட்டாங்க. அங்க கர்ப்பப்பை கட்டி சினப்பை கட்டிக்கலாம், நவீன முறையில சிகிச்சை கொடுக்கறதுனால சீக்கிரமா ரெக்கவரி ஆயிடலாம்.
3: ஸ்ரீனிவாசா மருத்துவமனை தேரைக்கால் புதூர் நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: வேளாண் சார்ந்த வானிலை அறிக்கை. இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 33-34°C ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 24-25°C ஆகவும் வானம் லேசான மேகமூட்டத்துடன் காணப்படும். வேளாண் அறிவுரை. இருபுறமும் திறக்கப்பட்ட துளையுள்ள பொதிகளை பயன்படுத்தி வாழைத்தார்களை பொதிவதன் மூலம் வாழைத்தார்களின் தரத்தை மேம்படுத்தலாம். தென்னை மரங்களுக்கு இடையில் பசுந்தாள் உரம் பயிரிட்டிருந்தால் 50% பூக்கும் தருணத்தில் மண்ணில் மடக்கி உழவு செய்ய வேண்டும். நெகிழி மழை தடுப்பான்களை ரப்பர் மரத்தின் பால்வடியும் பகுதிக்கு மேல் பொருத்தி மழைக்காலத்திலும் பால் வெட்டலாம். வரும் நாட்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதால் தென்னை, ஜாதிக்காய், மிளகு மற்றும் லவங்கப்பட்டை ஆகிய மரங்களை சுற்றி வட்டப்பாத்திகள் அமைத்து மழை நீரை சேமிக்கவும். தரையில் படரும் மிளகு ஓடு கொடிகளை நோயிலிருந்து பாதுகாக்க கொடிகளை சார்பு மரங்களை சுற்றிவிடவும். அறுவடை செய்யப்பட்ட பலாப்பழங்களை உலர்வான இடங்களில் சேமித்து வைக்கவும். வாழைக்கன்றுகளின் வேர் மற்றும் அழுகிய பகுதிகளை சீவி நீக்கிவிட்டு

மண் கரைசலில் நனைத்து அதன் மீது 40 கிராம் கார்போபியூரான் 3G குறுணை மருந்தினை தூவி பின்பு நடவு செய்யவும் என பேச்சிப்பாறை தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலைய பேராசிரியர் மற்றும் தலைவர் தெரிவித்துள்ளார். பூச்சிக்கொல்லி மருந்துகளின் காத்திருப்பு காலம் என்பது பயிர்களுக்கு பூச்சிக்கொல்லி அல்லது பூஞ்சான கொல்லி மருந்துகளை தெளித்த தேதியிலிருந்து விளைச்சலை அறுவடை செய்வதற்கு இடைப்பட்ட பாதுகாப்பான கால அளவு ஆகும். தெளிக்கப்பட்ட ரசாயன மருந்து சூரிய ஒளி மற்றும் காற்றினால் சிதைவடைந்து மனிதர்களுக்கு பாதிப்பில்லாத அளவிற்கு மாறுவதற்கு இந்த அவகாசம் தேவைப்படுகிறது. காத்திருப்பு நாட்கள் கடந்த பின்பு அறுவடை செய்யப்படும் காய்கறிகள், பழங்கள் மற்றும் தானியங்களில் நச்சு எச்சங்கள் இருக்காது. ஒவ்வொரு மருந்து பாட்டிலின் பின்புறம் உள்ள துண்டு பிரசுரத்திலும் அந்தந்த பயிருக்கான காத்திருப்பு நாட்கள் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கும். ஒரே மருந்து வெவ்வேறு சூழ்நிலைகளில் மாறுபட்ட காத்திருப்பு காலத்தை கொண்டிருக்கலாம். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள். இனி கேட்கலாம்

0: இருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை.
1: வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். இன்று உழவருக்கு ஒரு சிந்தனை, வேளாண் சாகுபடி அனுபவம். அழகப்பபுரம் சி காப்பித்துறை அவர்களுடன் வேளாண் நேரலை. அமுத சுரபி, காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். இதில் நெல் தரிசில் நிலக்கடலை சாகுபடி, திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணைப்பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள் வழங்கும் தகவல்கள் ஆகியன ஒலிபரப்பாகும். வேளாண் பெருமக்களை, நாம் ஒரு சபதம் ஏற்போம். நாட்டின் எந்த பகுதியிலும் தரிசு நிலங்கள் இருக்க அனுமதிக்க மாட்டோம். தரிசு நிலங்களை பசுமை பூமியாக்க எங்களால் ஆன முயற்சியில் ஈடுபாடு கொள்வோம் எனும் சபதம் ஏற்போம். நம் நாட்டை வேளாண் உற்பத்தி ரீதியாக முன்னோக்கி அழைத்து செல்வோம். வேளாண் பெருமக்களுக்கு வணக்கம். வேளாண் பெருமக்களை, இன்றைய வேளாண் நேரலை நிகழ்ச்சியில் வேளாண் சாகுபடி அனுபவம் குறித்த பல்வேறு தகவல்களை தெரிந்து கொள்ள இருக்கிறோம். நம் மாவட்டத்தை பொறுத்தளவில் வேளாண்மை என்பது இப்போது ஒரு பயிர் தவிர்த்து பல பயிர்கள் ஈடுபாடு எனும் நிலைக்கு உட்படுத்தப்பட்டு இருப்பதை காண முடிகிறது. காரணம், ஒரே பயிரில் ஏற்பட்ட தோல்வியும் பல பயிர்கள் ஈடுபாட்டில் சில பயிர்கள் கொடுத்த வெற்றியும் எனலாம். குறிப்பாக இன்று அழகப்பபுரம் பகுதியில் அரசு பணிக்கு பின் வேளாண்மையில் நாட்டம் கொள்பவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்க தொடங்கியுள்ளது. இதற்கெல்லாம் அவர்கள் கூறும் காரணம், மன அழுத்தமின்மை, இயற்கை முறையில் சாகுபடியை மேற்கொள்வதால் நஞ்சில்லா உணவுகள் கிடைக்கிறது, உடலும் மனமும் எப்போதும் சுறுசுறுப்பாக உள்ளதாக குறிப்பிடுகின்றனர். எனவே அவர்களில் ஏதாவது ஒருவருடைய அனுபவத்தை வானொலி வழி வெளிப்படுத்துவதன் வழி மாற்றம் பிற மக்களிடமும் ஏற்படலாம் என்ற நம்பிக்கையில் இந்த வேளாண் நேரலையானது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதோ தற்போது நமது நிலையத்தில் எனக்கு முன்பாக வேளாண் சாகுபடி சம்பந்தமான கருத்துக்களை எடுத்துரைப்பதற்காக ஆர்வமுடன் காத்துக்கொண்டிருக்கிறார் அழகப்பபுரம் பகுதியைச் சேர்ந்த சி காப்பித்துறை அவர்கள். இப்போது அவர்களிடம் பேசுவோம். வணக்கம் சார்.
2: வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ நேயர்களுக்கும் வேளாண் மக்களுக்கும் வணக்கம்.
1: வேளாண்மையில அனுபவம் அப்படிங்கும் போது உத்தேசமா எத்தனை ஆண்டுகால அனுபவம்?
2: எனக்கு சிறு வயதுலேருந்தே சில அனுபவங்கள் உண்டு. நான் தோட்டத்துக்கு போகும்போது எங்களுடைய வேலைக்காரங்க செய்கிற பணிகளை உற்று கவனிப்பேன்.
1: சிறு பிள்ளை பிராயத்திலேயே.
2: அதை தொடர்ந்து நான் படித்து வேலைக்கு சென்ற பிறகு அப்போது சில வேளாண்மையை செய்து வந்தாலும் ஓய்வுக்கு பிறகு, அதாவது 2013 ஓய்வுக்கு பிறகு.
1: அப்போ நீங்கள் ஏதாவது பணியில் இருந்திருக்கீங்க?
2: ஆமாம், நான் கூட்டுறவுத்துறையில் நான் உதவி

0: இயக்குநராக இருந்து கூட்டுறவு பயிற்சி கல்லூரியில முதல்வராகவும் இருந்திருக்கிறேன்
1: இருந்திருக்கிறேன். என்னதான் அரசு பணி அப்படிங்கிற நிலை இருந்தாலும் கூட 60க்கு பின்னால ஓய்வெடுத்தல் இல்லை.
0: முழு நேர புதிய ஒரு விவசாயியாக இருந்து கொண்டிருக்கிறேன்.
1: சரி, ஆரம்ப நாட்கள்ல அழகு பாப்புறம் உங்களுடைய அனுபவ ஈடுபாடு, தாத்தா அப்பா அவங்க எல்லாம் என்ன மாதிரி பயிரில் ஈடுபாடு காட்டினாங்க, இப்ப நிலவரம் எப்படி இருக்கு?
0: அலாபுரத்து ஏரியா பொறுத்தவரை முழுக்க முழுக்க ஒரு விவசாய பகுதி, வாழை நெல் இந்த மாதிரி பயிர்களை அதிகமா செய்துகிட்டு இருந்தாங்க.
1: அன்னைக்கும்
0: அப்படித்தான்.
1: நெல் குறைவு தான்,
0: நெல் அதிகம் அந்த காலங்களில், நெல் அதிகம்.
1: சரி,
0: அதன் பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு தென்னை சாகுபடிக்கு ஈடுபட்டாங்க. இப்போ எங்க பார்த்தாலும் தென்னையை தான் பார்க்க முடியும். நெல்ல மிக மிக குறைவு,
1: நெல் வயல். நெல் வயல் குறைவுக்கு காரணம் உங்களுக்கு அந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு தட்டுப்பாடு காரணமா, அல்லது வருவாய் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் மாற்று பயிர்களுக்கு வந்துட்டாங்களா?
0: நீர் மேலாண்மை தட்டுப்பாடு என்பது அந்த பகுதிக்கு எப்போதும் கிடையாது.
1: செழிப்பு,
0: செழிப்பு தான் நீர். ஏன்னா மூன்று குளம் இருக்கு.
1: சரி,
0: மேற்கு பக்கம் குளம், தெற்கு பக்கம் குளம், கிழக்கு பக்கம் குளம், வடக்கு பக்கம் ஆற்று நீர் வரக்கூடிய இடம்.
1: சரி,
0: அதனால அங்க நீர் தட்டுப்பாடு எந்த பிரச்சனைக்கு இடம் கிடையாது.
1: தென்னை சாகுபடி அப்படிங்கிறது தாத்தா அப்பா அப்படி அவங்களுடைய அனுபவத்தில் வச்சு தந்த மரங்களை தான் நீங்க அப்படியே கட்டி காத்துட்டு வரீங்களா? இல்ல இல்ல இல்ல, இப்போ உள்ள நாகரிகத்துக்கு ஏற்ப ஒட்டு ரகங்கள் கூட நான் வச்சு நல்ல ஈடுபாட்டோடு இருக்கிறேங்கிறீங்களா?
0: என்கிட்ட பழைய நாட்டு ரகமும் உண்டு. இப்போ காலத்துக்கு ஏற்ப நெட்டை குட்டை, குட்டை நெட்டை, இளநி போன்ற ரகங்களை வளர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நோயிலிருந்து ஒரு பாதுகாப்பு கிடைக்கணும்னா அதுக்கு சிறந்த ஒரு மரம் நம்ம நாட்டு மரம் தான்.
1: நாட்டு மரம் தான்,
0: அதை எந்த வகையிலையும் நம்ம குறை சொல்ல முடியாது.
1: மண்வாகு எப்படி சார் உங்க பகுதி? மண்வாகு
0: எங்க பகுதி களிமண்ணும் செம்மண்ணும் கலந்ததுதான். அது தென்னைக்கேற்ற ஒரு சாகுபடி கேட்ட இதுதான். மரவள்ளி கிழங்கு, வாழை, எது வேணாலும் பயிர் செய்ய முடியும். ஆனால் பன்றிகள் தொந்தரவு அதிகமா இருக்கிறதுனால மரச்சேனி வாழைகள் பயிர் செய்வதற்கு விவசாயிகள் தயங்குகிறார்கள்.
1: தென்னையை பொறுத்தளவு பிரச்சனை இல்லைங்கிறீங்க?
0: தென்னையில பொறுத்தளவு பிரச்சனை இல்லை.
1: ஊடுபயிர் அனுபவங்கள் மாற்று பயிர்கள் ரீதியில் என்ன பண்றீங்க?
0: ஊடுபயிர் அனுபவங்கிறது இப்போ வந்து அவக்காடு, ரம்புட்டான் இந்த மாதிரி பயிர்களை இப்போ விவசாயத்துறைகள் இருந்தும் தனியார் விவசாய அமைப்புகள் இருந்தும் சிபாரிசு செய்யறாங்க. அது நல்ல வருவாய் உள்ள ஒரு பயிர் வகை.
1: சரி, சிபாரிசு செய்யறாங்க இப்போங்கிறீங்க?
0: ஆமா.
1: அப்ப எடுத்த உடனே நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில நீங்க ஏதாவது பயிற்சி ரீதியா போய் அந்த தோட்டங்களை பாத்தீங்களா? அங்க வந்திருக்கக்கூடிய அனுபவ பிரகாரம் நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்களா? அப்படி
0: நான் ஒன்றிய ரெண்டு இடங்களை போய் பார்த்துருக்கிறேன்.
1: சரி,
0: அந்த பார்த்ததுல நமக்கு அது அவங்க சொல்றதுக்கும் கிடைக்கிற அந்த பலனுக்கும் பொருத்தமாக இருக்கிறது.
1: சரி, நீங்க நாட்டு ரகம் அப்படிங்கிற ரீதியில தென்னையை வந்து ஒரு அழுத்தமா
0: சொன்னீங்க.
1: இடைவெளி அப்படிங்கிற ரீதியில என்ன மாதிரி கொடுக்கறீங்க?
0: இடைவெளி வந்து பொதுவா 25-க்கு 25 வைக்கணும். ஆனா இப்போ சில இடங்கள்ல நாமெல்லாம் 20-க்கு 20 தான் வச்சிருக்கிறேன்.
1: என்ன காரணம்?
0: கொஞ்சம் ஸ்பேஸ், அந்த இடம் வந்து சூரிய ஒளி நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு இடம், அதனால அந்த பிரச்சனைகள் இல்லை,
1: வாய்ப்பு
0: இல்லை.
1: அழகுரத்தை பொறுத்தளவுல நாட்டு ரகங்களும் கூட ஒரு குழியில ரெண்டு தேங்காய் அப்படிங்கிற மாதிரி சில பகுதிகளில் ரெண்டு மரங்கள் அப்படி ஒரே இடத்துல நிக்கிறத கூட பார்த்துருக்கேன். அது என்ன காரணம்?
0: அதாவது அந்த நாட்டு ரகத்துக்கு சூரிய ஒளியை நோக்கி வளைந்து சென்று வளரக்கூடிய தன்மை அந்த நாட்டு ரக தென்னைகளுக்கு உண்டு. மற்ற ரகங்களுக்கு அது கிடையாது, நேரே வளரும். சூரிய ஒளி படலைனா அதுக்குரிய பலனை தராது, நோயும் அதிகமாக தாக்கும். நோய் தாக்காமல் இருக்கிறதுக்கு இது ஒரு காரணம், நாட்டு தென்னைக்கு சூரிய ஒளி அதிகமாக கிடைக்கிறது. இனி அந்த தோல் தடிப்போ கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆமா, புழு பூச்சிகள் அதை தாக்கிறது கடினம்.
1: சரிங்க சார், உர மேலாண்மை அப்படிங்கிற ரீதியில நீங்க கூட ஆரம்பத்துல நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னுக்கு பேசும்போது கூட புதிய புதிய நுட்பங்கள் வழி நான் நிலத்தை வளப்படுத்திட்டு வரேன், அதனால நான் உரங்கள்லயும் கூட இயற்கை சார்ந்துதான் செய்யறேன்னு அதை ஒண்ணு தெளிவுபடுத்தலாமா?
0: ஆமா, நான் இப்ப என்ன பண்றேன்னு சொன்னா, நான் வெளியில போய் இப்போ சாணம் அந்த மாதிரி உரங்களை அதிகமா வாங்க விரும்புறது இல்லை. ஏன்னா விலைகள், ஏகப்பட்ட விலைகள்,
1: சாணமே வாங்குறது இல்ல,
0: வாங்குறது இல்ல.
1: அப்ப மாற்று வழி என்ன?
0: இப்ப இடையில கொஞ்சம் வாங்கின வழிய அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்ல.
1: சரி,
0: நான் உழக்கூடிய நேரங்கள்ல நிலக்கடலை, குளிஞ்சி, உளுந்து இந்த மாதிரிங்களை விதைச்சு ஒரு குறிப்பிட்ட

0: ஒரு காலகட்டம் வந்ததும் அதை உழுது மடக்கி அது விவசாயம் ஆகிக்கிறார்.
1: இந்த நுட்பம் உங்களுக்கு யார் வழிகாட்டினாங்க?
0: இது எனக்கு இயற்கையாகவே, ஏன் இப்படி செய்யக்கூடாது, ஏன்னா விவசாயத்துறையில இருந்து தக்க புண்டு போடுங்க,
1: அந்த
0: சணப்பு போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப அதுக்கு பதிலா இது எவ்வளவோ சிறந்தது என்பது என்னுடைய கருத்து. ஏன்னா குளிஞ்சி உளுந்துகள்ல வேர்கள்ல ஒரு ஒரு வகையான தண்டு இருக்கும், அது வந்து ரொம்ப பயனா இருக்கும்.
1: இது எந்த விதத்துல உங்களுக்கு அடுத்தால உர தேவை அப்படிங்கிற ரீதியில கூட பொருளாதார ரீதியா ஒரு இழப்பை தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புங்கிறீங்க?
0: ஆமா, இது செலவில்ல, விதைக்கு மட்டும் விதைச்சிட்டா சரி அவ்வளவுதானே, வேற அதுக்கு களை எடுக்கணும். அது ஏன்னா களை எடுக்கணும்னா அதுல இருந்து பலனை பெறணும்னா களை எடுக்கணும். இது உழக்கூடியதானே, ஆனா நம்ம களை எடுக்க செலவில்லை, எந்த அதுக்குன்னு எந்த செலவும் செய்ய வேண்டியதில்லை, அப்படியே உழுது மடைக்கு தண்ணிக்கு பயன்படுத்திடலாம்.
1: சரி, தண்ணீர் பாய்ச்சுதல் அப்படிங்கிற நடைமுறை ஏதாவது புதிய நுட்பங்கள் வழி பாய்ச்சலா அல்லது கோரி விடுதல் தானா?
0: ஏன்னா எங்க ஏரியாவுக்கு சொட்டு நீர் பாசனம் வந்து
1: ஒத்து வராது.
0: காரணம் என்னன்னா, எங்க வயக்காட்டு பகுதிகள் எல்லாமே முன்னால எல்லாம் நெல் வயலா இருந்த இடங்களை தான் இப்ப தென்னந்தோப்புகளை ஆக்கியிருக்கிறாங்க.
1: சரி,
0: அதனால களைகள் அதிகமாக வளரும். ஒவ்வொரு நேரமும் நம்ம களத்திகள் விழும் போதெல்லாம் களத்தி கழித்தி மாட்டி அதெல்லாம் விழுவதுக்கு அவ்வளவு சாத்தியக்கூறு கிடையாது. அதனால சொட்டு நீர் பாசனம் நானும் போட்டுட்டு திரும்ப களைச்சிட்டேன்.
1: தேவையில்லைன்னு
0: இல்லை, அதை பராமரிக்கிறது கஷ்டம் ஒவ்வொரு முறையும்.
1: புதிய நுட்பம் அப்படிங்கறத நீங்க சொட்டு நீர் பாசனத்தை கையில எடுத்தாலும் கூட ஒரு பரிச்சாத்தியமா போட்டு பார்த்துட்டு இது நமக்கு ஒத்து வராதுன்னு அதுல ஒரு பிந்தங்கள் ஏற்பட்டாலும் அரசு திட்டங்கள்ல பெருகையில கூட வேளாண் ரீதியா நீங்க கொஞ்சம் முன்னெடுத்தல் பிரகாரம் செயல்படுவீங்க கொடுக்க.
0: ஆமா, அரசு திட்டங்கள்ல நான் ஏன்னா இப்ப சோலார்
1: போட்டிருக்கேன்,
0: வேளாண் பொறியியல் துறையின் மூலமாக நான் சோலார் வாங்கியிருக்கிறேன், அரசு மானியத்தோட நான் வாங்கியிருக்கிறேன்.
1: சரிங்க சார்.
0: அப்ப எனக்கு 90% மானியம் கிடைச்சு, அது தரும்போது எனக்கு 90% கிடைச்சு. ஆமா, ஒரு 5 வால்ஸ் மோட்டர் அதுல ஓடும்.
1: ஆனா தண்ணீர் வந்து நம்ம கிணறு அளவுல
0: போர்மா
1: இருக்கணும்.
0: போர்.
1: சரி, நீங்க இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை அனுபவிக்கிறீங்க இல்லையா?
0: ஆமா.
1: இதனுடைய வெளிப்பாட பக்கத்துல இருக்கக்கூடிய விவசாயிகள் கொஞ்சம் பரிதவிப்புக்குள்ளாகக்கூடிய நிலையில அவங்களுக்கு வழிகாட்டுறீங்களா? இப்படி
0: நான் அந்த சோலார் போட்டப்போ நிறைய விவசாயிகள் அதை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. நிறைய விவசாயிகள் அதை பார்த்துட்டு போயிருக்கிறாங்க, நிறைய பேர் மூவ் பண்ணி இருக்கிறாங்க. ஆனா அது எத்தனை பேர் அந்த சோலார் வாங்கினாங்க அப்படின்ட்டு எனக்கு சரியா தெரியும்.
1: சரி, உங்களுடைய பேச்சில இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நில வளப்படுத்தலுக்காக இயற்கை சார்ந்த கொளிஞ்சி தக்கை பூண்டு போட்டாலும் கூட இன்னும் கூட நோய் தாக்குதல் பூச்சி தாக்குதல் ஏற்படுது தென்னையில, அதை நான் என்னென்ன வழியில சீர்படுத்துறேன் அப்படிங்கிற மாதிரி கருத்தை வெளிப்படுத்த விரும்புறீங்களா?
0: ஆமா,
1: அது என்ன பண்றீங்க?
0: பூச்சி மருந்து அடிக்கிறதுனால நமக்கு விவசாயத்துக்கு பயன் தரக்கூடிய பூச்சிகளும் இறந்து போகுது. அப்ப அதை தவிர்க்கணும்னா பூச்சி மருந்த குறைக்கணும். அதுக்கு பதிலா மாட்டு மூத்திரம்,
1: ஓஹோ
0: மாட்டு மூத்திரம், அதே போல நம்ம எருக்கலை வேப்ப இலை இவைகளை எல்லாம் கொத்தி போட்டு அதுக்குள்ள கொத்தி வெள்ளைப்பூண்டு வெங்காயம் இதெல்லாம் தள்ளி போட்டு ஒரு 4-5 நாளைக்கு அதுலேயே ஊற வச்சிடணும். ஊற வச்சு ரொம்ப எடுத்து நம்ம அதை பம்பு மூலமா தண்ணி சேர்த்து நம்ம தெளிச்சா அது இயற்கை காய்கறி நமக்கு கிடைக்கும்.
1: நீங்க அப்படியே எடுத்துட்டு இருக்கீங்க. அளவு முறைகள்ல வித்தியாசப்பட்ட மரங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டுமா?
0: ஒண்ணு வராது. இதுல இது வந்து இயற்கை தானே, மோத்திரம் தானே.
1: இல்ல, இருந்தாலும் நீங்க சேர்மானங்கள் ஒரு சில சொல்லுங்க.
0: சேர்மானம் அதெல்லாம் ஒண்ணும் பெருசா பாதிக்காது. ஏன்னா வேம்பு ஒரு கசப்பு, ஏன்னா இந்த கசப்பு தன்மையிலதான் பூச்சிகள் தாக்குது குறையும்.
1: இது அனுபவம் நல்லா இருக்கு.
0: ஆமா, நல்லா இருக்கு.
1: சரிங்க சார், நீங்க வேற கூட்டுறவுத்துறையில நான் பணி புரிஞ்சேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொன்னீங்க.
0: ஆமா,
1: இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை கேட்டிருக்கக்கூடியவங்க கூட்டுறவினுடைய முக்கியத்துவத்தை தெரிந்து கொள்ளக்கூடிய வகையில கூட்டுறவு பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்க பார்ப்போம். அது எந்த விதத்துல விவசாயிகளுக்கு ஒரு ஊன்றுதலை கொடுக்குது?
0: கூட்டுறவு என்பது அது ஒரு மக்கள் இயக்கம். அந்த மக்கள் இயக்கம் என்பதனாலதான் அதுல முழுக்க முழுக்க விவசாயிகளால் உறுப்பினராக சேர்த்து அவங்களுக்கு தேவையான கடன்களை கொடுத்து உதவுறாங்க. இந்த கடன் கொடுப்பதன் மூலமாக வெளிநபரிடம் இருந்து அதிக வட்டிக்கு வாங்குவது போன்ற கடன்களை தவிர்க்கப்படுகிறது. இங்கு குறைந்த வட்டிக்கு கடன் கிடைக்கிறது. ஆனா இதுல என்னன்னா, அரசு தலையிட கூடாது என்பது கூட்டுறவுடைய 6 கொள்கைகளில் தலையாய ஒரு கொள்கை.
1: அந்த மாதிரியான ஒரு நடைமுறை இருந்தாலும் கூட கூட்டுறவு நாட்டு

0: உயர்வு அப்படிங்கிற அடிப்படையில் கிராமப்புற விவசாயிகள் கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கத்தை அணுகலாங்கிறீங்க?
1: அணுகலாம், அணுகலாம்.
0: சரிங்க சார்,
1: அணுகணும்.
0: அது ஒரு பக்கத்தில்
1: அணுகணும்.
0: நமக்கு நேரம் அப்படிங்கிறது ஒரு அட்டவணைப்படுத்தலுக்கு உட்பட்டதுனால
1: சரி,
0: இருந்தாலும் கூட நீங்க வந்து சந்தைப்படுத்தல் அப்படிங்கிற பிரகாரம் பொருட்களை வந்து எப்படி சந்தைப்படுத்தி காசாக்குறீங்க?
1: சந்தைப்படுத்தல் நான் நேரடியாக தான் வியாபாரி கொடுக்கறேன்.
0: மதிப்பு கூட்டல் இல்லை.
1: மதிப்பு கூட்டல் மதிப்பு கூட்டல் கொடுக்கறதுக்கு நம்ம இடங்களில் வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏன்னா சம்பளம் கூடுதல், சம்பள ஆட்களை வச்சு வேலை செய்து அந்த மதிப்பு கூட அந்த மதிப்பு நமக்கு கிடைக்காது.
0: ஆனால் நீங்கள் எப்படி சொல்றீங்க, நம்ம மாவட்டத்தில் மதிப்பு கூட்டல் வழி மதிப்பாய் வளம் வரக்கூடிய நிறைய விவசாயிகள் இருக்காங்களா? ஒரு கண்ணு எடுக்கிறாங்க, நிறைய ஒரு கண்ணு எடுக்கிறாங்க, தேங்காய் எண்ணெய் உருவாக்கம் பண்றாங்க.
1: அது அவங்களுடைய சொந்த உழைப்பா இருக்கும். அது சில பேர் அந்த விவசாயிகள் அவங்க குடும்பத்தோட தன்னை முழு அளவில் அர்ப்பணிச்சு அது செய்யக்கூடிய நபராக இருக்கும்.
0: என்னை
1: போன்ற நபர்கள் அந்த தொழிலாளிகளை வைத்து செய்யக்கூடியவங்களுக்கு நாம நினைக்கிற மாதிரி ஒன்றும் செய்ய முடியாது.
0: அதனால நேரடி விற்பனை,
1: நேரடி விற்பனை.
0: சரி சார்.
1: ஆமா,
0: நிறைவான கருத்தா ஏதாவது ஆலோசனைகள் சொல்லணும் அப்படின்னு ஏதாவது ஆசைப்படுறேன்.
1: ஆமா, ஆசைப்படுறேன். இப்போ எங்கள் ஏரியாக்கள்லாம் பன்றி மிளா போன்ற மிருகங்கள் மூலமாக எங்களுக்கு பயிர் செய்ய தான் அதிகமாக ஏற்படுது. ஆமாம், ஆமாம், ஆமாம். ஏன்னா அதில் வாழை பயிர் செய்ய முடியல, மரவள்ளி பயிர் செய்ய முடியல, இந்த மாதிரி பல பலகீனங்கள் இருக்கு.
0: அதனாலேயே மரச்சினியை கைவிட்டீங்க?
1: ஆமாம், அதுக்கு நாம் வாழையும் நான் செய்யறதில்லை. இதுக்கு பயந்து என அந்த மிருகங்களுக்கு நாம் இடையூறு செய்தால் கிடைக்கப்பட வேண்டும்.
0: கிடைக்கப்பட வேண்டும் அப்படிங்கறத விட அந்த வன விலங்குகள் வந்து வனத்தை விட்டு வெளியே வராத வகையில வனத்திலேயே
1: தக்க ஏற்பாடு செய்ய வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது.
0: உங்க அலைபேசி ஒன்னு சொல்லுங்க சார்.
1: ரொம்ப முக்கியமானது.
0: உங்க அலைபேசி
1: என்னொன்னு
0: நேரம் அப்படிங்கிறது அலைபேசி சொல்லாமா?
1: சரி,
0: அலைபேசி
1: 95 66 310 439.
0: ஏதாவது விவசாயிகளுக்கு சந்தேகம் எழுது அப்படின்னா இந்த அலைபேசி வாயில உங்களை தொடர்பு கொண்டு கேட்பாங்க, தெளிவுபடுத்தலாம். 9 5 6 6 3 1 0 4 3 9. இதுவரை வேளாண் சாகுபடி அனுபவம் குறித்து பல்வேறு விதமான கருத்துக்களை எடுத்து சொல்லி எல்லாரும் பலனடையமாய் வெளிப்படைய செய்திருக்கீங்க. உங்களுக்கு குமரி பண்பலை சார்பாக மனமார்ந்த நன்றி.
1: நன்றி.

0: இதுவரை வேளாண் சாகுபடி அனுபவம் வேளாண் நேரலை கேட்டீர்கள். பங்கேற்றவர் அழகப்பபுரம் சி காபித்துறை அவர்கள், உடன் உரையாடியவர் தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை, நிகழ்ச்சிக்கு தொழில்நுட்பம் அனில் ஜேம்ஸ். இனி கேட்கலாம்.
1: இனி கேட் பஜாவோ அபியான். விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்த தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள்.
2: வணக்கம்.
3: வணக்கம்.
2: கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல உர பயன்பாடு அப்படின்னு பார்க்கும்போது அது இயற்கை உரமா இருந்தாலும் சரி செயற்கை உரமா இருந்தாலும் சரி விவசாயிகளுடைய விழிப்புணர்வு எப்படி சார்?
3: அதாவது பொதுவாக வந்து விவசாயிகள் வந்து ரசாயன உரங்களை அதிகமாக பயிருக்கு போடணும் என்கிற எண்ணம் தான் அவங்களுக்கு இருக்குதே தவிர இந்த உரத்தை வந்து லாபகரமாக பயிருக்கு கிடைக்கும் நிலையில நம்ம வந்து எப்படி வந்து பயிருக்கு போடணும்னு சொல்லி நிறைய வேளாண் பெருமக்களுக்கு தெரியவில்லை. தற்போது காலத்துல எல்லா பயிருக்கும் உரங்களை வீணாக்காம போடுற உரங்கள் வந்து சரியாக அளவுல போட்டு அந்த போடுற உரம் அனைத்தும் அந்த பயிருக்கு கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பயிர் செய்யும் போது லாபத்தை எடுக்க முடியும். அதிக அளவுல வீணாகிறது தான் நம்ம ரசாயன உரங்கள்ல பார்க்க முடியுது. எனவே நம்ம ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாகம் சமச்சீர் உர நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது மண் வளமும் பாதுகாக்கப்படும், சுற்றுச்சூழலும் எந்த பாதிப்பு இல்லாம இருக்கும், லாபகரமான ஒரு விவசாயம் வந்து நம்ம பண்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். எனவே விவசாயிகள் மத்தியில ஒரு விழிப்புணர்வை வேளாண்மை அறிவியல் நிலையம் மூலமாக நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம்.
2: சார் சொல்றீங்க ரசாயன உரத்தை பொறுத்த அளவுல வந்து அவங்க அளவு கடந்த வகையில போடுறாங்க அப்படின்னு, அப்ப இதுக்கு வந்து நம்ம அவங்க பயன்படுத்துறதுக்கு ஒரு பரிந்துரை அப்படிங்கிற ரீதியில ஒவ்வொரு விவசாயிக்கும் மண் பரிசோதனை செய்யணும் அப்படிங்கிற பொறுப்பு வேணும் அப்படின்னு மறைமுகமா குறிப்பிடுற மாதிரி எல்லாம் இருக்குது.
3: நிச்சயமாக மண் பரிசோதனை வந்து ரொம்ப முக்கியம். நம்ம காலங்காலமா விவசாயம் பண்ணி

0: இருக்கிறோம். அந்த மண்ணுடைய தரம், அதாவது மண்ணுடைய ஹெல்த்னு சொல்லுவாங்க, அந்த நிலை வந்து ரொம்ப கெட்டு போய்விட்டது, மண்ணுடைய வளம். எனவே நம்ம வந்து அதை வந்து பழைய நிலைக்கு கொண்டு வரணும். தேவை இல்லாத உரங்களை வந்து நம்ம போடாம நம்ம வந்து ஆரோக்கியமாக வைக்கணும்னா நிச்சயமாக மண் பரிசோதனை அடிப்படையில சமச்சீர் உர நிர்வாகம் முறைகளையும் ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து நிர்வாக முறைகளை நம்ம கடைபிடிக்கும் போது நமக்கு உர தட்டுப்பாடும் வராது, தாராளமாக எல்லா வேளாண் பெருமக்களும் பயன்படுத்துற மாதிரி உரங்கள் வந்து போதுமான அளவில் நம்முடைய மாவட்டத்தில் கிடைக்கிறதுக்கு ஒரு அடிப்படையாக அமையும்.
1: இப்ப கன்னிப்பூ சாகுபடி அப்படிங்கிற நுட்பத்தில் வந்து நெல் விவசாயிகள் ஈடுபாடு காட்டுறாங்க இல்லையா, கன்னிப்பூ சாகுபடி உர நடைமுறைகள் என்ன சார்?
0: குறிப்பாக மண் பரிசோதனையின் அடிப்படையில் எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரங்களை மட்டும் நம்ம போட்டாவதும். பொதுவாக வேளாண் பெருமக்கள் என்ன பண்றாங்கன்னா எந்த உரம் விலை குறைவா இருக்குதோ அதிக அளவு போடுறாங்க. அப்படி போடுறதுனால நம்மளுக்கு பூச்சி நோய்கள் அதிக அளவு பாதிப்பு மட்டுமல்ல, நம்ம எடுக்க வேண்டிய மகசூல் வந்து இழப்பாகிறது, வீணாக ஒரு உரம் வந்து தட்டுப்பாடான ஒரு நிலைக்கு வந்து தள்ளப்படுவதற்கு வாய்ப்பை வந்து நம்மளே ஏற்படுத்திக்கிடுறோம். எனவே அப்படி இல்லாம மண் பரிசோதனை அடிப்படையில எந்த ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிறதோ அந்த ஊட்டச்சத்து உரத்தை மட்டும் போட்டா போதும். குறிப்பாக துத்தநாகம் குறைபாடு இருக்குது, இல்லாவிட்டால் மணிச்சத்து குறைபாடாக இருக்குதுன்னு வைங்க, அந்த உரத்தை மட்டும் நம்ம போட்டா போதும். தேவையில்லாம அளவுக்கு அதிகமாக டிஏபி இல்லாவிட்ட காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி உரங்களை நம்ம போட வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒவ்வொரு நெற்பயிருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் என்னென்ன உரம் அதுக்கு தேவை என்பதும் நிர்ணயிச்சிருக்கிறாங்க, அந்த உரங்களை வந்து நம்ம வந்து போட்டா போதும். தேவையில்லாம சிலவங்க ஃபேக்டம்பாஸ் போடுவாங்க, ஆக்சுவலா அந்த விலை அதிகம், அந்த உரம் அந்த பருவத்திற்கு அது போட வேண்டிய அவசியமே இல்லை. நம்முடைய மாவட்டத்துல மண்ணுடைய சூழ்நிலைக்கும் அந்த உரம் போடுறதுனால மண்ணிலையும் பாதிப்பு வரும். அந்த மாதிரி உள்ள தேவையில்லாம உரங்களை நம்ம போடுறதுனால இந்த உர தட்டுப்பாடு சூழ்நிலை உருவாகிறது. எனவே எந்த உரம் தேவைப்படுகிறதோ அதை மட்டும் நம்ம கொடுக்கும் போது அதுதான் சமச்சீர் உர நிர்வாகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அளவுக்கு மீறினா அமிர்தமும் நஞ்சு. எனவே அதிகமா நம்ம போடுறதுனால ஒருவேளை நம்ம வேளாண் பெருமக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நம்ம பயிர் நல்லா பார்க்க அழகா இருக்கிறது, நல்ல பசுமையா இருக்கிறது, நம்ம யூரியா நிறைய போடும் இல்ல டிஏபி போடும் காம்ப்ளெக்ஸ் போடும் சொல்லி இப்படியே ஒரு மனநிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்படி அல்ல, அதாவது ஆரோக்கியமா இருப்பதற்கும் பார்ப்பதற்கு வளமா இருப்பதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. அதாவது நல்ல ஆரோக்கியமாக பயிர் இருக்குதுன்னா ஏதாவது ஒரு சத்து அதுல குறைபாடு
2: மூலமாக அறிவியல் பூர்வமாக எப்படி நம்ம நவீன முறைகளை கையாண்டு மண் வளத்தையும் இந்த பயிர் வளத்தையும் இந்த மாதிரி உர தட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கி நல்ல ஒரு வளமான பயிர் மட்டுமல்ல அதிக உற்பத்தி அதிக வருமானம் எடுத்து நம்ம வந்து லாபகரமான நல்ல ஒரு வளர்ச்சியை வந்து நம்ம வந்து ஒரு தன்னிறைவை அடைவதற்கு நிச்சயமாக இது ஒரு வாய்ப்பாக அமையும்.
3: அமுத சுரபி
4: காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும் உரையாடல்.
5: ஏ காலையில யாரோ பெல் அடிக்கிற மாதிரி இருக்கு, என்னன்னு போய் பாரு. எலும்பு வர கையில அன்னைக்கு அடி வாங்கின அடி, என்ன வலி, கையெல்லாம் தூக்க கூட முடியல. லேசா போய் பாத்துட்டு வாயா. எனக்குதாமா பொங்க, சரிதான் ஒரு சொல்லுதான் கேளம்மா, வெளியே போய் பாத்துட்டு வா. காலையில பேப்பர் எடுத்துதான்னு சொன்னேன், அப்பவும் நீ கேக்கல. மனுஷன் லேசா படுத்தா அவ்வளவுதான், கதவு போய் தரம்மா. யாரோ காலையில வெல்ல போட்டு அடி அடின்னு இங்க மனுஷன் கிடக்க கடையில வெல் வேற சுவாலி தீந்துராம போ, சீக்கிரம் போ.
6: ஏங்க நீங்க வந்து கதவு துறக்கீங்க, என் தம்பி எவ்வளவு முகப்புலி ஓடி என்னைக்கு வந்தாலும் ஓடி வந்து கதவு துறப்பான. அவனை எங்கம்மா ஏம்மா இப்படி முழிச்சுட்டு போற? வீட்டுக்கு ஐஸ்வர்யமா ஒரு ஆள் காலையில வந்தா வாங்கோ அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ணா கடக்கா? ஆமா பேப்பர் தான் கிடக்கு. தம்பி என்னப்பா அண்ணா கடக்குன்னு பேப்பரை சொன்னாளா உன் மனைவி அல்ல ஒன்ன சொன்னாளாப்பா?
5: என் பொஞ்சாதிக்கிட்ட ஏடா கூடமா எதுவும் பேசிடாதீங்கன்னு கடும் கோபத்துல இருக்கானே. நீங்க அன்னைக்கு நெல்லிக்காய் தோட்டத்துல போட்டு அடி அண்ணி அடிச்சீங்க தெரியுமா? விஷயம் எப்படியோ பார்ட்டிக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால வந்தீங்களா, என்ன வேலைக்கு வந்தீங்களோ அதை முடிச்சிட்டு பைய கிளம்பிருங்க.
6: ஏ தம்பி, டீ குடிக்கலாமாப்பா?
5: ஏனே அந்த அளவுக்கு எல்லாம் ஒண்ணு இல்லனே, டீ எல்லாம் குடிக்கலாம்னே.
6: நீ சொன்னியா, அவள்கிட்ட எடுத்து சொன்னியா? நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அண்ணனுக்கு பேர்ல எந்த தப்பும் இல்ல. நான் ஒரு மூணு நாலு ஆளா கூட்டிட்டு போய் ஒரு மூடைக்கு நாலு மூடைய பறைச்சேன், அதுவும் கள்ளம் பறைக்கமாய பறைச்சேன்.

0: கஷ்டம், அதான் கோவம் அப்படிங்கிற தகவலை சொன்னியா?
1: என்னங்க சொல்றீங்க? என் மனைவி கள்ளன்னு சொன்னா நம்பிடுவாளா? எப்படி நம்புவா? தன்னுடைய புருஷன் வந்து எப்பவுமே களவு செஞ்சிருந்தாலும் கூட உத்தமன்ல சொல்லக்கூடிய காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். என்னன்னு சொல்றீங்க? பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன்.
0: தம்பி, என்னப்பா மனைவி இருக்கா அப்படிங்கிற தைரியத்துல வார்த்தை மாறுதாப்பா?
1: இளே, எனக்கு பல இப்போ அவதானே சத்தத்தை கூட்டாதியும் வீட்டுக்குள்ள வேற இருக்கு, வந்தத மறந்து என்ன இல்லாமோ பேசிட்டம்னு. என்னென்ன கையில
0: தம்பிய பாக்கணும் அப்படின்னு வீட்டுல சொன்னப்பா, ஆப்பிள மடக்கி தந்துட்டா, ஆரஞ்சு மடக்கி தந்துட்டா, மாதுளம் பழத்தை மடக்கி தந்துட்டா, முதல்ல போய் பாருங்கோ அப்படின்னா. ஏன் மனைவி அப்படி இருக்கிறா? ஓ மனைவி நடையில ஏறும் போது என்னவோ நான் யாரையோ அடிச்சது மாதிரி அப்படியே முழிச்சிட்டு போறாப்பா.
1: அடிக்கதானே செய்தியோ?
0: சரிப்பா சரிப்பா தம்பி, ஏதோ நடந்து போச்சு, நானும் முன் யோசனை இல்லாம ஏதோ செய்யிட்டேன். வேலைக்கெல்லாம் போறையா அப்படிப்பா?
1: எங்கன்னே வேலைக்கு போறது? கை காலெல்லாம் வீங்கி போய் கிடக்கு, கண்ணுகிட்ட பாருங்கண்ணே வீங்கி போய் கிடக்கு, என்ன பண்ணன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கோம்னே, செலவுக்கும் வழி இல்ல.
0: தம்பி ஒன்னும் கவலைப்படாதப்பா. தம்பி, இந்த மாதுளம் பழத்தை சாயங்காலம் 4 மணிக்கு விதைகளை எடுத்து ஜூஸ் ஒண்ணு அடிக்காண்டாம், அப்படியே சாப்பிடு. ஆரஞ்சு பழத்தை காலையில 11 மணிக்கு அழகா ஜூஸ் போட்டு குடி. ஆப்பிள இரவு நேரத்துல தூங்க கூடிய நேரத்துல வெட்டி சாப்பிடு.
1: ஏனே எப்படின்னா இவ்வளவு தாராளம்?
0: தம்பி, வீட்டுல இருந்தே நீ கொஞ்சம் வளமாகிறது மாதிரி ஒரு திட்டத்தை பத்தி சொல்லிட்டு போறேன். தம்பி ஒண்ணு வீட்டுல இருந்தே வேலை செய்யற மாதிரி ஆட்களை வச்சு செய்ய முடியுமா? இப்படி
1: சொல்லுங்கண்ணே, வீட்டிலே இருந்து செய்யணும், வீட்டு பக்கத்திலே இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வச்சு செய்யற மாதிரி ஏதாவது ஒரு தகவல் சொல்லுங்கண்ணே.
0: தம்பி, காளான் கேள்விப்பட்டிருக்கியா?
1: ஏனே காளான்னு இப்ப எல்லாரும் காளான் தானே பயன்படுத்திட்டு இருக்காங்க. இறைச்சி மீன் சாப்பிட்டு இருந்தவங்க கூட இப்ப காளான அதிகமா பயன்படுத்துறாங்க.
0: ஆமாப்பா ஆமாப்பா, தம்பி சொல்ற மாதிரி இறைச்சி மீன் உள்ள சத்துக்கள் அளவுக்கு காளான்லயும் சத்துக்கள் கொட்டி கிடக்கு. காளான பொறுத்த அளவுல சத்துக்கள் அப்படின்னா கொட்டி கிடக்குதப்பா.
1: என்ன காளான்ல எத்தனை வகைன்னு?
0: தம்பி, காளான பொறுத்த அளவுல சிப்பி காளான், மொட்டு காளான், பால் காளான், வைக்கோல் காளான், உலர் ஜெல்லி காளான், குளிர்கால காளான், வெள்ளிக்காது காளான், நெமகோ காளான், இப்படி சொல்லிட்டே போலாம்ப்பா.
1: வடிவம் எப்படின்னு?
0: வடிவங்களை பொறுத்தளவுல குடைக்காளான், முத்துச்சிப்பி காளான், கிழங்கு காளான், புனல் காளான், வைக்கோல் காளான், மொட்டு காளான்.
1: ஏனே இதுல என்னென்ன சத்துக்கள் எல்லாம் இருக்கு?
0: நீ என்ன கேட்டுட்டு இருக்க? புரத சத்து இருக்குன்னு சொன்னனா?
1: ஆமா.
0: நீர் சத்து இருக்கு.
1: ஆமா.
0: வைக்கோல் காளான், மொட்டு காளான், பால் காளான் இதுலயும் கூட சத்துக்கள் கொட்டி கிடக்க.
1: அப்படியாண்ணே?
0: சுட சுட கோவத்துல கொண்டு வச்சாலும் அருமையான டீயா இருக்கும்னு நினைக்கேன். கொழு கொழு கொழு கொழு இப்படிதான் சாப்பிடியாப்பா?
1: ஆமனே, உடம்பு வேற சரியில்லையா, கோவப்பட்டாலும் ஆகாரங்கள் நல்லா தருவானே. இது எனக்கு வச்சிருக்கா இல்ல உங்களுக்கு வச்சிருக்கான்னு தெரியலையே.
0: பாரு, அந்த இடத்துலயும் எடுத்து குடிக்க விட மாட்டாங்க. எனக்கு வச்சிருக்கா உனக்கு வச்சிருக்கா அப்படின்னு ஆசைய காட்டி மோசம் பண்ணாமல்லா இருக்கு.
1: மருத்துவ குணங்கள் என்னென்ன?
0: மருத்துவ குணங்களை பொறுத்த அளவுல ரத்த அழுத்தத்தை குறைக்கும், உடல்ல கட்டிகளை ஏற்படுத்தக்கூடிய கிருமிகளை அழிக்கும்,
1: சரி,
0: புத்துநோய் கிருமிகளை அழிக்கும்,
1: சரி,
0: மூல நோய் இருக்கு பாரு.
1: என்ன யாகதேச பேருக்கு இருக்கண்ணே?
0: தம்பி சொல்றத பார்த்தா தம்பிக்கு
1: அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லண்ணே. ஏதாவது ஒரு சந்தேகம் கேட்டா உடனே இப்படியா திருப்பி விடுறது?
0: மூல நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை கூட இந்த காளான்ல இருக்கு.
1: என்ன மதிப்பு கூட்டல் வழி என்னென்ன செய்யலானே?
0: காளான் சூப்பு பண்ணலாம், காளான் பூரி, காளான் பச்சி, காளான் சமோசா, காளான் பக்கோடா, காளான் சிப்ஸ், காளான் சப்பாத்தி, காளான் ஆம்லெட், காளான் வடகம், காளான் வத்தல், காளான் தொக்கு, காளான் ரவை உப்புமா, காளான் அரிசி மாவு புட்டு, காளான் பிரியாணி.
1: எல்லாமே முன்னுக்கு வர்ற மாதிரி இல்லன்னு சொல்றீங்க?
0: தம்பி, காளான் சாகுபடியில ஈடுபாடு காட்டி காளான பக்குவமான முறையில அறுவடை செய்து இந்த மாதிரி பதார்த்தங்களை செய்து கவர்ல போட்டு வித்தாலும் கூட பணத்துக்கு வழி இருக்கா இல்லையா?
1: ஏனே இவளுக்கு வளர்ப்பு முறையெல்லாம் தெரியும்னே?
0: உன் மனைவி கேப்பா?
1: ஆமாண்ணே. இப்ப நான் அடிபடுறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னுக்கு 6 நாள் போயிருச்சுன்னு அங்க போய் நிறைய விஷயம் படிச்சுட்டு வந்திருக்கானே. நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா பதார்த்தங்கள், அது கூட அவளுக்கு சொல்லி கொடுத்திருக்காங்கண்ணே. அன்னைக்கு கூட அருமையா செஞ்சானே.
0: சரிப்பா சரிப்பா, உங்க கிராமம் விவசாய கிராமம், நெல் சாகுபடி உள்ள கிராமம், வைக்கோலுக்கு பஞ்சம் இருக்காது. இதனுடைய மூலப்பொருள் என்னங்க தெரியுமா?
1: இல்லே, இந்த வைக்கோல் காளான் வித்து ஒரு கவர் இது வேணாம், அவ்வளவுதானே. இன்னையில இருந்து காளான் தொழில் செய்யறதுக்கான வேலையை தொடங்க போறோம்னே.
0: தம்பி, நான் ஒன்னு கிளம்பட்டுமாப்பா?
1: ஏய், அண்ணன் வந்து எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு, அந்த 18 ஆப்பம் கடலக்கறியும் கொண்டு வாமா. அமுத சுரபியில் இதுவரை
0: காளான் வளர்ப்பும் வளமான எதிர்காலமும்
1: உரையாடல் கேட்டீர்கள். உரையாடலில் பங்கேற்றோர் எஸ் சிவகுமார், தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை.
2: நொடிகளில் சில நுட்பங்கள்.
0: இதில் நெல்தரிசில் நிலக்கடலை சாகுபடி தகவல்களை தருகிறார் திருப்பைசாரம் நெல் ஆராய்ச்சி நிலைய இணை பேராசிரியர் மற்றும் தலைவர் முனைவர் ஆர் லதா அவர்கள்.
3: கன்னியாகுமரி மாவட்டத்தில்

0: நிலக்கடலையும் சாகுபடி பண்ணுறாங்க. ராஜாவூர், ராமநாச்சிதன்புதூர் அந்த ஏரியாலெல்லாம் வந்து நிலக்கடலை சாகுபடி பண்ணுறாங்க. நம்ம மாவட்டத்தில் எப்படி சாகுபடி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அதுவும் கோடை காலத்தில் நெல் தரிசுலையும் சாகுபடி பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது அதில் வந்து உரங்கள் எல்லாம் போடுவாங்க. இருந்தாலும் அந்த நிலக்கடலையை பொறுத்த வரைக்கும் நுண்ணூட்டச்சத்து குறைபாடு வந்து எப்போவுமே இருக்கும். அந்த இலையில வந்து மஞ்சள் நிறம் வரும். அந்த மாதிரி வரும்போது பூச்சி நோய் தாக்குதல் அதிக அளவில் வந்துடும். இதை கட்டுப்படுத்துறதுக்கு நிலக்கடலை ரிச், கிரவுண்ட்நட் ரிச்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியிடப்பட்ட நுண்ணூட்ட உரக்கலவை ஒன்று இருக்கு. இதுவும் ஒரு ஏக்கருக்கு வந்து 2 கிலோ அப்படின்ற அளவில் நம்ம இலை வழியாக தெளித்தோம் அப்படின்னா அந்த நுண்ணூட்ட சத்து குறைபாடு நிவர்த்தி ஆகி நமக்கு நல்ல மகசூல் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பூக்கள் வந்து உதிராமல் இருக்கும். எல்லா பூக்கள்ல இருந்தும் நமக்கு கடலை உருவாகி அந்த கடலையில் வந்து பருப்பு வந்து நல்ல திரட்சியாக வரும். இதுக்கு வந்து நிலக்கடலை ஒண்டர் ரிச் அப்படின்னு சொல்லுவோம், கிரவுண்ட்நட் ரிச் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எப்படி பயன்படுத்தணும்னா, 1 லிட்டர் தண்ணியில 2 கிராம் அப்படின்ற அளவுக்கு தான் கரைச்சிட்டு பூக்க தொடங்கின உடனே ஒரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அதுக்கப்புறம் 15 நாள் கழித்து இன்னொரு ஸ்ப்ரே கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது அதில் வரக்கூடிய எல்லா பூக்கள்ல இருந்தும் கடலை வந்து உருவாகும். நமக்கு தெரியும் நிலக்கடலையில வந்து பூ வெளியே இருக்கும், ஆனா அந்த கடலை வந்து மண்ணுக்குள்ள போய் தான் வைக்கும். அந்த மாதிரி அது மண்ணுக்குள்ள போயிட்டு அதுக்கு நிறைய சத்துக்கள் தேவைப்படும். அந்த சத்தை நம்ம இலைவெளியா கொடுக்கும்போது அது ஈஸியா எடுத்துக்கும். மண்ணுல போட்டு கொடுக்குற உரத்தை விட இலைவெளியா கொடுக்கும்போது அதுக்கு ஈஸியா கிடைக்கிறதுனால எல்லா பூக்கள்ல இருந்தும் கடலை வரும். அதுக்கப்புறம் அந்த கடலையில இருக்கக்கூடிய பருப்பும் நல்ல திரட்சியா இருக்கும். அதனால மகசூல் நல்லா இருக்கும்.
1: நிகழ்ச்சி அமைப்பில் உதவி தேரூர் எஸ் சிவசுப்பிரமணிய பிள்ளை,
2: அமைப்பு டிஎல் ஜேக்கப்.
3: இத்துடன் இந்திய வேளாண் அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகின்றது.
4: எனும் சில நொடிகளில் செய்தி அறிக்கை, சென்னை அஞ்சல்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நாட்டின் உயரிய பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி கௌரவித்தார். பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ ஆகிய மூன்று முக்கிய பிரிவுகளில் இந்த விருதுகள் வழங்கப்பட்டன. இலக்கியம் மற்றும் கல்வித்துறையில் பத்ம விபூஷன் விருது மூத்த பத்திரிகையாளர் திரு நாராயணனுக்கும், சமூக சேவைக்கான பத்ம விபூஷன் விருது திரு கே டி தாமஸுக்கும் குடியரசுத் தலைவர் வழங்கி கௌரவித்தார். முன்னாள் டென்னிஸ் வீரர் விஜய் அமிர்தராஜ், திரைப்பட நடிகர் திரு மம்முட்டி, பின்னணி பாடகி அல்கா யாக்னிக் ஆகியோருக்கு பத்மபூஷன் விருது வழங்கப்பட்டது. சென்னை ஐஐடி இயக்குநர் திரு காமக்கோட்டி, திரைப்பட நடிகர் மாதவன், கர்நாடக இசையில் சகோதரிகள் ரஞ்சினி காயத்ரி ஆகியோருக்கும், மிருதங்க இசைக்கலைஞர் திருவாரூர் பக்தவச்சலத்திற்கும், பேராசிரியர் திரு கே ராமசாமி ஆகியோருக்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டுவதற்கான பயணத்தில் இளம் அரசு அதிகாரிகள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார். புதுதில்லியில் மத்திய அரசின் பல்வேறு அமைச்சகங்கள் மற்றும் துறைகளில் பணியாற்றுவதற்காக தேர்வு செய்யப்பட்டுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளிடையே உரையாற்றிய பிரதமர், அரசு நிர்வாகத்தின் பயன்கள் நாட்டின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் சென்றடைய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டை தீர்மானிக்கும் பணியில் அரசு அதிகாரிகள் அர்ப்பணிப்பு உணர்வோடு கடமையாற்ற வேண்டும் என்றும், நிர்வாகத்தில் புதுமையான நடைமுறைகளை புகுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு இடையே வலுவான ஒருங்கிணைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்திய பிரதமர், சிறப்பான சேவையை அளிக்க நெருங்கிய ஒத்துழைப்பு அவசியம் என்றும் தெரிவித்தார். நிர்வாக ரீதியாகவும் கொள்கை ரீதியாகவும் அரசு எடுக்கும் முடிவுகள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி பயணிப்பதாக அமைய வேண்டும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா, உற்பத்திக்கான இந்தியா, எரிசக்தி பாதுகாப்பு, இளைஞர்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்குதல் போன்ற நடவடிக்கைகளால் நாட்டில் வளர்ச்சிப் பாதையை செம்மைப்படுத்த முடியும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். கடந்த 10 ஆண்டுகளில் அரசு நிர்வாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சீர்திருத்தங்கள் நல்ல பலனை அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். நாட்டை கட்டமைக்கும் பணியில் பெண்களின் பங்கு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று குறிப்பிட்ட பிரதமர், தற்போது தேர்வு பெற்றுள்ள குடிமைப்பணி அதிகாரிகளில் 40% பெண்கள் இருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்தார். எல்னினோ காரணமாக பருவமழை குறையும் பகுதிகளில் பயிர்கள் பாதுகாப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தென்மேற்கு பருவமழை இயல்பை விட 43% குறைவாக பெய்துள்ளதாகவும்,

அடுத்த மாதத்திலும் இதே நிலை நீடிக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருப்பதாகவும் கூறினார். நாட்டில் 315 மாவட்டங்களில் மழை அளவு மிகவும் குறைவாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். இதில் குறைவான பாசன கட்டமைப்புகள் கொண்ட 111 மாவட்டங்களுக்கு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார். பருவமழை பாதிப்புக்கு உள்ளாவதை அடுத்து வறட்சியை தாங்கி வளரக்கூடிய பருப்பு வகைகள், எண்ணெய் வித்துக்கள், சிறுதானிய வகைகளை சாகுபடி செய்ய விவசாயிகளை ஊக்குவிக்குமாறு மாநில அரசுகளை அவர் கேட்டுக்கொண்டார். அறிவியல் பூர்வமான நடைமுறைகள், பயிர் சாகுபடி திட்டமிடல் போன்றவற்றிற்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்றும் மாவட்ட அளவிலான தயார் நிலையை உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநிலங்களை அவர் கேட்டுக்கொண்டார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை

0: விவசாயிகளுக்கான கடன் அட்டைகள் மற்றும் பயிர் காப்பீட்டு நிலுவைத் தொகைகளை விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் மாநிலங்களை கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பராமரிக்க மாநில அரசு உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய முதலமைச்சர் சட்டம் ஒழுங்கு குறித்து தமது அரசு மீது எதிர்க்கட்சிகள் அவதூறு பரப்பி வருவதாக குற்றம் சாட்டினார். கடந்த திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதற்கான காவல்துறை இயக்குநர் நியமிக்கப்படாததால் மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு பாதிப்படைந்திருப்பதாக தெரிவித்தார். போதைப்பொருள் விற்பனையை கட்டுப்படுத்த ஆரம்ப கட்டத்திலேயே நடவடிக்கை எடுக்கவில்லை என்றும் அவர் கூறினார். ஆனால் தற்போது மாநில அரசு போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக கூறிய அவர் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவோர் மீது வழக்கு பதியப்பட்டு விரைந்து தண்டனை பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். நித்தி ஆயோக் கூட்டத்தில் தாம் பங்கேற்றது பற்றி குறிப்பிட்ட முதலமைச்சர் நீட் தேர்விலிருந்து தமிழகத்திற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்றும் 12ஆம் வகுப்பு மதிப்பெண் அடிப்படையிலேயே மருத்துவ படிப்பில் மாணவர் சேர்க்கை நடைபெற அனுமதி அளிக்க வேண்டும் என்று மத்திய அரசை தாம் வலியுறுத்தியுள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழகத்திற்கான 3,284 கோடி ரூபாய் கல்வி நிதியை மத்திய அரசு விடுவிக்க வேண்டும் என்றும் மாநிலத்தில் இருமொழிக் கொள்கை என்ற நடைமுறை தொடர வேண்டும் என்றும் அக்கூட்டத்தில் தாம் கேட்டுக் கொண்டதாக முதலமைச்சர் தெரிவித்தார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: குமரி எஃப்எம் 101 குமரி எஃப்எம் 101 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101 உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம் 101.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 8:06. பட்டாம்பூச்சிகள். வண்ண கனவுகளோடு எண்ணச் சிறகு விரிக்கும் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி இது. செல்ல குழந்தைகளா, இது உங்களுக்கான நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில சூப்பரா பாடலாம், கவிதை சொல்லலாம், கதை, திருக்குறள், பொது அறிவு, ரைம்ஸ், தமிழ் பாடல்கள் பாடலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 260-2420-2902, இணைப்பு எண் 0465-2, அலைபேசி எண் 8-9-0-3-2-5703-9.

குழந்தைங்களை சந்திக்கிறதுக்கு முன்னால் குழந்தைங்கள் யாரும் இன்னும் வரல, ஸ்கூல் பாடங்களை படிச்சுட்டு இருக்காங்களா என்னன்னு தெரியல. குழந்தைங்க வர்றதுக்கு முன்னால் ஒரு திரைப்பட பாடல் கேட்டுட்டு வந்துடலாமா? தென்றல் சுடும்படத்திலிருந்து வருகிறது இந்த பாடல்.

0: குழந்தைகள் இணைப்பில் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம் வணக்கம்மா, யாரு இங்க இருந்து பேசுறீங்கம்மா? ஆதிக். எங்க இருந்து பேசுறீங்க ஆதிக்? கட்டிமாங்கோட்ல இருந்து. என்ன படிக்கிறீங்கப்பா? யூகேஜி படிக்கிறீங்களா? சரி, யூகேஜில போன உடனே மிஸ் ரைம்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? கதை சொல்ல போறீங்களா? மிஸ் நிறைய கதை எல்லாம் சொல்லி தந்தாங்களா? ஷார்ட்டா ஒரு கதை சொல்லுங்க பாப்போம்.
1: ஒரு காட்ல ஒரு சிங்கம் ஒரு மவுசும் இருந்துச்சு. அப்போ அந்த சிங்கம் தூங்கிட்டு அந்த மவுஸ் ப்ளே பண்ணிட்டு அந்த சிங்கம் அந்த மவுஸ் சொல்லிச்சு
0: சூப்பரா கதை சொன்னீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு வாழ்த்துக்கள்.

0: ஹலோ, வணக்கம். வணக்கம்மா, இணைப்பில் இருக்கீங்க, பேசலாமா? ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன செல்லக்குட்டி?
1: மேற்கு சூரப்பலத்திலிருந்து தனுஸ்ரீ பேசுறேன்.
0: தனுஸ்ரீ குட்டி, என்ன சொல்ல போறீங்க?
1: பாட்டு பாட போறேன்.
0: ம், பாடுங்க.
1: ஹலோ ஹலோ, குட் மார்னிங். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் டுடே. ஐ ஆம் குட், ஐ ஆம் கிரேட், ஐ ஆம் ஹாப்பி. ஹலோ ஹலோ, குட் மார்னிங். ஹலோ ஹலோ, குட் மார்னிங் டுடே. ஐ ஆம் குட், ஐ ஆம் கிரேட், ஐ ஆம் ஹாப்பி.
0: ம், சூப்பர் சூப்பர். இது யார்
1: சொன்னா?
0: குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றது யார் செல்வா? யாருமா செல்வா? மிஸ் சொல்லுவாங்களா குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ்? அவங்க மிஸ் சொல்லுவாங்களா? அழகா பாடுனீங்கம்மா, சூப்பர். வாழ்த்துக்கள்.
1: நன்றி.

0: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
1: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
2: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
1: 0% வட்டியில் ECEMI-உடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
2: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி, நாகர்கோவில்.
3: என் பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. பெரிய தழும்பும் வலியும் இருக்குமோன்னு கவலையா இருக்கு.
4: கிம்ஸ்க்கு போ. ஹிரண்யா சர்ஜரிஸ், அட்வான்ஸ் வூண்ட் கேர், டயாப் ஃபுட் கேர் அண்ட் லிம்ப் சால்வேஜ், வெரிகோஸ் வெயின் லேசர் ட்ரீட்மெண்ட், எல்லா சர்ஜரிஸும் அட்வான்ஸ் மெத்தட்ல, சின்ன கீரல் குறைஞ்ச வழியில வேகமா குணமாகிறதுனால ஹாஸ்பிட்டல்ல ரொம்ப நாள் இருக்க வேண்டாம்.
5: கிம்ஸ் ஹெல்த் ஹாஸ்பிட்டல், சுங்கான் கடை, நாகர்கோயில்.
6: இது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேர்லை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்த குழந்தை யார் அப்படின்னு பாத்திரலாம். வணக்கம். வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. வீராணி தர்ஷிகா குட்டி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
7: பாட்டு.
6: பாட்டு பாடுறீங்களா? பாடுங்கம்மா. போ.
7: முறுக்கப்பா முறுக்கே, முறுக்கி சுட்டா முறுக்கே, எடுக்கப்பா எடுக்கே, ஏராளம் உனக்கே,
6: சூப்பரா இருந்தது. முறுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அக்கா பேசுறாங்களா? அக்கா கிட்ட கொடுங்க. ஹலோ, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்கம்மா. ஸ்ரீ கோபிகா. கோபிகா குட்டி, என்ன சொல்ல போறீங்க?
8: திருக்குறள்.
6: திருக்குறளா? தங்கச்சி அழகா ஒரு பாட்டு பாடினாங்க பாத்தீங்களா, முறுக்கு பாட்டு. நீங்க திருக்குறள் சொல்லுங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர், அழகா, ரொம்ப அழகா திருக்குறள் சொல்லிருக்கீங்க. அப்படியே கடக்கடை கடக்கடை நப்பிச்சு, அவ்வளவு மனப்பாட பகுதியா உங்களுக்கு?

0: இல்ல வீட்ல நீங்களா உட்கார்ந்து படிச்சீங்களா? அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? அழகா சொன்னீங்கம்மா, நல்லா படிக்கணும் சரியா? நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
2: மகளிருக்கான நுண்துளை சிகிச்சையில் சிறந்து விளங்கும் ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, 20 வருட அனுபவம் வாய்ந்த சிறந்த மருத்துவர்களால் கருக்குளை அடைப்பு, கர்ப்பப்பை கட்டி, சினப்பை கட்டி, ஹிஸ்டரோஸ்கோபி என பெண்களுக்கான அனைத்து சிகிச்சைகளும் தரமான முறையில் குறைவான கட்டணத்தில். ஸ்ரீனிவாசா மருத்துவமனை, தேரைக்கால் புதூர், நாகர்கோவில். ஃபார் கான்டாக்ட் 8903000505.
0: ஹலோ, வணக்கம். வணக்கம்.

0: கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் பார்வதிபுரம் நாகர்கோயில் எமர்ஜென்சி சர்வீசஸ் 24 hours அனைத்து சிகிச்சை முறைகள் ஒரே இடத்தில்.
1: உங்கள் இதயத்தை மாரடைப்பில் இருந்து பாதுகாத்திட ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, ஓபன் ஹார்ட் சர்ஜரி, பேஸ்மேக்கர் போன்ற சிகிச்சைகளுக்கு கான்சியஸ்லி சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.

0: வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்க பேர் சொல்லுங்க. யாரு? யாருமா?
1: திருபாஸ்ரீ.
0: எங்க இருந்து பேசுறீங்கம்மா?
1: பெரும்
0: செல்வ விளை. சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க குட்டிமா? என்ன படிக்கிறீங்கப்பா? என்ன படிக்கிறீங்க நீங்க? தேர்ட் படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? பாடுங்க, கேட்கலாம்.

0: சூப்பர். இந்த ரைம்ஸ் யார் சொல்லி தந்தா? டீச்சர் சொல்லி தந்தாங்களா? எப்ப இந்த வருஷம் உங்களுக்கு ரைம்ஸ் சொல்லி தந்தாங்களா?
1: ஆமா.
0: இல்ல எல்கேஜி யூகேஜில படிச்சீங்களா? தேர்ட் ஸ்டாண்டர்ட்ல உள்ளதான. அழகா மனப்பாடம் பண்ணிட்டீங்களே, சூப்பரா சொன்னீங்கம்மா. என்னம்மா? ஆ சரிம்மா, நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி, வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.

நேர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சிகள் சிறுவர்களுக்கான நேரலை நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில தொடர்ந்து ஒரு பாடல் கேட்டுட்டு வந்துடலாம்.

0: பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த குழந்தை யார் அப்படின்னு பார்த்திடலாம். வணக்கம்.
1: ஹலோ, என் பேர் வந்து ரோஷ்னிகா, பைப்பு விலையிலிருந்து பேசுறேன்.
0: ரோஷ்னிகாவா?
1: ஆமா.
0: பைப்பு விலையா? சொல்லுங்கம்மா, என்ன படிக்கிறீங்க?
1: 7th ஸ்டாண்டர்ட்.
0: 7th படிக்கிறீங்களா? சரி, இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க? என்ன பாட்டு பாட போறீங்களா, கதை சொல்ல போறீங்களா?
1: பாட்டு பாட போறேன்.
0: பாட்டு பாடுறீங்களா? பாடுங்க.
1: அருள்நெறி அறிவை தரலாகும், அதுவே தமிழன் குரலாகும். பொருள் பெற யாரையும் புகழாது, போற்றாதாரையும் மிகழாது. கொல்லா விரோதம் புரியாக, கொள்கை பொய்யா நெறியாக. எல்லா மனிதரும் இன்புறவே, என்றும் சந்திரன் அன்புறமே. அன்பும் மரமரம் ஊக்கிவிடும், மச்சம் என்பதை ஊக்கிவிடும். என்பும் பொழிகிற வானறியாம், எங்கள் தமிழன் தேன்மொழியாம்.
0: சூப்பர், அழக பாடுறீங்க. நல்ல வார்த்தைகள் வந்து தெளிவா உச்சரிப்போடு அழகா பாடுறீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி.
1: தங்கச்சியா பேசுறாங்க?
0: தங்கச்சி பேசுறாங்களா? தங்கச்சி பேர் என்னவோ?

0: ஜாஸ்னிகா, ஜாஸ்னிகா என்ன படிக்கிறீங்க? ஜாஸ்னிகா ஃபோர்த்து படிக்கிறீங்களா? நீங்க என்ன பாட சொல்ல போறீங்க? பாட்டு பாட போறீங்களா?
1: அன்னை தமிழே, நாய் கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்ப்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன். சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் உணர்வு புகழ் சொல்ல முடியலையே, நான் காமராசன்.
0: சூப்பர், அழகா சொல்றீங்க. அக்காவும் தங்கச்சி அழகா தமிழ் உச்சரிப்போட சூப்பரா பேசுறீங்கம்மா. நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு நன்றி, வாழ்த்துக்கள். இதுவரை பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பட்டாம்பூச்சிகளாக சிறகடித்த அத்தனை குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன்.
2: குமரி எஃப்எம் 101, குமரி எஃப்எம் 101. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குமரி எஃப்எம் 101. உங்கள் செவிகளில் நுழைந்து சிந்தைக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது உங்கள் குமரி எஃப்எம்.

ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101 நேரம் 8:30. திரை இசை. நிகழ்ச்சியின் தொடக்கமாக கிழக்கும் மேற்கும் படத்தில் சாதனை சேர்க்கும் பாடிய அறிவுமதியின் பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா.

0: ஆகாஷ்வாணியில் விளம்பர நிறுவனமாக நீங்களும் பதிவு செய்யலாம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 0444249864458. விண்ணப்பங்களை அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி agnchn1@gmail.com. தொலைபேசி எண் மீண்டும் 0442494685. மின்னஞ்சல் முகவரி மீண்டும் agnchn1@gmail.com.
1: திரையில் இனி நினைத்தேன் வந்தாய் படத்திற்காக தேவாவின் இசையில் சித்ரா பாடியது பாடல் பழனி பாரதி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 8:42. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி அவள் வருவாளா, இந்த படத்திற்காக ஹரிஹரன் பாடிய பழனி பாரதியின் பாடல், இசை SA ராஜ்குமார்.

0: ஒவ்வொரு விடியலும் ஓ தெய்வீக தொடக்கம்,
1: உங்கள் நாளை நல்வழிப்படுத்த
0: பக்தி மாலை.
1: தினமும் காலை 6:15
0: நமது ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரிப்பண்பலை 101
1: பக்தி மாலை.
0: உள்ளம் முறியிடுவோம்,
1: இறை நாமத்தால் மகிழ்ந்திடுவோம்.
2: இது பிரியமுடன் படத்திற்காக தேவாவின் இசையில் உன்னிகிருஷ்ணன் பாடிய ரவிசங்கர் பாடல். பாடலை பாடியவர் எஸ்.பி. பாலசுப்ரமணியம்.

0: வீக்கெண்ட்ல ஒரே போரிங்கா இருக்கு, என்ன பண்ணலாம்?
1: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரி எஃப்எம் 101 டியூன் பண்ணு, சவாலி சமாளி கேம் ஷோ வருது, விளையாடி பாரு.
0: என்னதான்
1: இருக்கு? மேத்ஸ்ல இருந்து சயின்ஸ் வரைக்கும், சினிமால இருந்து சமையல் வரைக்கும் மூன்று சவால்கள் இருக்கு இதுல.
0: எனக்கு

0: ஸ்போர்ட்ஸ் பாட்டு கவிதை
1: இதுவும் இருக்கு, இன்னமும் இருக்கு. விளையாட நீங்க ரெடியா?
0: மூணு சவாலையும் விளையாடி ஜெயிச்சா
1: பாசு நீங்க தான் மாசு. சனிக்கிழமை தோறும் காலை 10:02
0: ரேடியோவை ஆன் பண்ணு, குமரியம் 101 டியூன் பண்ணு, சவாலே சமாளி கேம் ஷோ விளையாடு.
2: திரையிசையில் தொடர்ந்து வருவது உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன் படத்திற்காக ரவிசங்கர் எழுதிய பாடலுக்கு இசையமைத்துள்ளார் இசை ராஜ்குமார், பாடியோர் உன்னிகிருஷ்ணன், சித்ரா.

0: எப்பா ஹெல்மெட்ட மறந்துட்டு போறியே, மறக்காம எடுத்துட்டு போப்பா.
1: ஏமா காலையிலேயே நொய் நொயின்னு புதுசா எவ்வளவு ரூபா செலவு பண்ணி ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்கோம், களைஞ்சிரும்ல.
2: நமக்கெல்லாம் ஹெல்மெட் எதுக்கு, வேகமா பைக்ல போகும்போ முடியெல்லாம் பறக்க வேண்டாமா?
1: கரெக்ட் தான், அண்ணன் அண்ணன் தான்.
0: என்ன ஹெல்மெட் ஹேண்டில் பார்ல தொங்குது
1: போவியா? காலையிலேயே வந்துட்டு அட்வைஸ் பண்றதுக்கு, நாங்க அப்படி ஸ்டைலா போறது உங்களுக்கு பொறுக்காதே.
2: தம்பி நீ வாப்பா, நமக்கு போலாம் பைக்ல ஏறு.
0: பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஆகாஷ்வாணி நாகர்கோவில் குமரி பண்பலை 101.
3: திரைசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: cooperation and addressing challenges like terrorism and cyber security. President Draupadi Murmu presents Padma Awards at 2nd Civil Investiture Ceremony. Journalist P. Narayanan, tennis legend Vijayamrit Raj, actors Mammootty and R. Madhavan and Singh Alka Yagnik among renowned recipients. Government says it is making advanced preparations to help farmers deal with the possible impact of weak monsoon caused by El Nino. IMD issues orange alert for thunder squall in Delhi, Haryana, Chandigarh and West Uttar Pradesh till tomorrow. Indian men's hockey team beat arch rivals Pakistan 4-3 in opening match of FIH Pro League in London. And in FIFA World Cup, Portugal to take on Uzbekistan in Houston, US. That's all in the news at 9. Good night.
1: மிதக்கும் ஒளியாக கருத்தாய் மலர்ந்து உணர்வில் கலந்து உள்ளத்தில் ஒளி வீசும் பண்பலை. இது உங்கள் குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 9:15. திரை இசை.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: திரை இசையில் தொடர்ந்து எங்க ஊர் ராசாத்தி படத்திற்காக மலேசிய வாசுதேவன் எஸ்பி சைலஜா பாடிய முத்துலிங்கம் பாடல், இசை கங்கை அமரன்.

0: சரி சரி சரி.
1: சிந்திக்கணுமா சிரிக்கணுமா? ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே.
2: எதுக்கு கன்ஃபியூஷன்? ஒரே நேரத்துல சிந்திக்கலாம் சிரிக்கலாங்க.
1: என்னங்க சொல்றீங்க? அதுக்கு நான் இப்போ என்ன செய்யணும்?
2: இன்றைய குறுஞ்செய்தி கேட்கணும்.
1: தினமும் காலை 7:30 குமரி பண்பலை 101 இன்றைய குறுஞ்செய்தி.
3: திரைசையில் தொடர்ந்து கிராமத்து அத்தியாயம் படத்திற்காக SP பாலசுப்ரமணியம் பாடிய பாடல், பாடலுக்கு இசை இளையராஜா, பாடல் வரிகள் கங்கை அமரன்.

நேரம் 9:31. திரையிசையில் இனி கண்ணில் தெரியும் கதைகள் படத்திற்காக கவிஞர் வாலி எழுதிய பாடலை பாடியவர் எஸ் பி பாலசுப்ரமணியம், வாணிஜெயராம், ஜிக்கி.

நினைவுபடுத்துகிறோம் நேர்களை, நாளை காலை 8:02 காலத்தை வென்ற கவிக்கோர் அரசன் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் பிறந்த தின உரை கேட்கலாம். வழங்குகிறார் விஸ்வபாரதி அவர்கள். நிகழ்ச்சி படிப்பு சென்னை வானொலி நிலையம். திரை இசையில் இனி இது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய ஒருதலை ராகம். இசையும் எழுத்தும் டி. ராஜேந்தர்.

நேர்களை நாளை காலை 8:30 தென்னை வளர்ச்சி வாரியத்தின் விவசாயிகளின் வரம் தென்னை மரம் தொடர் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை தென்னை உற்பத்தியாளர்கள் நிறுவனத்தின் தலைவர் எஸ் செல்வராஜ் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம்.

நேர்களை இது உங்களின் நினைவிற்கு. நாளை காலை 8:45 வளம் பெறுவோம் நலம் பெறுவோம் யோகா சிறப்பு நிகழ்ச்சி. பெண்களுக்கான ஆரோக்கியமான முதுமைக்கு யோகாசனங்களின் பயன்கள். உரை வழங்குபவர் யோகா பயிற்றுநர் எம் சண்முகப்பிரியா அவர்கள். படைப்பு தூத்துக்குடி வானொலி நிலையம். நேரம் 9:46. குமரி பண்பலை 101 திரை இசை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் இனி கன்னி பருவத்திலே படத்திற்காக சங்கர் கணேஷ் இசையில் மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது
1: காலை நேர புதுமையாய்,
0: பகலுக்கு ஏற்ற குழுமையாய்,
1: இரவு பொழுதின் இனிமையாய்,
0: என்றென்றும் எப்போதும் உங்களுடனே பயணித்துக் கொண்டிருக்கும்
1: குமரி பண்பலை 101.
0: குமரி பண்பலை 101.
2: ஆகாஷவாணி நாகர்கோவில் வானொலி நிலையம் குமரி பண்பலை 101. நேரம் 10:01. நிலாமுற்றம் நேயர் விருப்ப நேரலை நிகழ்ச்சி. நேயர்களை உங்களுக்கு விருப்பமான பாடல்களை கேட்டு ரசிக்கலாம். உங்கள் குமரி பண்பலை 101 நிலாமுற்றத்தில் அழைக்க வேண்டிய நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402902 இணைப்பு எண் 04652 அலைபேசி எண் 8903257309. நிலாமுற்றத்தில் வரும் முதல் நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேடம். நான் அருமணி கண்ணாசன், கன்னியாகுமரி மாவட்டம்.
2: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல் முதல் நேரம் வந்திருக்கீங்க
3: மேடம்? எனக்கு தைத்தந்த வந்து ஆசைய அலை போலே நாமெல்லாம் மதம் மேல் என்ற இந்திய பாடல்.
2: சோ புத்தன் ஆயிடலாம்.
3: என்னமா
2: புத்தர் ஆயிடலாமா? ஆசையை வந்து வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கிறார் இல்லையா? ஆயிர வேண்டியதான். சரி, பாட்டை கேட்டு ரசிச்சுட்டே ஆயிடலாம். சரியா?
3: ஆமா. நன்றி
2: நன்றி.

0: மாஷா பர்னிச்சர் லேண்டின்
1: மாபெரும் கல்யாண சீர்வரிசை ஆஃபர். இம்போர்ட்டட் பர்னிச்சர்களுக்கு 10-30% வரை தள்ளுபடி.
2: 0% வட்டியில் ECEMIயுடன் பர்னிச்சர் வாங்கிட மாஷா பர்னிச்சர் லேண்ட், ராஜேஷ் தியேட்டர் அருகில்
1: மற்றும் ஸ்டேடியம் காம்ப்ளெக்ஸ், வடசேரி நாகர்கோவில்.
3: நிலமற்றத்தில் நம்மோடு பயணிக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: இரவு நேரத்துல குமரி பெண் விளையில பாடல் கேட்பது என்றாலே அனைத்து நேயர்களுக்கும் மகிழ்ச்சி. நான் தர்மபுரி மாவட்டம் கெங்குச்செட்டிப்பட்டி பிஎம்ராஜம்மா.
3: ஐயா சொல்லுங்க, என்ன பாடல்?
4: 1969 வெளிவந்த படம் தெய்வ மகன்.
3: சரி,
4: அந்த படத்துல இருந்து கேட்டதும் கொடுப்பவனி கிருஷ்ணா கிருஷ்ணாங்க அற்புதமான பாடல். இரவு நேரத்தில் அனைத்து குடும்ப பாடல கேட்கட்டும்.
3: சரி, உங்களுக்கும் கேட்டதும் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கு. கேட்டது சீக்கலாம். குமரி பெண் விளையும் உங்களுக்கு கேட்டதும் பாடல் கொடுத்துட்டே இருக்கு. நன்றி ஐயா.

0: நீதிமன்றத்தில் இணையும் அடுத்த நேயர். ஹலோ, வணக்கம்.
1: அன்பான ஸ்டோரிக்கு அன்பு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: மதுரையிலிருந்து உங்கள் அன்பு சொன்ன ஆண்டனி.
0: சொல்லுங்க, என்ன பாடல்?
1: பாடல் ஸ்டோரி, ஒரு மறக்க முடியாத பாடல். லட்சுமி திரைப்படத்துல பாடிய ஒரு கிராமிய பாடல். அந்த காலகட்டங்கள்ல திருவிழானாலே இந்த பாடல் ஒழிக்க பாடலே கிடையாது. பட்டி தொட்டில ஒழித்த பாடல் வந்து லட்சுமி திரைப்படத்துல தென்னை மரத்துல தண்ணி அடிக்கிற
0: உங்களுக்காக அந்த பாடல். இயற்கையோட சேர்ந்து அந்த பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாம். நன்றி.

என்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா கண்களைப் போல

0: அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு.
1: நேரம் 10:15. நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நிலா மற்றும் நேயர் விருப்ப நேரலையாக. வணக்கம்
2: அனைவருக்கும். இனிய இரவு வணக்கம்
1: ஐயா. சொல்லுங்க.
2: அவருடைய
1: உங்களுக்காக அந்த பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு, கேட்டு ரசிக்கலாமா?
2: ரொம்ப நன்றி.

நேர்களே, இது உங்களின் நேர்க்கு நாளை பகல் 12:50 நலமாய் வாழ்வோம் மருத்துவ தொடரில் யோகாவால் நரம்பு மண்டலத்துக்கு கிடைக்கும் நன்மைகள் குறித்து விளக்குகிறார் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனை இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்துறை தலைவர் டாக்டர் பீனா திரேஸ் அவர்கள்.

0: வணக்கம் நிலமற்றம்.
1: வணக்கம் மேடம், நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம், நீங்க நலமா இருக்கிறீங்களா சார்?
1: நல்லா இருக்கு மேடம். நான் கருங்கல் பாடலிருந்து பிரான்சிஸ் மேடம். படம் நாளை நமதே.
0: சரி,
1: பாடல்

0: நாளும் நமதே சரும உலகிலே இருக்கும் வரையிலே நாளை நமதே இந்த நாளும் நமதே.
1: இன்றைக்கு உங்களுடைய நாள் தான் இல்லையா, நாளை மட்டும் இல்ல இன்னைக்கு உங்களோட நாள் தான். இணைப்பு கிடைச்சிருக்கு இல்லையா? சரி, சந்தோஷம். இணைப்பு கிடைச்சதுனால இன்னைக்கு உங்களோட நாள் தான். சரி, சந்தோஷமாக பாட்டு கேட்கலாம் நன்றி.

0: தொழிலே நாளை பகல் 1:10 ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சியில் குடும்ப பட்ஜெட்டிலும் முதலீடுகளிலும் பெண்கள் எடுக்கும் முடிவுகளின் முக்கியத்துவம் என்ன நேரலை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் பங்கேற்க நமது நிலைய தொலைபேசி எண்கள் 2602402902 இணைப்பு எண் 04562 அலைபேசி எண் 8903257309. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் அம்மா, சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்கம்மா, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: ஆண்டு விளையிலிருந்து தங்கம் பாட தாமதம்.
0: கருப்பான கையாலை. ஏன் பாடல் கேட்கும் போதே அப்படி ஒரு சிரிப்பு வருது? சந்தோஷமா? இணைப்பு கிடைச்ச சந்தோஷமா இல்ல அந்த பாடல் கேட்கறதுல ஒரு சந்தோஷமா?
1: அதனால
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் ஏதோ வருது, கேட்டு ரசிக்கலாம்.

0: நேர்களை நாளை மாலை 4-2 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள், அதனைத் தொடர்ந்து நாளும் யோகா நலமுடன் வாழ்வு தகவல்களை தருகிறார் யோகா மற்றும் இயற்கை மருத்துவர் கே வி ரேகா அவர்கள். நேரம் 10:31. இது நிலா மற்றும் நேயர் விருப்பு நேர்லை நிகழ்ச்சியாக உங்கள் அபிமான குமரி பண்பலை 101. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: ஐயா சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்க, என்ன பாடல்?
1: நான் நல்லூர்ல இருந்து மனு பேசுறேன்
0: மேடம்.
1: படம் ராஜநடை.
0: சரி,
1: அதுல இருந்து கஸ்தூரி மான்குட்டியாக தொடங்க ஒரு படம்
0: மேடம் உங்களுக்காக. அந்த கஸ்தூரி மான்குட்டி இதோ துள்ளி துள்ளி ஓடி வந்துகிட்டே இருக்கு, கேட்டு சிக்கலாம். நன்றி.
1: நன்றி மேடம்.

0: நேர்களை, நாளை இரவு 7:25 உழவர் உலகம் நிகழ்ச்சியில் உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து கிசான் வாணி. இதில் உழவருக்கு ஒரு சிந்தனை. தென்னைக்கு ஊடுபயிர் வாழை நேர்முகத்தில் பங்கேற்கிறார் தோவாளை எம் ராமநாத பிள்ளை அவர்கள். கேத் பச்சாவோ அபியான் விளைநிலம் காப்போம் இயக்கம் மூலம் உர நிர்வாக மேலாண்மை குறித்து தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண் அறிவியல் நிலைய முதுநிலை விஞ்ஞானி மற்றும் தலைவர் முனைவர் எஸ் சுரேஷ் அவர்கள். அமுதசுரவியில் மிஷன் இந்திரதனுஷ் திட்டம் உரையாடல். நொடிகளில் சில நுட்பங்கள். மணிச்சத்தை வழங்கும் நுண்ணுயிரிகள் தகவல்களை தருகிறார் திருப்பதி சாரம் வேளாண்மை அறிவியல் நிலைய பூச்சி நோயியல் துறை இணை பேராசிரியர் முனைவர் கே கவிதா அவர்கள். வேளாண் பெருமக்களை நிகழ்ச்சி உங்களுக்காகவே கேட்டு பயன்பெறுங்கள். நிலமுற்ற திலனையும் நமது நேயர் வணக்கம்.
1: வணக்கம். இனிய சகோதரிக்கு உற்சாகமா
0: சொல்லுங்க. என்ன பாடல்?
1: 1965 வெளிவந்த திரைப்படம் கல்யாண மண்டபம்.
0: சரி,
1: இதுல பிபி சிறீவாச ஐயா சுசீலாலம்மன் பாடல ஒரு சூப்பர் ஹிட் பாடல்மா.
0: சரி, அந்த
1: சூப்பிருக்கும் மாறி
0: சரி அந்த பாடல் இதோ வந்துகிட்டே இருக்கு. கேட்ட சீங்கள் நன்றி.
1: நன்றியம்மா. நன்றி.

0: வணக்கம், இது நிலா மற்றும்
1: வணக்கம் அம்மா.
0: வணக்கம் ஐயா.
1: பெண் தாமரை வந்து எஸ்பி செல்வம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
1: முத்துக்காலை திரைப்படத்தில் வந்து உண்மை உனக்கு புரியுமே நீ இல்லை நினைத்து இசை பாடல் பாட்டு.
0: சரி, இசை பாடம் அந்த பாடல் வந்துகிட்டே இருக்கே, கேட்டு ரசிக்கலாமா?
1: நன்றி அம்மா.

0: நேரம் 10:47. குமரிப்பன் வலை 101 நிலா மற்றும் நேயர்விருப்ப நேரலை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறோம். அடுத்ததாக பாடல் கேட்க வரக்கூடிய நேயர் என்ன பாடல் கேட்கிறாங்க அப்படின்னு கேட்டலாம். வணக்கம்.
1: வணக்கம், கலிகால இருந்து மோகன் பேசுறேன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல்?
1: படம் புதிய பூமி. பாட்டு உங்க வீட்டு பிள்ளை நான். நான் உங்க வீட்டு பிள்ளை.
0: அப்படியா? நீங்க எங்க வீட்டு பிள்ளை? குமரிப்பன் பிள்ளையோட பிள்ளைகள் தான் இல்லையா?
1: ஆமா.
0: சந்தோஷம் ஐயா, பாடல் கேட்கலாமா? நன்றி
1: நன்றி நன்றி.

0: வணக்கம்
1: வணக்கம்.
0: ஐயா, சொல்லுங்க, பெயர் சொல்லுங்களேன்.
1: மணிகண்டன் செட்டியார் மடம்.
0: சரி, என்ன பாடல் கேட்க போறீங்க?
1: அவன்தான் மனிதன் படத்துல இருந்து.
0: அவன்தான் மனிதன்.
1: சுசிதா பாடிய பாடல்.
0: சரி,
1: அன்பு நடமாடும்
0: கலைக்கூடமே. சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ.
1: நன்றி மேடம், நன்றி.

0: வணக்கம் நிலாமற்றம்.
1: வணக்கம் மேடம்,
0: வணக்கம் அம்மா,
1: நலமா
0: சொல்லுங்க.
1: இருக்கீங்களா? நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கிறோம்மா, நீங்க நலமா இருக்கிறீங்களா?
1: நலமா இருக்கிறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு?
1: வாத்தியார் வீட்டு பிள்ளை படத்துல இருந்து மணமாலை மஞ்சள் சொல்லி அந்த பாட்டு.
0: சரி, உங்க பேர் சொல்லிடலாமே.
1: லட்சுமி, புது பாட்டு லட்சுமி.
0: சரி, உங்களுக்காக அந்த பாடல் இதோ வந்துட்டே இருக்கு. நன்றி அம்மா.

இதுவரை நிலா மற்றும் நேர்வரப்பு நேரலை நிகழ்ச்சி கேட்டீர்கள். நிகழ்ச்சியில் பங்கேற்ற நேர்களை உங்களுக்கும் கேட்டரசித்த நேர்களை உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் இதுவரை உங்களோடு பிரேமா நாகராஜன். இன்னும் சில நொடிகளில் மனசு மயங்கும் திரை இசை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: வணக்கம் நேர்களே. நிலையத்தில் நேரம் 11:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நூற்று 1.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்க இருக்கும் இந்த நிகழ்ச்சி
1: மனசு மயங்கும்.
2: மனசு மயங்கும்.
0: ஒலிக்க வரும் பாடல் கட்டப்பஞ்சாயத்து திரைப்படத்திலிருந்து அருண்மொழி தேவி பாடியது. பாடலை இயற்றியவர் காமகோடியன், இசை இளையராஜா. நீ வேண்டும் என்பதால் வேண்டினேன், வரமாக கிடைத்தாய் நீ.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் வைரமுத்து, இசை ஏ ரஹ்மான்.
1: உறங்காத நேரமெல்லாம் உன்னோடு உறவாடும் நேரம்.

நிகழ்ச்சி தரம் அடுத்த பாடல் அவ்வை சண்முகி திரைப்படத்திலிருந்து தேவ இசையில் வாலியேற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினர் பாடியது. காலங்கள் மாறினாலும் கோலங்கள் மாறினாலும் மாறாது எப்போதும் என் அன்பு உன்மீது.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறன்று காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 28ஆம் தேதி ஞாயிறு காலை 11 மணிக்கு

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் இந்தியன் திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் பாடியது. வைரமுத்து இயற்றிய பாடலுக்கு இசை ஏ ஆர் ரகுமான். எல்லையில்லா இன்பம் எப்போது பெருக்கெடுக்கும், மனம் எதையும் எதிர்பாராமல் அன்போடு இருக்கும்போது.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் அலெக்சாண்டர் திரைப்படத்திலிருந்து உன்னிகிருஷ்ணன் பவதாரணி பாடியது. இசை கார்த்திக் ராஜா.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கோகுலத்தில் சீதை திரைப்படத்திலிருந்து சித்ரா பாடியது. பாடலை இயற்றியவர் அகத்தியன், இசை தேவா. வாழ்வை இனிமையாக்கும் சொல் அன்பு.

0: நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் ஞானப்பழம் திரைப்படத்திலிருந்து கே பாக்யராஜ் இசையில் வைரமுத்து ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியது. பிரிவுகள் தோன்றினாலும் பரிவுகள் இருந்தால் போதும், இதயங்கள் எப்போதும் இணையும்.
1: மணிமாட குயிலே நீ கொஞ்சம் நில்லு, வனவாச குயிலுக்கு

என்றுமே எந்தன் இதய துடிப்பு நீயே நீயே மணிமாடக் குயிலே நீ கொஞ்சம் நில்லு வனவாசக் குயிலுக்கு சந்தம் சொல்லு.

நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் காதல் தேசம் திரைப்படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் இசையில் வாலி ஏற்றி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஓ எஸ் அருண் பாடியது. என்னை பற்றி எல்லாம் மறந்தது, ஏன் உன் நினைவுகள் என்னுள் புகுந்தது.

ஒலித்த பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திலிருந்து ஸ்வர்ணலதா பாடியது. வாலியின் வரிகளுக்கு இசை தேவா. நேர்லே நம்முடைய ஃபேஸ்புக் பேஜ் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இதில் வந்து நம்ம போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. முரளிதரன் விழுப்புரம், சாந்தி ரமேஷ், செங்கல்பட்டு ரமணி வில்வம், கார்த்திகேயன் சிவசுப்பிரமணியம், பழனிபாரதி ஐயப்பந்தாங்கல், பொன்னேரி கலில் அகமத், தியாகராயநகர் ரங்கராஜன், பொறுசைவாக்கம் சவுந்தரராஜன், அந்தோனிராஜ் காட்டுப்பாக்கம், ரியாஸ் பாத்தி லாகூர் பாகிஸ்தான்லிருந்து. நிகழ்ச்சியின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் கல்கி திரைப்படத்திலிருந்து சுஜாதா பாடியது. பாடலை இயற்றியவர் இளந்தேவன், இசை தேவா.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
2: காற்றின் மொழி

காது வைத்திருந்தாய், கண்கள் என்று காத்திருந்தாய். ஐயா உன் வாசலிலே அடியெடுத்த நாள் முதலாய், கையோடு வைத்தி

மனத்தை கொள்வாயா? ஏழ்மையிலும் சிறுதாழ்மையிலும் நான் இருப்பதை கொள்வாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? எந்த எண்ணத்துக்கும் அந்த கண்ணத்துக்கும் ஒரு இணையில்லை அறிவாயா? நிலவே.

மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. மனம் பொருந்த வரும் நிலை நிறைந்து வரும் வரை மறைந்தே நிற்பாயா. நிலவே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம். உந்தன் பூதத்தில் நிறைந்திருக்கும் பழரசம், அந்த வானத்தில் மறைந்திருக்கும் துளி விஷம்.

அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை. அன்பில் விளைந்த உறவு ஒரு தொடர்கதை, அந்த உறவு உனக்கு ஒரு சிறுகதை.

இல்லாததா, நல்ல விலை பேசாததா, அத்தனையும் பெற்றேனடா, தத்துவத்தை கற்றேனடா, இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன், பணம் பணம் பணம்.

வந்து கொண்டாடினே மன்னனுக்கு மேலாகினே கண்ணன் தனியாளாகினே இரக்க மனத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்

எந்த நிலை வந்தால் என்ன நல்ல வழி நான் செல்வது இரக்கமானத்தை கெடுக்கும் அரக்கன் பணம் பணம் பணம்.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நாம் கேட்கலாம் திரையிசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஜகத்குரு ஆதிசங்கரர் திரைப்படத்திலிருந்து வி தட்சிணாமூர்த்தி இசையில் கண்ணதாசன் இயற்றி கே ஜே யேசுதாஸ் பாடியது.

0: நேர்களே, நிலையத்தில் நேரம் 4:10. இப்போது கேட்கலாம் பொங்கும் மங்கலம்.
1: பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்கலாம். ராமபக்தி சாம்ராஜ்யம் தியாகராஜர் கீர்த்தனையுடன் நிகழ்ச்சி ஆரம்பமாகின்றது. சுத்தபங்களா ராகம், ஆதிதாளம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து ராகம் தானம் பல்லவி, ராகம் மோகனம், சதுஸ்ர திரிபுட தாளம்

0: இதுவரை பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில்
1: திருவெண்காடு பி சுப்பிரமணிய பிள்ளை குழுவினரின் நாகஸ்வர இசை கேட்டீர்கள்.
2: கேட்டது பொங்கும் மங்கலம்.

0: கேட்டுக்கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நேரம் 5:50. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, நாம் கேட்கலாம்
2: அருள்மணி மாலை.
1: அருள்மணி மாலையில் தெய்வீக ராகம் ஒலிக்க வருவது நாராயண கவசம். பாடியவர் மணிகிருஷ்ணசாமி.

காரம் சிகையாதிஷேது வேகாரம் நேத்ரயோர்யுஞ்சன் நகாரம் சர்வசந்திஷு மகாரம் அஸ்த்ரமுத்திஷ்ய மந்திரமூர்த்திர் பவேத் புதஹ சவிசர்கம் படந்தம் தத்

நாராயண பிராண உதாத்த சக்தி.

யூஷ்மாண்டவைநாயகயக்ஷரக்ஷஹ பூதக்ரஹாம்ச்சூர்ணய சூர்ணயாரேன த்வம் யாது தான பிரமத ப்ரேத மாத்ரு

சதசச்சயது சத்யேனானேனநஹ சர்வேயாந்து நாஷம் உபத்.